இந்த சுகபலத்துக்காய்த்து நிற்போம். நன்றி செலுத்துவோம். கத்தர் பாராட்டிய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம்.

எப்போதும் என் வாயிலிருக்கும் கத்தருக்குள் என் ஆத்துமாவும் கழித்து மேன்மை பாராட்டிடுதே. கத்தருக்குள் என் ஆத்துமாவும் கழித்து மேன்மை பாராட்டிடுதே.

0: எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைய நாளிலே உம்மை குறித்து தியானிக்கும் பொழுது வார்த்தை கூடாக எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே, கேட்கிறவர்களாக மட்டுமல்ல கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து நடக்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக பரிசுத்தாவியானவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சிலுவைக்கு பின்னாக மறைத்து கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நிர்மாய்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் கர்த்தரை குறித்து நாங்கள் எவ்விதமாய் மேன்மை பாராட்டுவோம் என்று பார்ப்போம். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இன்றைய நாளிலே நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்றால், நம்முடைய வாழ்விலே தலையங்கம் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? சிலர் தங்களுடைய ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து, அதாவது வாகனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சிலர் தங்களுடைய சொத்துக்கள், அவர்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுவதை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி சில பேர் தங்களுடைய அந்தஸ்து, படிப்பு, பட்டம் இவற்றை குறித்து மேன்மை பாராட்டுவதையும், தங்களுடைய பரம்பரையை குறித்து, ஜாதியை குறித்து மேன்மையாக பேசுவதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்? அன்பான சரங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று நாங்கள் இன்று தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையிலே பார்ப்போமானால், எரேமியா 9:24 இவ்விதமாய் கூறுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம், சில பேர் தங்களுடைய ஞானத்தை குறித்து, ஞானித்தன் 23 சொல்லுகிறது, ஞானித்தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் பூமியை சுற்றி பார்க்கும் போது, இது கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் திட்டத்தெளிவாக விளங்குகிறது. தேவனுக்கு விரோதமாக பெரிய பெருமை பாராட்டிய மனிதர்கள் அநேகர் வேதத்திலே உண்டு. இந்த வேத வாக்கியத்தை நாங்கள் அனுதினம் தியானிப்போமானால், அது எங்களுக்கு கடைசி காலத்திலே எங்களுக்கு அது எச்சரிப்பாக, திஷ்டாந்தமாக அது எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நாங்கள் எங்களுக்குரிய நேரத்திலே இருவரை குறித்து நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 12:21 சொல்லுகிறது, குறித்த நாளிலே ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுந்து இறந்தான். இவன் மரணத்தின் பின் சபைகளிலே தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று நாங்கள் பார்க்கலாம். அவன் தேவனுக்கு மகிமையை செய்யாதபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயாவிலே நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். 42:8 சொல்லுதல், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் நான் என் துதியையும் கொடேன். என்னை அவர் சொல்லுகிறார், என்னை கிறிஸ்து என்று, அதாவது அவர் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கனம், மகிமை, துதி எல்லாவற்றையும் நாம் அவருக்கே செலுத்த வேண்டியது, அவர் ஒருவருக்கே அது உரியது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ ஊழியர்களாகிய நாமும் சரி, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் ஆகிய நாமும் சரி, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், ஒவ்வொரு நன்மைகளும், ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் தேவன் அளிக்கிற கிருபை வரங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தேவனுக்கு உண்மையாகவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையையும் தேவனுக்கு துதியையும் நன்றியையும் செலுத்த வேண்டியது விசேஷமான காரியமாயிருக்கிறது. நாம் அவரது வேலைக்காரர் என்று நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். வேத வார்த்தையிலே தானியல் புத்தகம் 4:21 நாங்கள் பார்க்கும் போது, அங்கே அந்த நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா சொற்பனம் காண்கிறார். அந்த சொற்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படியாக அங்கே தன்னுடைய ஊரில் உள்ள யாவரையும் அழைக்கிறான், ஞானிகள் எல்லாரையும் அழைக்கிறான். ஆனால் அவர்களால் சொல்ல முடியாமல் போயிட்டு அப்பொழுது அங்கு அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியலை அழைத்து இந்த சொற்பனத்தை சொல்லுகிறான். ஏனென்றால் அவனே சாட்சி கூறுகிறான், உன்னிடத்தில் தேவனுடைய ஆவி, விசுவாசித்த ஆவி உண்டென்று நான் காண்கிறேன் என்று சொல்லி அங்கே அவரிடத்திலே அந்த காரியங்களை அவன் தன்னுடைய சொற்பனத்தை சொல்லுகிறான். தான் கண்ட மரத்தையும் அது மிகவும் செழித்து இருந்ததையும் அதிலே பறவைகள் விருட்சங்கள் வந்து இளைப்பாறியதையும் கனிகளை புசித்ததையும் அங்கே ஆறுதல் பெற்றதையும் கண்டு, பின்பு அது விருட்சமாய் செழித்து வளர்ந்திருக்கிற வேளையிலே ஒரு வானத்திலிருந்து ஒருவன் தோன்றி அங்கே அந்த மரத்தை எல்லாம் தரிக்கும்படியாக ஒரு சத்தம் ஒன்று கேட்டு அந்த மரம் தரிக்கப்பட்டு அந்த சத்தம் சொல்லுகிறது, இந்த அடிமரத்தை மட்டும் வைத்து விடு என்று சொல்லப்படுவதாக அந்த சொற்பனத்தின் மூலமாக தான் கலங்கி கொண்டிருப்பதாக அங்கே சொல்கிறார். 4:24 நாங்கள் வாசிப்போமானால், 12 சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். பாருங்கள், அந்த மகிமை அவருடைய அந்த உலாவிக் கொண்டிருக்கிற வேளையிலே, அரண்மைய முற்றத்திலே மேல் உலாவிக் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே அவர் அந்த எல்லா மகிமை பிரதாபத்தையும் பார்த்து அவர் என்ன சொல்கிறார், நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்கிறார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாச்சரே, ராஜ்ய பார முன்னே விட்டு நீங்கிட்டு மனுஷர் நின்று தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறவர் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பியது. இந்த சத்தம் அந்த ராஜாவுக்கு இந்த வார்த்தை கேட்டது. இந்த வார்த்தை ராஜாவின் வாழ்வில் நிறைவேறியதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்மேய்ந்தார். தலைமை வந்து கழுகுகளுடைய இறகுகளைப் போல அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல வளரும் மட்டும் அவர் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அன்பானவர்களே, மேட்டிமையும் பெருமையும் உள்ளவர்கள் தள்ளப்படுவார்கள். தாழ்மைக்கு முன்னானது மேன்மை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் மறவாமல் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டியது இந்த சம்பவத்துக்கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். 34 பார்ப்போமானால், அந்த நாட்கள் சென்ற பின்பு அவர் சொல்கிறார், நான் என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அங்கே அவர் சொல்கிறார், புத்தி திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கத்தத்துவமே நித்திய கத்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லி அங்கே 35 கூறுகிறது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். பாருங்கள், இத்தனை நாட்கள் கடந்து போயிட்டு அங்கே அவர் பார்த்த சொற்பனத்தின்படி அங்கே காரியம் நடக்கிறது. அவர் தாழ தள்ளப்படுகிறார், பட்சிகளோடு மிருகங்களோடு மாடுகளைப் போல் அங்கே பனியிலும் நனைந்து அங்கே திரிகிறார். பின்பு அவர் அந்த காலங்கள் கடந்த போது தன் நினைவுக்கு வந்து அங்கே உணர்ந்து தேவனை அவர் நினைவுக்கு கொண்டு வருகிறார். அப்படி அவர் நினைத்து துதித்து கனத்தை மகிமை செலுத்துற வேளையிலே என்ன நடந்தது தெரியுமா? 36 வசனம் கூறுகிறது, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இவ்விதமாக அவர் அந்த சம்பவம் பெருமையா இருக்கிறவர்களை தேவனுக்கு தங்களை உணர்ந்து திருந்துகிறவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இந்த ராஜாவுடைய சரித்திரம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த ராஜாவினுடைய இந்த சம்பவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது படிப்பினையை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் நாள்தோறும் நன்றி செலுத்த வேண்டும், நாள்தோறும் நன்றி செலுத்தி துதிக்க வேண்டும். ராஜாவாகிய தாவீது இங்கே சொல்லுகிறார், சிலர் இரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்கிறார். ஏனென்றால் தாவீது ராஜாவுக்கு அவருக்கு உண்மையாவே சிறு வயதிலே கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு ஒரு மகனாக அவர் இருந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும். அவர் எப்பொழுதும் கர்த்தரை மேன்மைப்படுத்தி துதிக்கிறவராயிருந்தார். ஆனபடியாத்தான் அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, கைவிடப்பட்டார், துரத்தப்பட்டார். யாருக்கு அவர் உதவி செய்தாரோ அந்த ராஜாவாலே அவர் கொலை செய்யும்படி நாடு நாடாக துரத்தப்பட்டார். நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தாவீது அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும். அவருக்கு தெரியும் மேன்மை கர்த்தரால் தான் கிடைக்கும். அந்த மேன்மையை உயர்த்தவும் யாரையும் தாழ்த்தவும் கர்த்தரால் முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். சங்கீதம் 48:8 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று பாடுகிறார். அவர் சிறு பையனாக இருந்த காலத்திலே சங்கீதங்களை பாடி துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அங்கே பார்த்தோம் நாங்கள் அந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாய் நேபுகாத்நேச்சர் அந்த தேவனை துதிக்கும்படி எப்பொழுது தாழ்மையை அவர் பெற்றுக்கொண்டாரோ, எப்பொழுது அவருக்கு அந்த புத்தி திரும்பி வந்ததோ, அப்பொழுது அவர் கர்த்தருடைய மேன்மையையும் மகிமையும் பழையபடி அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். உம்மை நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று நாங்கள் சங்கீதக்காரனை போல நாங்கள் பாட வேண்டியது மிகவும் அவசியம். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று சங்கீதக்காரன் அங்கு எழுதி வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த பவுலும் சபையாருக்கு எழுதும் பொழுது, கொரிந்து சபையாருக்கு எழுதும் போது, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவை தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்னவாம், தேவனாலே நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம் கிடைக்கிறது. நாங்கள் தேவனை மேன்மைப்படுத்தும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு, மேன்மை பாராட்டுறோம் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டோம். வேறு எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அவர் எங்களுக்கு எங்களுடைய சுகம் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் எங்களால் சம்பாதிக்க முடியாது. ஆகவே எங்களை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேணும். அவர் சம்பாதியத்தை கொடுத்த தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேணும். அவர் கொடுத்த ஆரோக்கியத்தினால்தான் இன்று நாங்கள் தினமும் மூச்செடுக்கிறோம், சுவாசிக்கிறோம். ஆகவே அந்த தேவனால் நமக்கு ஞானம், இந்த வேலையை செய்வதற்கு கொடுக்கிற ஞானம், இந்த வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் எதிர்கொண்டு முகங்கொடுத்து வெல்லுகிற ஞானம், இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய நீதி, அது மட்டுமல்ல பரிசுத்தமும் அவர் எங்களுக்கு மீட்புமானார். எங்களுடைய பாவ சாபங்களை மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் மரித்தார் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து எப்பொழுதும் நாங்கள் தேவனுக்குள் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கிறிஸ்துவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல குறித்து சபைக்கு இன்னொரு இடத்துல அவர் எழுதுகிறார் 3:21, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டிருப்பானாக. சில பேர் இன்றைக்கு நாங்கள் மனுஷரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் எல்லாரும், ஆனா அவர் சொல்றால் எல்லாம் உங்களுடையது. இறுதியாக பவுல் சொல்லுகிறார், கலாத்திய சபைக்கு விதமாக கூறுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக, மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அவர் வடிவாக கூறுகிறார். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இதை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் நாங்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? கலாத்திய சபைக்கு எழுதினது போல, கலாத்திய சபைக்கு பரிசுத்த பவுல் கூறியது போல, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டணும். ஏன், அந்த சிலுவையில் தான் எங்களுடைய பாவங்கள் எல்லா துறைத்தனங்கள் அதிகாரங்களை அவர் சிலுவையிலே புரிந்து கொண்டு அணியடித்து அவர் வெற்றி சிறந்தார். அவற்றையெல்லாம் அவற்றிற்கு மேலாக அவர் வெற்றி சிறந்தார் என்ற வார்த்தை கூறுகிறது. ஆகவே இந்த சிலுவையை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டணும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகாதிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையின் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எங்களுக்கு மீட்பில்லை. ஆனால் அவரே எங்களுக்கு மீட்பானார், அவரே எங்களுக்கு ஞானமானார், அவரே எங்களுக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார் என்று பவுல் கூறியது போல நாங்களும் ஒவ்வொருவரும் சொல்லி ஆண்டவரை துதிப்போமாக. அது மட்டுமல்ல, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் வாசித்தபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எதை குறித்து மேன்மை பாராட்ட வேணும்? பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அவரை நாங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். இவ்விதமாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தனை நாங்கள் துதிப்பது மட்டுமல்ல, அவருக்கு முதலிடம் கொடுப்போம், அவரை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அவர் இடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு துதிப்போம். அப்பொழுது கர்த்தர் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அவரை மேன்மை பாராட்டும் போது அவர் எங்கள் மேல் ஆதரவாயிருப்பார். அவரை குறித்து நாங்கள் தாவீதை போல் மேன்மை பாராட்டும் பொழுது, எங்களுடைய ஆத்மா அவரை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது, எங்களுடைய ஆத்மா எப்பொழுதும் அவரை குறித்து துதிக்கும் பொழுது கர்த்தர்கள் மேல் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்தபடியால் அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல தம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவாராக. அவர் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்று நாங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஏனென்றால் இதில் தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். ஆகவே இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுப்போம், நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில இந்த வார்த்தை காய்த்து குதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களுக்கு நீ நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன், உண்மை அறியும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தேடி வந்து ரட்சித்தீரே அப்பா. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலகத்தின் இருளிலும் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்த எங்களை உம்முடைய தூய ரத்தம் கொண்டு கழுவி ஆண்டவரே, உம்மை தெய்வமாய் கொண்டு ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் பெற்றோம் என்று சொல்லத்தக்கதாக இயேசப்பா எங்களுக்கு நீர் வழிபட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த புத்திர சுவீகாரத்தின் துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அறிவது நித்திய ஜீவன் அப்பா. ஆண்டவரே அந்த பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் செய்கிற உம்மை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரே ஆண்டவரே வெளிப்பட்டு அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்கப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளை சந்திங்க சுவாமி. பிள்ளைகளுடைய வாலிபருடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. அன்று தானியல் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததுனாலே அந்த விசுவாசித்த ஆவியை பெற்று ஆண்டவரே அந்த சொற்பனத்தின் அர்த்தத்தை சொன்னானே அப்பா. அவிதமா இந்த வாலிப பிள்ளைகள் யாவரும் உம்முடைய விசுவாசித்த ஆவியினால் நிரப்ப படுவார்களாக, எதிர்காலத்திலே உம்முடைய சாட்சிகளால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் அவர்களை நீர் மாற்றி ஆசீர்வதிக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன். சகல துதி கன மகிமை யாவும் கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து கத்துதால் அவருடைய நாமத்தையே நாங்கள் மேன்மை செலுத்தி பாராட்டுவோம். ஆக God bless you. நன்றாக பகிர்ந்தீர்கள். God bless you sister இருந்தது.
0: God bless you sister. Thank you. Thank you. God bless you.
1: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் பிரதர் ஸ்டான்லி வருவதாக நாங்கள் அடுத்ததாக அவருடைய வார்த்தை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்வார் பைபிள் ஸ்டடி மூலமாக. ஆனால் அவர் என்னை வரவில்லை என்றபடியால் நாங்கள் சிஸ்டர் கவிதா நீங்கள்
2: ரஜினி அவர் வருவன்னு சொன்னார், அவர் வரவில்லை. பல தரம் கோல் எடுத்தேன், அவர் ஆன்சர் பண்ணவில்லை. நான் கலையத்திலிருந்து நான் செய்து கொடுக்கிறேன் சிஸ்டர்.
1: ஆமென், ஆமென்,
2: ஆமென். இப்ப நாளே சிஸ்டர் அருந்ததி கொடுத்து அருமையான ஒரு செய்தி. நாங்கள் அந்த செய்தியை கேட்கிறோம், அதன்படி நான் நடக்கும் பொழுதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அருமையான பெருமை இருக்கக்கூடாது, நான் நீ இந்த பெருமை இருக்கக்கூடாது. அந்த பெருமை இருக்கும் பொழுதுதான் கத்த தலைகளா கீழே தள்ளி விடுவார். ஆமாம், நான் ஜோம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கமா வானொலியின் நித்திய வளர்ச்சி நேரத்திலே ஒரு வார்த்தையை கொடுக்க என்னை அழைத்தீரே, அந்த கிருபைக்கா நன்றி அப்பா. நான் பேசும் வார்த்தையை என்னை மறந்து நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னம் எங்களை மூடட்டும், ஒரு வல்லமை எங்களை மூடட்டும். உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே, அக்கினி அபிஷத்தால் நிரப்பும் சங்கம வானொலியை நிரப்பும். தாழ்ந்து கொடுத்த பிள்ளைகள் வார்த்தை கொடுத்த தாசர் மீது நிரப்பும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது நிரப்ப வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே லூக்கா 11:2-4 லூக்கா 11:2-4 இந்த தலைப்பு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். அருமையான ஒரு தலைப்பு, ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு அவர் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட இவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குள் பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த ஜப விண்ணப்பம் எல்லாம் பாச வந்துட்டார். பிரசுவர் பாச செய்வோம். மைக் ஆன் பண்ணுங்க.
3: பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சீமன் ஸ்டான்லி ஜெப நேரத்துக்கு வந்திருக்கிறார். எல்லோரும் குறிப்பு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சொல்லும்போது தயவு செய்து குறிப்பிடுங்கள். குறிப்பெடுக்கும் பொழுதுதான் நீங்கள் அதை மீண்டும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக தெரியும். இப்போ நான் பாசல் ஒப்புக் கொடுப்போம். பிரசுர பாச இப்போ உங்களோட ஒப்புக் கொடுக்குறேன். 45 நிமிடம் கேளுங்க பாசல். உங்களோட ஒப்புக் கொடுக்குறேன். வழி நடத்துங்க. ஆமே.
3: ஓகே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி ஆமேன் குழுவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் இந்த காலை நேரத்திலே உங்களோ ஒருவரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒரு தொடர் வேதாகம படிப்பாக தேவ ஜனத்திற்கு விரோதமாய் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் இன்றைய காலகட்டத்தில் சத்ருவினுடைய தாக்குதல்கள் மிக தீவிரமாக இருக்கிறது. அப்படி தீவிரமாய் தாக்குதலை நடத்தி எப்படியாகிலும் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலிருந்து தேவ ஜனத்தை பிரித்து விட வேண்டும், தேவ ஊழியனை பிரித்து விட வேண்டும் என்கிற தந்திரமான காரியங்களை பயன்படுத்தி அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு வருகிறான். அப்படி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டு வரும் பொழுது தேவ ஜனங்களையும் தேவ ஊழியர்களையும் இந்த தாக்குதலிலிருந்து மீட்கும்படியாகவும் கர்த்தர் எப்படி இந்த தாக்குதல்களிலிருந்து கர்த்தர் மீட்டார் என்கிற காரியத்தையும் நாம் பார்த்து தேவன் எப்படி ஆகிலும் இந்த போராட்டத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய போராடுகிற குணத்தையும் எப்படி பிசாசு அவன் வீழ்ந்து போகிறான் என்பதை குறித்தும் நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் வேதாகமத்தில் மோசேவின் நாட்களில் பார்வோனின் ஆவியினுடைய தாக்குதல்களை குறித்து நாம் பார்த்தோம். அந்த தாக்குதல்களில் எப்படி அவன் தேவஜனத்துக்கு விரோதமாய் எழுப்பி கிரியை செய்தான் என்பதை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைய நாட்களில் நாம் பார்க்க இருப்பது எலியாவின் நாட்களில் ஏசபேலின் ஆவியின் வல்லமைகள், தேவனுடைய ஊழியனுக்கு விரோதமாய் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் தீவிரமாக போராடுகிற ஒரு ஏசபேலின் ஆவி எப்படி அந்த ஆவியினுடைய வல்லமை கிரியை செய்கிறது. அன்றைய நாட்களில் எலியாவின் நாட்களில் கிரியை செய்த அதே ஆவியின் வல்லமைகள் இன்றைக்கும் தேவ சபையின் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை விளங்க பண்ணும்படியாக இந்த சங்கமம் வானொலி மூலமாக நாம் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய கண்களை கத்து திறப்பாராக. இது மிக முக்கியமான ஒரு வேத பாடம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 16:33 நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 5:4 பார்க்கப்படும் பொழுது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் முழங்குகிறார். நாம் ஜெயிக்கும்படி நாம் பிறந்திருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி அந்த ஆண்டவருடைய நாமத்தோடு கூட இணைந்து உலகத்தையும் உலகத்தில் உள்ள சகலையும் ஜெயிப்பதற்காக கர்த்தர் நம்மை வேறு பிரித்து கர்த்தர் நம்மை எடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் வேறு பிரித்து எடுத்து அழைத்து அபிஷேகித்து கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடியினாலே எப்படியெல்லாம் சத்ருவனுடைய வல்லமைகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16:31 ஒரு சில காரியங்களை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாக மன்னனிதமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரத்தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை மூடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். நன்றை கவனியுங்கள், இது ஒரு முக்கியமான வார்த்தை. இங்கே ஆகாப் என்கிற ராஜா ஏத்பகாலின் குமாரத்தியாகிய ஏசபேலை விவாகம் பண்ணுகிறான். நன்றை கவனியுங்கள், விவாகம் பண்ணினதும் அல்லாமல் என்ன நடந்தது என்று கேட்டால், அவன் ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்தாமல் அவன் போய் பாகாலை சேவித்தான். பாகால் என்பது ஏசபேலினுடைய தெய்வம், விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை அவன் சேவித்தான், அதை பணிந்து கொண்டான் என்று போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சமாரியாவிலே பாகாலுக்கு அவன் கோவில் கட்டி பலிபீடத்தை எடுப்பித்தான் என்று பார்க்கிறோம். யார் இதை செய்தது? ஆகாப் என்கிற ஒரு ராஜா. அவன் ஆகாப் என்கிற ராஜா அவன் இஸ்ரவேல் அல்லாத வேறு ஒரு இடத்திலிருந்து அந்நிய பெண்ணை திருமணம் செய்தான். அவள் பேர் யேசபேல். நன்றை கவனிங்கள், அவள் அந்த குடும்பத்துக்குள் வந்தவுடனே அவள் குடும்பத்தை அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிறாள். நன்றை கவனிங்கள், இந்த ஆவி என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த யேசபேலின் ஆவியின் வல்லமை குடும்பத்தை, தன் கணவனை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து தான் விரும்புகிற காரியத்தை தன் கணவனை செய்ய வைப்ப தூண்டுகிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. நன்றை கவனிங்கள், ஏன் இந்த காரியங்களை ஒரு அறிமுகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், எப்பொழுதுமே ஆண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு தான் நினைத்ததை சாதிக்க துடிக்கிற இயேசபேலின் ஆவியை கடிந்து கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, முன்னிலைப்படுத்துவது எதை முன்னிலைப்படுத்துவது? பெண் என் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் வணங்குகிற விக்கிரக வல்லமையை உள்ளே கொண்டு வந்து பலிபீடம் கட்டி அதை வணங்க வேண்டும், அதை என்ன செய்ய வேண்டுமாம், அதை சேவிக்க வேண்டும் என்று அவள் என்ன செய்கிறாள். அவள் வந்து தந்திரமாக காரியத்தை செய்தது நிமித்தமாக முதலாவது தன்னுடைய கணவனை என கட்டுப்பாட்டுக்குள் அவள் கொண்டு வருகிறாள். ஆண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதுதான் இந்த ஏசபேலின் ஆவி. அந்த ஆண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இந்த ஏசபேலின் ஆவி அழிக்கப்பட வேண்டும், அது கண்டறிய வேண்டும். அந்த ஆவியின் வல்லமைகளை ஆரம்பத்திலேயே அவைகளை அழிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கிறார் என்றால், இன்றைக்கு அநேக, அதாவது அநேக பெரும்பாலான ஊழியங்கள் வீழ்ந்து போனதுக்கு காரணம் பெண்களே. பெண்களை வைத்தே பிசாசானவன் ஊழியத்தை வீழ்த்துகிறான், ஊழியர்களை வீழ்த்துகிறான். கிட்டத்தட்ட பல இடங்களிலும் ஊழியங்கள் வீழ்ந்து போய் கிடக்கிறது. விபச்சாரத்தினாலும், வேசி மயக்கத்தினாலும், இந்த விக்கிரக வல்லமைகளினாலும் இன்னைக்கு ஊழியர்கள் விழுந்து போய் கிடக்கிறார்கள். அநேக ஊழியங்கள், அநேக குடும்பங்கள், இன்றைய இளம் தலைமுறை பிள்ளைகள், ஊழியக்காரருடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு வீழ்ந்து கிடப்பதற்கு காரணம், மிக முக்கியமான ஒரு ஆவியின் வல்லமை எதுவென்றால், யேசபேலின் ஆவியின் வல்லமையின் தாக்குதல்கள் தேவஜனத்துக்கு விரோதமாய் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, இந்த 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 7 வசனத்தை கவனித்து பாருங்கள்.

எசபெலின் ஆவியின் வல்லமையில் பிரதானமானது, யாரை அழித்தாயிலும் தான் நினைத்ததை சாதிக்க துடிக்கிறவள். அதாவது தேவனுடைய திட்டத்தின்படி வாழுகிற ஒருவன் நாபோத், அவனிடத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தை இந்த ஆகாப் என்கிற தன்னுடைய கணவன் போய் அவனிடத்துல கேட்கிறான். அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன மிகவும் சோர்வடைந்தவனாக அவன் வீட்டுக்கு வருகிறான். இந்த இசபேல் வந்தவுடனே ஏன் இப்படி இருக்கிறேன் என்று கேட்டவுடனே, இந்த போர் நான் இவரிடத்துல கேட்டேன், அவன் தரமாட்டேன் என்று சொன்ன மாத்திரத்துல நீ எந்த காரியத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம், நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க, அந்த சொத்தை அந்த சொத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி தந்திரமாக ஏமாற்றி கொலை செய்து அவளை அதிகாரத்தை கையில் எடுத்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுகிறாள், தன்னை வசமாக்கி கொள்ளுகிறாள். யேசபேலின் ஆவியின் வல்லமையினால் சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு ஆவி. எங்கெங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதோ அந்த சொத்துக்களை ஏமாற்றி வஞ்சித்து எடுக்கிற பொல்லாத ஒரு பெண்ணின் ஆவி. ஒரு முதலாவது நம்ம பார்த்தோம், விக்கிரகத்தை வணங்க வைத்து தன்னுடைய குடும்பத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கிற ஆவி. இந்த ரெண்டாவது என்னவென்று கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து அழித்து கொன்று எப்படியாவது சொத்துக்களை பிடுங்கணும், அபகரிக்கணும். இன்றைக்கு பாருங்க, அநேக சொத்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பாருங்க, அதனுடைய தலையீடுகள் அதிகமாக 80% மேல் பெண்களாக இருப்பார்கள். இது வந்து தேவனுடைய சபையை, தேவனுடைய திட்டத்தில் வாழுகிறவனை அழிக்க துடிக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இந்த பொல்லாத ஒரு ஆவி என்ன பண்ணுகிறது என்றால், யாரை அழித்தாலும் அதை நான் அதை என்ன செய்ய வேண்டுமாம், அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும். ரெண்டாவது இன்னொன்னு நான் சொல்லட்டுங்களா, இந்த ராஜா ஆகாப் என்பவன் ஒரு ராஜா. அந்த ராஜாவை அவனை அடிமையாக டம்மியாக வைத்து இவன் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறவள். மூணாவது காரியம் என்னவென்று கேட்டால், யேசபேலின் ஆவி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுவாள். தனக்கு கீழ் தன்னோடு இருக்கிறனுடைய அதிகாரத்தை, ராஜரீக அதிகாரத்தை தன்னுடைய கையில் எடுத்து தேவனுடைய சபையையும் தேவ பிள்ளைகளையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஒரு ஆவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆளுகிறவர்களை அடிமையாக்கி தன்னுடைய அனைத்து அருவறுப்புகளையும் நடப்பிக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இந்த ஆவி ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் இன்றைக்கு இந்த காலத்துல நீங்க இந்த மாதிரி காரியங்களை நீங்க பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம். ஏன் என்று கேட்டால், இந்த சத்ருவின் தேவ ஜனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் தந்திரமாய் செயல்படுகிற இந்த ஆவியின் வல்லமைகளை சமூக வலைதளங்களின் மூலமாக தேவ ஜனங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன் இதை காட்டி கொடுக்கிறேன் என்ற, இந்த ஆவியை கர்த்தர் எப்படி அழித்தார் என்பதையும் நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த ஆவி செயல்பட்டது, எந்தெந்த பகுதிகளில் இந்த ஆவிகள் வேலை செய்தது, இதுக்கு எப்படி இறையானார்கள், கர்த்தர் எப்படி இந்த ஆவியின் வல்லமைகளை அழித்தொழித்தார், நாம் எப்படி இந்த ஆவியை அழிக்க மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கும் கர்த்தர் வசனத்தின் மூலமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட காரியங்களை துரிதமாய் செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவியை பார்க்கிறோம். அது 21:25 பாருங்கள். 1 ராஜாக்கள் 21:25 சொல்லுகிறது, தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்னவென்றால், தூண்டிவிடுகிற, அதாவது ஆளுகை செய்கிறவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொள்ளுகிற சபிக்கப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு ஆவி. ஆளுகிற அதிகாரம் எங்கெங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் இருக்கிற இடங்களில பெண்கள் நிற்பார்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த பெண்களை வைத்து தான் அவன் தான் பிசாசானவன் தன் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறான். நன்றாய் கவனிங்கள், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. ஒரு ஊழியத்தை வீழ்த்த வேண்டுமானால், ஒரு ஊழியனை வீழ்த்த வேண்டுமானால், முதலாவது பிசாசானவன் 3 காரியத்தை அவன் செய்கிறான். அதில் முதலாவது காரியம், பணத்தினால் ஒரு ஊழியத்தை அழிக்க நினைப்பான். பணத்தை அதிகமாக கொடுத்து பணத்தில் இந்த ஊழியன் வீழ்ந்து போக வேண்டும் என்று பொருளாசை. இந்த பொருளாசை பணத்தினால் விழத்தல்ல அவன் போராடுவான், பல விதங்களில் போராடுவான். இந்த பணத்தினால் விழுந்த ஊழியர்கள் ஏராளம், பணத்தினால் வீழ்ந்து கொண்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் ஏராளம், பணத்தினால் வீழ்ந்து போனது. இன்னும் நான் சொல்லுவேன் என்றால், இந்த பணத்தினால் வீழ்ந்து போகாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட ஊழியர்களும் இருக்கிறார்கள், பணத்துக்கு அடிமையாகாத தேவ ஜனங்களும் இருக்கிறார்கள். இரண்டாவது காரியம் என்னன்னா புகழ், இரண்டாவதுன்னு ஃபேம்,

0: ஒரு உயரத்துல தூக்கி பிரபலமாக்கி அவர்களை அழிக்க நினைக்கிற பொல்லாத ஒரு ஆவி. புகழ், இந்த புகழ் ஃபேம், இந்த ஃபேம்ல புகழ்ல ஒரு பாட்டு போடுவாங்க, அந்த பாட்டு என்ன ஆகும்னா உலகம் முழுவதும் பிரபலமாகும். பிரபலமான உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தான் பாடியிருப்பாங்க, அவர்கள் உலகம் முழுவதும் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, எல்லா சபைகளுக்கும் போவாங்க. அவங்க நினைச்சுவாங்க நம்ம பாட்டு பயங்கர பிரபலம் ஆயிருச்சு, எல்லா சபைகளுக்கும் கூப்பிடுறாங்கன்ட்டு அவங்க அந்த புகழ்லையே போயிட்டு இருப்பாங்க. புகழ், அந்த புகழின் உச்சத்தை தூக்கி தேவ திட்டத்தையும் தேவனுடைய அழைப்பையும் அவர்கள் அதை விட்டு பிரியும்படியாக செய்து அவர்களை அழித்து விடுவாங்க. ஒரே ஒரு பாட்டு தான் வந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க எழுதுற பாட்டு எதுவுமே ஹிட் ஆயிருக்காது. இந்த மாதிரி ஊழியர்களை வந்து நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க, உங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது நீ என்று சொல்லி அவர்களை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி புகழுக்குள் கொண்டு போய் அவர்களை அழிக்க நினைக்கிற எந்த பொல்லாத ஆவி. இது ரெண்டாவது வகை. மூணாவது ஒரு வகை என்னன்னா பெண்கள் மூலமாய், பெண்கள் ஒரு பெண்ணை அனுப்பி அந்த பெண்ணின் மூலமாக என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த பெண்ணை ஃபோன் பண்ண வைத்து உங்க பிரசங்கம் நல்லா இருந்தது, நீங்க நல்ல பிரசங்கம் பண்றீங்க, நீங்க போட்டிருந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க சாப்பிட்டீங்களா என்று சொல்லி பேச ஆரம்பித்து அவள் தூண்டி விட்டு என்ன செய்வாள் என்றால், அந்த திரும்ப திரும்ப அந்த ஊழியனிடத்துல அந்த குடும்பத்தினிடத்திலும் பேசி அந்த ஊழியனையும் அழித்து விடுவாள், அந்த குடும்பத்தையும் அழித்து விடுவாள். நன்றாக கவனித்துக்கொள். மூணு விதமான காரியங்கள், மூன்று, இந்த மூன்றிலும் விழாத நபர்கள் இருப்பார்கள். நன்றாக கவனிங்க, இந்த மூன்றிலும் விழாத ஊழியர்கள், இந்த மூன்றிலும் சிக்கிக் கொள்ளாத குடும்பங்கள் உண்டு. அப்ப அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுது என்று கேட்டால், நன்றாக கவனிங்க, என்ன பண்ணுதுன்னா இந்த ஊழியத்தை பணத்தினால் அழிக்க முடியலையே, இந்த ஊழியனை ஒரு புகழினால என்ன செய்ய முடியல, அழிக்க முடியலையே, இந்த ஊழியனை ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியல, அனுப்பி பார்த்தோம் தொட முடியவில்லையே, இவன் உறுதியாய் இருக்கிறானே என்று சொல்லப்படும் பொழுது அந்த ஆவி என்ன பண்ணும் என்று கேட்டால், நேராக பெண் தெய்வம் என்று சொல்லுகிற பெண் தெய்வங்கள் தெய்வத்தினிடத்தில், பெண்ணுடைய வல்லமை அதிகமாய் கிரியேட் செய்கிற அந்த ஆவியனிடத்தில் போய், எனக்கு என்னுடைய டார்கெட் இந்த ஊழியம், என்னுடைய டார்கெட் இந்த குடும்பம், இந்த குடும்பத்தை நான் இந்த மூன்று காரியத்தையும் நான் செய்தேன், இந்த ஊழியத்தை விளைவிக்க முடியவில்லை, அதனால நீ என்ன செய்ய, எப்படியாயிலும் இதை விளைவித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பெண் தெய்வம் என்று பெண் விக்கிரகத்திற்கு, இந்த பெண்ணுடைய ஆளுகை இருக்கக்கூடிய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்து விடுவான். அப்போ ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த பெண் தெய்வம் அந்த ஊழியனையும் அந்த குடும்பத்தையும் என்ன செய்ய, கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து நேரடியாக யுத்தம் பண்ணுவார். அதுதான் யேசபேலின் ஆவி, நேரடியாக யுத்தம் பண்ணுவார், தனிப்பட்ட விதத்தில் யுத்தம் பண்ணுவார். அதான் சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு பொல்லாத ஆவியின் தாக்குதல்கள் நிறைந்த காலத்தில் நாம் வாழுகிறோம். ஒரு ஊழியன் எழும்பி செயல்படக்கூடாது, ஒரு ஊழியன் எழும்பி வளர்ந்து விடக்கூடாது என்பதிலே இந்த யேசபேலின் ஆவி தீவிரமாய் வேலை செய்கிறதை இந்த நாளில் நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன், பாருங்கள், ரெண்டு ராஜாக்கள் 9:30 பாருங்கள், ரெண்டு ராஜாக்கள் 9:30 நாம் பார்க்கலாம். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான், அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள். பாருங்க, இந்த யேசபேலினுடைய ஆவியினுடைய வல்லமை எதை செய்தன் என்று கேட்டால், யெகூ என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். 2 ராஜாக்கள் 9:30 யெகூ என்கிற அந்த ஒரு பலவான், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை விழத்தள்ளுவதற்கு தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். இந்த யேசபேலின் ஆவி என்னன்னா முழுக்க முழுக்க முழுக்க என்ன வசீகரிக்க கூடிய ஒரு பொல்லாத ஆவி, எப்பொழுதும் மேக்கப்லயே இருப்பான். சில பெண்களை பாருங்க, மேக்கப்லயே இருப்பாங்க, பயங்கரமான மேக்கப், அது வந்து ஊழியத்துக்கு ஆகாது. சில பெண்கள் பாருங்க, வசீகரிக்கிற மாதிரி பார்வை, பேச்சு, அவர்களுடைய உடை, அவர்களுடைய ட்ரெஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களை வசீகரிக்கிறது போல இருக்கும் என்று சொன்னால் அது ஏசபெலினுடைய பொல்லாத ஆவி. தேவ ஊழியத்துக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, சபைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் தாறுமாறாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவது. உலகத்தில் காணப்படுகிற அந்த ட்ரெஸ் கோடு, உலகத்தில் காணப்படுகிற சில சில சில வந்து என்ன சொல்வது என்றால், சில ஆவிக்குரிய காரியம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய மேக்கப், தங்களுடைய சிகை அலங்காரம், உடை அலங்காரங்களினாலே வீழ்ந்து போன ஏராளமான பெண்கள் உண்டு, ஏராளமான ஆண்கள் உண்டு. இந்த யெகூ என்பவனை வசீகரித்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக இவள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் என்றால், எந்த பலவானையும் அழிக்க துடிக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவி. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆன்மீக காரியங்களிலே அதிகமாக நேரிடும். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாக இந்த காரியத்துக்குள் செலவழிக்க வைத்து, மேக்கப்புக்கு செலவனை செலவழிக்க வைத்து, புதிய புதிய என்னென்ன ட்ரெண்டு வருது அந்த ட்ரெண்டுகளுக்கெல்லாம் போகணுங்கிற காரியத்தை செய்து சபையை, குடும்பத்தை சீர்குலைக்கிற ஒரு பொல்லாத ஒரு ஆவியின் வல்லமைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த இந்த எசபெலின் ஆவியை அழிக்க, இந்த ஏசபெலின் ஆவியை அழிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின சில நபர்கள் இருக்கிறார்கள். அதை நான் கடைசியாக, இல்லைன்னா அடுத்த பகுதியிலே நான் இதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு தெளிவான பார்வையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஆவியினுடைய வல்லமையை நம்ம பார்க்கப்படும் பொழுது அவள் செய்த இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். எலியாவின் நாட்களிலே ஒரே ஒரு காரியம் நடந்தது. அந்த காரியத்தின் மூலமாய் ஆமென், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக, அவன் சோர்ந்து போனதை நாம் பார்க்கிறோம். அப்படி சோர்ந்து போன ஒரு எலியாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 19 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை பார்க்கப்படும் பொழுது அவள் என்ன செய்கிறாள் என்றால், எலியா முதல் வசனம் 1 ராஜாக்கள் 19:1 சொல்லுகிறது, எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தியை அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனித்து கேட்க கர்த்தர் நமக்கு கிருப தருவாராக. பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எலியா என்கிற ஒரு தேவ மனிதன், எலியா என்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவன் செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யாரிடத்தில் சொன்னான்னு போட்டிருக்கிறது, ஏசபேல். ஏசபேல் என்பவள் பொல்லாதவள், அவள் பயங்கரமான விக்கிரகத்தை வணங்குகிறவள், ஒரு பயங்கரமான சபிக்கப்பட்ட ஒரு ஆவி. இவன் ஆகாப் என்பவன் தன் மனைவியின் இடத்திலே அவள் ஏசபேலிட்ட சொல்லுகிறாள். அப்பொழுது ஏசபேல் என்ன செய்கிறாள் என்றால், எலியாவின் இடத்துல ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நன்றாக கவனிங்க. எலியா என்கிற தேவ மனிதன், இந்த எலியாவை அறிமுகப்படுத்தும் பொழுது கர்த்தர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? கர்த்தருடைய அந்த வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. 17 அதிகாரம் 1 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இன்ட்ரோடக்ஷன் அப்படித்தான் இருக்கு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று எலியா தன்னை, எலியாவை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் இப்ப சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், போதும். காரணம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை, மிரட்டல். எலியாவை மிரட்டினான், நாளைக்கு இந்நேரம் நீ உயிரோடு இருக்க மாட்டாய். யாரு மிரட்டினது? ஏசபேல். அப்ப ஏசபேலுடைய ஆவி என்னன்னா, ஊழியர்களை மிரட்டி தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி ஓட்டத்தை தடுக்கிற ஒரு பொல்லாத ஆவி. நன்றை கவனியுங்கள். முதலாவது நம்ம கவனித்தோம், நாபோத்தி என்கிற ஒருவனுடைய தோட்டத்தை, சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி. தன் குடும்பத்தை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து குடும்பத்தை விக்கிரக வணக்கத்துக்குள் செயல்படுத்துகிற ஒரு பொல்லாத ஆவி. மூன்றாவது நம்ம பார்த்தோம், யெகூ என்கிற ஒரு பெரிய ஒரு தலைவனை, அவனை தன் கட்டுப்பாட்டுகளோடு தன் வசீகரத்தினால் அவளை இழுத்து கொள்வதற்கு அவள் தந்திரமாய் போராடுகிற ஒரு சபிக்கப்பட்ட பொருளாத ஆவி. நான்காவது அவன் நாம் இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய வல்லமை அக்கினியை இறக்கின ஒரு ஒரு தேவ ஊழியன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ ஊழியன். எலியா என்று சொன்னாலே சத்துருக்கள் நடுங்குகிறார்கள். தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட ஒரு தேவனுடைய ஊழியன், வல்லமையான ஒரு ஊழியன். அந்த வல்லமையான ஊழியன் இப்பொழுது அவன் போதுமாண்டவர் என எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுக்கு பயமுறுத்தி கொலைவெறியோடு கொலைவெறி தாக்குதல் நடத்துகிற சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவிதான் இந்த யேசபேலின் ஆவி. இந்த யேசபேலின் ஆவி எலியா என்கிற தேவன் தேவ மனிதனை, ஊழியனை செயல்பட விடாமல் தடுக்கிற ஒரு பொல்லாதாம். அப்ப ஏன் இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம், ஏன் இந்த காரியத்தை பார்க்கிறோம் என்று கேட்டால், இன்றைக்கு உலகத்தினுடைய பல இடங்களில் அநேக தேவ ஊழியர்கள் தன்னுடைய அழைப்பை, தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய பிரதிஷ்டையை, தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய ரட்சிப்பை இழந்து நிற்கிறார்கள். காரணம், ஒரு பெண்ணின் ஆவி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஏன் இந்த காரியங்களை சொல்றேன்னா, இன்றைக்கு இந்த யேசபேலின் ஆவி, அதனால வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும், தியத்ரா சபையில கர்த்தர் சொல்லியிருப்பார், தெளிவா சொல்லியிருப்பார். இன்றைக்கு ராஜாக்கள்ல பார்க்கிற யேசபேலின் ஆவி வெளிப்படுத்தின விசேஷம், தியத்ரா சபைகளுக்குள்ளும் அது செயல்பட்டது என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஏனென்று கேட்டால், யேசபேல் செத்து போனாலும் அவருடைய ஆவியின் வல்லமையின் கிரியைகள் இன்றைக்கும் தேவ ஜனத்துக்கு விரோதமாக போராடுகிறது. யார் உண்மையாய் இருக்கிறார்களோ, யார் பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறார்களோ, யார் தேவனுக்காக சாதிக்க துடிக்கிறார்களோ, அவர்களை ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டு அவர்களை வீழ்த்துவதே இந்த யேசபேலின் ஆவியின் வல்லமைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எலியா என்கிற ஒரு மனிதனை சோர்ந்து போக பண்ணிவிட்டாள், எலியா என்கிற ஒரு மனிதனை அமிழ்ந்து போக பண்ணிவிட்டாள். அவளை, அவளுடைய தேவனுடைய திட்டத்தை மறக்க பண்ணி, தேவனுடைய திட்டத்தில் ஓட வைக்காமல் அவள் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு என்றால் வீழ்த்தும்படி அவள் செய்துவிட்டாள் என்றால் எப்பேற்பட்ட காரியமாயிருக்கும் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நான் இதற்குள் ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இதோடு கூட இணைத்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மேண்டாவதாக, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, நான் அதை கொஞ்சம் நாம் கற்றுக்கொள்ள இன்றைக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு திறப்பாராக. ஏனென்றால், ஏன் உங்களுக்கு நினைக்கலாம், ஏன் இந்த காரியத்தை பாஸ்டர் அவர்கள் எடுக்கிறார்கள், வேற பைபிள்ல டாபிக்கே இல்லையா என்று நினைக்கலாம். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்கிற காரியத்தை நான் மையப்படுத்தி உங்களோடு நான் பேசுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:9 அபிமலேக்கு அவனுடைய கடைசி நிமிட துளிகளை நான் உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அபிமலேக்கினுடைய வாழ்க்கையினுடைய கடைசி மணித்துளிகள், கடைசி நிமிடங்கள், ஒரு மனிதனுடைய கடைசி நிமிடங்கள். அவன் அந்த யுத்த களத்தில் நிற்கப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது, 52, 53, 54 வசனங்களை பார்க்கப்படும் பொழுது, அபிமலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படி அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அபிமேலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்ததுன்னு போட்டிருக்கு. ஒரு பெண் அபிமலேக்கினுடைய தலையில கல்ல தூக்கி போட்டால் அவனுடைய தலை மண்டை உடைந்து விட்டது. இப்ப மண்டை உடைந்த உடனே ரத்தம் போகுது. அந்த கடைசி மணித்துளிகளில் இந்த அபிமலேக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா, 54 வசனத்துல சொல்லுகிறான், உடனே தன் ஆயுததாரி ஆகிய வேலைக்காரனை கூப்பிடுகிறான். வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்லுகிறான், ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு. கவனிக்கணும் இந்த வார்த்தை, கிறிஸ்தவ உலகம் கவனிக்கணும், ஊழியர்கள் கவனிக்கணும், தேவ ஜனங்கள் கவனிக்கணும். அந்த அபிமலேக்கு சொல்லுகிறான், ஒரு பெண்ணினால் நான் அழிந்தேன் என்று இருக்கக்கூடாது. ஒரு ஊழியம் ஒரு பெண்ணினால் அழிந்தது என்று இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் ஒரு பெண்ணினால் அழிந்தது என்று இருக்கக்கூடாது. ஒரு வாலிபன் ஒரு பெண்ணினால் அழிந்து போனான் என்று இருக்கக்கூடாது. கவனிங்க, ஒரு பெண்ணினால் நான் அழிந்தேன் என்று சரித்திரம் வரக்கூடாது. ஒரு ஊழியர், நான் ஊழியம் செய்து இரத்த சாட்சியா மரித்தேன் என்கிற செய்தி இன்னைக்கு வரணும். அதனால பெண்ணினால அழிந்தேன், பெண்ணினால் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அபிமலேக்கு ஒரு பெண்ணினால் வீழ்ந்து போனான் என்று வரக்கூடாது என்று சொல்லி, நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான், அவன் செத்து போனான். கடைசி மரணத்தினுடைய கடைசி நிமிஷத்துல சரித்திரத்தை, என்னுடைய சரித்திரம், மரண சரித்திரம் ஒரு பெண்ணினால் அழிந்தது என்று இருக்கக்கூடாது. யுத்தத்தில் வீழ்ந்தேன் என்று இருக்க வேண்டும். ஒரு ஊழியனானாலும், ஒரு வாலிபனானாலும், ஒரு குடும்பமானாலும், நம்முடைய வாழ்க்கை என்பது ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம் இல்லை, முடிவு எப்படி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டுமென்றால், அழிந்தேன் என்று இருக்கக்கூடாது, கர்த்தருக்காக சாதித்தேன், கர்த்தருக்காக நின்றேன் என்று இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்கு ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறார். அப்போ என்ன என்ன கர்த்தர் சொல்ல வர்றார்னா, பெண்ணின் நிமித்தமாக ஒருவனை அழிக்க, ஊழியத்தை அழிக்க, சொத்துக்களை அபகரிக்க, தேவ திட்டத்தை முடக்க, பரலோக தேவனுடைய சரித்திரத்தில் இருக்கிற நபர்களை எல்லாம் அழித்தொழித்து பாகாலின் தெய்வமே தெய்வம் என்று முழங்குகிற ஒரு கூட்டத்தை எழுப்புவதற்கு பிசாசானவன் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவன் தேவ ஜனத்துக்கு விரோதமாகத்தான் போராடுகிறான், தேவ சபைக்கு விரோதமாகத்தான் போராடுகிறான், தேவ ஊழியனுக்கு விரோதமாய் தான் போராடுகிறான். இப்படிப்பட்ட போராடுகிற பொல்லாத ஆவியின் வல்லமையின் கிரியைகளை அழிப்பதற்குத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த காலை நேரத்திலே வேதத்தின் அடிப்படையில் இவைகளை பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நன்றாக கவனிங்க. இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஏன் இந்த காரியங்களை, இந்த சங்கமம் மூலமாக இந்த காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன் என்றால், இது ஒரு கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் சத்துருவினுடைய தாக்குதல்கள், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய செயல்கள் என்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைத்து, இந்த சத்துருவின் தாக்குதல்களிலே அதிகமாய் விழுந்து போவது தேவனுடைய ஊழியர்களும், தேவனுடைய ஊழியர் தேவனுடைய ஜனத்தை அவன் தன்னுடைய வசமாய் திருப்புகிறான். வசனம் சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்த தேவனை, தேவனை ஆராதிக்க முடியாதபடி, சபையை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி, ஊழியங்களை அழிக்கும்படி இன்னைக்கு தீவிரமாய் இப்படிப்பட்ட ஆவியின் தாக்குதல்கள் செயல்படுகிறது. நன்றி கவனிங்க. ஏற்கனவே நம்ம பார்வோனின் ஆவியின் வல்லமைகளை பார்த்தோம். இப்போ ஏசபேல் ஆவியினுடைய வல்லமை சிலவற்றை பார்த்தோம். இப்போ என்ன செய்கிறது என்று கேட்டால், இந்த நாட்களிலே ஜெபிக்கிறவர்கள் ஏராளம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள் ஏராளம், ஜனங்கள் பெருத்து விட்டார்கள், ஆண்டவர் சபை இன்னைக்கு வளர்ந்து விட்டது, தேவ ஜனங்கள் பெருகி விட்டார்கள். அதனால இந்த பிசாசனுடைய வல்லமைகள் என்ன செய்கிறது என்றால், ஒரே நேரத்தில், ஒரே நேரத்தில் பலவிதமான தாக்குதல்களை தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்து ஊழியத்தை விட்டு அவர்களை விரட்டணும். அவ்வளவுதான் அசைன்மெண்ட். ஒரே நேரத்தில் தாக்குதல், எப்படி? இந்த பார்வோனின் ஆவியும் ஏசபெலின் ஆவியும் இணைந்து, இணைந்து இசைந்து ஒரே நேரத்தில் மோசேவின் நாட்களில் நடந்த தாக்குதலையும், எலியாவின் நாட்களில் நடந்த எசபெல் ஆவியின் தாக்குதலையும் ஒரே நேரத்துக்குள் சபைக்குள் நடத்தினால் சபை என்னாகும்? யோசித்து பாருங்க, சபை என்னாகும்? எழும்ப முடியாது. அப்ப இந்த சபையை எழும்ப முடியாதபடி தாக்கிறதுக்கு அரசியல் எப்படி கூட்டணி வைத்து ஜெயிக்க நினைக்கிறார்களோ, ஒரு கூட்டணி வேணும், கூட்டமைப்பு, உலகளாவிய, ஆமா, சபைகள் உலகளாவிய தேசத்துக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கு, அரசியலுக்கு கூட்டமைப்பு இருக்குது. இன்னைக்கு கூட்டணி இல்லாம ஒன்றும் இல்லை. அந்த கூட்டணி வைத்து தான் அவர்கள் ஜெயிக்க நினைக்கிறார்கள். அதே போல எசபெலின் ஆவியும் பார்வோனின் ஆவியும் கூட்டிணைந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களையும் ஊழியர்களையும் தேவ ஜனத்தையும் முழுமையை அழிப்பதற்கு தந்திரமாய் பயன்படுத்துகிற ஆவி, இந்த எசபெலின் ஆவி முன்னணியில் நிற்கிறது என்பதை நான் தைரியமாய் நான் இந்த சேனல் மூலமாக சவால் விட்டு சொல்லுகிறேன். அதை அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய பிரதான நோக்கம் இந்த ஆவியின் வல்லமைகளை அழிப்பதற்கு, இந்த ஆவியின் வல்லமைகளை உடைத்தெறிவதற்கு கர்த்தர் சில பேரை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். ஓகே, அப்பொழுது ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார் என்பதை நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால், இதனுடைய காரியம் தீவிரமாய் இருந்தாலும் இதனுடைய சில காரியங்களை மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் இந்த யுத்தத்தில் தேவனுடைய செயல், சத்துருவின் தாக்குதலை பார்த்தோம். சர்வவல்ல தேவனுடைய செயலையும் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று இந்த நாளிலே நான் விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்வாராக. ஏசபேலினுடைய வேசித்தனத்தையும் ஏசபேலினுடைய பில்லி சூடியங்களையும் கண்டு கொதித்து எழும்புகிறவர்கள் நமக்கு தேவை. முதலாம் 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 22 வசனத்துக்கு வாருங்கள். 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 22 வசனத்துக்கு வருவோம் என்று சொன்னால், அங்கே நான் ஒரு காரியத்தை காட்டி கொடுக்க, வசனத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லவில்லை, வசனத்தையும் உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 22 வசனத்தை பாருங்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கிறது, இருக்கையில் சமாதானம் ஏது? பாருங்க, இந்த ஏசபேலினுடைய பில்லி சூனியங்கள், ஏசபேலினுடைய வேசித்தனங்கள் ஏராளமாயிருக்கும் பொழுது யெகூ என்கிறவன் கொதித்தழுகிறான். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. காம்பரமைஸ் பண்ணி ஊழியம் பண்ணக்கூடாது. எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஊழியர்கள் தேவ ஜனம் இன்னைக்கு வேணும். உதாரணமா சொல்றேன்னே, நானும் என்னுடைய சகோதரன் நண்பரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இருக்கிறவர் பாவத்துல விழுகிறாரு, தவறான காரியத்துல போறாருன்னா, அவர் பரவாயில்ல நண்பர் தான், கத்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அவரை கூட்டிக்கிட்டு போய் ஆராதனை பண்ண வைக்கிறது, அவரையே ஜபம் பண்ண வைக்கிறது, அவரையே பிரசங்கம் பண்ண வைக்கிறது, அப்படி செய்வது மிக மிக தவறு. காம்பரமைஸ ஊழியம் பண்ணக்கூடாது. கண்ணு முன்னால ஒருவன் தவறு செய்கிறான், அவன் பாவத்துல விழுந்திருக்கிறான்னா கண்டிக்கணும், எச்சரிக்கணும், அதுல இருந்து மேல கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்படி வரலையா, விட்டுட்டு நம்ம தனியா நிக்கணும். அதை விட்டுட்டு போய் என்ன செய்யக்கூடாது? அவங்களையும் கூட்டிட்டு கத்தர் பார்த்துக்கிட்டோம் போற இடத்துல போனோம்னா அந்த ஊழியன் விழுந்ததும் இல்லாம நம்மளையும் விட வச்சிடும். அதனாலதான் கவனமா கொதித்தழுகிறவர்கள் தேவனுடைய, அதாவது திட்டத்துக்காக வைராக்கியம் பாராட்டி, ஆண்டவரே இப்படி எல்லாம் நடக்குதேப்பா, பில்லி சூனியத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக தேவ சபைக்குள்ள இந்த மாதிரி நடக்குதே என்று எகுவாய் போல கொதித்தழுகிற பாரம் உள்ளவர்களை கத்த தேடுகிறார். அவர்களை வைத்துத்தான் இந்த ஆவியின் வல்லமைகளை கத்தர் அளிக்கிறார். எகுக்கள் எழும்ப வேண்டும், எகுக்கள் எழும்ப வேண்டும். அதிலே 20 வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகு ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமத்திற்கு இரண்டாவதாக, வேகமாக செயல்படுகிறவர்கள், வேகமாக செயல்படுகிறவர்கள். இன்னைக்கு ஜோமணிக்கலாம், நாளைக்கு ஜோமணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லாம துரிதமாக வேகமாக எஃபர்ட் எடுத்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. நன்றி கவனிங்க. இன்னைக்கு நிறைய செய்திகளை கேட்கிறோம், இந்த ஊழியனை குத்தி குறை சொல்றாங்க, அந்த ஊழியனை குத்தி குறை சொல்றாங்க, அந்த குறு குறை சொல்றாங்க, இதெல்லாம் நடக்குது. நடக்கும்போது நம்மளும் குறை சொல்லக்கூடாது, பாரத்தோடு வேகமாக ஜெபிக்கிறவர்கள் நமக்கு தேவை. அதே போல 10 அதிகாரத்துக்கு வாங்க. 10 அதிகாரம் 15 வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 10 அதிகாரம் 15 வசனத்துல வரும்பொழுது, அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோடு கூட வந்து கத்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே அவன் இவனை அவன் ரதத்தில் ஏற்றினார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3வது காரியம் என்னவென்று கேட்டால், நேர்மையாக யோனதா போன்றோரின் துணை நாடி நிற்கிற எகுக்கள் தேவை. இப்ப நான் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன்னா, லெஸ்லி ஐயா இருக்கிறார், மகேந்திரன் பிரதர் இருக்கிறார், இப்ப இவங்களோட நான் சில காரியங்களை பேசும் பொழுது நம்ம ஏன் இணைந்து ஜெபிக்க கூடாது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்று சொல்லப்படும் பொழுது அவர் சொல்றார், ஆமாம் பாஸ்டர், இந்த காரியங்கள் நாங்களும் பார்க்கிறோம், பல தேசங்கள் இப்படித்தான் நடக்குது, அதனால வாங்க நம்ம இணைந்து ஜெபிக்கலாமே, சேர்ந்து ஜெபிக்கலாமே என்று சொல்லப்படும் பொழுது எனக்குள்ளும் அது பாரம், மகேந்திரன் பேரலுக்கு அது பாரம், வெஸ்லி பேரலுக்கு அதே பாரம் என்று சொன்னால், அப்படி இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜபக்குழுக்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும். நன்றி கவனிங்க, நன்றி கவனிங்க. ஒரு சகோதரி என்னிடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் அபிஷேகம் பண்றாங்க. அந்த ஊழியக்காரருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஊழியக்காரர் ஏற்கனவே ஒரு மனைவியோடு வாழ்ந்து, இரண்டாவது மனைவியோடு வாழ்ந்து, அவர் மூன்றாவது மனைவியோடு இருக்கிறார். அவரை ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்றாங்க. அந்த அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னு சொன்னா, மனைவிக்கும் இரண்டு திருமணம் நடந்து மூன்றாவது திருமணத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கேயும் மூணாவது திருமணம், இந்த பெண்ணுக்கும் மூணாவது திருமணம். இவர்களை வந்து படிப்பிடத்துல நிக்க வச்சு இவர்கள் ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணா அந்த ஊழியம் என்னாகும், இந்த சபை என்னாகும்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப என்னன்னா, அவர்களுக்குள்ள இந்த பரிசுத்தம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில உண்மை இல்லை, வயதானாலும் அவர்களுக்கு துணை தேவைப்படுது. இது வந்து ஒரு வேசித்தனத்தின் ஆவி. பல திருமணங்களை செஞ்சுக்கலாம், கர்த்தர் நம்மளை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. தங்களை அருவறுப்பு அசுத்தப்படுத்தி கொண்டு ஊழியத்தில் நிற்கிற பல சபைகளை பார்க்கிறோம், பல ஊழியங்களை பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், என்னன்னா சொந்த தேசத்திலிருந்து வெளி தேசத்துக்கு போறாங்க, அவங்களுக்கு சரியான ப்ரூஃப் எல்லாம் கிடைக்கல, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு அரசாங்கத்தில் எப்படி இருப்பாங்க தெரியுமா, கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க, அவர்கள் வந்து சகோதரர் சகோதரி போல இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான கிறிஸ்தவ பிள்ளைகள் உண்டு, ஏராளமான ஊழியர்கள் உண்டு. இந்த காரியங்களை சபை இன்னைக்கு அருவறுப்புக்குள் இருக்கிறதுனாலையும், தேவஜனம் அருவறுப்புக்குள் இருக்கிறதுனாலையும், இந்த அருவறுப்புகளை கண்டு என்ன செய்யணும், ஜெபிக்கிறவர்கள், போராடி ஜெபிக்கிறவர்கள் நமக்கு தேவை என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த பகுதியை உங்கள் மத்தியில் கொண்டு இன்னைக்கு சபை சீர்கட்டு கிடக்கிறது. சபைகள் இன்றைக்கு தேவ ஜனங்கள் அதிலிருந்து விழுந்து கிடக்கிறதை மனதார நான் கண்க காக்கிறதுனால, அநேக செய்திகளை கேட்கிறதுனால, இன்றைக்கு ஏசபெலின் ஆவியின் தாக்குதல்கள் தீவிரமாய் தேவ ஜனத்தையும் ஊழியத்தையும் அழிக்கிறது. ஒரு எலியாவையே சோர்ந்து போக பண்ணுமானால், இன்னைக்கு எலியாவை போல ஒரு ஊழியனை தேடிக்கொண்டிருக்கிறோம், பார்க்க முடியல. அப்ப ஆண்டவர் யோனதாவை எழுப்பினார், யெகூவை எழுப்பினார், அது மாத்திரமல்ல எலிசாவை எழுப்பினார். இன்னைக்கு எலிசாக்கள் எழும்பணும், யெகூக்கள் எழும்பணும், யோனதாக்கள் எழும்பணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று கேட்டால், இந்த நாளிலே இப்படிப்பட்ட காரியத்தை நீங்களும் நானும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம், 17 எடுத்துக்கொள்வோம், அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வருகிறது. இந்த பஞ்சத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், தேவ மனிதனை காப்பாற்ற வேண்டும், தேவ மனிதன் அழிந்துவிடக்கூடாது என்று சொல்லி 9 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். விடோ, விதவை, நடக்கம் நீங்க ஒரு விதவை. இந்த விதவையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒரு தேவ ஊழியனை நான் உன்னிடத்தில் அனுப்ப போறேன். இந்த பஞ்ச காலத்துல, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவனை பராமரிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த விதவைக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி நான் கனெக்ட் பண்றேன்னா, ஆவியனர் கனெக்ட் பண்றாருன்னா, மோசேவை காப்பாற்றுவதற்கு தன் தாயை வைத்தே, மிரியம் மூலமாக தன் தாயை வைத்து அங்கு காப்பாற்றப்பட்டான் மோசே. மோசேவுக்கு பால் கொடுத்து அவனை வளர்த்தி கொடுக்கிறதுக்கு ஒரு தாய், சொந்த தாயே அங்கு வாடகை தாயாக இருக்க வேண்டிய நிலையில ஆண்டவர் என்ன பண்ணாரு, மிரியாமை பயன்படுத்தி, மிரியாமின் மூலமாய் மோசேவின் தாயை பயன்படுத்தி அங்கு மோசேவை காப்பாற்றினார். ஏனென்றால் வரக்கூடிய நாட்களில் தேவனுக்கு மோசே தேவை. அதே போல வருகிற நாட்களில் இந்த ஏசபெலின் ஆவியை அடக்குவதற்கு, தேவனுடைய வல்லமையை காட்டுவதற்கு எலியா தேவை. அந்த எலியா கண்டச பஞ்சத்துல அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த எலியாவை காப்பாற்றுவதற்கு ஒரு சாரிபாத் என்கிற இந்த விதவையை கர்த்தர் தெரிந்தெடுத்து, அது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக 15 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 16 வசனத்தில் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாரிபாத் என்கிற விதவை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியனை பராமரித்தாள். இன்னைக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள கண்களுடைய, பரிசுத்த பார்வையுடைய இந்த சாரிபாத் அம்மாவை போல அநேக பெண்கள் இன்றைக்கு தேவை, பராமரிக்கிற பெண்கள். நான் முடிக்கிறேன். தேவன் யாரை பயன்படுத்தினார்? எலியா காப்பாற்றப்படுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினது யார்? சாரிபாத் விதவை. ஏசவேலை அழிப்பதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார்? யெகூவை பயன்படுத்தினார், யோனதாவை பயன்படுத்தினார், எலிசாவையும் கர்த்தர் பயன்படுத்தினார். எலியா தேவை, எலிசா தேவை, யோனதாப் தேவை, யெகூக்கள் தேவை, இந்த வல்லமையை முறியடிக்கும்படி. இறுதியாக ஏசபேல் அவள் தன்னுடைய நாட்களிலே அவள் மோசமான மரணத்தை சந்தித்தாள். அவளுடைய சரீரத்தை நாய்கள் தின்கும்படி கர்த்தர் செய்தார். யோனதாப் அதாவது யெகூ வீழ்த்தினான். அவள் மேலிருந்து, மாடியிலிருந்து அவள் கீழே விழுந்து அவளுடைய சரீரத்தை நாய்கள் தின்னார். கர்த்தர் பயன்படுத்தின தேவ மனிதர்கள், சாதாரணமானவர்கள். நாம் ஜெபிக்க போறோங்க, முடிக்கிறேன். யெகூ ஒரு சாதாரணமான நபர், எலியா ஒரு சாதாரணமான நபர், யோனதாப் ஒரு சாதாரணமானவர், எலியா சாதாரணமானவர், சாரிபாத் விதவை சாதாரணமானவள். இவர்களை வைத்து ஒரு டீமை கர்த்தர் ஃபார்ம் பண்ணி ஒரு மிகப்பெரிய வல்லமையை கர்த்தர் அழித்தொழித்தது போல, சாதாரணமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் வைத்தே இன்றைக்கு ஏசபெல்லின் ஆவியையும் பார்வோனின் ஆவியின் கிரியைகளையும் அழிப்பதற்கு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், யெகூக்கள் எழும்ப வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சாரிபாத் விதையை போல அப்பரிசுத்தமுள்ள தாய்மார்கள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எழும்பி பாதுகாத்து ஒரு ஊழியனை என்ன செய்ய வேண்டுமோ பாதுகாத்து போஷித்து யுத்த களத்தில் நிறுத்த வைப்பதற்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவை. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஒரு விசை ஜெபிக்கலாமா? இந்த வேதபாடம் கருகலானது, இந்த வேதபாடம் மிக மிக கருகலானது. இதை ஆவியின் கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சத்தியம் விளங்கும். அதனால்தான் நான் இந்த காரியங்களை கொஞ்சம் வேகமாய் கடந்து செல்லாமல் சுருக்கமாக இந்த காரியத்துக்கு மத்தியில் வைத்தேன். வேத வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்து உங்களுடைய அதனுடைய ஆழத்துக்குள் கொண்டு போகாமல் வசனத்தை மாத்திரம்தான் இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறேன். அது செய்கிற காரியங்கள், இது எப்படி செய்தது, எந்த விதத்தில் செய்தது என்று கொண்டு போனால் இது வந்து இன்னும் ஆழமான காரியமாயிருக்கும். அது விளங்குவதற்கு நமக்கு சமயம் போதாது. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உலகம் முழுவதும் இருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளே எலியாவையே விழத்தள்ளும்படியான ஒரு சத்தம் கேட்கிறது, எலியாவையே விழத்தள்ளும்படியான ஒரு சத்தம் கேட்கிறது. பில்லி சூனியங்களும் மந்திரங்கள் வைராக்கியம் உள்ளவர்களை எழுப்பும் ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிற குழுக்களை எழுப்பும் எழுப்பும் ஆண்டவரே, இன்றைக்கு பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற நபர்களை எழுப்பும் ஆண்டவரே, ஊழியர்களை விலத்தண்ணுகிற, ஊழியங்களை அழிக்கிற, குடும்பத்தை அழிக்கிற, வாலிப பிள்ளைகளை அழிக்கிற ஆண்டவரே, வேசித்தனத்தினாலும் இன்னும் சொல்ல போன நவ நாகரிகத்தினாலும் ஆண்டவரே, அப்பா சோதரம் கண்களுக்கு மையிட்டுக் கொண்டு தன் அழகினால் வசியம் பண்ணி அநேகரை இழுத்து போடுகிற சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாக, அவைகள் ஆண்டவரை செயலற்று போகும்படியாக, வைராக்கியம் உள்ள எகுக்களையே ஆண்டவர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கத்தாவை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கத்தாவை ஸ்தோத்திரம், சங்கமம் வானொலி மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, பரிசுத்தத்து கூட ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே, பரிசுத்தமான தேவனுக்காக சாதிக்க துடிக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் ஆண்டவரே. அபிமெலேக்கு போல ஒரு பெண்ணினால நான் வீழ்ந்தேன் என்று என் சரித்திரம் முடியக்கூடாது, யுத்த களத்தில் நின்று வீழ்ந்தேன் என்கிற ஆண்டவரே, ஒரு சாதிக்க துடிக்கிறவனாய் இருக்கணும் ஆண்டவரே. என் ஊழியம் ஒரு பெண்ணினால் விழுந்து விட்டது, என் குடும்பம் ஒரு பெண்ணினால் விழுந்து விட்டது, என்னுடைய எதிர்காலம் ஒரு பெண்ணினால் அழிந்து விட்டது என்று சொல்லுகிற ஆண்டவரே சத்தங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த சத்தத்துக்கு மத்தியில என்னுடைய முடிவு ஒரு பெண்ணினால் அழிந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாய் ஒருவன் இருந்தது போல, நாங்களும் அந்த உறுதியுள்ளவர்களாக இருந்து நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும், எங்களை உருவாக்கும், இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆமே, உங்கள் யாவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. நம்மளுடைய நாட்கள், நம்மளுடைய முடிவு என்பது யுத்த களத்தில் நிற்க வேண்டுமே ஒழிய, நம்முடைய முடிவு ஒரு ஸ்திரீயின் கையில் இல்லாதபடி நம்மளை கத்தர் காப்பார். God bless you.
1: நன்றி பாஸ். இந்த எலியாவின் நாட்கள் யெசபேலாவை மிகவும் தெளிவாக வேதாவில் அதிகமான விளக்கத்தை கொடுத்திருக்க கற்றுக்கொண்டேன். உண்மையிலே இந்த விளக்கத்தை இன்றுதான் அந்த ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டேன். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாஸ்டர், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையட்ட செய்யும் காரியங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: அடுத்ததாக சிஸ்டர் காவி கவிந்தா நின்றார், பிறகு போய்விட்டார். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசன் அவர்களை அரவணைப்போம். அவர் அழைப்பில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் ஆண்டன் ராசன் ஆமேன், வாருங்கள், வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
3: ஆமென். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இதயங்களை கடினப்படுத்தாமல் அன்பில வாழ வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். கசப்பான இதயமாக எங்களை மாற்றி கொள்ளாதபடி நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்வோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இயேசுவே, நீர் எப்படி வாழ்ந்து காட்டினீரோ அதே போல எங்களை இந்த கடைசி காலத்துல வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் சற்பிரியராக படப்பிரியராக வாழுகிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வழியில், உம்முடைய சித்தத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அழைப்புக்கு அழைப்பில நாங்கள் வாழ உதவி செய்வீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாயும் மக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. எபிரேயர் 12:15 நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பை கலக்க உண்டாக்குறதினாலே அநேக தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இந்த கடைசி காலத்தில மனிதனுடைய அன்பு தணிந்து போகிற காலத்தில புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபையையும் இரக்கத்தையும் தந்திருக்கிறார். நாங்கள் அவருடைய வழியில நடக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நாங்களும் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு பல மனிதர்கள் இன்றைக்கு அவர்கள் அந்த நரகத்தை பற்றிய அறிவில்லாமல் இன்றைக்கு பல மதங்களில வாழுகிற மக்கள் தங்களை நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை என்ற மாதிரியான வாழ்வு அந்த மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இயேசு எல்லா மக்களையும் நேசிக்கிறவர். பாருங்கள், இப்படியான மதத்தில வாழுகிற மக்கள் நரகத்தை அறியாமல் நரகத்தை விரும்புகிறவர்கள் பலரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், மத வைராக்கியத்தில மதத்தின் அடிமைத்தனத்தில அவர்கள் வாழ்வதன் நிமித்தம் அந்த மதத்துக்கூடாக தாங்கள் போகிற பாதையை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன கடினத்தின் நிமித்தம் கசப்பான வேர் அவர்களுக்குள்ள முளைத்திருப்பதன் நிமித்தம் இப்படியாக அவர்கள் வாழுகிறார்கள். பாருங்கள், இந்த நரகம் என்பது போனால் திரும்பி வர முடியாத தேசம். இந்த உலகத்தில நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில வீடாகம் வந்தான் ஒரு ஒரு தேவனுக்கு ஒன்றான மெய்த்தேவனுடைய புஸ்தகமாக இருக்கிறது. அவருடைய மகனாக சன் ஆஃப் கோட்டாக இயேசு இருக்கிறார். எங்களுக்கு இல்ல அபிஷேகம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதன் மூலம் நாங்கள் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மகனும் நாங்கள் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும், எல்லாரும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி இல்லாதவன் இயேசுவுடையவன் அல்ல என்று வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்கள், நிக்கதேமு என்ற ஒரு பரிசேயன் இருந்தான். அவன் மத தலைவனாக இருந்தான். அவன் ரா காலத்துல வந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அவன் எப்படி இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது என்பதை அறிந்து கொண்டான். பாருங்களேன், நீங்க மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் வெளிப்புறமாக மாம்சத்தின்படி தங்களுடைய தன் கைகளினால உருவாக்கப்பட்ட தெய்வங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவை கைகளினால உருவாக்கப்பட்ட மனிதனுடைய கைகளினால உருவாக்கப்பட்ட தெய்வங்கள். இதனால தான் அவர்கள் அந்த உள்ளான மனிதனில ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளான மனிதனுடன் இருக்கிறான். அவன் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்த ஒரு மனிதன் உள்ளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த அந்த மனிதன் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். அந்த மெய்யான தேவன், படைத்த தேவன் ஆவியும் இணைந்து வாழுகிறவனாக, இந்த ஆவியானது தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. எல்லா ஆத்துமாக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் உங்களுக்கு தந்தது. இந்த ஆதாமோவால் பாவம் செய்ததன் பின்பாக இந்த சரீரம் எங்களுக்கு வந்தது. பாருங்கள், ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதர்களை அவர்கள் நம்பினதன் நிமித்தம், ஆதாமோவாலும் நம்பினதன் நிமித்தம் அவர்களுக்கு இன்றைக்கு தெரிவை கொடுத்திருக்கிறார் தேவன். இன்றைக்கு அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தின் கனியை புசித்ததன் நிமித்தம் இன்றைக்கு ஆதாமோவாளின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படியாக நன்மை தீமையை அறிகிற தெரிவை எங்களிடத்துல தந்திருக்கிறார். இந்த நன்மை இயேசுவை தெரிந்து கொள்வது, நன்மை அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்வது, நன்மை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வது, இப்படியாக பரலோக இம்மைக்கு பின்பு மறுமையில நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்தில் இருந்து இயேசு இரட்சகர் வரப்போகிறார். அவருக்கு ஆயத்தமாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஜபத்தோடு அவருக்கு பிரியமாக வாழ்ந்து நாங்கள் அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. இப்படியான காலத்தில நாங்கள் எங்களுடைய இறுதியத்தை கசப்பான வேர் முளைக்காதபடி, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழுப்பை கலக்கம் உண்டாகிறதுனாலே அநேக தீட்டுப்படாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்க, நாங்கள் ஜேம்ஸ் மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, ஜேம்ஸ் மூன்றாம் அதிகாரம் 14வது வசனத்தில், தேங்க்யூ ஜீசஸ், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் மதங்களில் வாழுகிற மக்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்க, அவர்களுடைய இருதயம் கசப்பான இருதயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் ரெண்டு விதமாக பிரிந்து வந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் இயேசுவை, அந்த மெய்யான தேவனை தேடுகிற ஜனங்களாக ஒரு பக்கத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பேற்றி அந்த பக்கமாக வாழுகிற மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு மதங்களிலும் வாழுகிற மக்கள் இதுதான் ஒரு கடைசி சந்தர்ப்பமாக இருக்கிறது. இந்த காலம், இந்த காலத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், பரலோகத்துக்கு போறதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து தான் ஜட்ஜாக இருக்க போகிறார். உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ள கூடாது. பாருங்க, மதங்களில நாங்களும் பழைய ரட்சிப்படுவதற்கு முன்பாக கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தோம். இப்படியாக ஒரு மத வழிபாடுகள் உள்ள மக்கள் போல எங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கும் எப்பொழுதும். ஆனால் இயேசுவை அறிந்த பின்பு எங்களுடைய அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த 9 விதமான நல்ல கனிகளையும் தந்து அன்பில வாழ எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்கள், தேவனுடைய கற்பனை, இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த மெய்யான தேவனுடைய கற்பனை, மத்தேயு 22 அதிகாரம் நீங்கள் 34வது 35வது வசனத்தில இருந்து வாசிக்கும் பொழுது, அந்த ஒன்றான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சித்தியோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் அன்பு கூற வேண்டும், நாங்கள் பிறரை அன்பு கூற வேண்டும். பாருங்கள், இந்த மத இனமாக இருந்தாலும் நாங்கள் அந்த மக்களை அன்பு கூற வேண்டும். அவர்கள் அறியாமல் அவர்களுடைய தாய் தகப்பன் மூதாதியர்கள் செய்த தவறின் விளைவாக அவர்கள் இன்றைக்கு அந்த மதத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுடைய தகப்பன் ஒரு மத வழிபாடு உள்ள மகனாக இருந்திருக்கிறார். இப்படியான சிலை வியாபாரங்கள், சிலைகளை செய்து விற்பது, இப்படியான ஒரு மத வழிபாடு உள்ள மனிதர்கள் இன்றைக்கு இலங்கை இந்தியா தேசத்தில் இப்படியான சிலை வணக்கம் உள்ள மக்கள் வாழ்ந்து அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அந்த குடும்பத்தில இருந்துதான் அந்த ஆபிரகாமின் தகப்பனுடைய காலத்திலே நின்று வரைக்கும் அந்த சிலை வழக்கம், பாருங்கள், அந்த அடிமைத்தனம், சிலைகளை வணங்குவது, இந்த மெய்யான தேவனை விட்டு தீமையை பின்பற்றிக் கொள்வது, சிலை வழிபாடுகளை செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த 10 கட்டளைகளை தேவன் என்னை தவிர வேறு தேவர்களை நாங்கள் வணங்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது, அதாவது மெய்யான தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், மெய்யான தேவனுடைய கட்டளையை அறியாதவர்களாக ஆபிரகாமின் தகப்பன் வாழ்ந்திருந்தார். ஆனால் அந்த மெய்யான தேவன் அந்த குடும்பத்தில இருந்துதான் ஆபிரகாமை பிரித்தெடுத்து அந்த மகனை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த உலகத்தில பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான தேசத்துக்கு ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியையும் பாருங்கள் மத வழிபாடிலிருந்து பிரித்தெடுக்கிறார். இந்த காலத்திலையும் உங்களை இந்த இருதயங்களை கடினப்படுத்தாமல் அந்த இயேசு இரட்சகரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தே நாங்கள் அப்போ சில 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. பாருங்க, மதங்களில பலவிதமான தேவர்கள், பல கோடி தேவர்கள், இப்படியாக தேவர்களை தேவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, அவர்களால மழை வர்ஷிக்க தன்மை இல்லை. அந்த மெய்யான தேவன் தான் எல்லா அந்த உலகத்தை படைத்தவர். பூமியையும் வானங்கள் மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்த தேவனை விட்டுவிட்டு பாருங்கள், அவர் தான் கல்லை படைத்தார், மண்ணை படைத்தார், ஒவ்வொன்றையும் படைத்தார். அந்த படைத்த தேவனைத்தான் இந்த கடைசி காலத்துல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில இயேசுவாக மனித தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாருங்கள், தேவனுடைய குமாரனாக இயேசுவும் எங்களுடைய தேவனும் ஒன்றாக இருந்தவர்கள். படைப்பின் பொழுது நாங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தில பார்க்கும் பொழுது பாருங்கள் சொல்லுகிறார், நமது சாய லெட்டஸ் மேக் அவர் இமேஜ் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இயேசு தேவன் பரிசுத்தா இப்படி இப்படியான ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். ஒன்றாக இருந்து நெட்டாஸ் எங்களை போல எங்களுடைய ரூபத்தின்படியும் உருவத்தின்படியும் மனிதனை உருவாக்குவோம். இப்படியான மனிதன் தேவனுக்கு விரோதமாக நாங்கள் செயற்படக்கூடாது. பாருங்கள், செயற்பட்ட தேவனுக்கு விரோதமாக ஆதாம் ஏபாள் செயற்பட்டதன் நிமித்தம் இந்த உலகத்துல தெளிவு வந்திருக்கிறது. இதனால மனிதர்கள் இன்றைக்கு பலவிதமான தவறான தீமைகளை தெரிந்து கொள்கிறார்கள். இயேசுவை இரட்சகராக ஈட்டிக் கொண்டவர்கள் நன்மையை தெரிந்து கொள்கிறார்கள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறார்கள். வாழ்ந்திருக்க அவர் வாழ்வை வாழ்ந்து நீங்கள் முதிர் வயதில மரிப்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், நீங்க மதங்களில தவறான நாங்கள் மரித்து விட வேண்டும், பலவிதமான மதங்களில சூசைட் பண்ணுவதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவனை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நாங்கள் ஜேம்ஸ் 3:16 வசனத்தில பார்க்கும் பொழுது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்கள், வேதாகமம் தான் சத்தியமாக இருக்கிறது. புதிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாக இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாளின் சந்ததியில இருந்து தொடங்கி ஆபிரகாமை தேவன் தன்னுடைய கிறிஸ்தவ சந்ததியாக தேவனுடைய சந்ததியாக தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுக்கு முன்பாக அவனுடைய தகப்பனுடைய சந்ததி இப்படியான விக்கிர ஆராதனை உள்ள சந்ததியாக இருந்தது. அவர்கள் மெய்யான தேவனை அறியாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுத்து இன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு கூடாக நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். இப்படியாக ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு தாவீதுடைய குமாரனாக மாம்சத்தில் இயேசு பிறக்கிறார். பாருங்கள், இயேசு பரிசுத்த ஆவியினால கற்பந்தரிக்கப்பட்டவர். பாருங்கள், பரலோ வானத்தில் இருந்து இறங்கி அப்பம் அவர் தான். இப்படியாக இயேசு பிறந்து மனுக்குலத்திற்காக அந்த 33.5 வாலிப வயதுல மரித்து 3 உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரக்கத்தையும் கிருபையையும் எங்களுக்கு தந்த தேவன் தான். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் தரப்பட்டது. பாருங்கள், மோசையினாலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம், நீங்கள் பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். ஒரு மிருகத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு மிருகத்தை செயல்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பலியான ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக மரித்திருக்கிறார். பாருங்கள், சரித்திரத்தை 2 பிரித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு பின்பாக. இயேசு கிறிஸ்து 1 3.5 வாழ்ந்திருக்கிறார். 33 வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இன்றைக்கு அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், எல்லா மனிதர்களும் என்ன போராட்டத்தில போராடின, எல்லா மனிதர்களும் மடித்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற தெய்வம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சரீரத்தோட உயிரோடு அவருக்கு சாட்சி கொடுப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. நாங்கள் ஏன் யாக்கோபு 3:15 இப்படிப்பட்ட ஞானம் பலத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது ஜென்ம பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பங்கு ஆதாம் ஏவாள் விழுந்து போறதன் நிமித்தம் அவர்களுடைய சரீரத்தோடு இன்னைக்கு பிறந்திருக்கிறார்கள். அந்த சரீரத்தோடு தான் நாங்களும் பிறக்கிறோம். இதை ஜென்ம சரீரம் என்று சொல்லப்படுகிறது. பாவ சரீரம், பாவத்துக்கு பின்பாக இந்த சரீரம் வந்தது. இந்த பாவ சரீரத்துடைய ஒவ்வொரு மனிதனிலேயும் மனித

தன்னிடத்திலே வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்செயல்களும் முடிந்த மதங்களில் வாழுகிறவர்கள், இயேசு கிறிஸ்து அறியாதவர்கள், நாங்கள் அறியாத காலத்திலே இப்படித்தான் வைராக்கியத்தோடு விரோதத்தோடு இருந்தோம், அங்கே கலகமும் துச்செயல்களும் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், இப்படியாக இயேசு எங்களை அன்பில அன்பை தந்து, சமாதானத்தை தந்து, சந்தோஷம், விசுவாசம், நற்குணம், நீடிய பொறுமை ஆகிய கனிகளை தந்து, வரங்களை தந்து, அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஜேம்ஸ் 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பரலோகத்தில் இருந்த அந்த மெய்யான தேவன் தருகிற ஞானம் சுத்தமுள்ளது, சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு மனிதர்கள் உதட்டிலே ஒன்றை பேசுவார்கள், உள்ளத்தில வேறு காரியங்களை வைத்திருப்பார்கள். இருதயத்தில இருப்பதை அப்படியே பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்கள் செய்வது. பாருங்கள், இன்றைக்கு உலக மக்கள் எங்களுக்கு இரு தன் கனிகளை தேவன் தந்திருக்கிறார். மனிதன் கொடுக்கிற கனிகள் அன்புதான் பிரதானமான கனியாக இருக்கிறது. இப்படியாக இயேசுவருடைய அத்தனை நல்ல குணங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதோடு நாங்கள் மனிதர்களை பட்சபாதம் இல்லாமல் நேசிக்க வேண்டும், யாராக இருந்தாலும். பாருங்கள், இயேசு மார்த்தாள், மரியாள், லாசரஸ் 3 பேரையும் ஒரே மாதிரியாக நேசித்தார். பாருங்கள், இப்படியார் ஒரு மனதுருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அந்த மனதுருக்கத்தை இன்றைக்கு எங்களுக்கும் தந்திருக்கிறார் கிறிஸ்துவின். அவருடைய ஆவியை தந்து எங்களுக்கு அந்த மன உருக்கத்தை தந்திருக்கிறார். யாக்கோபு 3:18 நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்க படப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. பாருங்கள், இயேசு எங்களுக்கு சமாதானத்தை தந்து விட்டு போயிருக்கிறார். யோவான் 14:26 இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் ஒரு ஊனாய்கள் வாழுகிற இன்றைக்கு அவரை கொலை செய்ய பலவிதமான அந்த அரசாங்கம், அந்த மக்கள், அந்த ஊழியம் செய்த பரிசேயர் சதுசேயர் கூட அந்த இயேசுவுக்கு விரோதமாகத்தான் செயற்பட்டார்கள். பாருங்கள், அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக ஊனைகளுக்குள்ள வாழ்ந்து தன்னுயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார். பாருங்கள், வேதாகம் சொல்கிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் இயேசு உலகத்தை ஜெயித்தார், நாங்களும் அவருடைய வழியில இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்க எங்களுக்கு தந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2 தீபத்தையும் 3:1 பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இப்படியான குணங்களோடு. பாருங்கள், இயேசு தருகிற குணம் பரிசுத்தம். அதுக்காகத்தான் அவர் அந்த பரிசுத்த ஆவியை, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும்படியாக பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். பாருங்கள், பரலோகத்தில் எங்களுடைய தேவனை அந்த ஏஞ்சல்ஸ் எப்பொழுதும் போற்றி கொண்டே இருக்கின்றன. இரவும் பகலும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், கேரு மீன்களுக்கும் சீரா மீன்களுக்கும் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி கொண்டே இருக்கின்றன. நாங்களும் இந்த உலகத்திலே இருந்து அவரை போற்றி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி அவர் விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் அன்பு குறைந்து போகிற காலமாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய அன்பில நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், சுபாவ அன்பில்லாதவர்களாக இணங்காதவர்களாக
இச்சையடக்கம் இல்லாதவர்களாக, கொடுமை உள்ளவர்களாக, நல்லோரை பகைக்கிறவர்களாக

0: பார்கள் அந்த தேசத்திலே இப்படியான போதை வஸ்துகள் பாவிப்பது, இப்படியான தீமைகளை விரும்புகிற மக்கள் என்று பல தேசங்களில பெருகி இருக்கிறார்கள். தீமையை நன்மை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த தீமைகள் மூலமாக, அது தீமையை தீமைகள் ஒரு பொழுது நன்மையாக வர முடியாது. இயேசுதான் அந்த நன்மையை தருகிற தேவன், பரலோக பாக்கியத்தை தருகிற தேவன். அவர்தான் இந்த ரட்சிப்பதற்கு மனுக்குலத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தேவன். பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, ரெண்டு தீமோத்தேயு 3:4 மனிதர்கள் துரோகிகளாக, பாருங்கள், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை போல துரோகிகளாக, துணிகரம் உள்ளவர்களாக, இறுமாப்புள்ளவர்களாக, தேவப்பிரியராயிராமல் சுகபோகப் பிரியராக, இப்படியாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகும்படியாக எங்களுக்கு கற்று தருகிறார். பாருங்கள், இந்த சவுல் பாருங்கள், பவுலாக மாறுகிறான். அவன் சவுலாக இருக்கும் பொழுது பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவன் துன்பம் செய்கிறவனாக வாழ்ந்தான். இயேசு இடைப்பட்ட பொழுது அவனுடைய இருதயம் சதியான இருதயமாக மாறுகிறது. பாருங்கள், அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாக இருந்து இயேசுடைய ஒளி அவனிடத்துல வந்த பொழுது அவனுடைய இருள் அகன்று போகிறது, அவனுடைய கடின இருதயம் அகன்று போகிறது. அவன் தேவனுக்கு பிரியமான மகனாக, பாருங்கள், இப்படியாக அவன் வாழ்ந்து வாழ்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதான. உயர்ந்த நிலையில எந்த எவ்வளவு தூரம் தேவனில் இயேசுக்கு விரோதமாக செயற்பட்டானோ, அவ்வளவுக்கு எதிர்மாறாக இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க எத்தனையோ துன்பங்களுக்கூடாக, எத்தனையோ சவுக்கடிகள், இப்படியான துன்பங்களுக்கூடாக அவன் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக நடந்து வாழ்ந்து மரித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவன் ஊழியம் செய்யும் பொழுது நாங்கள் அப்போஸ்தலர் 8:8 அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பாணிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பாருங்கள், இந்த சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரிகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். இப்படியாக சிதறி போனவர்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் போய் தங்களுடைய சுவிசேஷத்தை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பிலிப்பு போய் பலவிதமான அற்புதங்களை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக சீமோன் என்று நாங்கள் அப்போஸ்தலர் 2:14 அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்று கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். இப்படியாக அவர்கள் முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றிருந்ததன் நிமித்தம், பாருங்கள், அவர்கள் வந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ள உதவி செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:16 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். இப்படியாக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுதுதான் ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக, தேவனுடைய வேதாகமத்தை அனுதினமும் வாசிக்கிறவனாக, தியானிக்கிறவனாக, தேவனுக்கு பிரியமாக வாழுகிறவனாக மாறுகிறான். பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெறாமல் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு சாதாரண புஸ்தகம் போலத்தான் இருக்கும். அவருடைய பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வசனங்கள், பரிசுத்த ஆவியானவரை மதத்தில் வாடுகிறவர்கள் இந்த பரிசுத்த ஆவியை பற்றிய அனுபவம் அதிகம் அவர்களுக்கு தெரியாது. இந்த கடைசி காலத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை வாங்கிட்டு கொள்ள வேண்டும். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாளில முதன் முதலாக அப்போஸ்தலர்களுக்கு பர்லோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியை தேவன் அனுப்பி அவர்களை நிரப்பினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு பரலோகத்துக்கு போகிற ஒரு விசாவாக அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளவன். ஒரு நாட்டுக்கு போக ஒரு விசா எடுப்பது போல இந்த பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் பரலோக பிரஜைகளாக மாறுகிறோம். எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்கள், இயேசு ஜெபம் பண்ண கற்று தந்தது பொழுது கூட பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அவர் எங்களுக்கு கற்று தந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய பிதா ஆவியா இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், 3வது வானத்தில் இருக்கிறார், அன்பா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். இயேசு எப்படியான இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். எங்களுடைய பிதாவும் இயேசுவும் ஒருமைப்பட்டிருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பாருங்கள், இந்த சமுத்திரத்தை வான சமுத்திரத்தின் எல்லைகளை வட்டணிக்கையில் நீங்கள் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலேயும் வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால், இந்த வானத்தின் இந்த சமுத்திரத்தின் எல்லையை வட்டணிக்கை நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன். பாருங்கள், இயேசுதான் செல்ல பிள்ளையாக, பிதாவும் பிதாவோடு இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இயேசு மனுரூபம் மனித 100% மனுஷ ரூபத்தில் வந்து மரித்து அந்த 33.5 வயதுல மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியை சீமோன் என்ற ஒரு மனிதன் இந்த பரிசுத்த ஆவியை பணத்தை கொடுத்து வாங்க முயற்சிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. இந்த மெய்யான தேவனிடத்தில் நீங்க பெற்றுக்கொள்வது எல்லாம் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய ரட்சிப்பு கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது, இலவசமாக உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இலவசமாக பரலோகத்திலிருந்து தருகிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஊற்றப்படுகிறார். பாருங்கள், இந்த சீமோன் என்ற மாயவித்தைக்காரன், பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவரை அவன் ஒரு பணம் வைத்திருந்தவனாக இருந்ததன் நிமித்தம் பணத்தினால வாங்க முயற்சி செய்கிறான். அப்பொழுது பாருங்கள், பேதுரு சொல்லுகிறான், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையாயிராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்றான். பாருங்கள், இப்படியான ஒரு கசப்பான இதயத்தோடு இன்றைக்கு மனிதர்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா.
1: உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, ஜீசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே மெய்யான தெய்வம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் என்று நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு மக்களும் உம்மை நோக்கி பார்க்க இந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும் துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் நெட்டுகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள், ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தீர்கள். அந்த வார்த்தையுடன் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு விடுதலையும் கொண்டு வந்தீர்கள் வார்த்தையின் மூலமாக. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம்.
1: God bless you, sister. God bless you, நேயர்களே. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாங்கள் முடிவு ஜபத்திற்குள் செல்லலாம். பிரதர் மகேந்திரன், நீங்கள் எதுவும் சொல்ல போகிறீர்களா? Thank you, thank you, thank you, Lord, for this wonderful time, Lord, that you gave us, Lord, that we will never take it for granted, Lord. Oh, Lord Jesus, ever take it lighter, because this is your work, this is the work of your Holy Spirit, that you come through and emanate through the power of your Holy Spirit into the nations of the world, for the people you created in your image, Lord, that they will find, Lord Jesus, comfort and solace, Lord. Not only, Lord Jesus, the comfort and solace would come through the power of salvation that they would receive, but deliverance for their souls, Lord, first of all, and then, Lord Jesus, all that, Lord Jesus, comes beside that in life that we live with our breath in our bodies, Lord. Father, we thank you, Lord, for the ministry of the Holy Spirit that had gone on upon their lives, Lord, for all that you have accomplished, Lord, so far, with all that went on, Lord Jesus, in praise and adoration, worship, and Lord, the deliverance that flows through the word of the living God that has been permeating their hearts and souls and lives, bringing forth such deliverance and, Lord, purpose in their lives, Lord, as they would come into the spirit of obedience. We thank you, Lord, for the blessings that went through, Lord, as Sister Karuna, Sister Grace, with all their worship and thanksgiving, that in singing and worship, Lord, that they brought forth, Lord, through prayer, and also, Lord, with the devotional, Lord, with Sister Grace. We thank you, Lord, for that, and also Sister Dolly, who came and prayed for the servants of the Lord, Lord, in preparation, Lord, for their words to come forth, Lord, through their lips, as you had anointed them and prepared them, Lord, along with, Lord, as you, I came forth, Lord, and prayed for the listeners, Lord. They work in conjunction, Lord, with between each other, Lord, so we thank you, Lord, for many that have been listening, many that have been bringing forth much fruit upon their lives, Lord, because the word is like a hammer that breaks forth, Lord, every wild imagination and brings it under the subjective power and authority of the Lordship of Jesus Christ upon their lives, as they give room in their hearts and lives, Lord, through obedience alone. So we thank you for what you have accomplished, Lord, in Lord Jesus, to bring forth harvest of souls in their lives. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Master. And also the 97 stations, however, Lord, they have you have food, Lord Jesus, to bring them in, Lord, to Lord, come in and receive that blessing as they join hands with Brother Leslie, with Lord Sangamam Radio Tamil Gospel, Lord, that is going on, Father, Lord, into the nations of the world, and also the weekend meetings, Lord, with Brother Mahindra, and so faithfully does it, Lord, from Monday to Sunday. It's not an easy task, as they join hands together as one man, Lord. Do this work in your name, Lord, for your honor and for your glory's sake, O Lord. Lord, at the end, Lord, we cannot come with anything but what we can carry in our lives, Lord, in our very hands, Lord, before you, standing before you with souls and souls alone. Nothing can be carried, Lord. No man has carried a U-Haul behind a hearse except souls, Lord. So we thank you for that, Lord. We thank you, Lord, from the very bottom of our hearts. Now we, Lord, also thank you, Lord, for the very first message, Lord, that came through, Lord, as you gave me that message, Lord Jesus, the power of the Holy Spirit, Lord Jesus, how we all love to have the working and the power of the Holy Spirit, especially when we are saved, Lord, but we have to, Lord, know how much of that power and the presence comes through in obedience to Christ alone, in our walk in spirit and in truth and in holiness and righteousness. Is the only way we will have that walk with the Spirit speaking to us and leading to that measure, Lord. So we thank you, Lord, for opening up our hearts and our lives to that measure of faith and love and praise and adoration as we love you and serve you, Lord, in spirit and in truth, in obedience to you, Lord, with that word and the Holy Spirit, Lord, having that opening in our hearts and lives to speak to us, Lord, day in, day out, moment to moment, Lord, being sensitive to the will of the Holy Spirit in our lives. So we thank you, Lord. And thank you for Sister Arunda, this message as well, Father, that, Lord, the name of the living God alone, Lord, through our faith, Lord, that brings through, Lord Jesus, all the, that you have behooved us, Lord, to inherit in this part of life, Lord, with your word, with your will that comes through with the name of the living God, powerful name of Jesus, powerful name of the living God Almighty that carries that purpose through faith alone that we can accomplish it, Lord. So we thank you for that wonderful word as well that came through Sister Arundhati, Lord. Bless her and her family as well. And we thank you, Father, for the third word that came through, Lord, from Pastor Simon Stanley, Lord. It is such a powerful word, Lord. Me being a very gender of the female gender, Lord, I have to say a double amen to that word, because this is the very word of the living God coming and convicting every woman that would come in. And Lord, serving in your kingdom in the name of a spirit of Jezebel, Lord, would convict every woman that would listen to this word, Lord, and come under the spirit of obedience and subject herself, Lord, and her will and the purposes, Lord, not to have a form of godliness and denying the power thereof, or even carry, Lord Jesus, a false way of serving you, Lord, but coming, Lord, once again in spirit and in truth alone, because they are all going to, we are all going to stand before the judgment seat of Christ. No woman, no man would be ever be condemned, Lord, with such a spirit upon us. Therefore, Lord, I say and humble, amen to that once again, Lord, in your presence, Lord. So I thank you for that word, Lord. It would permeate every soul and every woman's heart, Lord, and convict everyone just as much, Lord, the spirit of Lord, that is, Lord, what is that other spirit he was talking about? The King Spirit. Anyway, Lord, I thank you for that spirit as well that has been moving, Lord, upon the men that he had representing, Lord, and the governments, Lord, that they would be also coming under that same spirit, Lord, would be convicted, Father. And I thank you, Lord, for those two spirits, Lord, that are moving and so present and so prevalent, Lord, in this day and age. No matter which country, we are all coming under that same conviction, Lord. So we thank you, Lord, for the way you are moving in that direction, Lord, and convicting. This word is necessary in a time such as this, and I thank you for that very word. Also thank you, Lord, for Pastor Anton Rasanayam's final word, Lord, even as an anglican way in which he preaches, and the spirit upon him, Lord, for souls, Lord, the way you have been coming through, Lord Jesus, the power of salvation through this living word as well, Father, for the ways, Lord, that you have been preaching the very word, Lord, for many souls to touch and be saved and be delivered and to come into the harvest of souls once again, I pray in Jesus' name. And I thank you, Lord, even as we gather tomorrow, Lord, in your name, Lord, for your purposes to fulfill, Lord. Give us a good day, Lord, as we gather in your name once again. I give, Lord Jesus, the dedication and the time we have spent in your, Lord, very presence, Lord, with Brother Mahendran and Brother Leslie and Sister Rita, Sister Dolly and myself and all the rest that have been already coming and worshipping and praising you, and Lord, along with Sister Karuna and Sister Grace, Lord. So we thank you for all of them, Father. In Jesus' name I pray. Amen and amen.
3: Amen.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, உன் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே எல்லா கணத்திற்கும் எல்லா துதிக்கும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள் நாதர் இயேசு மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆற்றத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் உமது நாமம் பரவுவதாக. இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவம் மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒன்று சாமுவேல் 2:30 நம்மை மாட்சிமைப்படுத்துபவனே நாமும் மாட்சிமைப்படுத்துவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.

நீ கடல் கடந்து சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகள் உன்னை மூழ்கடிக்க மாட்டான். தீ நடுவே நீ நடந்து சென்றாலும் எரிந்து போக மாட்டாய். நெருப்பும் உன்மேல் தணலற்று நிற்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என கண்பான சங்கமம் வானொலி நேயர்களே, வர இருக்கும் நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி உங்களை மனமாற வாழ்த்தி நிற்கின்றது சங்கமம் வானொலி.

பிறக்க இருக்கும் புத்தாண்டில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைந்த வாழ்க்கை வாழ தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மனமாற வாழ்த்தி நத்தார் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிற்கும் வானொலி சங்கமம்.

அது மட்டுமல்ல, இந்த வானொலியானது தேவனின் அளவில்லாத கிருபையால் தை முதலாம் நாளில் தனது மூன்றாவது அகவையில் காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதையும் நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் த லார்ட் வெளியீடு.
1: கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனுக்குலத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவே மெய்யான தெய்வம் ஊழியம் வழங்கும் சுவிசேஷகர் ஜே தாவீது அவர்களின் அலைகடல் மேலே என்ற இந்த MP3 CD-க்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை என் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதே இருதய சிந்தையோடு தரித்திரருக்கு சுவிசேஷம், ஏழை எளியவருக்கு நற்செய்தி என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழக கிராமிய இசை மனம் கமழ இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற சுவிசேஷத்தை பாடல்கள் மூலமாகவும் வல்லமையான செய்திகள் வாயிலாகவும் குடும்பமாக கிராமங்களை தேடிச் சென்று கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் செய்து வரும் தாவீது அவர்களின் இந்த பாடல்கள் உங்கள் அனைவருக்கும் உற்சாகத்தையும் மன மாறுதலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பாடல்களை கேளுங்கள், கற்றுக்கொண்டு பாடுங்கள், இயேசுவுக்குள் ஆவியில் களி கூறுங்கள். என்னோடு ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? எங்கள் பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம் சமூகம் வருகிறோம். அப்பா, சங்கீதக்காரன் தாவீதை என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று அழைத்தீர். அதே போல இந்த சகோதரன் தாவீதின் மேலும் நீர் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். அப்பா, தனது ஜெப வேளையிலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளில் நடந்து செல்கிற வேளைகளிலும் உற்சாகமான தருணங்களிலும் வேதத்தை வாசிக்கும் போதும் நீர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்த இந்த பாடல்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பாடல்களை தயாரித்து வெளியிட்டுள்ள சகோதரனை அவருடைய இருதயத்தின் வாஞ்சைக்கேற்ப அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, இந்த பாடல் ஊழியத்திலே தனது மிகச் சிறப்பான பங்கை கொடுத்திருக்கிற அண்ணன் ஏசி தினகரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளை கண்டவுடன் மனதுருகும் உமது இருதயத்தை அவருக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அவருக்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த அளவற்ற இசை ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக அண்ணன் இருப்பதற்கு அவருடைய ஆயுசு நாட்களை பெருக்கித்தார். உம் அளவற்ற கிருபையாலும் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் தொழிலகத்தையும் மூடிக்கொள்ளும். மேலும் இதிலே பாடின ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இதை கேட்கிற யாவரும் தங்கள் உள்ளத்திலே சமாதானமும் இல்லத்திலே சந்தோஷமும் பெருகிட உதவி செய்யும். அநேக கிராம ஊழியங்களில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் இந்த பாடல்கள் சென்று ஊழியம் செய்ய உதவி செய்யும். சகோதரன் தாவீதை உயர்த்தும், உமது ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பெருக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: அவர்தான் அநாதி தேவன், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அகிலத்தின் ராஜன், அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன்.

இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.

நிச்சயமாக இயேசு கரம் நீட்டி தொடுவார். அவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: என்று ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம். சாலமோன் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. அதை கேதுரு மர உத்திரங்கள் பாவப்பட்ட கேதுரு மர தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். ஒவ்வொரு வரிசைக்கு 15 தூண்களாக 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்தரங்களின் மேல் கேதுருக்களால் மச்சுப்பாவியிருந்தது. 3 வரிசை ஜன்னல்கள் இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாயிருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. 50 முழ நீளமும் 30 முழ அகலமுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான். அந்த மண்டபமும் அதன் தூண்களும் உத்தரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்தரங்களுக்கும் எதிராயிருந்தது. தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவக்கி மறுபக்கம் மட்டும் கேதுரு பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். அவன் வாசமண்ணும் அவனுடைய அரமனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான். இவைகளெல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திவாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திவாரம் 10 முழ கற்களும் 8 முழ கற்களுமான விலையேற பெற்ற பெரிய கற்களாயிருந்தது. அதன் மேல் உயர அளவின்படி பணிப்படுத்தின விலையேற பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுரு மர உத்தரங்களாலும் 1 வரிசை பணிப்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையை எல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூலளவுமாயிருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேளாக இருந்தது. தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதளம் பழங்களை செய்வித்தான். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமுமாயிருந்தது. 2 தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழமும் உயரம் 5 முழமும் சுற்றளவு 30 முழ நூலளவுமாயிருந்தது. அந்த கடல் தொட்டியைச் சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முளத்திற்கு 10 10 செய்யப்பட்டிருந்தது. வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் இரண்டும் தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தது. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தது. கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்களெல்லாம் உள்ளாகவும் இருந்தது. அதன் கனம் 4 விரற்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும். 10 வெண்கல ஆதாரங்களையும் செய்தான். ஒவ்வொரு ஆதாரம் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமுமாயிருந்தது. அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில், அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது. சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளின் சிங்கங்களும் காளைகளும் கேரூபின்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும், சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலத்தாரைகளும் அதனோட இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அதன் 4 கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது. கொப்பரையின் கீழிருக்க அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலத்தாரைகளுக்கு நேராயிருந்தது. திறனைகளுக்குள்ளான அதன் வாய் மேலாக 1 முழம் உயர்ந்திருந்தது. அதன் வாய் 1.5 முழ சக்கராகாரமும் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவைகளின் சவுக்கைகள் விருத்தமாயிராமல் சதுரமாயிருந்தது. அந்த 4 உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் ஆதாரத்திலும் இருந்தது. ஒவ்வொரு உருளையும் 1.5 முழ உயரமாயிருந்தது. உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது. அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாயிருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய 4 கோடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 4 கொம்மைகள் இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் 1.5 முழ உயரமான சக்கராகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது. அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேரூபின்கள் சிங்கங்கள் பேரிந்துகளுடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜலத்தாரைகளிலும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான். இந்த பிரகாரமாக அந்த 10 ஆதாரங்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித கொத்து வேலையுமாயிருந்தது. 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரை 40 குடம் பிடிக்கும். 4 முழ அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. 5 ஆதாரங்களை ஆலயத்தின் வலது புறத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடது புறத்திலும் வைத்தான். கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலது புறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான். பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களை மூடும் 2 வலை பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலை பின்னலுக்கும் பண்ணின 2 வரிசை மாதளம் பழங்களும் ஆக 2 வலை பின்னலுக்கும் 400 மாதளம் பழங்களும் 10 ஆதாரங்களும் ஆதாரங்களின் மேல் வைத்த 10 கொப்பரைகளும் 1 கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழிருக்கிற 12 ரிஷபங்களும் செப்பு சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலங்களும் செய்தான். கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பணிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான். இந்த சகல பணிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமுமாயிருந்தபடியால் சாலமோன் அவைகளை நெருக்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பணிமுட்டுகளையெல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவை யாவன: பொன் பலிபீடத்தையும், சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும், சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள், வலது புறமாக 5 இடது புறமாக 5 பொன்னான அதின் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடும் கூட உண்டாக்கினான். பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகளெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலய.
1: எரேமியா 33 எரேமியா என்னும் காவற்சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2 அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர் கொத்தளங்களினாலும் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே, என் கோபத்திலும் உக்கரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவாள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாவரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமின் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் வலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால் அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட இரண்டு வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்லவென்று அதை தூஷிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானால் அப்பொழுது நான் யாக்கோவின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்கள்.
0: மார்க்கு 7 எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள், மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியக்கமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி, அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு அவர் எழுந்து அவரிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரபோனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேய கடலருகே வந்தார். அங்கே பொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு, திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி

குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 11th, 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. ஆரம்ப வசனமாக 2 பேதுரு 1:4 பார்ப்போம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மகத்தான காரியம் நடைபெறுகிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் வருகிறது. நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகிறோம் என்று வேதாகமம் கூறுகிறது. அதாவது, நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உதவும்படி தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் பலமுள்ளவர்களாகவும் சந்தோஷமுள்ளவர்களாகவும் தைரியம் நிறைந்தவர்களாகவும் இருக்க முடியும். வேதாகமத்தில் திமோத்தேயுவை நினைவிருக்கிறதா? திமோத்தேயு 1:6-7, அவர் பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்தார், ஆனால் அவருக்குள் இருந்த தேவ ஆவியானவர் அவரை பலமுள்ளவராகவும் தைரியமுள்ளவர்களாகவும் ஆக்கியதை பவுல் அவருக்கு நினைவுபடுத்தினார் என்று சொல்கிறது. தேவனுடைய ஜீவன் எல்லாவற்றையும் மாற்றியது. அதே ஆவியானவர் இன்று உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பலத்தோடும் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ அவர் உங்களுக்கு உதவுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:13, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்களா என்றும் பேதைமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய திவ்ய சுபாவம் எனக்குள் இருப்பதால் நான் பலமுள்ளவனாகவும் தைரியமுள்ளவனாகவும் சந்தோஷம் நிறைந்தவனாகவும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 11th of August 2026, and the topic for today is God's life is in

0: partakers of the divine nature. This means the life of God is working in you to help you live a victorious life. Because God's life is in you, you can be strong, joyful, and full of courage. Remember Timothy in the Bible? In 2 Timothy 1 verses 6 to 7 it says, Timothy was timid, but Paul reminded him that the spirit within him made him strong and courageous. Hallelujah. God's life changed everything. The same spirit is in you today, helping you live with strength, courage, and joy each day. Glory to God. Let's look into another scripture from Acts 4 verse 13. Now, when they saw the boldness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, they marveled and they took knowledge of them that they had been with Jesus. Hallelujah. Let's say this. Please repeat after me. The life of God is in me. I am strong, bold, and full of joy because I have God's divine nature. Hallelujah. God bless you all. See you tomorrow.
1: Recording in progress.
2: கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கையில் தேவன் நமக்கு வழங்கியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 15 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். சகோதர சகோதரிகளே, இன்றைய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தவைகளை நிறைவேற்றி ஆசமதிக்க நாளை வாக்குப்பவர் ஆவார். இன்றைய நாளிலும் அனைவருடைய ஆசைகள், வாழ்வுகள், தேவைகள் எல்லாம் தங்களை நினைத்ததாக இருக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களால் கர்த்தரிடத்தில் நீண்ட நாட்களில் ஜெபித்தும் வருவார்கள். உங்கள் ஜனங்களுக்கு பதில் கிடைக்காத போது தாமதமாகும் பொழுது விசுவாசத்திலே சோற்று போகிற நிலையினை பெற்று விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தன்னுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு எவற்றை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால் இப்படியாக சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கூடிய உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் ஏவாய் இருக்கிறேன், அவர்களை தேவைக்குள்ள சமாதானத்திற்கு ஏவுகிறார்களோ என்று. அதோடு மட்டுமல்லாமல் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கூறுகிறபடியினால் இன்றைக்கு உங்கள் விருப்பங்கள், ஏக்கங்கள், தேவைகள் யாவற்றையும் கர்த்தரின் சித்தத்திற்கு முழுமையாக ஒப்புக் கொடுப்பீர்கள். ஆனால் அவர் உங்களை விசாரிக்கிறது ஆனபடியினால் உங்கள் வழியிலிருந்து சில பிரபாக வந்து உங்கள் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறபடியா அனைத்து விடாத பெருவாச்சோடு வேண்டிக் கொள்வார் என்பதை விசுவாசித்து காத்திருந்து தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வார். இன்றைக்கு நான் நேரத்தில் வந்து கர்த்தத்தை நினைத்ததை நிறைவேற்றி முடித்ததை குறித்து தியானிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 38 அதிகாரத்தை நாம் வாசிக்கையால், அந்த எரேமியாவை பிடித்து கயிறுகளால் கட்டி உலகிலிருந்து துறவிலே இறக்கிவிட்டு அழைத்தினார்கள். அப்பொழுது அங்கிருந்த பிரதானியின் மூலமாக எரேமியாவை விடுவிக்கும்படி கர்த்தர் அந்த பிரதானியின் இருதயத்தில் பேசினார். அப்படியே எரேமியா விடுவிக்கப்பட்டார். எரேமியாவின் புஸ்தகம் 38 வாசிக்கின்றோம், எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நியாயமட்டாக காவிசாலையின் உச்சத்தில் இருந்தார். எருசலேம் பிடிபட்டு போனபோதும் அங்கேயே இருந்தார் என்றும், அதைத் தொடர்ந்து கலத்தேயர் எருசலேமின் நபர்களை அக்கடியாக சுட்டடித்து இடித்து போட்டு அங்கிருப்பவர்களை சிறைகளாக கொண்டு போனார்கள். அப்போதும் கர்த்தர் அந்த இடத்தில் எரேமியாவிற்கு உதவும்படியால் தான் நினைத்ததை நிர்ணயம் பண்ணும்படி அங்கே நெபுகாத் நேச்சரோடு காவல்சேனாதிபதி நெபுசராதன் இருதயத்திலும் பேசினார். அந்தபடியே எரேமியாவிற்கு பொல்லாப்பு செய்யாமல் பத்திரமாக பார்த்துக் கொண்டார்கள் என்று வாசித்து வருகிறோம். இன்றைக்கு மேலக்கரான அவர்களே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எரேமியாவை போன்ற படுகொலையின் அனுபவங்களும், வியாதியின் பலவீனங்கள், ஆபக்கமான சோதனை, இப்படியான அழுக்க வராத கட்டுகளோடும், யாருமே உதவி செய்ய முன் வர முடியாத உயரான சேற்றில் தள்ளப்பட்ட அனுபவங்களோடும், தண்ணீரற்ற வறண்ட துறவை போன்ற குடும்பத்தில் மனதில் சிந்தனையில் பொருளாதாரத்தில்

0: என்ற அனுபவத்திலும் கலந்து போவார்களானால் இன்றைக்கு கத்தவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கள் அவனை வேண்டாதபடிக்கும் அமைந்து போகாதபடிக்கும் காப்பாற்றுகிறவர்களாகவும் அதற்கே முடியாத விடுதலையாகவே முடியாத கட்டுகளில் இருந்தும் உங்களை விடுவித்து மீட்டு இருக்கின்றார். உங்களுக்கான உதவிகளும் ஒத்தாசைகளும் நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும்படியும் உங்களுக்கு நன்மையாகவும் மாற பண்ணுகின்றார். உங்கள் பெயரை கத்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றுகின்றார். இன்றைக்கு கத்தர் உங்களுக்காய் ஆழத்து வந்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை தான் நிர்ணயித்தபடியே நிலைத்திருக்கும்படி செய்து நிறைவேற்றுகின்றார். அதன் இன்றைக்கு நீங்கள் கலந்து கொண்டு எதிர்பார்த்து இருக்கிற சகல காரியங்களில் கத்தரின் ஆலோசனைகள் நினைவுகள் வழிபட்டு தலையில் விலகி தாராளமாக பிரவேசிக்கும்படிக்கு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களின் பாவங்களுக்காக கவிதை மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமல் விசுவாசியாமல் இருப்பார்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். விசுவாசியங்கள் இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வரவேற்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால்
1: கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தை உண்மையில் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4:9. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது என்பதை தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களும் அதை கேட்டு நடக்கிறவர்களும் தங்கள் அனுபவத்தில் அறிந்திருக்கின்றார்கள். ஆயினும் சில கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை பார்க்கும் போது பிசாசானவன் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையையும் அதன் கிரியையையும் அவர்களிடமிருந்து திருடியிருப்பது நன்கு தெளிவாகிறது. இதனால்தான் விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைக்கு அக்கறை கொள்ளாதபடி சோர்வையும் வஞ்சகத்தையும் கொண்டு வந்து அவர்களை திசை திருப்ப முயலுகின்றான். இதன் விளைவாக அநேக தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தும் அதை பற்றி கொண்டு அதன் அதிகாரத்தாலும் வல்லமையாலும் சத்துருவை மேற்கொள்ள முடியாமல் போராடுகின்றனர். சிலருக்கு பிரசங்க நேரத்தையே பிசாசு தாளாட்டு பாடல் போல் மாற்றி விடுகிறான். இதனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆவிக்குரிய பலம் பெற வேண்டியவர்கள் அறியாமலேயே ஆவிக்குரிய தூக்கத்தில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனைக்காரனை தேவனுடைய வார்த்தையினால் ஜெயம் கொண்டது போல நாமும் சத்துருவை ஜெயிக்க முடியும். இவ்வாறு ஜெயம் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாப்பார். ஆகையால் இன்று உங்களை கர்த்தருடைய வார்த்தையில் பலப்படும்படியாக முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். வார்த்தை வேளையில் விழித்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளெஸ் யூ.

ஆமீன் ஆமீன். இன்று 11ஆம் தேதி 8ஆம் மாதம், 11ஆம் தேதி ஆவணி மாதம், 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம், என் ஆத்மாவே தேவனையே நோக்கியிரு, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன். சங்கீதம் 62:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் உங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், 1 ராஜாக்கள் 6, எரேமியா 32 பழைய ஏற்பாடுலேருந்தும், புதிய ஏற்பாடுலேருந்தும், மார்க்கு 6:1 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமே இந்த பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பஸ்து நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். சுவாசிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். சமர் காலங்களிலே பிரயாணங்களிலும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு பக்கமாக போவார்கள், வாக்கு போவார்கள். அப்படியாக ஒவ்வொருவர் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பார்கள். உற்றார் உறவினர் சந்திக்க பிரயாணங்களிலே வழி நடத்துகிறார்கள். அந்த வகையிலே கத்தர் அவர்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளை அபிஷேக ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு அதே வேளையிலே அபிஷேக ஆராதனையை வழி நடத்த இணைந்திருக்கிற ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அப்படியே மைக்கை ஆன் பண்ணி கொண்டு வாரங்களுமா கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணிக்கொண்டு நீங்கள் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.

உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலிலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கிரு, நான் நம்புவது அவரால் வரும். ஹலிலூயா. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கிறேன்னு சொல்லி ஒரு பாடல் வந்து கோக்மன் செய்ய அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த வரிய ஞாபகத்துல எனக்கு வருதில்ல, ஞாபகத்துல வருதில்ல. ஒரு புதிய பாடல், அவன் நான் நம்புவது அவராலே அவராலே வந்துடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரே, நான் நம்புவது அவராலே அவரால் வந்துடுமே. நான் நம்புவது அவராலே அவரால் வந்துடுமே. ஹலிலூயா. நல்ல ஒரு பாடல் ஹலிலூயா. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஹலிலூயா சௌரன் மூலமாக கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஹலிலூயா. இன்றைக்கு கூட இங்க பாருங்கள், ஒரு சில வசனங்களை வாசித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஜபங்களுக்குள்ளே கடந்து சில போறோம். ரோமர் கழுதன் முதலாம் அதிகாரம் 21 வசனத்திலே, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து. இந்த ஸ்தோத்திரம் என்பது ஒரு வடசொல். அது மட்டுமல்ல, இது உண்மையாகவே தேங்க்ஸ் கிவிங் என்கிற அர்த்தத்துலதான் வருகிறது. நான் ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உடனே என்னை அறியாமல் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், அதாவது நன்றி. ஹலிலூயா. அப்போ நாங்க நன்றி சொல்லுகின்ற பிள்ளையில நாங்கள் அந்த வார்த்தைக்குரிய அந்த நன்மைகளை நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம். ஹலிலூயா. அந்த வார்த்தை என்ன காரணத்துக்காக கொடுக்கப்படுகிறதோ அந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணுகிறோம், அதான் தேங்க்ஸ் கிவிங். அப்போ ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஹலிலூயா. அதனுடைய இந்த ஒரு வசனத்தை நாங்கள் கேட்கின்ற வேளையில அதை நாங்கள் பயிற்சி பண்ணப்பட வேண்டும். ஹலிலூயா. அது எங்களை அறியாமல் அது வெளியில வரப்படும். ஒரு வார்த்தை கிடைத்த உடனே நீங்க அது ஸ்தோத்தரிக்கின்ற வேளையில தேங்க்ஸ், தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி அப்பா, ஆமேன் ஆண்டவரே, ஆண்டவரே சொல்லி நாங்கள் அந்த வார்த்தைக்கு நீங்க நீங்க திரும்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கின்ற வழியிலே, திரும்ப அதுக்கு மறுமொழி கொடுக்கின்ற வழியிலே அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுள். அதுபடி நான் இந்த நாளிலும் ஹலிலூயா எங்கள் ஆத்துமாவுக்கு நாங்கள் நம்பிக்கையோடு இருப்போம். ஹலிலூயா. நம்பிக்கையை நாங்கள் சொல்லுவோம். ஹலிலூயா. தேவனையே நோக்கி அமர்ந்து ஹலிலூயா நாங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஹலிலூயா. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னும் ஒரு சில வசனங்களை தேவன் என்னோடு பேசினார். ஹலிலூயா. ரோமர் கழுதன் ரோமன் 2 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். சில உள்ள நாங்க சோர்ந்து போறோம் ஆண்டவரே, இவ்வளோ காரியங்களை செய்கிறோம் ஆண்டவரே, அவரு பலனையும் காணவில்லைன்னு சில உள்ள நாங்கள் யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பாரா. ஹலிலூயா. ஆண்டவருடைய நிமித்தம், அவருடைய பல்லோர் ராஜ்யத்தின் நிமித்தம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவர் பலன் அளிப்பாரா. சோர்ந்து போகாமல் நற்கிரியர்களை செய்து நற்கிரியர்களையும் நற்கிரியர்களை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கின வரும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாந்து செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சவாதம் இல்லை. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் பாடுபட, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் காரியங்களை செய்ய நிறங்களுக்கு எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம். இந்த நாளிலே உமக்காக உங்களுடைய ராஜ்யத்துக்காக என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபதாரம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, அதற்குரிய ஆண்டவரே சந்தர்ப்பங்களின் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிருள்ளவைகளப்பா ஆண்டவரே. நீர் ஜீவன் உள்ள தேவன் அப்பா, உயிருள்ள தெய்வம் அப்பா ராஜா ஆண்டவரே. அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உமக்காக நாங்கள் வாழ நிறங்களுக்கு கிருபதாரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் ஆண்டவரே இருக்கின்ற தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க
இந்த நாளிலே தேவனங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலிலூயா, ஹலிலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகத்தை தந்தவரே, சோத்திரம் இயேசுவா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகத்தை தந்தவரே, சோத்திரம் இயேசுவா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போது ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும்,

ஆண்டவரே, இந்த நாளிலும் வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ராஜா இந்த ஒன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே தேவனே, தகப்பனே, அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவரே அவர்களுக்கு சுகபிலன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளடும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நல்ல சர்வத்திலே நல்ல சுகபிலன் கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா, இந்த முதிர் வயதுள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் ஆகிய தேவனே, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும் ஐயா. என் தகப்பன் ஆகிய தேவனே ராஜா, இன்னும் ஆண்டவர் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை காத்து வழி நடத்தும் ஐயா ராஜா. தேவ தூதர்களை அனுப்பி எப்பொழுதும் காவல் கூடவனுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் எல்லோரையும் சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா ராஜா. நிராசட்டை பண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தேன். எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக் கொண்டேன், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டேன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணமாக்கின் உண்மையில வந்ததையா. உங்களுடைய தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமானார்கள் அப்பா ராஜா. யாவி சொன்னது போல இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், வியாதி உள்ளவர்கள் மேலும் கரங்களை வையும் அப்பா. அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள். தகப்பனையுமே சூத்திரிக்கிறோம் ஐயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகத்தை தந்தவரே, சூத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே,

தகப்பனே ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. தகப்பனே மத்திருக்கிறேன் ஐயா, மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மனோபமாகணுமே தகப்பனே, மலை மேல் ஏறி வந்தேன் தகப்பனே, மரூபமாகணுமே தகப்பனே,

மலை மேலேறி வந்தேன் தகப்பனே, மறுரூபமாக நின்றே தகப்பனே, மலை மேலேறி வந்தேன் தகப்பனே. ஆலையும் மாலையும் மதியாதையும் கைகள் உமை நோக்கி உயரணுமே, காலையும் மாலையும்

அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கணுமே.

வியாதிகள் மேலும் மாதல் வேண்டு மலை மேலோரி வந்தேன் தகப்பனே மறுபமாகணுமே தகப்பனே உலகை மறக்கணுமே தகப்பனே உம் குரல் கேட்கணும் நாள் முழுது உம் குரல் கேட்கணும் நாள் முழுது மலை மேலேறி வந்தேன் தகப்பனே ஹாலேலூயா ஓ ஹாலேலூயா சூத்திரமையா என் தகப்பனாகிய தேவனே துதிக்கிறேன் ஐயா ஆண்டவராகிய இரட்சகரே சூத்தரிக்கிறேன் ஐயா தகப்பனே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவர் எங்கே யுத்தங்கள் ஆண்டவரே எங்கே போர்கள் ஆண்டவரே எங்கே சண்டைகள் இருக்கிறதோ ஐயா அந்த இடங்களிலே பூர்ண சமாதானம் இருக்கும்படி செவிக்கிறோம் ஐயா இஸ்ரவேலுக்கும் ஆண்டவரே அயல் நாடுகளுக்கும் இடையில ஒரு இணக்கத்தை உண்டு பண்ண வேணுமா செவிக்கிறோம் வளைகுடா நாடுகளிலே சமாதானம் சமாதானம் சமாதானம் என்று கட்டளையிடுகிறோம் ஐயா தகப்பனே இலங்கை தேசத்திலே நம்முடைய கரம் கூட இருப்பதாக ராஜா ஆண்டவரே சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில நீங்கும்படி செவிக்கிறோம் துன்மார்க்கர் தேசத்தை விட்டு அகன்று போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே தேசத்திலே நன்மை வாசமாயிருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவராகிய தேவனே எங்கள் தமிழ் ஜனங்கள் மத்தியிலே இருக்கின்ற எல்லா குறவுகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமே நிறவாக்கப்பட விடுமா செவிக்கிறோம் கர்த்தாவே அற்புதமானவரே அதிசயமானவரே ஆண்டவரே திருச்சபைகளுக்காக செவிக்கிறோம் கர்த்தாவே திருச்சபைகள் ஆண்டவரே அப்பா எந்த திருச்சபைகளா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஐயா ஆண்டவரே சபைகளை நடத்துகிறவர் நீங்கள் தான் ஐயா சபைகளுக்கு நீங்கள் தான் தனி ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே தகப்பனாகிய தேவனே ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதியும் ஐயா விசுவாச குடும்பங்கள் மேலுடைய கரம் கூட இருப்பதாக ராஜா ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா நன்மைகள் வாசமாயிருப்பதாக தகப்பனே அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ஹாலேலூயா எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே ஹாலேலூயா ஆண்டவராகிய தேவனே உம்முடைய நாமமே அதிசயம் ஐயா ஆண்டவரே தேவனே மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஆண்டவரே தேவனே ஒரு அதிசயத்தை செய்த தேவனே மலட்டு கற்பத்தை திறந்து கொடுத்த தேவனே ஆண்டவராகிய தேவனே அண்ணாளுடைய மலட்டு கற்பத்தை திறந்து கொடுத்தவரே ஆண்டவரே தேவனே எலிசபெத்தினுடைய மலட்டு கற்பத்தை திறந்து கொடுத்த இந்த அகப்பனே ஆண்டவரே அற்புதம் செய்கிற தேவனப்பா பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுமா ஆண்டவரே திருச்சபையில ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுமா ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் ஐயா ஆண்டவரே சாராள ஆண்டவரே தேவனே உம்முடைய வாக்கு தத்தத்தை எண்ணி எண்ணி எண்ணி ஆண்டவரே கற்பம் தரிக்க பலனடைந்து இசாக்க பெற்றெடுத்தாளப்பா ஆண்டவரே நாங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெறுகிறோம் ஐயா இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் 1000 மடங்கு பெறுகிறோம் ஐயா தேவரீரங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரிடுவோமா செவிக்கிறோம் பெருக்கம் திருச்சபையில காணப்படுவதாக பெருக்கம் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதாக ராஜா பெருக்கம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுவதாக பெருக்கம் எங்கள் களஞ்சியங்களிலே காணப்படுவதாக பெருக்கம் எங்கள் பைனான்சியல் சிச்சுவேஷன்லே காணப்படுவதாக ஆண்டவராய பெருக்கத்தை விரும்புகிற தேவன் ஐந்தப்பம் 2 மீன்களை எடுத்து 5000 பேரை போசித்து 12 கூட நிறைய மீதம் எடுக்க வைத்தவரே நீர் பெருக்கத்தை விரும்புகிற தேவனப்பா ஆண்டவரே தேவனே நமக்கு சூத்திரம் பேதுரு ஒரு வலையத்தான் போட்டானையா ஆண்டவரே அவனுடைய படகு நிரம்பியது ஆண்டவரே கூட்டாளிகளுடைய படகு நிரம்பியதப்பா ராஜா நீர் பெருக்கத்தின் தேவனையா எங்கள் பிள்ளைகளை பெருக்கமாக்கும் எங்கள் பேர பிள்ளைகளை பெருக்கமாக்கும் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா திருச்சபை ஆத்துமாக்களினால் பெருக்கம் அடைவதாக ராஜா ஆண்டவரே நமக்கு சோத்திரம் ஆவியின் கனிகளங்கள் வாழ்க்கையிலே பெருக்கம் அடைவதாக அன்பு பெருக்கம் அடைவதாக அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம் இப்படிப்பட்ட பிரமாணங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெருக்கம் அடைவதாக எங்களை காண்கிறவர்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக ராஜா ஆண்டவராகிய தேவனே நமக்கு சோத்திரம் ஐயா ராஜா ஹாலேலூயா

எந்தன் வாழ்வீடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமா

மரபான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துணியரமான பாவங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாகுது ஆண்டவரே. எங்கள் ஆவியானவரே, எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே.

அறியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அற்புதமானவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த எந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். இருந்து எடுத்தீரையா,

0: ஹாலேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, உண்மை அறியாதிருந்தும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின தேவனே, ரட்சிக்க கட்டளவிட்டீரே ஐயா ராஜா. ஆண்டவரே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், சிறப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீர சுகத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்துக்காக, சுகமென ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நீரங்களுக்கு கொடுத்த ஊழியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கத்தாவே, ஆண்டவரே தகப்பனே, மக்க சூத்திரம் ஐயா ராஜா. உங்களுடைய கரமங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்த விடமா செவிக்கிறோம். உங்கள் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் ஐயா. ஆண்டவரே, தேவனே, எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. இதோ இருள் பூமியையும் காரணம் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் மேல் உதிப்பாரும் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறீர் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் அதிகமாய் பிறப்பதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே, நமக்கு சோத்திரமங்கள் களஞ்சியங்கள் நிரம்புவதாக. எங்கள் பிள்ளைகள் உருவம் வர கன்றுகளை போல் எங்களை சுற்றிலும் இருப்பதாக ராஜா. ஆண்டவரே, தேவனே, அப்பா ராஜா, அவர்கள் ஆயுள் பூராவும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே கிருப தருவீராக. ஆண்டவரே, தேவனே, லேவியருடைய சந்ததி ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய விடுமையா. எங்களை ஆசாரியர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் மாற்றிய தகப்பனே, உமக்கு ஆண்டவரே ஜெப தூப தேர்ந்தெடுக்க எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே பயன்படுத்தும். அவருடைய வாழ்க்கையில் முற்றங்கள், பயங்கள், அச்சங்கள் ஆண்டவரே, அப்பா மனுஷருடைய தூசணங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அகம்பூர்வம் படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, தேவனே, ஆபிரகாம் ஐயா தன் பிள்ளையாகிய ஈசாக்கை பலிபுடத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுத்தான் ஐயா. இவனை பாவனையா திரும்ப பெற்றுக் கொண்டான் சொல்லி வேதம் சொல்லுகிறதப்பா ராஜா. என் தகப்பனே, எங்கள் பிள்ளைகளை உங்களுடைய பலிபுடத்திலே வைக்கிறோம் ஐயா. உமக்கு பிரியமானபடி எங்கள் பிள்ளைகளை நடத்தும் ஐயா. உம்முடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் தலைமுறை தலைமுறையா செய்ய கிருபதாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உலகத்து ஆண்டவரே, அப்பா பிரீஸ்டுகள் ஆண்டவரே, ஆசாரியர்கள் ஐயா, தங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளே ஆண்டவரே, தேவனே, அப்பா தங்களுடைய ஆண்டவரே பாராஜா, தங்களுடைய சந்ததிகளை பிரீஸ்டாக மாற்றுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உயிருள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அப்பா. எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள் சந்ததி சந்ததியாய் உமக்கு ஊழியம் செய்ய விடும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சோத்ரம்மக்கு முன்பாக நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, தேவனே, எங்கள் பேர பிள்ளைகள் அப்பா ராஜா, ஆண்டவரே தேவனே, உங்களுடைய ஊழியத்தை மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்க உதவி செய்யும் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே, உமக்கு சோத்ரம் ஐயா, சோத்ரம் ஐயா ராஜா. தகப்பனே, உடைய கிருபோட கரத்துல ஐயா ராஜா, இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்திவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த நாள் முழுவதும் உம்மை நினைக்கின்ற நினைப்பு எப்பொழுதும் இருக்கும்படி சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். காலவேளையிலும் அபிஷேக ஆராதனையிலே வழி நடத்தினீர்கள். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்தீர்கள். மேனுவேல் கூட அதிகாலவேளையிலே எழுந்து அவருக்கு கொடுத்த அந்த தாளந்தை இந்த வேளையிலும் வழி நடத்தினார். அவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் இருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களையும், உங்கள் குடும்பத்தாரையும், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான் வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனையுடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து அருமையான அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு விசுவாசிக்கிறோம். கத்தர்தாமே இந்த வாழ்த்து அந்த ஜெப தூபங்களையும் ஆராதனைகளையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டை ஒப்புவிப்போம். கத்தர்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன்.
1: இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே ஆமேன், ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாக்குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்திலாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்று 11ஆம் தேதி 8ஆம் மாதம், 11ஆம் தேதி ஆவணி மாதம், 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இந்த நாளுக்கான வசனம், என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதம் 62:5 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம், ஆத்மாவை தேற்றிக் கொள்வோம். தேவனை நோக்கி அமர்ந்திருப்போம், நாம் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் சௌரி டாலி.
3: ஓ மை காட்,
1: சவுண்டை பார்த்துக் கொள்ளுங்கள்.
3: மானே மானே,
1: அப்படியே நில்லுங்கம்மா. இதே நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், 1 ராஜாக்கள் 6, எரேமியா 32 பழைய ஏற்பாடுலேருந்து, புதிய ஏற்பாடுலேருந்து மாற்கு 6ஆவது அதிகாரம், இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அத்தோடு மற்றவர்களுக்கும் அனுப்பி கொள்ளுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, இவர்களை இவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கானவற்றையும் நாங்கள் அனுப்பி தருகிறோம். தேவனுடன் 1 நிமிடம் அவற்றையும் கூட அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை பார்ப்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசனையம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வந்தார். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறார். அவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே அவரையும் வரவேற்போம். அவர் கூட எங்களுக்கு நற்சிந்தனை ஒவ்வொரு நாளும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் உங்களுக்கும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள். அதே போல உங்களுக்கும் தாளம் இருந்தால் அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து அனுப்புவோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒலிபரப்பும் செய்வோம். அந்த வகையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க முடியும், கேட்க முடியும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். இலங்கை, இந்திய உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரோவேல் நாட்டுக்காக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமையன் நேற்றைய நாளிலே ஒரு முஸ்லீம் சகோதரியை சந்தித்தேன். எங்களுடைய வேலையிலே அவருக்கு நான் இந்துவிலிருந்து, அதாவது நான் சைவம், இந்து அல்ல சைவம், சைவத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை கேட்டேன், நீங்கள் முஸ்லீமா கிறிஸ்டியனா என்று. அவருக்கு முஸ்லீம் என்றார். அப்போ நான் ஆப்ரஹாமை தெரியுமோ என்று கேட்டேன். அவருக்கு ஆப்ரஹாமையும் தெரியவில்லை, இஸ்மாயிலையும் தெரியவில்லை, ஐசாக்கியையும் தெரியவில்லை, இஸ்ரவேலிருந்து வந்தவர்கள் என்றதும் தெரியவில்லை. அவருக்கு இஸ்ரவேல் என்று சொன்னதும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. இஸ்ரவேலை பற்றி என்னோடு பேசாதீர்கள் என்று விட்டு ஓடிவிட்டார். ஆனபடியா இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலனை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேலை எதிர்க்கிறவர்களை கத்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சௌரி டாலி அவர்கள் மீதியானவற்றை புறப்படுப்பார். வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமேன்.
3: கொஞ்சம் தடையல இருக்கு, இருந்தாலும் நன்றி நன்றி நன்றி கத்தாவே. அப்பா, இந்த காலை நேரம் எங்களுக்கு ஜப ஆவியில குறித்து ஊழியர்களை அழைத்து வந்த கிரீபலுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, கம்பீரமா உங்களை, கம்பீர சத்தத்தோட உங்களை நாங்க ஆராதிப்பதற்கும் பாடுவதற்கும் ஜபிப்பதற்கும் தந்த இந்த பரிசுத்தமான ஊழியத்துக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, இப்பொழுதும் வந்திருக்கிறவளை ஆசீர்வதிங்க. எங்கள் ஜப வேண்டுகளை அப்பா நீங்க எடுத்து எங்களுக்கு பதில்களை கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிரீபலுக்கா நன்றி செலுத்துற. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவ, வரங்களினாலே நிரப்பி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற இந்த கால நேர ஜெப வேண்டுகோள்களை நீங்க அப்பா அங்கீகரித்து ஆசீர்வதிக்க போற கிரிபலுக்கு நன்றி செலுத்துற. வரப்போற ஊழியக்காரர் யாவரே இரத்த கோட்டைகளை மறைத்து விட்டு தேவ பயத்தோட உங்களோட சந்நிதி முன் வந்து நிற்பதற்கு தந்த கிரிபலுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது நாங்க பாஸ்டர் அன்டன் ராசனாயம் அவர்களே வரவழைப்பம். பேசுறார் பாஸ்டர்.
4: ஆமே
3: பேசுறார் பாஸ்டர். நீங்க இலங்கை தேசத்துள்ள அரசாங்கத்துக்குள் இருக்கிற மக்களுக்காக ஊழிய அங்க உள்ளவர்களுக்காக ஜபிங்க அவங்களுக்கு கர்த்தர் தேவ பயத்தை கொடுத்து நீதியாக அந்த கவர்மெண்ட்டை நடப்பதற்கு அங்க உள்ள டீம் அங்குள்ள எல்லாருக்களையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை அற்புதங்கள் செய்து சரியான முறையில நாட்டை நடப்பதற்கு கர்த்தர் வழி நடத்த வேண்டும்னு சொல்லி ஜபிங்க. நன்றி.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். இரங்களை உருவாக்கின தேவன், இந்த வானம் பூமி சகலவற்றை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் ஆதியும் அந்தமானவர், தொடக்கமும் முடிவுமானவர். ஆண்டவரே, புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஆண்டவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்களாக. விசேடமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேச மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக பல தீமைகளை அந்த தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த தேசத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக, அந்த தேசம் இயேசுவை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளும்படியாக, அந்த தேசம் ஆண்டவரே அந்த பொல்லாத வழிகளை விட்டு அந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, பல வருடங்களாக அந்த யுத்தங்களுக்கூடாக, வெள்ளப்பெருக்கு புயல்களுக்கூடாக, மத கலவரங்களுக்கூடாக, இப்படியாக போதை வஸ்துக்கள், பாவ சாப காரியங்கள் அந்த தேசத்துல நடக்கிறது நிமித்தம் தீமை அதிகரித்திருக்கிறது. ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய இரக்கத்தின் ஊடாக அந்த தேசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். பல புதிய தொழில்நுட்பங்களை கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த தேசத்துல வாழுகிற அந்த அரசு தலைவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த மகனோடு நீர் இடைப்படும்படியாக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அங்குள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துல உமக்கு பிரியமான சட்டங்களை அந்த தேசங்கள் தேசத்துல நடைமுறைப்படுத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தவறான மக்களுக்கூடாக எதிர் விளைவுகளை ஏற்படுத்தாதபடி அந்த மக்களை அமைதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த போதை வசதிகளுக்கூடாக, தீமைகளுக்கூடாக, அரசியல் துட்பிரயோகங்களுக்கூடாக அந்த தேசத்தை எப்பொழுதும் நன்மையாக சிந்திக்கிற மக்களாக, இந்த தேசங்கள் வாழ்ந்திருக்க செய்கிற மக்களாக அந்த மக்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்காக இயேசுவே, நீர் சிலுவையில காயப்பட்டீர். அந்த மக்களுடைய அக்கிரமங்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பாவங்களுக்காக காயப்பட்டீர், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். அந்த தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆக்கினியை நீர் ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தள்ளும்புகளால சுகம் கொடுத்து ஆண்டவரே, இயேசுவை அறிகிற அறிவை அந்த தேச மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படுவதில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இலவசமாக கிருபையினாலே எங்களை ரட்சித்தீரே. அதே போல அந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த கிறிஸ்தவ உபதேசத்துக்கூடாக நடக்கிற எதிர்ப்பாளர்களை நீர் நீர் அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அங்கு இப்பொழுது ஊழியம் செய்யும் பொழுது சிலர் எதிர்க்கிறார்கள் அந்த மதங்களுக்கூடாக. மதங்கள் பரலோகத்துக்கு சேர்க்க முடியாது என்பதை அந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இயேசுதான் பரலோகத்துக்கான ஒரே வழி என்பதை அறிந்து ஒவ்வொரு மக்களும் அந்த தேசத்தில மனம் திரும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்துல வேலை செய்கிற ஒரு அரசாங்கத்தில வாழ்கிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பொறுப்புடனும் தீமைகள் அந்த தேசத்துல வராதபடி கண்டிப்புடனும் உம்முடைய ராஜ்யத்தை நீதியை தேட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேச மக்களை நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருவதற்காக நன்றி. தீமைகள் நடந்தாலும் அந்த தேசத்துல உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கரம் பிடித்து இந்த உபதேசம் அந்த இலங்கை தேசத்தில் உள்ள சகல பிரதேசங்களுக்கும் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு கூட இருந்து தொடர்ந்து பெரிய காரியங்களை தீர்க்க தரிசனங்களை கொடுத்து இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை கொடுத்து அவரோடு கணவனோடு மகனோடு மகளோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ராஜ்யம் விஸ்தரிக்கப்பட உம்முடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளோடு நீர் கூட இருந்து பலவீன சுகவீனத்தில நீர் சுகத்தை கொடுக்கிற தேவன், உம்முடைய தள்ளும்புகளினால ஏதாவது நோய்கள் இருந்தால் சுகப்படுத்தி சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது வார்த்தையை விதைக்கும் பொழுது நீர் சுகம் கொடுக்கிற தேவன். பரிசு தாவி வரும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு சிஸ்டர் வாழ உம்முடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்ய நீர் கொடுத்த ஞானத்திற்காக புத்திக்காக அறிவுக்காக தொடர்ந்து நீர் கூட இருந்து உம்முடைய அபிஷேக வல்லமையினால வழி நடத்தும்படி அவருடைய கணவனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இருந்தும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இலங்கை தேசத்தில வாழுகிற ஐரின் சிஸ்டர் மற்றும் ஒவ்வொருவருக்காகவும் நீர் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் ஜபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வர ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஜபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட ஜபம் கேளும். ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தோதிரத்தோடு நீர் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மை செய்கிறவர் என்ற உணர்வோடு நன்றியோடு ஜபத்தை ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்
3: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி பாஸ்டர் அருமையா ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்க கூட இருந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டியவைகளை சந்தித்து உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. இப்போ நாங்கள் ஐரீன் அழைப்போம். ஆமேன். காட் பிளஸ் சிஸ்டர் ஐரீன் அவர்களை அழைப்போம். பிரைஸ்லா சிஸ்டர். சிஸ்டர் ஐரீன் வாருங்க சகோதரி. வந்து நீங்க அந்த சபைகளுக்குள்ள அன்பு குறைந்து கொண்டே போறது, அது மட்டும் இல்ல அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியா நடத்துவதற்கும் அவர்களுக்குள்ள கத்தருடைய அன்பும் அவருடைய தேவ பயத்தை அந்த ஊழியக்காரர்களை கத்தரை அறிந்தவர்களுக்குள்ள கத்தர் ஒரு பெரிதான அந்த சபைகளுக்குள்ள ஸ்ரீலங்கால மட்டும் இல்ல இலங்கை தேசத்துல மட்டும் இல்ல எல்லா தேசங்களையும் கத்தர் ஒரு தேவ பயத்தை ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து அவர்கள் கத்தரை உறுதியா பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக இயேசுவின் அன்புல நிலைத்திருப்பதற்கு அவள் ஜெபிங்க. அபிஷேகத்தினால கர்த்தர் அவளை நிரப்பி பாதுகாக்க வேணும்னு சொல்லி ஜெபிங்க சிஸ்டர். தேங்க்யூ.
5: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய நாளுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் மக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் கத்தாவை கொடுக்கப்பட்டதான கத்தாவை அந்த ஜப குறிப்பை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேச மெங்கிலும் இருக்கிறதான எல்லா திருச்சபைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா திருச்சபைகளை தேவன் நீங்க தலையா இருந்து கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியினாலே கர்த்தாவை அந்த சபைகளை நடத்த தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருச்சபைகளிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தாவை அப்பா உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களிடையே பிரிவினைகள் கர்த்தாவே அப்பா இல்லாத படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்கள் கர்த்தாவே அப்பா அவர்கள் கர்த்தாவை சரியான விதத்திலே நடந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற உண்மை உத்தமமாய் ஊழியம் செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷ ஊழியர்கள் மிஷனரிகளை கூட இந்த நேரத்திலே இடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து கத்தாவே அவங்க சேர ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவங்க எங்கெல்லாம் ஊழியத்துக்காக போகிறாங்களோ அங்கெல்லாம் கத்தாவே உம்முடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. அப்பா சபைகளிலே இருக்கிற எல்லா பிரிவினையும் ஆவிகளையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போய் கொண்டே இருக்கிறது கத்தாவே. அநேக தரிசனங்களை கத்தாவே அநேக அடையாளங்களை நாங்கள் கண்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. அப்பா அப்படி இருக்கும் இந்த நேரத்திலும் கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய தேவ அன்பினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவங்களுடைய குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஊழியக்கார குடும்பங்களிலே அப்பா பிரிவினையின் ஆவிகள் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கிடையே பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே கத்தாவே அநேக பிரிவினைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்கார பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கத்தாவே அப்பா பின்மாற்றத்திலே போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க. அவங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன்.

0: நல்ல அன்பை கொடுங்க, தகப்பனை விட்டு கொடுக்கிற தன்மையை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் உம்முடைய அன்பினாலே கட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய கல்வாரி அன்பினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அபிஷேகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, இந்த நாட்களிலே கத்தாவே பா சோத்திரம் ஐயா, பா வாலிப பிள்ளைகள் வழி தவறி போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. உடைய வார்த்தைகளை கொண்டு மாத்திரம் அவர்களை சுத்தப்படுத்த முடியும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அனுப்புங்க தகப்பனே. அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அறிவிலே, உம்முடைய ஞானத்திலே, உம்முடைய வார்த்தையிலே வளரத்தக்கதா தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஊழியங்களை செய்யற பிள்ளைகளா எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேக குடும்பங்களிலே அப்பா டிவோர்ஸ் ஆகிறது கர்த்தாவே. அப்பா, கணவன் மனைவி கிடையே வயதானவர்கள் கூட இந்த நாட்களிலே அப்பா பிரிவினை சந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானக்காரர் நீங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல யோசனைகள் சிந்தனைகளை தேவன் நீங்க ஆலோசனை கர்த்தரா இருந்து அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் கர்த்தாவே அப்பா தேவ அன்பு நிலைத்திருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஊழியர்களையும் மிஷனரிகளையும் கர்த்தாவே தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா, நேற்றை முன்தினம் கூட இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா சுவிசேஷ ஊழியத்துக்கு சென்றவர்களை கர்த்தாவே அப்பா போலீஸ் பிடிச்சு கொடுத்திருக்கிறாங்க கர்த்தாவே. அவர்களுக்கு தேவன் நீங்க நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க வழக்காடி அவர்களுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இப்படியா கிறிஸ்தவர்களுக்கு எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க. உம்முடைய ரட்சிப்பை ருசி பார்க்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அதே போல கர்த்தாவே பின்மாற்றத்திலே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் அவர்களை சபைக்கு அழைத்து வரும்படியா, உம்முடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஊழியர்களையும் மதுக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நீங்க அவங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, தேவன் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேசங்களிலே அப்பா இவர்களை கொண்டு ஒரு எழுப்புதலை தேவன் உருவாக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா ஊழியர்கள் மிஷனரிகள் சுவிசேஷர்கள் விசுவாச குடும்பம் ஒவ்வொன்றையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சங்கமம் ஊடகத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி, அப்பா, அந்த ஊடகத்தின் மூலமாய் கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை செய்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெஸ்லியானா ரீட்டா சகோதரி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பிள்ளை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பாஸ்ரையாக்கா செபிக்கிறேன். அவங்களோட ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெனட் சகோதரிக்கா செபிக்கிறேன். கணவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஜலி சகோதரியை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியா செபிக்கிறேன். இந்த இணைப்பானது கர்த்தாவே அநேக தேசங்களை கடந்து தந்து அநேகரை ரட்சிப்புக்களாய் கொண்டு வர தேவன் உதவி செய்ய. இந்த இணைப்பினோடாக கர்த்தாவே அப்பா எனக்கும் ஒரு சிறிய ஊழியத்தை செய்ய கர்த்தாவே ஜெபிக்க தேவன் கொடுத்த இந்த மகத்தான கிருபிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தினே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் இனிவரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்களுடன் சகோதரி ஜனட் கூட இணைந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட்மா. சிஸ்டர் ஜனட் பேச முடியுமா? எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் கூட இணைந்திருக்கிறார். சகோதரி டோலி அவர்கள் வேலையிலிருந்து இணைந்திருக்க

0: சார், சௌரி ஜனத் பேச முடியுமா? சௌரி மகளா வாஸ் பேசலாம்.
1: ஹலோ,
2: நீங்க வந்து கத்தர் இந்த ஊழியக்காரர் இந்த நடத்துற கத்த சங்கமம் வானொலி வாலி நித்திய வெளிச்சத்தை நடத்துற பிரதர் சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கான முதல் ஜெவிங்க அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்கு கத்த அந்த அபிஷேக ஊழியத்தை உபவாச அபிஷேக ஊழியத்தை அதிகமாக மக்களை கொண்டு சேர்வதற்கு அந்த எல்லா மாலை காலை வார்த்தையின் வெளிச்சம் நித்திய வெளிச்சம் நாள் முழுக்க நடத்துற ஊழியக்காரர்களுக்கும் இந்த அவர்களுக்குள்ள கத்தர் பெரிதான ஒரு புதிய காரியங்களை கத்தர் வெளிப்படுத்த வேணும்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. அபிஷேகத்தை அதிகமாக கொடுத்து அவரை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து கத்தரை மட்டுமே சிந்தித்து அவருடைய ஊழியத்தை நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு இன்னும் தாழ்மையான ஆவியையும் தேவ பயத்தையும் கொடுக்க வேணும்னு ஜெபிங்க. நன்றி.
3: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீங்க நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறபடி நாளே ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த வேலையில் ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆண்டவரே, இந்த வானொலியின் நிமித்தமாய் ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரதருக்காய், சிஸ்டர் ரீட்டாவுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. அவர்களுக்கூடாக ஆண்டவரே நீ இந்த தரிசனத்தை வைத்திருக்கிறேன். இந்த தரிசனமானது ஆண்டவரே உலகம் முழுவதும் எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை ஆண்டு வானொலியின் சத்தத்தை கேட்கிறார்களோ அந்த இடமெல்லாம் உம்முடைய சத்தமாய் மாறத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே போட்ட பிரயாசம் ஆண்டவரே இவர்கள் போட்ட ஆண்டவரே விதையானது முளைத்து ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே பயிராய் வளரத்தக்கதாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஆண்டவரே சகோதரர் மகேந்திரன் ஐயா அவர்களையும் ஆண்டவரே இன்னும் இன்னும் யார் யார் ஊழியத்தில் அந்த இடத்துல ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு சேர்ந்து ஆண்டவரே ஊழியத்துல ஆண்டவரே இணைந்திருக்கிற சகோதரிகள் சகோதரர் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஆண்டவரே பாஸ்டர்ஸ் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரயாசங்கள் ஆண்டவரே அவர்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாய் ஆண்டவரே மாறி அந்த ஒவ்வொருடைய ஜனங்களுடைய இதயத்தின் ஆழத்திலும் ஆண்டவரே அது விழுகிறபடினாலே உமக்கு நன்றி. நீர் அற்புதமானவர் என்பதை ஜனங்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நித்திய வெளிச்சத்துக்கூடாக உபவாச கூட்டத்துக்கூடாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே ஒவ்வொருவர் மத்தியிலும் தகப்பனே அது விழுந்து ஆண்டவரே நூறத்தனையான பலனை இந்த நாட்கள்ல கொடுக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிற துக்கமான காரியங்கள் வேதனையான காரியங்கள் இது முடியாது நான் சோர்ந்து போயிட்டேன் இனி ஆண்டவரே நடக்காது என்று சொல்லுகிற காரியங்கள் அனைத்தும் இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவரே செயல்படுத்தி பலப்படுத்தி அவர்களை நிலைநிறுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே ஆண்டவரே பலவீனத்தோடு சுகஈனத்தோடு என்னை யார் தேற்றுவார்கள் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொரு இதயத்தின் மத்தியிலும் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக என்று ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும் சுகஈனங்கள் மாறட்டும் உம்முடைய ஆண்டவரே புதிதான ஒரு வார்த்தை அவர் உள்ளத்தில் போய் ஆண்டவரே ஒரு மனதில் ஒரு உணர்ச்சியை ஆண்டவரே புத்துணர்ச்சியை கொடுத்து உம்முடைய வல்லமை ஆண்டவரே அவர்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அதே போல் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக ஆண்டவரே அவர்கள் படுகிற பிரயாசங்கள் அனைத்தையும் நீர் கணக்கில் வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே குறநிலையோ ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே அவன் ஜனங்களுக்கு மத்தியில ஊழிய செய்ததை நீங்க காண்கிறீங்க. அது நிமித்தமாய் தேவ தூதர்கள் மூலமாய் ஆண்டவரே அந்த இடத்துல பேசப்பட்டு வார்த்தைகள் ஆண்டவரே விதைக்கப்பட்டதே அநேகர் பட்டார்களே. அதே போல ஆண்டவரே தகப்பனே இந்த ஊழியத்தின் மூலமாக இவர்கள் படுகிற பிரயாசத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு தகப்பனே உம்முடைய சன்னிதானத்துல சேர்த்து கொள்ளப்படுகிறபடினால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விழுந்த விதையானது எங்கு விழுந்த விதையானது ஆண்டவரே எந்த காரத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே அது பிழைக்காதபடிக்கு ஆண்டவரே அது அந்த வார்த்தை ஆண்டவரை நிலை நிற்கத்தக்கதாக ஆண்டவரே அது கெட்டு போகாதபடி உமர் ரத்தத்தினாலே நாங்கள் மூடுகிறோம். ஆண்டவரே ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடுகிறோம். கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடுகிறோம். ஊழியக்கார ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடுகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற மகத்தான ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. காலை மாலை மதியம் இரவு என்று சொல்லி ஆண்டவரே எந்தெந்த உலகத்தின் எந்த பகுதிகளில் இருந்தும் இந்த வார்த்தையை கேட்டாலும் ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உலகம் அங்கும் இருக்கிற ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய திட்டமும் உம்முடைய நோக்கமுமாய் இருக்கிறபடியினாலே நன்றி. நீ சொன்னீரே ஆண்டவரே உலகம் அங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று. அதே போல் ஆண்டவரே இந்த ஊடகத்தை தேவரீ தாமயங்களுக்கு தந்து ஒரு இடத்திலே இருந்து கொண்டு ஆண்டவரே உலகம் முழுவதும் இந்த ஊழியம் செய்யத்தக்கதான வழிவாசல்களை நீங்க திறந்திருக்கிறபடியினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அற்புதமான தேவன் என்பதை ஜனங்கள் யாவரும் கண்டு உம்மிடத்தில் ஓடி வரத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த ஊழியத்தையும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். அருமையா ஜெபித்திருக்கிற கர்த்தரும் கூட சேவையிலையும் சந்தித்து நீங்க செய்யற ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. இப்பொழுது நாங்க சிஸ்டர் டெபோரா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்க வந்து வயோதிபர்களுக்காக வேண்டியும் தனிமையில் கஷ்டப்பட்டு கொண்டு இல்லைங்க தேசத்துல அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் ஜெபிங்க, அவரோட பெற்றோர்களுக்கான ஜெபிங்க, அவங்களோட பிள்ளைகள் அவங்களை பராமரிக்க வேணும்னு சொல்லி கூறி அங்க உள்ள எல்லா தனிமையில இருக்கிற மக்களுக்கான ஜெபிங்க சிஸ்டர்.
4: நன்றி தந்தையப்பா. தந்தையப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா இலங்கை தேசம் முழுவதிலும் அப்பா 25 மாவட்டங்களிலும் அப்பா தந்தையப்பா பிள்ளைகளாலே அப்பா புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒவ்வொரு தாயின் தகப்பனையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தாயின் தந்தையும் கணம் பண்ணாத எந்த பிள்ளைகளுக்கும் அப்பா பரலோக ராட்சியம் கிடையவே கிடைக்காது தந்தையப்பா. தாய் தந்தையர்களே அப்பா கணம் பண்ணி அவர்களை அப்பா சரியான முறையிலே அவர்களை பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா அப்பா தகப்பனை தாய்க்கு பின் தாரமண்டப்பா. தந்தையே தாய்க்கு பின்னாக வந்தோடனே அப்பா மனைவியின் கதைகளை கேட்டு ஒரு பெற்ற தாயையின் தகப்பனின் ரோட்டிலே கொண்டே விற பிள்ளைகளின் இருதயங்களை நீங்களப்பா தகப்பனை மாற்றுங்க என் தந்தையப்பா. எந்த எந்த மனிதர் எதை சொன்னாலும் தாயின் தகப்பனை எப்பொழுதும் கைவிடாமல் அப்பா தங்கள் வீட்டிலே வைத்து அவர்கள் பார்த்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்துல நீங்கள் பேசுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா கடினமான இருதயங்களை மாற்றுங்க என் தந்தையப்பா. அப்பா எப்பொழுதும் அப்பா அம்மாவும் அப்பாவும் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு மனிதரும் அப்பா யாருக்காகவும் கண்ணீர் வடிக்க மாட்டார்கள். என்றைக்கும் ஒரு ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் தான் அப்பா, ஒரு அப்பா தான் பிள்ளைகளை தேடி பிள்ளைகள் சாப்பிட்டார்களோ என்ன செய்தார்கள் என்று அப்பா ஒரு தாயின் தகப்பன் தான் அப்பா என்றைக்கு நினைத்து கொண்டே இருப்பார்கள். உண்மையான அன்பு அவர்களிடம்தான் கிடைக்கும் என்றதை ஒவ்வொருத்தரும் அப்பா உணர்ந்து தாயின் தகப்பனையும் கணம் பண்ணி அவர்களை வெளியிலே விட்டு விடாத படிக்கு ரோட்டிலே அப்பா பிச்சை எடுக்க விடாத படிக்கு அவர்களை அப்பா பராமரிக்க ஒவ்வொரு இருதயங்களை நீங்கள் பேசுங்க தந்தையே. உங்கள் வார்த்தைகளை அனுப்பி அப்பா அவர்களோடு நீங்கள் பேசுங்க அப்பா. தந்தையப்பா அப்பா தகப்பனே அப்பா அப்பா உண்மையான அன்பு எங்க இருக்கிறதுன்றதே அப்பா அவர்களுடைய இருதயத்துல நீங்கள் காண்பீங்க தந்தையப்பா. அம்மா அப்பா இல்லாதவர்களுக்கு என் ஏசப்பா அப்பாவா அம்மாவாக நண்பனாக பரிகாரியாக எல்லாமாக நீங்கள் இருந்து தேற்றது போலே அப்பா இவர்கள் சொந்த அம்மா அப்பாவே அப்பா என்றைக்கும் விடாத படிக்கு அப்பாவை அம்மாவையும் அப்பாவை நேசித்தா உண்மையா கடவுளையும் நேசிப்பார்கள் என் தந்தையப்பா. கடவுளை நேசிக்க முடியாதவர்கள் அம்மா அப்பாவை நேசிக்க மாட்டார்கள் அப்பா. தங்கள் இருதயம் போற போக்கிரே போற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் திடப்படுத்துங்க அப்பா. தந்தையின் வார்த்தைகளை அனுப்பியப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாய் சொல்லுகிறேன் அப்பா. பிதாவே அப்பா இந்த இலங்கை தேசத்திலே அப்பா எங்கேயும் அப்பா எங்கு பார்த்தாலும் அப்பா வயோதிபர் மடமாக கட்டப்பட்டு இருக்கிறது அப்பா. அங்கே போனால் அப்பா எல்லா வயோதிபர் என்ன கொண்டு வந்து பிள்ளை இங்க விட்டு போயிட்டேன்னு கண்ணீரோடு சாப்பிடாமல் இருக்கிற ஒவ்வொரு தாய் தந்தையர்களின் இருதயங்களை நீங்கள் அப்பா தேற்றவாளனே தேற்றுங்க அப்பா. அவர்களை தேற்றியப்பா நீங்கள் அன்பு காட்டுங்க அப்பா. நீங்களே எல்லாமாக அப்பா மகனாக தாயாக தந்தையாக அப்பா அவர்களை தேற்றி ஆசீர்வதிங்க அப்பா. கைவிடப்பட்ட பிள்ளைகளின் அப்பா நீங்கள் அவர்களோடு பேசுங்க அப்பா. இனி ஒருபோதும் தாய் தகப்பனை கணம் பண்ணி நடக்கிற பிள்ளைகளாக எல்லாரையும் மாற்றுங்க தந்தையப்பா. அப்பாவின் வார்த்தை தான் அப்பா எல்லாரையும் மாற்ற வல்லமையா இருக்கிறது அப்பா. அப்பாவின் வார்த்தை ஒரு உயிரை உயிர்ப்பிக்கின்றது. அப்பாவின் வார்த்தை அப்பா ஒரு மனிதனை அப்பா முற்று முழுதாக மாற்றுகின்றது. நல்ல குண இயல்புள்ள மனிதராக பணிவுள்ள மனிதராய் மாற்று. ஒன்பது கனி நிறைந்த மனிதர்களாக வாழ அப்பாவின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்பா செய்து செய்ய வல்லமையா இருக்கிறதப்பா. அதிகாலை எழுந்த உடனேயே 3 மணி யபத்திலே அப்பா ஒரு வசனம் வாசிக்கும் போது தூக்கத்துக்கு போகும் வரையும் அந்த வசனமே அப்பாவின் அப்பா இருதயத்துல இருக்கின்றது அப்பா. அந்த வார்த்தை அப்பா எப்பொழுது உங்களை தட்டி கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு தவறு செய்ய போறமாக இருந்தாலும் அந்த வார்த்தை எங்களை உணர்த்தி நடத்துகிறதப்பா. அந்த வார்த்தைகளை அப்பா ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புங்க அப்பா. தாயின் தகப்பனையும் கணம் பண்ற தள்ளிய ஒவ்வொரு யாரப்பா விட்டுட்டு இப்படி இருக்கிறார்களோ அவர்களின் இருதயத்தை தொடட்டும் அப்பாவின் வார்த்தை அப்பா. நீங்கள் வார்த்தை அனுப்பி ஒவ்வொருதரையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. ஒவ்வொருதரையும் கடினமான இருதயங்களை எடுத்து போடுங்க ஆசீர்வதிங்க அப்பா. தாய் தகப்பனை கடன் பண்ணுகின்ற இந்த தேசத்திலே அப்பா அம்மா அப்பாவை கைவிடாமல் எல்லாரும் அப்பா கைவிடாமல் ஒவ்வொருதரும் அப்பா தாயின் தகப்பனை நேசிக்கின்ற ஒரு அன்புள்ள தேசமாய் மாறட்டும் அப்பா. அன்பு நிறைந்த தேசமாய் நீங்கள் மாற்றுங்க அப்பா. அன்பான ஆவிய ஊற்றுங்க அப்பா. தகப்பனே அப்பா வயது போய் வயது வந்து விட்டால் தூக்கி வெளியிலே போடுவார்கள். ஆனா வயது வந்தவர்களின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்பா அப்பாவின் வார்த்தை போலே அப்பா அவர்கள் இன்றைக்கு இங்க போக வேணாம்னு சொன்ன அந்த இடத்துக்கு போகாமல் நிற்க மாட்டார்கள். தட்டி விட்டு செல்லுகிறார்கள். நீ வயது போட்டு இது பேசாம பாயமூடி இரண்டு கூடி அப்பா பேசுகிறார்கள் அப்பா. ஒரு மரியாதை குடி அல்லாமல் அப்பாச்சி நீங்களே ஒவ்வொருதரையும் பொறுப்படுங்க அப்பா. அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறன் அப்பா. அனைவரின் இருதயத்திலே அப்பா நீங்கள் பேசுங்க அப்பா மாற்றுங்க அப்பா. காடான இருதயங்களை எடுத்து போட்டு அன்பான ஆவிய ஊற்றுங்க அப்பா. நீங்கள் அப்படி செய்ததற்காக நன்றி அப்பா. நன்றி தந்தையப்பா. யபத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து தடிமே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்.
5: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் அருமையா ஜெபித்தீர்கள். உங்களோட தேவையை கர்த்தர் சந்தித்து உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. கூப்பிட்டேன், பதில் வந்தது. குறைகள் எல்லாம் நிறைவாக்குற தகப்பன் மகிமையின் ராஜாவே அப்பா. நீங்கள் மகத்துவராக இருக்கிற கிருபியலுக்கான நன்றி அப்பா. நீங்கள் நல்லவர், போதுமானவர் அப்பா. இலங்கை தேசத்துள்ள பொருளாராதன குறைவுகளை நிறைவாக்கி கொடுக்குற தகப்பனே. 2 அப்பத்தை 5 மீன்கள் 2 மீனை 5 அப்பத்தை அப்பா ஆசீர்வதித்து கொடுத்த அன்பான தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் குறைகளை நிறைவாக்கி அந்த அந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் அன்பு நிறைந்த தகப்பன் அப்பா. உங்களை நாங்கள் முழு இருதயத்தோடு முழு அன்போடு நேசிக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு அப்பா நீங்கள் எங்களுக்கு கேட்கறது அதிகமாக குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்கி கொடுக்குற தகப்பனே மக்கள் நன்றி. உங்களுடைய கன மகிமை எல்லாத்தையும் ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. நான் வீட்டிலே வேலையிலேருந்து ஜெபிக்கிறபடியே ஆண்டவரே குறைவாக அப்பா நீங்க இப்பொழுதும் என்ன கூட இருந்து ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இலங்கை தேசத்துல அப்பா எல்லா ஏழைகளுக்காண்டி வருகிறன் அப்பா. வயோதிபர்களுக்கான ஜெபித்தார்கள். அவர்களது குறைவுகளை நிறைவாக்குற தகப்பன் அவர்களுக்கு அப்பா உங்களோட சமாதானத்தை மட்டுமே கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதிசயமானவரே, ஆலோசனை கத்தவர் அப்பா. நீங்க வல்லமை உள்ள தேவ ஆண்டவரே. அவர்களுக்கு தேவை அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பின் உங்களுடைய வரங்களினால முடிசூட்டி அவர்களை அனைத்து அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவரையும் உங்களுடைய அன்பின் மூலமாக ஆதரித்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னபடி ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்பா ஒவ்வொருத்தரையும் சாட்சியாளாக உங்களுக்கு நிலை நிற்கிற மக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நீங்க வந்து கத்தர் கத்த அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த யுத்தங்கள் உள்ள நாடுகளுக்கான ஜெபிங்க கத்தர் இன்னும் இல்ல பிரச்சனைகளை நீக்கி இஸ்ரவேல் காசா அண்ட் ஈராக் ஈரான் தேசம் இல்ல யுத்தம் நடக்கிற தேசங்களுக்கான ஜெபிக்கும்படிய தாளிமுடன்
6: கேட்டுக்கொள்வே. கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல இந்த காரியங்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துல இருந்து ஆண்டவரே யாக்கோப்பு வானத்தை நோக்கி பார்த்த பொழுது இது தேவனுடைய வீடு, அங்கே ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி வானங்களை கிழித்து இறங்கினவரே உமை சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உலகம் முழுவதும் சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் இஷ்டவேளை ஆளுகை செய்ய முடியாமல் அந்த தேசத்துக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்பிவிட்டு ஆண்டவரே அந்த தேசத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்தோடு எத்தனையோ மக்களை போராட பண்ணி ஆண்டவரே இந்த தேசத்துல யுத்தங்களும் கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் எத்தனையோ அழிவுகளும் ஆண்டவரே சத்ருவான நிகழ்த்தி கொண்டிருக்கான். இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய தேசத்தில் கிருபியாயிருக்கிறவரே, உம்முடைய தேசத்தில் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறவரே, இப்பொழுதும் அந்த மக்களுக்காக நாங்க செவிக்கிறோம் ஐயா. அந்த மக்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழுப்பிவிட்ட எல்லா மக்களுடைய கண்களும் கர்த்தாவே நீ திறக்க வேண்டும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த மக்களுக்கு விரோதமாய் தங்களுடைய தேசங்களை ஆண்டவரே எழுப்பி ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் மக்களுடைய யுத்தங்களை பண்ணி தங்களை அழித்து கொண்டிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள தேவன் அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை தொடுகிறவனும் கண்மணியை தொடுகிறான் என்ற வசனத்தை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். இதோ இஷ்டவேல் தேசத்தை தொடுகிறவர்கள் உம்மோடு கூட போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே தங்களை காத்து கொண்டு உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த மக்களுக்கு பின்பாக நின்று அந்த மக்களை எழுப்பி விடுகிற சத்ருவின் கிரியைகளும் அவருடைய பொல்லாத திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேவன் அந்த தேசத்தை காத்து கொண்டிருக்கிற என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தகப்படி அவர்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ இந்த இஷ்டவேல் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அது தேவனுடைய வீடு, தேவன் அந்த தேசத்தின் மேல் கண்ணோக்கமா இருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய மக்களை கத்தர் தொடர்ந்து பாதுகாப்பீராக, அந்த மக்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை நீ கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்துல அழிவுகள் வராதபடி கத்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சுத்தி இருக்கிற தேசங்களில சமாதானங்களை கத்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா தேசத்திலும் அழிவுகளை குறைத்து கத்தாவே பஞ்சங்களையும் கொள்ள நோய்களையும் பட்டினிகளையும் அகற்றி அந்தந்த தேசங்களில கத்தாவே நல்ல சமாதானங்களையும் சமாதான சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த தேசத்துல கத்தாவே காயப்பட்டு நிற்கிற மக்கள் காயம் கட்டப்பட கத்தர் உதவி செய்வீராக. உதவி செய்கிற நிறுவனங்கள் கத்தாவே அந்த தேசங்களில உதவிகளை தொடர்ந்து செய்ய கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசங்களில நல்ல காலநிலைகள் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பன இழந்து நிற்கிற பிள்ளைகள் கணவன் மனைவி என்று இழந்து நிற்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கத்தர் தாமே அவர்களை தேற்றி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அந்த இடங்களில ஒரு நல்ல சமாதான சூழல்களை உண்டு பண்ணி தங்கள் வாழ்க்கைகளை கவனிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். செபிக்கிறோம் ஆண்டவரே, உக்ரைன் தேசத்துக்காக செபிக்கிறோம், மற்றும் சுத்தி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய அதிகாரிகளுடைய கண்களை திறந்து விடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தங்களுடைய தேசங்களில் நடக்கிற அழிவுகளையும் தங்களுடைய தேசங்களில் நடக்கிற சம்பவங்களையும் ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு தங்களுடைய தேசத்தை காத்து கொள்ளத்தக்கதான நல்ல சூழல்களையும் மனநிலைகளையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே யுத்தங்களை விட்டு ஒரு சமாதான உடன்படிக்கைக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. இதோ இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஊடகத்தினூடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செயல்களுக்காக உண்மை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த ஊடகத்தினூடாக சொல்லப்படுகிறதான ஒவ்வொரு தேவ வார்த்தைகளுக்காக, ஆராதனைகளுக்காக, துதிகளுக்காக, பாடல்களுக்காக, வேத படிப்புகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னும் ஆண்டவரே, இந்த ஊடகம் அநேக வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லவும் அநேகர்கள் கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு நிற்கவும் கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யுங்க. அது மாத்திரமில்ல, லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களையும் தொடர்ந்து பாதுகாப்பீராக. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, இந்த இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருடன் கூட இருந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கிருபை எங்களை தொடர்ந்து தாங்கட்டுமென்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எண்ணம் நாங்கள் பெலப்படவும், எண்ணம் விசுவாசத்தில் வளரவும், எண்ணம் கர்த்தருக்காக ஓடவும், ஆண்டவரே எண்ணம் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்கவும், உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே கற்புள்ள கன்னிகளாக மனவாட்டிகளாக நாங்கள் யாவரும் நீக்கத்தக்கதான அந்த கிருபைகளோடு இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானங்களோடு ஆண்டவரே தகப்பனே நிறைவாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமீன், ஆமீன். சகோதரி ஏமி புஷ்பராஜா இந்த வேளையில நிறைவு ஜெபங்களை எடுத்து.
7: ஆமீன். நன்றி, நன்றி. அருமையா ஜெபித்தீர்கள். நன்றி, நன்றி. நானும் ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி இயேசு அப்பா. இல்லைங்க தேசத்தினை அப்பா, எல்லா ஊழியர்களையும் நடத்தி கொண்ட கிருபைகளுக்காக நன்றி. இந்த காலை நேரம் ஜெபிக்க வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களை தேவையை சந்தித்து அவர்களுக்கு அவர்களை அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையா இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு அப்பா தந்த அந்த அன்புக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாருக்கும் ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க அற்புதங்களை செய்து நடத்துற தகப்பனா இருக்கிறீங்க, அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆமீனப்பா. மாலையில் அழுகை என்றால் காலையில் ஆட்களுக்கு கோபமோ ஒரு நிமிடம் கிருபியோ நித்தம் நித்தம் உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நிமிடம் நித்தமா இருக்கிறது நிறைந்து உங்கள் ஒவ்வொரு கிருபையின் மூலமாக முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது நான் இத
0: சிஸ்டர்
7: ஏமி, ஆமிய சிஸ்டர் ஏமியுடன் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி. இவ்வளவு நேரம் ஜபிக்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். கத்தருக்கென்று நாங்க ஊழியன் செய்யும் பொழுது கத்தரின் அதிகமாக எங்களை அவர்த பாதத்தண்டையில் நாங்கள் இருப்பதற்கு இனி அதிகமாக கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக என்று கூறி ஜபித்து யாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஏமியுடன் ஒப்பு கொடுப்போம். நன்றி, நன்றி பிரதர் லெஸ்லி. நன்றி. காட் பிளெஸ் யூ.

0: Esla.
1: Esa no es esta Amy.
2: After leaving a message, you can hang up or press pound for more options.
1: ஆமீன் ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் சௌரி டாலி. இதுவரை நேரம் இணைந்து தொகுத்து வழங்கிய உங்களை கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வேலை நேரத்திலும் தடைகள் மத்தியிலும் இணைந்து தொகுத்து வழங்க கத்தர் உதவி செய்திருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இணைந்த சௌரி மகளா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்தார். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். சௌரி தயா கனிஷ்டா அவர்கள் இரவு நேரத்தில் பவனி அப்போதிலிருந்து இணைந்தார்கள். சௌரி சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து காலை வேளையிலும் இணைந்தார். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜானட், பேச முடியுமா? ப்ரைஸ் லார்ட் அம்மா, உங்களுக்கு நீங்கள் தங்குற இடத்திலே இடைஞ்சல் இல்லாவிட்டால் நீங்கள் ஜபத்திலே வழிநடத்துங்களாமே.
3: இல்லையா கொஞ்ச நாளைக்கு.
1: ஆமீன். கத்தருக்கு சோத்திரம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. இன்றைய நாள் எங்க இருக்கிறீங்க? டொரண்டோவா போமன் வில்லா? போமன் வில்லா. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. தங்கி இருக்கின்ற பொழுதும் எல்லா காரியங்களையும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். சிஸ்டர் டாலி.
3: ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.
1: சிஸ்டர் ஜானட் இணைந்திருந்தா அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஆமீன்.
3: ஓகே ஓகே முடிக்கிறதா தர்ற?
1: ஆமீன். நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்கள்.
3: ஆமீன்.
1: உங்களுடைய விலாசத்தை அனுப்பினா நாங்கள் அவருடைய புக் அனுப்பி.
3: ஓ யாரும் மறந்துட்டேன்றது. ஓகே நான் பிரேண்டிக். ஆமீன். அருமையான கத்தர் நல்லவர். சிஸ்டர் ஜெனட், சிஸ்டர் ஜெனட்டை இங்க கனடாக்கு கொண்டு ஆசீர்வதித்தார். அவரோட ஆனவர் எப்பொழுது நாங்க அவரை நாங்க கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு துணியா இருக்கிறார். உறுதியாய் பற்றி கொண்ட உண்மையாய் நம்பியுள்ள பூரண சமாதானம் அவங்க கூட இருந்து கத்தரின் அதிகமாக அற்புதங்களை நடத்துவார் என்று நம்பி கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து நடத்திய கிருபையிலுக்காண்டி நன்றி. யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமம் உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்க உயர்த்துவதற்கு தந்த இந்த மகாபிரிதான கிருபையிலுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக புதிதான கிருபையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரதர் நான் இப்ப போக வேணும்.
1: வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம். ஆமேன். தேவனுடைய ஜீவன் உங்களுக்கு இருக்கிறது. God's life is in you என்ற தலைப்பின்களே தேவ ஊழியர் தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற தலைப்பின்களே சசிகலா அவர்கள், சசிகலா ருபைக்கா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து வழி நடத்துகிற தேவனிடம் ஒரு நிமிடம். ஆமேன் கேட்போமா? ஆமேன்.
4: குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 11 2026. இன்றைக்குரிய தலைப்பு தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. ஆரம்ப வசனமாக 2 பேதுரு 1:4 பார்ப்போம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மகத்தான காரியம் நடைபெறுகிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் புதிய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகிறோம் என்று வேதாகமம் கூறுகிறது. அதாவது நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உதவும்படி தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் பலமுள்ளவர்களாகவும் சந்தோஷமுள்ளவர்களாகவும் தைரியம் நிறைந்தவர்களாகவும் இருக்க முடியும். வேதாகமத்தில் திமோத்தேயுவை நினைவிருக்கிறதா? திமோத்தேயு 1:6-7 அவர் பயந்து சுபாவம் உள்ளவராக இருந்தார், ஆனால் அவருக்குள் இருந்த தேவ ஆவியானவர் அவரை பலமுள்ளவராகவும் தைரியமுள்ளவர்களாகவும் ஆக்கியதை பவுல் அவருக்கு நினைவுபடுத்தினார் என்று சொல்கிறது. தேவனுடைய ஜீவன் எல்லாவற்றையும் மாற்றியது. அதே ஆவியானவர் இன்று உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பலத்தோடும் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ அவர் உங்களுக்கு உதவுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்களா என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய திவ்ய சுபாவம் எனக்குள் இருப்பதால் நான் பலமுள்ளவனாகவும் தைரியமுள்ளவனாகவும் சந்தோஷம் நிறைந்தவனாகவும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 11th of August 2026, and the topic for today is God's life is in you. The opening scripture is taken from 2 Peter 1:4. Whereby are given unto us exceeding great and precious promises, that by these ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. When you accept Jesus into your life, a great thing happens. God's life comes into you. The Bible says we become partakers of the divine nature. This means the life of God is working in you to help you live a victorious life. Because God's life is in you, you can be strong, joyful, and full of courage. Remember Timothy in the Bible? In 2 Timothy 1:6-7 it says, Timothy was timid, but Paul reminded him that the spirit within him made him strong and courageous. Hallelujah. God's life changed everything. The same Spirit is in you today, helping you live with strength, courage, and joy each day. Glory to God. Let's look into another scripture from Acts 4:13. Now, when they saw the boldness of Peter and John and perceived that they were unlearned and ignorant men, they marveled and they took knowledge of them that they had been with Jesus. Hallelujah. Let's say this. Please repeat after me. The life of God is in me. I am strong, bold, and full of joy because I have God's divine nature. Hallelujah. God bless you all. See you tomorrow.
0: இன்றைய வேத வார்த்தை. கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தத்தோடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 11 August 2026 செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது இப்படியாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:17 இந்த நாட்களிலே நாங்கள் வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. என்னை சிநேகிதிக்கிறவர்களை நான் சிநேகிதிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகள் 8:17 இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மிடத்திலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னை சிநேகிதிக்கிறவர்களை நான் சிநேகிதிக்கிறேன் என்று முதலாவதாக சொல்லுகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சிநேகிதிக்கிற வேளையிலே அவரும் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே சிநேகிதிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, அதிகாலையிலே அவரை தேடுகிற வேளையிலே நாங்கள் கண்டடைகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரியாள், மாத்தாள், லாசரு அந்த குடும்பத்தினர் ரொம்ப சிநேகிதித்தார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த மரியாள் மாத்தாளுடைய குடும்பத்திலே லாசரு இந்த நாட்களிலே, அதாவது ஒரு மரணத்திலே இந்த நாட்களை கடந்து செல்கிற வேளையிலே, வேதனையினால் கூடிய வருத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை நோக்கி, மரணத்தை கடந்து செல்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாட்கள் இந்த காரியத்தை அறிவிக்கப்பட்ட வேளையிலே இது மரணத்துக்கு ஏதுவான நோயா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் அறிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களிலே லாசரு மறித்து விட்டார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அவர் அந்த குடும்பத்தின் மேலே வைத்த சிநேகிதத்தின் நிமித்தம் இந்த நாட்களில் என்ன செய்தார் என்றால், அந்த மறித்த லாசருவை இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களே 4 நாட்களுக்கு புறகாக வந்து இந்த நாட்களிலே அவரே அங்கே அவருக்கு உயிர் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்படியானால் இன்றைக்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை சிநேகிதிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறது என்று காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகாலையிலே, இரண்டாவதாக, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவாரான் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி இன்றைக்கு அதிகாலையிலே அவரை நாங்கள் தேடுவோமா இருந்தால் நாங்கள் அவரை இந்த நாட்களிலே கண்டடைய கூடியவர்களா இந்த நாட்களிலே இருப்போம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, ஐ லவ் தோஸ் ஹூ லவ் மீ அண்ட் தோஸ் ஹூ சீக் மீ ஃபைண்ட் மீ என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிநேகிதிப்போமா? மரியாள் மாத்தாளுடைய குடும்பத்தைப் போல் இந்த நாட்களிலே நாங்கள் அவரை அதிகமாக நாங்கள் இந்த நாட்களிலே சிநேகிதிப்போமா? அப்படியாக நாங்கள் அவரை சிநேகிதிப்புகிற வேளையிலே அவரும் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே சிநேகிதிப்பார். ஆபிரகாமை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னுடைய நண்பன், ரகசியங்களை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு இந்த நாட்களிலே வந்து பேசுகிறார். சோதோம் குமாராவை அழிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே வந்து நண்பனிடத்திலே இப்படியான காரியங்களை நான் செய்யப்போகிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் ஒரு பருந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை சிநேகிப்போமா இருந்தால் அழிவுகள் வரப்போகிற தேசங்களுக்கு, அழிவுகள் வரப்போகிற பட்டணங்களுக்கு, அழிவுகள் வரப்போகிற காரியங்களுக்கு முன் எச்சரிக்கையாக நம்மை அதிகாலையிலே அவர் எழுப்பி இந்த நாட்களிலே ஜெபிக்கும்படியாக தேவன் இந்த நாட்களில் நமக்கு அந்த ஆவியானவரால் கட்டளையிடுவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சிநேகிதியுங்கள், அவரை அதிகாரையிலே தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். அவர் அநேக வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே உங்களுக்கு தருவார். இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சிநேகிதம் பெருகும்படியாகவும், அவரை அதிகாலையில் தேடும்படியாகவும், ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்கள் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம்.

0: ஆமீன் ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் எண்ணிங்க இருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் நாங்கள் வாக்கு தத்துவத்தை ஞானத்துக்கூடாக தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த தலைப்பின் கீழே ஊழியர்கள் வழி நடத்தினார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யுகேந்து ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கதர் உதவி செய்வாராக. கதிரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். பாடல்களோடும் ஜபங்களோடும் வழிநடத்த சௌரன் பாலன் சிவா அவர்கள் லண்டன் யுகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கத்தரதாமே அவருக்கு கூட எடுத்து வரப்போகிற ஜபங்களுக்காக அதே வேளையிலே கத்தருடைய வார்த்தைகள் அடங்கிய பாடல்களோடு இணைகின்ற பொழுதும் கத்தருடைய கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. சகோதரனின் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துவார் பிரைஸ்லோட்டையா. உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், மாலை வணக்கங்களை கூறுகிறோம். கத்தர் தாமே உங்களுக்கு கூட எடுத்து வரப்போற ஜெபங்களுக்காக பாடல்களுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களையா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: பிரதர், கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படி தகப்பனி சங்கமம் வானொலி எடுத்து நடத்துகின்ற நமது அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிகள் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளால் ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து உறவுகளுக்கும் உலக ரிச்சருடைய ஆசீர்வாதங்கள் அணு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே உலகளாவிய ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ராஜா இந்தந்த நாடுகளில் போர் நடக்கிற தகப்பனே, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதியோடும் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசு ராஜா, நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. அப்படியே நீ கொண்ட போகமைக்காக நன்றி தகப்பனே. அற்றும் ராஜா அப்பா, இயற்கை அழிவினால் தகப்பனே பூகம்பத்தினால் அழிந்தது அப்பா, எல்லாவற்றையும் அப்பா மறித்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் நித்திய இழைப்பாரில் கொடுங்க ராஜா. அப்பா பூமகத்தை நான் மறித்த அத்தனை ஆத்மாக்கு நித்திய இழப்பாறல கொடுத்தவர்களுக்கு ஆத்மா சாந்தியை கொடுங்க சப்பா, ஆத்மா சாந்தியை கொடுங்க ராஜா. விழுந்து தவிர குடும்பங்களை ஆட்டி தேட்டி அரவணைங்க சப்பா, ஆட்டி தேட்டி அரவணைங்க ராஜா. இப்படி ஒரு பூமி அதிர்ச்சி ராஜா, உலகத்தில் எந்த மூடையன் வரவிடாமல் தகப்பனே இயற்கை கட்டளை எடுங்க ராஜா, அமைதிப்படுத்துங்க. இயற்கை கட்டளை எடுங்க ராஜா, இயற்கை அமைதிப்படுத்துங்க ராஜா. பிள்ளைகளை சந்தோஷமா வாழ வேங்க ராஜா. தப்பிதங்கள் பாவங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தெரியாமல் ஆசிருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்துறாங்க, விஷயம் மன்னித்து உங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கிறாங்க. நீங்க சிஸ்டர் எல்லோரையும் ஆசிர்வதிங்க, சிஸ்டர் செல்ல பிராணிகளையும் ஆசிர்வதிங்க, பயிலத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதனம்.
2: எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ராஜா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே,

சொல்லினான் துதிப்பேன், அப்பா உம்மையப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லினான் துதிப்பேன் அபிஷேக்.

என்ன சொல்லி நான் துதிப்பேன், ராஜா உம்மை எப்படி நான் பாடுவேன்.

எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், ராஜா உம்மை எப்படி நான் பாடுவேன் என்

ஐயா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், அப்பா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி

0: அருகையில் நடத்து கொள்வீர், கூடவே வைத்து கொள்வீர், ராஜா கூடவே வைத்து கொள்வீர், அப்பா கூடவே வைத்து கொள்வீர், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், அப்பா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, ராஜா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், அப்பா உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் கர்த்தருடைய அந்த சிலுவையை நினைத்து பாடும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதம். ஆமீன். அவருடைய தியாகத்தை, அவருடைய சிலுவை பாடுகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அவருடைய கிருபை எங்கள் மேல் தங்குகிறது. அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தினீராக தருதாமே. உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக, ஜபங்களோடும் வழிநடத்தி ஆசீர்வதித்த கத்தர் காண்கிறார், வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தரை சித்தமான நாளைய நாளில் இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: காட் பிளஸ் டூ பிரதர். அதே போல கத்தர் தாமே உங்களின் குடும்பத்தினரையும் எல்லா குடும்பத்தினருக்கும் இயேசப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் கிடைக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தை எடுத்துக்கொண்டு பிரதர், காட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் பாலன் சிவா லண்டன் யூகேயில் ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்தினார் கத்தர் தாமே. அந்த பாடலின் உருக்கத்தை கேட்டார், அவர் ஆசீர்வதிப்பார், கேட்டுக்கொண்டு உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் வீத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

0: வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: துதிகளின் மத்தியிலே வாசமணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமிழவரே, நேற்று மீண்டும் என்று மாறாதவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக, கிருபைகளுக்காக, பாதுகாவலுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே தொழிலாளர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வகையான ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் செய்யும் தொழிலுக்கு ஏற்ற சரீர பலனை கொடுத்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ள பணியாளர்களாக, மனிதனுக்கென்று பணியை செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தங்கள் கடமைகளை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காகவும் நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும், அவர்கள் செயலுக்கு ஏற்ற விளைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு தருவீர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ராஜா. தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் தொழில் செய்து களைத்து வரும்பொழுது குடும்பத்தின் பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற உதவியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் நீர் கொடுத்திருக்கிற அன்பிற்காக, ஐக்கியத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவனின் கடினமான உழைப்பை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்கிற ஒவ்வொரு மனைவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறு செயல்படாமல் இருக்கிற சகோதரிகள் யாராவது இருப்பார்கள் என்றால், தங்கள் கணவனுடைய முக்கியமான பணியை உணர்ந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தலும். அன்றுவரே, தொழிலின் நிமித்தமாக பல்வேறு நேரங்களிலே தூரமான இடங்களுக்கு பயணம் செய்து குடும்பத்தோடு செலவு செய்யும் நேரங்களை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நேரங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும், குடும்பத்தை விட்டு தூரமாய் தொழிலாளர்கள் செல்வதனாலே குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி, பிள்ளைகள் வளர்ப்பிலே கஷ்டமில்லாதபடியும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் பற்பல விதமான சிறுவர் சேவை மையங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு நிலைமைகளிலே குடும்பத்தோடு வாழ முடியாத சூழ்நிலையிலே கல்வி அறிவு பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய நல்ல இல்லங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று முதல் பல்வேறு இடங்களிலே ஆரம்பமாகும் விடுமுறை வேதாம பள்ளிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, ஆசிரியர்களாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்திலே தங்கள் பள்ளியிலே வந்து சேரவும், தங்கள் கடமைகளை சரியான ஆயத்தத்தோடு அர்ப்பணிப்போடு நிறைவேற்றவும் கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தலும். அப்படியே எல்லா மாணவ மாணவிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விடுமுறையிலே அவர்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவிலே வளரும் நாட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் மூலமாக அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து பாவங்களுக்கு சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, வியாதி விக்னங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த மாதம் முழுவதும், குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய மாறாத பிரசன்ன மகிமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதா இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக 1 யோவான் 4:1 சிந்தித்தோம். அங்கே நான் வாசித்தது என்ன கவனியுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பலவிதமான ஆவிகளை குறித்து இந்த உலகத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் அசுத்த ஆவிகளையும் பொல்லாத ஆவிகளையும் குறித்து நாம் படித்திருக்கிறோம். இன்று நம்மை சுற்றிலும் பிசாசின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இக்காலத்திலேயும், இயற்கைக்கு மாறான காரியங்களை மக்கள் எதிர்பார்க்காத இந்த காலத்திலேயும் பிசாசின் வணக்கத்துக்குள்ளே மக்கள் இருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒருவர் நம்புகிறார் என்றால் அவர் அறிவிலே குறைந்தவர் என்று கணக்கெடுக்கும் காலம் மாறி அநேகர் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளாததினாலே தீமையான காரியங்களுக்குள் சென்று விட்டார்கள். யோவான் நிருபத்திலே யோவான் விசுவாசிகளிடத்திலே பேசுகிறார். ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்ய முடியும் என்று சொல்வதோடு நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 9 வசனத்திலே பவுல் சொல்லும்பொழுது, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று ஜெபிக்கிறார். அன்பு என்பது சிறந்த காரியம்தான். ஆனால் நாம் கேடான ஒரு உலகத்திலே இருக்கிறோம். இது நம்மை ஏமாற்றக்கூடியது. எனவே நாம் கவனமாயிருக்க வேண்டும். பிலிப்பியருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆலயத்திலே அருமையான செய்தி கொடுக்கப்பட்டது. இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஆராதனைக்கு பின்னர் இருந்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் என்று கூறினார்கள். அநேகர் இருந்தார்கள். ஒருவர் மட்டும் நான் போதகரைத்தான் பார்த்து பேச வேண்டும் என்று கூறினார். எனவே போதகரும் அவருக்கு நேரம் கொடுத்து அவரிடத்திலே பேசினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்து மிக உற்சாகமாய் அவர் காணப்பட்டார். எந்த வசனத்தை சொன்னாலும் உடனடியாக அதை எடுத்து வாசித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா என்று கேட்டதற்கு முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்த பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் புறப்பட்டு போகும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் என்றும், ஒரு லாட்ஜிலே பெட்டியை வைத்திருப்பதாகவும், லாட்ஜை காலி செய்வதற்கு இன்னமும் 300 ரூபாய் பணம்

இந்த போதகர் கேட்டபொழுது, நான் அதிக காலமாக இந்த பட்டணத்தில் இருக்கிறேன், இப்படிப்பட்டவர்களை பொதுவாக நான் இனம் கண்டுகொள்வேன் என்று கூறினார். ஆமர்மையானவர்களே, நம்மை ஏமாற்றக்கூடிய எத்தனையோ பேர்கள் இன்றும் இருக்கிறார்கள். யோவான் கூறும் அறிவுரை என்ன? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்கிறார். இந்த அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். உண்மையாக கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கள்ள போதகர்கள். 1 கொரிந்தியர் 14:3 பாருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனங்களை குறித்து இந்த அநேகர் விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்று பலர் தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே வேத புத்தகம் கூறாத அநேக காரியங்களை கூறுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுவதனாலே நாம் அவனை நேசிக்க வேண்டும் என்பதல்ல. அவன் கட்டுவிரியனை விட ஆபத்தான ஒரு மனிதனாய் இருக்கிறான். தவறான போதனை செய்பவனாயும் இருக்கிறான். தன் கரத்திலே ஒரு பெரிய வேத புத்தகத்தை வைத்திருந்தாலும் வேத புத்தகத்திலிருந்து எதையுமே கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறான். 1 யோவான் 4:2 பாருங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெத்லேமிலேதான் எல்லாம் ஆரம்பமாகிறது. அதாவது அவர் மனுஷ அவதாரம் எடுத்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. தேவகுமாரனா இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் கல்வாரியும் தோட்டத்தில் உள்ள திறந்த கல்லறையும் அர்த்தமற்றதாகிவிடும். கள்ள போதகர்களை கண்டுகொள்ளும் ஒரு வழி, அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிப்பார்கள். இப்படி நான் கூறுவதால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசவே மாட்டார்கள் என்பதல்ல. இயேசு ஒரு அருமையான வாலிபர் என்றும் இந்த உலகத்திலே பிறந்த குழந்தைகளிலே சிறந்தவர் என்றும் சொல்வார்கள். இயேசு தனது கொள்கைகளிலே சிறந்தவர் என்றும் கடவுளோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் என்றும் சொல்வார்கள். எந்த மனிதனை காட்டிலும் கடவுளை பற்றி அதிகமாக அவர் தெரிந்திருக்கிறார் என்றும் சொல்வார்கள். ஆனால் மனிதனாய் வந்த தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யோவான் தனது சுவிசேஷத்திலே வார்த்தையை குறித்து சொல்கிறார். வார்த்தையாய் இருந்தது யார்? அவர்தான் தேவன். அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரே மனு உரு எடுத்தார். எங்கே? பெத்லெஹேமிலே. இயேசு கிறிஸ்து மனு உருவாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மறுதளிக்கிறவர்கள் சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததையும் மறுதளிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் யார் என்பதிலேதான் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு பல நல்ல பெயர்களை சூட்டி பேசுகிறவர்கள் அவருடைய தெய்வீகத்தை மறுதளிக்கிறார்கள். இது அநேக இடங்களிலே இன்றைக்கும் நடைபெறுகிறது. அவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று கூறியிருக்கிறார். யோவான் குறிப்பாக ஸ்தோயிக்கர்களின் வேத பொருட்களை குறித்து பேசுகிறார். அவருடைய கொள்கை என்ன? இயேசு ஞானஸ்நானம் பெறும்பொழுது கிறிஸ்து அவர் மேல் வந்ததாகவும் கல்வாரியிலே கிறிஸ்து அவரை விட்டு சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் இவ்வாறு போதிக்கவில்லை. பெத்லேமிலே பிறந்த இயேசுபாலனே வெறும் குழந்தையை விட வித்தியாசமானவர். சிலுவையிலே அவர் மரித்தது சாதாரண மரணம் அல்ல. அவர் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று ரோமர் 4:25 பவுல் சொல்லுகிறார். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்பொழுது 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று கூறியிருக்கிறார். இயேசு கன்னிகையின் வயிற்றிலே தோன்றியவர். அப்பொழுது சில மெய்ப்பொருளும் சில ஞானிகளும் அவரை தரிசித்தார்கள், தொழுது கொண்டார்கள். விலையேறப்பட்ட ஒரு குழந்தையை விட அவர் மேலானவர். அவர் சமாதான பிரபு. சிலுவையிலே அவர் சிந்திய ரத்தத்தினாலே யுத்த வெறி நிரம்பிய இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதன் கள்ள போதகம் செய்கிறானா இல்லையா என்பதற்கு இதுதான் அடையாளம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. இது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது 1 யோவான் 4:3 பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறதே. இங்கே 3வது முறையாக யோவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுவது யோவான் மட்டும்தான். அதுவும் இந்த நிருபத்திலே தான் பேசுகிறார். 1 யோவான் 2:18 சொல்லும் பொழுது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது,
அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி

0: இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று சொல்கிறார். பின்னர் 1 யோவான் 2:22 வரும்பொழுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அந்தி கிறிஸ்து என்பவனை பற்றி இரண்டு வழக்கங்களை பார்த்தோம். ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். மற்றொன்று, அவன் கிறிஸ்துவை போல போலியானவன். மத்தேயு 24:5 இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்து. பிரியமானோர்களே, வெளிப்படுத்தின சேஷம் 13 நாம் பார்க்கும்பொழுது கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய இரண்டு மிருகங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவதாக, ஒரு அரசியல் தலைவராக அவன் வருவான், உலகத்தை ஆள வரும் அந்தி கிறிஸ்து. இரண்டாவதாக, கள்ள தீர்க்கதரிசியாக சமய ஆளுநராக வருகிறவர். இந்த இரண்டாவது நபர் முதலாவது அந்தி கிறிஸ்துவை வழிபடும்படியாய் உலகத்தை தூண்டுவான். அவன் ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்திய ஓநாய் போல இருப்பான். அவன் கிறிஸ்துவை போல தன்னை காண்பித்து ஏமாற்றுகிறவன். அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் இந்த இரண்டு நபர்கள்தான் நிறைவேற்றப் போகிறார்கள். 1 யோவான் 2:18 பாருங்கள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த காலத்திலேயும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்து அல்ல, அவர்கள் கள்ள போதகர்கள். இவர்கள் அந்த அந்தி கிறிஸ்து வரும் நாளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்கள். 1 யோவான் 4:1-6 ஒரு சிவப்பு விளக்கை, ஒரு எச்சரிப்பு ஸ்தம்பத்தை யோவான் நாட்டுகிறார். நெல், பார், கவனி என்னும் விளக்கை அங்கே எரியவிடுகிறார். அன்பானது நியாயத்தோடும் அறிவோடும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். நாம் மற்ற விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் கள்ள போதகர்களாய் இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை குறித்து நிச்சயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தவறான போதனைகளை செய்யும் கள்ள போதகர்கள் இருப்பதனாலே ஆவிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பை நிராகரித்த கொள்கையுடைய மக்கள் வாழ்ந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு வினோதமான, வித்தியாசமான தனி மனிதனாக காட்ட முயற்சித்தார்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே எதையும் நம்பும் மனிதர்களாக எளிதாக ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். டாக்டர் ஏ டி ராபர்ட்சன் சொல்வது போல, இந்த அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய உலகத்திலே வரும் ஏமாற்றுக்காரர்களை நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தை மறுக்கும் கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படி யோவான் சொல்கிறார். அருமையானவர்களே, கன்னியின் பிறப்பு அத்தனை முக்கியமானது அல்ல என்று நீங்கள் கூறாதிருங்கள். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுதளித்து ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுக்கிறவன் கள்ள போதகனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நாம் நிராகரிக்கும் பொழுது உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்ததையும் சரீரத்தோடு உயிரோடு எழும்பியதையும் நாம் நிராகரிக்கிறோம். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசங்கள். இந்த காரியங்களை நிராகரிக்கும் மனிதனே கள்ள போதகன். யோவான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன? கடவுளுடைய பிள்ளைகள் கள்ள போதகர்களால் ஏமாற்றப்பட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து 1 யோவான் 4:4 பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கும் பிசாசின் போதனைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒருமுறை ஒரு சகோதரன் கூறினான், நான் ஒரு திருச்சபையில இருந்தேன், அங்கே நல்ல பதவியில இருந்தேன், ஆனால் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்பை பெற்றேன். அவர் என் கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் நான் இருப்பது தவறான இடம் என்பதை அறிந்து அங்கே இருந்து வெளியேறினேன். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிக்கவர்களாய் இருந்தார்கள். இந்த சகோதரன் இவ்வாறு வெளிவர காரணம் என்ன? அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அவருக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனவே கள்ள போதகர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் நம்மை வழிநடத்தவும் நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். தேவனோடு நல்ல ஐக்கியமுடையவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்ட ஒரு சகோதரி ஆரம்ப காலங்களிலே அதை குறித்து குறை கூறினார்கள். அந்நாட்களிலே அவர்கள் தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாட்டை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். எனவே வேத ஆராய்ச்சியிலே கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் அங்கே அவர்கள் கற்றுக்கொள்ளும் சத்தியங்களுக்கு முரண்பாடாய் தோன்றியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் இருக்கும். ஆனால் வேத வசனத்தை கொண்டே ஒவ்வொன்றாய் பரீட்சை செய்து பார்த்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தவறான ஒரு கூட்டத்தோடு இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கண்களை திறந்து எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே தவறான போதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 5 பார்ப்போம் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட பின் இக்காலத்து விளைவை குறித்து சொல்கிறார். கவனியுங்கள், ரோமர் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, 1 Corinthians 6:19 நான் வாசிக்கிறது என்ன? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமையிலே வாழும் ஒரு பரிசுத்தவானாகவா இதை எழுதுகிறார்? இல்லை பிரியமானவர்களே, அவர் கொரிந்து திருச்சபையிலே உள்ள மக்களுக்குத்தான் எழுதுகிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவும் உலகத்திற்கடுத்த காரியங்களிலே எளிதிலே இழுப்புண்டு போகிறவர்களாகவும் தான் இருந்தார்கள். கொரிந்து திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத அநேக காரியங்கள் காணப்பட்டன. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலே இருந்தார். ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எனவேதான் இந்த இரவிலே ஒரு தேவதூதன் தோன்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் கர்த்தருடைய வசனங்களை எடுத்தே நமக்கு போதிக்கிறார். வேத வசனங்களை புறக்கணித்துவிட்டு அதை குறித்த அறிவு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்ய முற்படுவது என்ன? எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயங்களிலே எளிதாக கிரியை செய்ய முடியும். இந்த உலகத்திற்கடுத்த காரியங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாக்க முடியும். மிகவும் கேடான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தவறான போதனைகளை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் சொல்லும் காரியம் என்ன? எந்த ஒரு போதனையையும் நாம் பரிசோதிக்கலாம். இந்த பரிசோதனை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கரைசலானது அமிலமா காரமா என்பதை கண்டறிய லிட்மஸ் பேப்பரை நாம் பயன்படுத்துவோம் அல்லவா, அதை போல என்று சொல்கிறார். இது தெளிவாக காட்டிவிடும். ஒரு போதனை தேவன் மனிதனானார் என்பதை நிராகரிக்கும் என்றால் இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. அது கிறிஸ்துவுக்கு எதிரானது. பொதுவாகவே இந்த கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரிக்கும் தன்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் உங்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை கொண்டு இவர்களை சோதிக்கும் பொழுது எளிதாக கண்டுகொள்ளலாம். சரி, இப்பொழுது 1 Corinthians 4:5 பார்ப்போம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். கள்ள போதனை செய்கிறவர்களுக்கும் ஒரு கூட்ட மக்கள் பின் செல்கிறார்கள். கிறிஸ்தவ சமயம் வளர்வதை விட கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாடுகளை உடையவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். காரணம் என்னவென்றால், மாம்சத்துக்கடுத்த காரியங்களை வசீகரிக்கும் காரியங்களை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவ்வாறு இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அழிந்து போகிற மாம்சத்திற்கடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் கூட்டத்தை தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள். நாம் பயன்படுத்தும் முறைகளை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்களை பின்பற்றுவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கொடுப்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு கூட்ட மக்கள் வருகிறார்கள் என்பது முக்கியமல்ல, கொடுக்கும் செய்தி முக்கியம். பெரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்கள் திருச்சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறதா? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதா? அப்பொழுதுதான் தூய ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துவார். கேள்வி என்னவென்றால், உங்கள் திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு போகிறதா? திருச்சபைக்கு வரும் மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்கிறார்களா? அருமையானவர்களே, ஒரு தொழிற்சாலையானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது, அதன் தலைவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். இந்த காரியங்களுக்காக உங்கள் பணத்தை அங்கே முதலீடு செய்வீர்களா? செய்ய மாட்டீர்கள் இல்லையா? எங்கே நமக்கு வருமானம் வருகிறதோ, விளைவு இருக்கிறதோ, அங்குதான் நம் பணத்தை நாம் போடுவோம். நமது சமய கொள்கை குறித்து யோசிக்கும் பொழுதும் சரியான மனநிலையிலே இருக்க தேவன் விரும்புகிறார். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. காயின் ஆவேல் உதாரணத்தை குறித்து 3வது அதிகாரத்திலே யோவான் சொல்லும் பொழுது, காயின் நீதிமானாக இல்லை, அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதை வெளிப்படுத்தினார். காயின் சமயத்தை பின்பற்றவில்லை என்று சொல்ல முடியாது. காயின் ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான், உண்மைதான். சொல்ல வேண்டுமென்றால் காயினுடைய காணிக்கை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்திருக்கும். ஆபேலின் காணிக்கை இரத்தமாய், சில மக்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றாய் அது இருந்திருக்கும். ஆனால் ஆபேலின் காணிக்கை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அது மனிதனுடைய பாவத்தன்மையை குறித்தும் ஒரு இரட்சகர் தேவை என்பதை குறித்தும் வெளிப்படுத்துகிறதாய் இருந்தது. இந்த சத்தியத்தை காயின் உணர்ந்து கொள்ளவில்லை. மாம்சமானது தன்னில் தானே சார்ந்திருக்கிறதே தவிர கர்த்தரை சார்ந்திருப்பதில்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. அதுவே ஒரு போதனை சரியானதா தவறானதா என்பதை கண்டுபிடிக்க உதவி செய்கிறது. சரி, 1 யோவான் 4:6 பாருங்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னவென்றும் வஞ்சக ஆவி என்னவென்றும் அறிந்திருக்கிறோம். பூமியிலே யுரேனியம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க ஒரு சிறு கருவி உண்டு. அதை பயன்படுத்தும் பொழுது அது எங்கே இருக்கிறது, எங்கே இல்லை என்பதை கண்டுகொள்ளலாம். அதேபோல ஒரு கூட்டத்திலே வேத புத்தகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிறவர்கள், பதில் கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்கள் வசனத்திற்கு பதில் சொல்லுகிறதில்லை. ஊழியத்திற்கு பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக அவர்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய பணியானது கர்த்தருடைய பிள்ளைகளினாலே தாங்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்தார்கள். அது கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்துவை உலகத்திற்குள்ளே எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் நமது தோள்களிலேதான் அவரை எடுத்துச் செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. யோவான் 3:14 இயேசு யார் என்று தெளிவாய் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை ஏன் எழுதினார் என்ற காரணத்தை யோவான் 20:30-31 சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு யார் என்பதை இன்று நாமும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 4:7 வாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இங்கே தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு அவருடைய பிள்ளைகள் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறார்கள் என்பதை சொல்கிறார். கள்ளப்போதகர்களை நேசிக்கக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே அன்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை அகப்பே என்பதாகும். இதுதான் தெய்வீக அன்பு. பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை உங்கள் உள்ளத்திலே வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை கொண்டு மற்றவர்களையும் நேசிக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பெண்ணை நேசிப்பதை குறித்து சொல்லும்பொழுது, இந்த வசனத்தின்படி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினானாம். பிரியமானவர்களே, இது அந்த அன்பு அல்ல, மற்றொரு விசுவாசியை நேசிக்கும் அன்பு. வசனத்தின் இறுதியிலே என்ன பார்க்கிறோம்? அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தன்னை விசுவாசி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் உங்களையும் மற்ற விசுவாசிகளையும் நேசிப்பதை நீங்கள் பார்க்கும்பொழுது உண்மையாகவே அவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளலாம். சில விசுவாசிகள், ஐயா நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருக்குள் வந்திருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய அன்பு உண்மையானது? உங்கள் வாழ்க்கையிலே உள்ள அன்பு உண்மையானதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14.
2: பன்னிரண்டில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் கடவுள் நம்முள் நிலைத்திருக்கிறார், அயலானில் உறையும் இறைவனை காண விழைவோமா?
3: அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவும்

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

செய்யும் இந்த நேரத்தில் உங்களுடைய கூக்குரலை கேட்டு, உங்களுடைய சத்தத்தை கேட்டு, ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் எத்தனை பாடுகளிலே வேதனையிலே இருந்தாலும் அந்த பாடுகளை போக்குகிறவராக, வேதனையை தீர்க்கிறவராக, வியாதியை மாற்றுகிறவராக இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? ஆண்டவரே என்று சொல்வோமா? அவருடைய சமூகத்தில் வந்த யாரையும் அவர் இதுவரைக்கும் புறம்பே தள்ளினதில்லை. யாதொருவன் அவரை நோக்கி வந்து அப்பா என்று கதறுகிறானோ அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனை விடுவிக்கிறவர் அவர். இந்த நாளிலும் உன் சத்தத்தை அவர் கேட்கிறார், உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார், உன்னுடைய வேதனையை அவர் அறிகிறார், உனக்கு இப்பொழுது விடுதலை கொடுக்க அவர் இங்கே வந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொல்வாயா, உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் இறக்கி வை. ஒருவேளை மனிதனிடம் உன் வார்த்தை சொல்ல நீ யோசிக்கலாம், ஒருவேளை மற்றொரு இடத்தில் உன்னுடைய கவலைகளை சொல்ல நீ யோசிக்கலாம், ஆனால் உன்னை படைத்த உன் தேவனிடத்தில் சொல்ல ஒருபோதும் நீர் யோசிக்க வேண்டியதில்லை. உன் கண்ணீரை அவரிடத்தில் ஊற்றுவாயா, அவரை நோக்கி சொல்வாயா, என் ஆண்டவரே, நீர் என்று எனக்கு யாருமே இல்லை ராஜா, அப்பா நீங்க தான் எனக்கு வாழ்வு, நீங்க தான் எனக்கு சமாதானம்.

0: Praise the Lord, Ma.
1: Praise the Lord, brother. கேக்குதா?
0: ஆமாம்மா, ஆமாம்மா. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 11 மணி. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸிஸ் அரியராஜம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. கத்தடி கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் உபயோகித்துக் கொண்டு அருமையான இந்த வேலைக்காக வான்புறாவின் நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு வழி நடத்த போகிற தேவ ஊழியரை பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் எல்லாவற்றையும் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்தாவியானவராம் வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துற கிறிஸ்து அவர்தான். ஆகவே இந்த நாளிலும் எல்லா நிலவரங்களிலும் நான் அவரையே நான் நம்பி இருக்கிறேன். அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன்.

இயேசு சுவாமி, இந்த இடத்திலே நீங்கள் வந்து இறங்க வேணும், என்னை அபிஷேகிக்க வேணும், ஒரு அளவில்லாத அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எனக்கு உங்களோட வல்லமை வேணும். ஆண்டவரே, இந்த நாளும் நான் இந்த சாட்சிகளை கொடுத்து இந்த பாடலை பாடு, உம்முடைய பலத்தினால் என்னை இடக்கட்டி உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்பட போறதுக்காக ஒரு விதமான தடியலும் வராதபடி இந்த நேரத்தை நீங்கள் காத்து கொண்டு, டேக் கண்ட்ரோல் மை ஜீசஸ், ஸ்வீட் ஜீசஸ், ஐ நீட் யுவர் ஹெல்ப், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்த. எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு நாமத்திலே ஒரு விசமுடைய பாதாரம்பித்தம் முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். 2018 ஆகஸ்ட் 11th என்னுடைய அன்பு கணவர் என்னை விட்டு பிரிந்து கர்த்தருடைய சமூகத்திலே போய் சேர்ந்தார். இன்றைக்கு எக்ஸாக்ட்லி 8 இயர்ஸ் ஆனாலும் என்னுடைய ஆண்டவர் என்னை 8 நிமிஷங்கள் மட்டும் என்னை அவர் விட்டு பிரியவில்லை. என் கணவன் இல்லாவிட்டாலும் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. நான் என்னுடைய கணவனை அப்பா என்றுதான் அழைப்பேன். ஆகவே நான் அப்பா என்று சொல்லும் பொழுது அது அவரையே குறிக்கிறது. March 19, 2013, அதுவும் ஒரு டியூஸ்டே, திடீரென்று அப்பாவிற்கு ஸ்ட்ரோக் வந்து விட்டது. நான் திடுக்கிட்டேன். அவரை சன்னிப்ரூக் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள். என் வேதனை கண்ணீர் அதிகமாக இருந்தது. அடுத்த நாள் 20th தேதி 20th March 2013 சன்னிப்ரூக் ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கும் பொழுது அரவுண்ட் 9:30 AM தேவன் என்னோடு ஏரேமியா 31:16 ஊடாக என்னோடு பேசினார். நீ அழாத படிக்கும் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்து கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக என்னுடைய மகன் உடனடியாக சொல்லவில்லை. லேட்டரான் சில நாட்களோ மாதங்களுக்கு பிறகு சொன்னார். அம்மா டாக்டர் சொன்னார் அப்பாவுக்கு ஓன்லி 6 மந்த்ஸ் மேக்சிமம் என்று சொல்லி. ஆனால் அவருடைய பிளான் அல்ல, அந்த ஆண்டருடைய பிளான், அது வித்தியாசமாக இருந்தது. ஆகவே 2013 March 19 ஸ்ட்ரோக் வருகிறது. இந்த நாளுக்குரிய ஒரு பாடலை நான் பின்பாடு என் சாட்சி ஒன்றை சொல்ல போறேன். ஏனென்றால் இந்த கடினமான என்னுடைய பாதையிலே இந்த தேவன் என்னை எப்படி வழி நடத்தினார், எப்படி எனக்கு பலன் தந்தார் என்பதை நான் கூறித்தான் நான் அதன் பின்னாகத்தான் இந்த பாட்டை பாட நான் விரும்புகிறேன். 2013 March அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணப்பட்டார். 18 நாட்கள் அங்கே சேம் ஹாஸ்பிட்டல்லே அங்கே இருந்தார். அந்த இடத்திலே ஒரு ஈஸ்டர் சண்டே 31st தேதி 31st March 2013 என் ஆண்டவர், அது ஒரு ஈஸ்டர் சண்டேயா இருந்தது. ஈஸ்டர் என்றால் எனக்கு ஒரே பரவசம். ஏனென்றால் 1972 ஈஸ்டர் சண்டே April 2 என் ஆண்டவர் என்னுடைய கணவனையும் என்னையும் தன்னுடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாளிலே நான் 18 நாட்களா போயிட்டது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜீவனோட தொகையில் இருந்த பணியினாலே அந்த உள்ளம் நன்றியுள்ள உள்ளத்தோடு எழுந்த பாட்டு தான் நல்லவரே நல்லவரே

பாணிந்து சரண் புகுந்தேன். நல்லவரே நல்லவரே நன்றி செலுத்தனாவோ போதாதையா. நான் பாடிக்கொண்டிருக்கிறேன், அப்பா என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி என்னை விட்டு இன்னும் தான் போகவில்லை. கத்தருக்கு சோத்திரம். இப்படியா அங்கே இருந்து ஏதோ எப்படியோ ரீஹாபுக்கெல்லாம் போய் செகண்ட் ஜூலை அவர் அங்கே வீடு வரத்தக்கதா இருந்த அதே வருஷம் செகண்ட் ஜூலை மாசிலே மார்ச்சிலே ஸ்ட்ரோக் ஜூலையிலே அவர் வீடு வந்து விட்டார். இந்த 2013 இருந்து நான் ஏறின 18 மட்டும் நான் ஏறின ஆம்புலன்ஸோ எண்ணிக்கை இல்லை. அப்பா போன ஐசியும் ஏராளமான தடவைகள். ஆனால் இதற்கிடையிலே நடந்த சில சம்பவங்களை மட்டும் நான் சாட்சியாக நான் கூற விரும்புகிறேன். ஆண்டவர் பல அற்புதமா என்ன நடத்தின ஒரு சில காரியங்களை மட்டும் நான் இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே 2014 February 24 அந்த நைட்டிலே எனக்கு நித்திர வேற இல்லை. ஆகவே நான் என்ன செய்த, நான் எழும்பி வந்து அங்கே சிட்டிங் ரூம்லே இருந்து நான் டிவியை போட்ட பொழுது அங்கே குளோரியா கோப்லேண்ட் ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறான். அதை நான் கேட்டேன். அது என்னவெனில், அவன் புத்தகம் வந்து காட்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் ஃபார் டிவைன் ஹெல்த் பை குளோரியா கோப்லேண்ட். அந்த புத்தகத்தை நான் வாசிக்க அதில் சொல்லுறா, ஒரு ஒரு யங் மேன் வாஸ் அன்கான்சியஸ் ஹாஸ்பிட்டல்ல அன்கான்சியஸா இருக்கிறார். ஒரு பாஸ்டர் அங்கே அந்த இடத்துல வருகிறார், ஜெபம் பண்ணத்தான் வந்திருப்பார். அவர் ஜெபம் பண்ணிட்டு அங்கே போகும் பொழுது இந்த கேஸ் வந்து இவரை வந்து டாக்டர்ஸ் வந்து இவருக்கு இனி ஒன்றும் செய்யலாது, அவர் இனி மறிப்பார் என்றது கிட்ட சொல்லி விட்டுட்டார், நோ ஹோப்ஸ். ஆனால் இந்த போதையர் வந்து திரும்பி போற வேளையில ஆண்டவர் சொன்னார, நீ திரும்பி போய் அந்த யங் மேனுடைய வைஃபுக்கு நீ சொல்லு, இஃப் ஷீ வில் ஒபே மார்க் 11:23. அவன் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 11:23 அவ கீழ்ப்படிவா, ஆனால் அவருடைய கணவன் வில் பி ஹீல்டு, அவருக்கு சோம் வரும் என்பதாக. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அதிகமா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வார்த்தை தான் மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவள் நம்பிட்டார். அந்த விசுவாசம் அவளுக்கு வந்தது. ஆகவே அவள் 118 17 My husband will live and not die. அந்த வசனம் சொல்லுறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆகவே இந்த பெண் என்ன செய்கிறாள், கடவுளுக்கு பக்கத்திலே ஒவ்வொரு நாளும் இருந்திருந்து மை ஹஸ்பண்ட் வில் நாட் டை, ஹீ வில் லீவ் என்று சொல்லி இன் ஜீசஸ் நேம் என்று அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க ஹீ வாஸ் ஹீல்டு. பாருங்க ஆண்டவருடைய அந்த அந்த சகோதரியுடைய விசுவாசம், அந்த வார்த்தை, அப்படி விசுவாசித்து சொன்னால் மலையும் போகும். ஆகவே அவருடைய விசுவாசத்தின்படி இயேசுடைய நாமத்தில் ஹீல். இதை நான் கேட்ட உடனே எந்த உள்ளத்திலே நான் உடனே நான் சொன்னேன், அப்பா வில் லிவ் அண்ட் நாட் டை. இதை நான் சொல்லுகிறேன், ஹீ வில் லிவ் அண்ட் நாட் டை என்று சொல்லி நான் அப்படி அப்பாவும் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அவர் செய்வார், அவர் பிரஸ்தாவிப்பார் என்று விவரிப்பார் என்று சொல்லி நான் சொன்ன உடனே ஒரு காத்து, அந்த நேரத்தில் எல்லா விண்டோஸும் க்ளோஸ்ட், ஒரு காத்து வந்து அடிச்சது என்னுடைய சொக்கையில. ஹோலி ஸ்பிரிட் இன் த விண்ட், தட் வாஸ் அ கன்ஃபர்மேஷன். அதுக்கு பிறகு 4 ஆண்டவர் ஜீவன் தந்த கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது 11 March 2015 ஒளி ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு கூட்டத்தில் இருந்த பொழுது ஊழியக்காரன் சொல்லுகிறார், யூ ஆர் வாக்கிங் ஆன் thorns, முள்ளிலே நீ நடக்கிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாராம், the Lord said, even though she is walking on thorns, my hand is under her feet. அவர் சொல்றார், அவள் முள்ளிலே நடந்தாலும்
என்னுடைய கை அவருடைய கால்களின் கீழிருந்து பாதுகாக்கிறேன். பாருங்க, அருமையான ஆண்டவர், நான் நடந்த பாதை கஷ்டமான பாதையில், ஆனால் அவருடைய கரம் என்னை தாங்கி கொண்டு, இன்றைக்கும் தான் அவருடைய கரம் தான் என்னை தாங்குகிறது. அடுத்ததாக அவர் அவதை அவருடைய அன்பு. இந்த பில்டிங் நான் இப்ப இருக்கிற சென்ட் பால்ஸ் லெமரோல 2015 அக்டோபர் 10 நாங்கள் இங்க வந்தோம். அதுவும் அதிசயமா, நாங்கள் அப்ளை பண்ணவே இல்லை. ஆச்சரியமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அக்டோபர் 10 நாங்கள் மூவ் பண்ணி வருகிறோம். 3rd of November 2015 அப்பா ஐசியூல போறேன். நானும் ஆம்புலன்ஸ் ஏறி ஏறி களைத்தே போனேன். அங்கே 17 நாட்களாக அந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வந்து நோர்த்தோ ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வீட்டுக்கு மிகவும் அருமையான வலுக்கிட்டடியான இடம்தான். இன்னும் எனக்கு ஆண்டவருடைய ஃபேவர், அங்கே இருக்கிற இடத்திலும் ஃபேவர். அங்கே இருக்கிற ஒரு பிள்ளை, ஜீன்ன்ற ஒரு பிள்ளை, அங்கே அட்மிட் பண்ணு சொன்னதுதான் என்னுடைய பெட்டைத்தான் அவள் 3 முதலாக போட்டாள் அதே ரூம்ல. இப்படியாக ஆகவே அங்கே நானும் ஒவ்வொரு நாளும் இருந்து நான் கிட்ட வந்தபடியா நான் வந்து இங்க நான் குளித்தெல்லாம் போயிருப்பேன். அப்படி இருந்த நாட்கள் ஒரு 2 கிழமை போய்விட்டதா. ஆகவே ஆன் த 17th of November நாவாஸ் ஒரு ஆள் தான் பேஷன்ஸுக்கு சார்ஜ் ஆனவர். அப்ப நான் அவரிடத்து போனேன். நான் போய் கேட்டேன், அதிகமாக ஹாஸ்பிட்டல் இருந்து ரீஹாபுக்கு தான் அனுப்புவாங்க. அப்பவே நான் அங்க போய் அவரை அப்படி கேட்ட பொழுது அவருக்கு பக்கத்திலே ஒரு லேடி இருந்தவா. அப்ப அவர் அந்த அந்த அந்த லேடிய பார்த்து அந்த கம்ப்யூட்டர்ல பார்க்கும்படி, அவள் பார்த்துட்டு வெல் சாஃப்டா நர்சிங் ஹோம் சொன்னார். அதை கேட்ட உடனே எனக்கு என்ன செய்யறேன்னு அப்படியே போய்விட்டேன் ரூமுக்கு. அங்க இரவு நேரம் ஆகிறது, அழக முடியாத அப்பா பார்த்து கொண்டே இருப்பார். என்ன எப்படித்தான் அந்த இரவு கழித்தேனோ தெரியவில்லை. அடுத்த நாள் காலையிலே அந்த நர்ஸ் வருகிறாள். நர்ஸ் வந்து அவள் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வாராள். அப்ப எனக்கு சொன்னாள், ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் மை பார்ட்னர் பிகாஸ் யுவர் ஹஸ்பண்ட் கேனாட் ஹெல்ப் மீ, ஸோ ஐ ஹாவ் டு வெயிட் இட் ஷி கம்ஸ். அப்ப நான் பார்த்தேன், இதுதான் நல்ல தருணம் வந்துட்டு நான் டிம் ஹார்டன்ஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் வலிக்கிட்டுட்டேன். நான் டிம் ஹார்டன்ஸ்ல போயிட்டு அந்த எலிவேட் திரும்பி வந்து எலிவேட் அடியில நின்று நான் சத்தமா பேசல, என் உள்ளம் அழுகுது, கண்ணீர் வடிக்குது, என் லிப்ஸ் அசையுது. நான் சொன்னேன், ஆண்டவரே 38 வருஷமாக பெதெஸ்டா குடத்திலே படுத்திருந்தவனை பார்த்துட்டு டேக் அப் தி பெட் அண்ட் வாக்ன்னு சொன்ன ஆண்டவரே, அப்பாவுக்கு அதிசயம் செய்ய மாட்டீங்களோண்டோ அழுகிற. ஆனா சத்தம் வெளியில வரவில்லை. நான் அங்கே ரூமுக்கு போன பொழுது அந்த நர்ஸ் நிக்கிறா. கேட்டேன், அவள் சொன்னால், யுவர் ஹஸ்பண்ட் டர்ன்ட் அண்ட் ஹெல்ப் மீ, ஸோ ஐ ஹவ் சேஞ்ச்ட் விதவுட் எனி ப்ராப்ளம். இன்னும் கொஞ்ச நேரத்தால பிசியோதெரபிக்கு வருகிறார்கள். அங்கே வந்தால் 2 பேர் வேணும். 2 பேர் வந்து பிடித்து தான் நடக்க பண்ணுவார்கள். அவள் வந்தால், மிஸ்டரே உடனடியாக தானாகவே எழுந்து நடக்க துவங்கிட்டார். அவள் பெரிய சத்தமா கத்தினாள், ஹீஸ் வாக்கிங் என்று கத்தினாள். கொஞ்ச நேரத்தால டாக்டர் வந்தா, ஐ ஹர்ட் யூ வாக், யூ கேன் கோ ஹோம். பாருங்க, நர்சிங் ஹோமுக்கு போக வேண்டியவரை என்னுடைய கண்ணீரையும் என்ற வேதனையும் கண்டு ஆண்டவர் எனக்கு இறங்கினாரே. பச்சபாதம் இல்லாதவர் அண்டு அந்த ஜப்பானிக்கு 38 வருஷம் காத்திருந்தவளுக்கு உதவி செய்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்த சுருட்டி கட்டி கொண்டு வீட்டையே கொண்டு வந்து விட்டேன். கத்திருக்கே மகிமை, கத்தர் நல்லவர், ஆண்டவரே சோத்திரம். அவருடைய அன்பையும் அவருடைய மகிமையும் சொல்ல எனக்கு நாவு போதாது. அடுத்ததாக அதே மாதம் 15th of November நான் இப்படித்தான் சோர்ந்து போனேன். நான் சோர்ந்து போய் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன், பாடவும் மேனம் இல்லை. வேதனைப்பட்டு கொண்டு தான் திடீரென்று என்னுடைய MP3 பிளேயர் பாடுது.

ஏடுவேன். நானும் ஆச்சரியப்பட்டேன், இது என்னடா திடீரென்று பாரு. அப்பா சொல்றேன், நீங்க தட்டி விட்டிருப்பீங்கள், எனக்கு எப்படி நான் எட்டி தட்ட முடியும். எனக்கு கொஞ்சம் கோவம்தான் வந்தது, சிரிப்பாய் இருந்தது. நான் சொன்னேன், ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்றேன்டா, வில் பியர் இன்ட்ரடக்ஷன், இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் பாட்டு வராது. பாருங்க என்ற ஆண்டவர் இவ்வளவு நல்லவர், என்ற சோர்வு நேரத்திலே என்னை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த பாட்டை சொல்லி, அடி வைத்தியக்காரி நீ பாடின பாட்டு, நான் தந்த பாட்டு, நீ ஏன் பாடாம இருக்கிறான்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்துற ஆண்டவர் இவ்வளவு பெரியவர். பாருங்க கத்தருக்கே மகிமை. அடுத்தது ஆகஸ்ட் 6th August 2018, இங்கே அது அதுக்குள்ளே நடுவுக்குள்ளே எத்தனையோ முறை ஹாஸ்பிட்டல் போய் வந்து எல்லாம் கஷ்டங்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 6th August 2018, அது ஒரு மண்டே. நான் அதிகமாக ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருந்தனால் அந்த கிழமை நான் சொன்னேன், அப்பா வீடெல்லாம் குப்பையாக இருக்குது, இந்த சண்டே எனக்கு ஒருக்கா என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கோ, நான் வீடு ஒருக்கா கிளீன் பண்ண வேணும். நான் கிளீன் பண்ணிட்டு சிகிச்சைக்கும் போயிட்டு அடுத்த நாள் காலமே நான் போறேன். அங்க நான் போனபோது ஐசியு நர்ஸ் நிக்கிறா, அந்த ரூம்ல ஐசியு நர்ஸ் நிக்கிறா. அப்ப எனக்கு அது விளங்கவில்லை. இன்னும் கொஞ்ச தால நார்மலா அந்த பாக்குறப்பா பாக்குற நர்ஸ் வந்தால அவள் சொன்னால், யூ நோ லாஸ்ட் நைட் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஆக்சிஜன் லெவல் அண்ட் த பிளட் ப்ரெஷர் ஹெட் கோன் டவுன், தேவர் அபவுட் 2 to 3 டாக்டர்ஸ் ட்ரைங் டு ஒர்க் ஆன் இட் அண்ட் சம்ஹவ் விவர் அபவுட் டு கால் த ஃபேமிலி. ஆனால் அவருடைய ஆக்சிஜன் லெவலும் பிளட் ப்ரெஷர் லெவலும் மேலே வந்து விட்டது என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே எனக்கு விளங்கி விட்டது, இட் வாஸ் டைம் டு ரிலீஸ் அப்பா என்று நான் விளங்கி விட்டேன். அப்ப நான் ஒன்றும் பேசவில்லை. நான் வந்து இது வந்து 7th Tuesday, நான் வீட்டை வருகிறேன் செவ்வாய்க்கிழமை. நான் வந்து நான் ஆண்டவருக்கு சொல்றேன், ஜீசஸ் ஐ ரிலீஸ் அப்பா டி யூ என்று நான் கூறின பொழுது என்னுடைய ரெண்டு பிரஸ்டுக்கும் நடுவில் ஒரு ரிவரை போல ஏதோ பாயிறத நான் உணர்ந்து, ஐயோ அந்த சமாதானத்தை எனக்கு ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் த பீஸ் ஐ ஹேட். அதே நேரத்தில் என்ற பாடியும் இட் வாஸ் குவிக் அண்ட் ஒரு புத்துணர்ச்சி எனக்கு கிடைத்தது. இவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க எப்படி என்ன நடத்தினார். அடுத்த நாள் நான் போய் 8th Wednesday ஒரு அபவுட் 9:15 AM நான் கேட்டேன், அப்பா டூ யூ வாண்ட் டு கோ டு ஜீசஸ் என்று கேட்ட உடனே அவர் தலி அசத்தார். அப்ப நான் உடனே சொன்னேன், அப்பா ஐ ஆம் ரிலீசிங் யூ, டோன்ட் வரி அபவுட் மீ. அவர் எப்பொழுதும் எனக்கு நான் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டா சொல்லுவேன், டோன்ட் வரி த லார்ட் வில் லுக் ஆஃப்டர் யூ. அதே தான் நான் சொன்னேன், அப்பா டோன்ட் வரி அபவுட் மீ, த லார்ட் வில் லுக் ஆஃப்டர் மீ. அப்ப நான் சொன்னதை அவருடைய முகத்திலே ஒரு சமாதானம் வந்ததை கண்டேன். அதே நாள் அரவுண்ட் 1:30 to 2 எங்களுக்கு அருமையான ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் ஒரு பாஸ்டர் ஜான் மதி விஜயரட்னம் தம்பி வந்தார். அதே நேரம் எங்களுக்கு மிகவும் அன்பான அப்பாவுக்கு மிகவும் அருமையான அக்கா நிவா அக்காவும் அவருடைய டாக்டரிலோ லக்ஷ்மியும் வந்தார்கள். அப்போ வந்த உடனே கொஞ்சத்துல நான் மதிக்கு சொன்னேன், தம்பி நீங்க பாடி ஜெபிங்கோண்டு. அப்போ அவர் பாடி மதி ஜெபிக்கிறார். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது, அந்த ஜெபத்திலே ஆண்டவருக்கு அப்பா என்னென்ன தன்னுடைய ஊழியமும் அது என்னவோ தெரியல, என்னென்ன ஆண்டவருக்காக செய்தாரோ அத்தினையையும் அந்த தம்பி மதி அந்த பிரேயர்ல சொல்லுற சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணி முடிய, என்ன ஆத்மாவே கத்திர சோத்து, நான் கண் மூடி இருந்தனா நானா எனக்கு தெரியாது. இப்ப எந்த லக்ஷ் தான் சொன்னா, அரியமா மாம் ஜெபித்தார், என்ன ஆத்மாவே கத்திர சோத்ரி எல்லாம் சொன்னாரு. இது எல்லாம் 9th, 10th, 8th முடியுது. 10th பின்னேறம் எனது மகன் நரேஷ் அண்ட் ஒய்ஃப் தீபா, ரெண்டு குழந்தைகள் ஈனா கேலிஷா, 3 பேர் 4 பேரும் வந்தாரு பார்க்க. நான் சொன்னேன், அப்பா உங்களோட செல்லங்கள் வந்திருக்குன்னு சொன்ன உடனே கண்ணை திறந்து ஒரு ஸ்மைல் கொடுத்த. அதேதான் நிவாக்கா வந்திருக்கான்னு சொன்ன பொழுதும் கண்ணை திறந்து ஒரு ஸ்மைல், தன்னுடைய அன்பானவர்களை கண்டவன் ஒரு சந்தோஷம். அந்த பின்னேறம் அது வந்து 10th இது நடந்தது. அடுத்த நாள் 11th சாட்டர்டே போதும் போலும் தான் நான் போறேன், ஆனா அன்றைக்கு என்னவெல்லாம் வித்தியாசமா இருக்கு. நான் போதும் அவருக்கு முன்னாக இருந்து பாடிக்கொண்டிருப்பேன், டாக்டர் வந்து கேட்பேன், டிடிசிங் ஃபையா ஹஸ்பண்ட் கேட்பேன், நான் அங்கே இருந்து பாடுகிறேன். ஆனா இடக்கடி ஓடி போய் கண்ணீர் ஓட போய் அவரை ஒரு கிஸ் கொடுத்துட்டு வருவேன். இப்படி 2-3 தடவை நான் அப்படியே அன்றைக்கு செய்தேன், எனக்கே உலங்கவில்லை. ஏனண்டு சாயங்காலம் ஒரு 6 அப்படி போல ஜஸ்டின் இந்த நைட் நர்ஸ் வந்து சொன்னான், ஃபீவர் ரன்னிங் டெம்பரேச்சர்,
அப்ப நான் கூட்ட கேன் ஐ ஸ்டே இஃப் யூ வாண்ட்னு சொன்னேன். அப்பேந்து அவன் சொன்னான், நோ யூ ஆர் ஸ்டேயிங் க்ளோஸ் பை, இப்படி ஒரு அவசரம் உண்டா வி கேன் ஆல்வேஸ் கால் யூன்னு சொன்னான். அப்ப அதே நேரத்துல கெனத் கிறிஸ்டின் அந்த ரெண்டு பிள்ளைகள் மேத்யூ மார்க் எல்லாரும் வந்து, அப்ப கிறிஸ்டின் எப்பொழுதும் சொல்ல அரிய மங்கள் உங்களோட ஜபத்துக்கு தான் நிக்கிறாக்கும் கெனத்துண்டு, நான் வந்து நாங்க திருப்பாதை நம்பி வந்தேன் எல்லாம் பாடி ஜபம் பண்ணிட்டு நான் எப்போதையும் போல நான் எப்போதும் கிஸ் பண்ணிட்டு அப்பா நாளைக்கு வாரேன் அப்படியே சொன்னா அந்த கண்டக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. இல்ல நான் போயிட்டேன் போயிடலாம், நான் எல்லாம் வாஷ் எல்லாம் எடுத்துட்டு நிக்க சானோ இந்த கிராண்ட் சன் வந்தான், ஹீ ப்ராட் சம் ஃபுட். அவன் சொன்னான் அம்மா அல் கோயின் சி அம்மா பையன் கம்மன்ட்டு அவன் போறான். அங்க போக ஜஸ்டின் அந்த நர்ஸ் கேட்டானா, ஆர் யூ த கிராண்ட் சன், கோ கோ கோ பிரிங் அம்மா யுவர் கிராண்ட்மா. அம்மாப்பா அல் கோயின் பிரிங் அம்மம்மான்னு அப்பா கண்ணை முழிக்க பாக்குறான், பட் ஹீ குடன்ட். ஓடி வந்தான் சாணு வந்துச்சான், அம்மம்மா கம் கம் அம்மாப்பா இஸ் நாட் டூயிங் வெல். நாங்கள் போக முந்தி அவர் ஆண்டவிட பாதத்துக்குள்ள போயிட்டேன், கத்திற்கு சோத்திர ஒரு விதமான கஷ்டம் இல்லாமல் கடைசி மட்டும் எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்தவராய் அன்பாக எவ்வளோ காலமாக அவர் தன் நேசரை சந்திக்க ஆயத்தமாக இருந்தவர். அந்த நாளிலே அவர் அங்கே சேர்ந்துட்டார். கத்திற்கு சோத்திரம் ஆண்டவர் என்னை நான் இவ்வளவு வேதனைப்பட்டேன். ஆனால் 18ஆம் தேதி அவருடைய ஃபியூனரல் சர்வீஸ் அன்று எனக்கே ஆச்சரியம், ஒரு துளி கண்ணீர் என்ற கண்ணில இல்லை. நான் ஸ்ட்ராங்கா இருந்து சாட்சியம் சொல்லி நான் 46ஆம் சங்கீதத்தை நான் பாடினேன். கத்திரோலா நல்ல ரெண்டு பேருங்களும் இப்படியாகத்தான் இந்த ஆண்டவர் என்னை அதிசயமாய் வழி நடத்தினவர். இப்பொழுது நான் அந்த பாட்டு இந்த நாளுக்குரிய பாட்டை நான் பாட போறேன். அது வந்து 2016 November 15ஆம் தேதி இந்த பாட்டு கிடைத்தது. 14ஆம் தேதி அங்கே ஹாஸ்பிட்டல்ல அப்பா பராமரித்த டாக்டர் சொன்னா, தேர் இஸ் ஃப்ளூயிட் அரவுண்ட் யர் ஹார்ட், உன்னுடைய ஹார்ட் கேன் ஸ்டாப் எனி டைம். அப்ப அப்படி சொல்லிட்டேன் சொன்னா, நான் நாளைக்குன்னு கார்டியாலஜிக்கு ஒரு ரெஃபர் பண்ண போறேன்னு சொன்னா. சரி, யோர் ஹார்ட் கேன் ஸ்டாப் எனி டைம். சரி, நான் வந்துட்டேன். அடுத்த நான் போய்கொண்டிருக்கிறேன் அங்கே சிஞ்சன் விக்டோரியா பா கடந்த வழி அடத்திலேயும் வேதனையோடு போக கத்தர் கொடுத்த பாட்டை தான் நான் இந்த நாள் உங்களோட ஷேர் பண்ண போறேன். வருவாய் தருணம் தருவாய், வருவாய்

நான் கேட்டது போல 2016 இல்ல இருந்து 2018 இந்த நாள் மட்டும் ஆகஸ்ட் 11 மட்டும் கத்தர் தருணம் தந்தார். என் வாழ்வு உமக்கே நான் அர்ப்பணித்தேன் சொல்லும் பொழுது ஒருவர் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தல் என்றால் அவருடைய செயல்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுவும் இது முழு இதயத்தோடும் செய்ய வேண்டும். 119 சங்கீதம் 106 வசனம், உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன் என்று அங்கு சங்கீதக்காரன் சொல்லுறத பாக்குறோம். 119 சிலர் சொல்லுறார்கள் அது தாவிதி தான் எழுதி இருக்கலாம். எனிவே மத்தே 22:37, மார்க் 12:30, லூக்கா 10, எல்லாத்திலும் ஒரு நியாய சாஸ்திரி வந்து இயேசுவை வந்து பிளபிடிக்கிறதான் வாரான். அப்பொழுது அவன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை அடைய நான் என்ன எது வந்து நியாய பிரமாணத்துல பிரதானமான கற்பனை? அப்ப இயேசு சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்று. இங்கே எனக்கும் 1973 நவம்பர்ல எனக்கு சுவையினம் ஒன்று வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார்.

அந்த நாளே நான் அது வந்து என்ன இது ரெண்டாவது பாடல், நான் காண்டர் கொடுத்த பரிசு தாவியார் கொடுத்த பாடல் இது ரெண்டாவது பாடல். இன்னும் டெடிக்கேஷன் டு காட் இன் ஹிஸ் சர்வீஸ் அண்ட் ஹிஸ் சர்வீஸ் அவற்றை ஊழியத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குமான்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அருமையான பாட்டு ஒன்று இருக்குது. அதிலும் ஒரு டெஸ்டிமனி, அது வந்து 1977 October 4th நான் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு, எனக்கு அது விளங்கவில்லை என்னன்னு நான் மறந்து விட்டேன். அப்ப நான் நடந்த விதத்திலே பார்த்து அப்பா சொல்றார், இப்படி என்றால் எப்படித்தான் ஊழியம் செய்ய போறீரோன்னு கேட்டார். அந்த ஊழியம் செய்ய போறீரோன்றது அந்த என் உள்ளத்தை சுட்டுது. நான் போய் பஸ்ஸுக்கு நின்றேன், பஸ் வரையில திரும்பி வந்தேன், போனேன் முழங்காலில கத்தர் கொடுத்த பாடலாம்.

மெய்யாக நாங்கள் அவருக்கங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் ரோமருக்கு எழுத நிறுவத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்றார் 12 முதல் வசனத்திலே, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எங்கள் சரீரத்தை நாங்கள் அவருக்கு பரிசுத்தம் ஆலயம் ஆலயம் நீங்கள் தான் என்னுடைய ஆலயம் சொல்லுகிறார் பரிசுத்தமா இருக்க வேண்டும். இன்னும் ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்கள் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொள்ளாமல் உங்களை மரித்தோலிருந்து புழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாங்கள் எங்கள் அவயவத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் மத்தேயு 4:24, லூக்கா 16:13 ஒரே காரியத்தை, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்ட பண்ணுவான். தேவனுக்கும் உலகத்துக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அந்த முதலாவது சரணம், பெண்

அங்க இப்ப இங்க வந்து பேதுருவும் யோவானும் அலங்கார வாசலண்டையிலே அங்கே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் அந்த முதல் சொற்கள் பார்க்கிறோம். ஒரு ஒரு பிறவி சப்பானிய வந்து தாயின் வயிற்றிலே இருந்து அவன் புற சப்பானியாய் பிறந்தவனை கொண்டு போறாரு, கொண்டு போய் அந்த அந்த ஆலயத்திலே அந்த வாசல்லே வைக்கிறார்கள். அவன் அங்க இருந்து பிச்சை கேட்கிறான். இந்த ஜெப நேரத்திலே 9 மணி நேரத்திலே பேதுருவும் ஜோவானும் அங்க ஆலயத்துக்கு போறார்கள். இவன் அவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்ப பிச்சை கேட்ட பொழுது பேதுரு சொல்றான், பேதுருவும் ஜோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருந்த. அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான், ஏதாவது தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. உடனே பேதுரு சொல்லுறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டவன் அவன். அப்படியே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது குதித்து ஆண்டவரே அவன் சந்தோஷமா போனதை பார்த்து பாருங்க. இவ்வளவு ஒரு அற்புதம். ஏன் அந்த நாமம் அதேதான் என்னிடத்திலும் ஒரு பொண்ணும் இல்லை ஒரு வள்ளியும் இல்லை, ஆனால் எனக்கும் இயேசு நாமம்.

அவன் தான் எனக்கும் எப்பொழுதும் வெற்றி தந்தது. வியாதி வந்தாலும் என்ன தேவதை வந்தாலும் இயேசுவின் நாமம் தான் நகரத்தில் எப்பொழுதும் ஜெயம். இன்னும் ஒரு இடத்திலே நான் பாடுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயம் உலகத்தை ஜெயித்தேன், மோட்டும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமாயம்மை நடத்திடுவீர். ஒரு இக்கட்டான ஒரு கஷ்டமான நேரத்துலதான் கத்தர் இந்த பாட்டை தந்தார். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றி மனுஷனின் உதவி விருதா, அவர் தான் எனக்கு உதவி இந்த பாட்டை தந்து எனக்கு வெற்றி கொடுத்தார். இன்னும் ஒரு பாட்டிலே நான் பார்க்கிறேன். ஜெய

இங்கே வந்து இந்த பிதிலை நான் பாடுகிறேன். கடும்புயல் எழும்பி அலைகள் மோதியம் என்னுடைய வாழ்க்கை படகு அமைதி கண்டது. இங்கே நாங்கள் மத்தே 8:24 ஓக்கம் 26 கைய விட்டு பறந்துட்டுதேப்பா. இன்னும் லூக்கா 8:22-25 இந்த மூன்று இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மாக்கும் லூக்காவிலும் நாங்கள் பார்க்கிறோம். இயேசுதான் சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. களைத்து போய் அவருக்கு அங்க கப்பல்லே படுத்திருக்கிறார், படகிலே படுத்திருக்கிறார். இத்திரீ ரெண்டு அங்கே ஒரு பெரிய ஒரு அலை எழும்பி படகு நிரம்பத்தக்கதா தண்ணி வந்துட்டது. புதையரே எழும்பும் கவலையிலையா நாங்கள் மறைந்து போறோமே என்று சொல்லி எழும்பின உடனே ஒரு இடத்திலே அவர் சொல்றார், உங்களுக்கு என்ன விசுவாசம், உங்கள் விசுவாசம் எங்கேன்னு கேட்கிறார். இன்னொடத்திலே அவர் சொல்றாரு, அப்போ விசுவாசிகளே, இப்ப விசுவாசம் இல்லாமல் போனதினால் தான் இந்த அலை வந்ததுல இவர் பயந்துட்டாரு. இயேசு உடனே எழும்பி இறியாதி அமைதியாயிருந்து சொல்லி அங்கே அந்த அலையை அடக்கினர், அக்காற்று அடங்கினது. அவர் சொல்றார், வாருங்கோ நாங்கள் போவோம் என்று கூப்பிட்டால் இவர்களுக்கு விசுவாசம் எங்க? அவர் அழைத்தபடியால் கரை சேருவோம் என்றதே அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. எங்களுக்கும் இப்படி நடக்கிறது உண்டுதான். ஆனால் இங்கே நானும் பாடுகிறேன், கடும் புயல் என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு எத்தனையோ புயல் வந்தது. வியாதி, பற்றாக்குறை, அவமானம், பிரிவின, எத்தனையோ விதமான கடும் புயல் வீசினது, இப்பொழுதும் வீசுறது. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு தந்த விசுவாசம், அவர் என்னோட கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையிலே என்னுடைய எழுந்து இப்படி வர்ற நேரம் எல்லாம் அவர் எழும்பி உடனே புயலை ஆற்றுகிறார். ஏன் என்ற என்னுடைய வாழ்க்கை படகிலே ஆண்டவர் அங்க இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை படகிலே இருக்கிறார். எனக்கு ஒரு புது ஒரு ரெவலேஷன் தந்த நான் என்னுடைய தாயார் நான் மம்மி என்று சொல்ல மம்மியுடைய நான் ஊமிலே இருக்கும் பொழுதே அதிலே என்னுடைய கருவிலே இருந்து ஒரு சிவத்த கோல், அது தட் வாஸ் கிரேஸ், கத்தருடைய கிருபை, அது வந்து இந்த வாழ்க்கை படகின் நங்கூரத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவர் என்னுடைய படகிலே இருக்கிறபடியினாலே என்ன புயல் வந்தாலும் நான் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. எத்தனையோ புயல் எனக்கு வீசினது வாழ்க்கையில, நாங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்த படியினாலே என்னுடைய கணவனுடைய வேலையை இல்லாமல் பண்ணினார்கள், ஒரு விதமான கோசும் இல்லாம எத்தனையோ விதமான வேதனைகள் வந்தது. ஆனால் ஒரு இடத்துல நாங்களை தலை குனி ஆண்டவரை விடவே இல்லை. எங்க கடைசியில பாட்டும் தந்தாரே, உம்மை நம்பினான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். எவ்ரி டைம் ஐ லுக் அண்ட் ஹிம் ஐ வாஸ் நாட் புட் டு ஷேம். என்ற முகத்தை பிரகாசிக்க பண்ணினார் ஆண்டவர். கத்திற்கு சோத்திரம். என்ற வாழ்க்கை படகிலே அவர் இருக்கிறார். நான் மூன்றாவது சரணம் வந்து

தேவனுடைய வசனம் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் என்னை வழி நடத்தி என்னை காத்தது. முதலாவதாக அவருடைய வாய் வசனம் என்ன உயிர்ப்பித்தது. அழிவுள்ள வித்தாலல்ல ஜீவனுள்ளதுமான தேவ வசனத்தாலே மறுபடி ஜெனிப்பே தீரே. கத்தருடைய வசனம் என்றென்றென்றும் நிலை தீருக்கும். உம் வசனம் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாமே கருவில் என்னை கண்ட கருணாகரனே. உம் வசனம் இன்னொரு இடத்துல நான் பாடுறேன்.

மட்டும் ஜீவன் தந்த கத்தாவே, உம்மையே நான் பாடிடுவேன். இன்னொரு இடத்திலே

காண்பவரே என்னை காப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம். இப்படி இன்னும் ஒரு இடத்தில் நான் பாடுறேன். உம்

இப்படியாக இந்த வசனம் எனக்கு உணவாக வந்தது, என் வழி நடத்தினது எல்லாம் எனக்கு தான் அவருடைய வசனம். இந்த வசனத்தால் தான், ஜெபத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் அங்கே நான் பாடுகிறேன், என்ன நடத்தியதால் உன் வழி நடத்துதல் என் நன்மைக்கு, ஆண்டவர் எனக்கு செய்தது எல்லாம் எல்லாம் நன்மைக்கு. எனி டிசிஷன் நாங்கள் விசேஷமா நாங்கள் சாரி ஊழியமா வெளியில போகண்டாலும் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வசனத்தின்படி அவருடைய ஆலோசனை கேட்டு உத்தரவோடு தான் நாங்கள் போவோம். இனி சங்கீதம் 32:8 நல்ல வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை. நாங்கள் அவருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது எங்களுக்கு இப்பொழுதும் அது வெற்றியாயிருக்கும். இன்னும் கத்தர் என்னை வழிநடத்துகிற விதத்தில நான் திருப்பி பார்க்கும் பொழுதும் அவர் எல்லா விதத்திலும் எனக்கு நன்மை. அங்கே எனக்கு ஒரு பாட்டு கத்தர் தந்தார்,

நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. இன்னும் அங்கே கடைசியாக அந்த வசனம் வந்து என்னை உம் அன்பினால் மூடிக்கொள்ளும். பவுலப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின 3 நிருபத்தின் 14 வசனத்திலே பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள், வேத கார்மெண்ட் ஆஃப் லவ்னு சொல்றார். எபேசியர் 5:2 சொல்றார், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பு எங்களுக்கு வேணும். இந்த அன்பை ஊற்றுறது எது? பரிசுத்தாவியானவர் தான் எங்கள் உள்ளத்திலே அந்த அன்பை ஊற்றுறார். இது ஒரு வலிமையானது ஒன்று. பரிசுத்தாவியானவர் ஊற்றும் அந்த அன்பு என்று சொல்லும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அவர் எங்களுக்குள் இந்த அன்பு

அழைத்தது சாட்சியாயிருக்க. இந்த அன்பை தான் ஜனம் காணுது. அன்பு உருளத்தும் இல்லை, ஜனம் அன்பு கேங்கிக் கொண்டிருக்குது. ஆகவே எங்களிலே அந்த அன்பை காணுகிறவர்கள் இயேசுவை காணுவார். கத்தருக்கு கத்தருடைய நாமத்துக்கு மகிமையான எல்லாம் சொல்லிட்டேன். இப்பொழுது நான் அந்த தீம் சாங்கை இன்னொரு முறை பாடி நான் ஜெபத்தோடு நான் முடிப்பேன். கத்தருக்கு சோத்திரம். என்னை வெளப்படுத்திய கத்தருக்கு சோத்திரம்.

ஜெயம் நடுத்தேன். கத்திருக்கு சூத்திரம். ரோமரிலும் அவர் சொல்லுகிறார், ஜெயம் முற்றும் ஜெயம் கொடுக்கிறது. தேவருடைய நாமத்தினால் எங்களுக்கு ஜெயம் உண்டு என்று இருக்குது. அடுத்தது கடும்

எவ்வளர்மையான ஆண்டவர், நீர் எவ்வளவு பெரியவர் என்று நான் அடுக்க பண்ணினேன் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி ஆண்டவர் அவர்களுக்கும் ஆண்டவர் நல்லவர் என்பதை உணரத்தக்கதாக, நாட் டு டேக் இட் ஃபார் கிராண்டட், மெய்யா ஆண்டவர் உணரத்தக்கதாக பக்கத்திலே இருக்கிறார் என்பதை அவர் சொல்றார். என்ன கண்டடையத்தக்க சமயத்திலே என்ன தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று அவரை பிடித்துக் கொள்வோம் நாங்கள். அவர் வந்து விட்டால் ஒன்றிலும் எங்களுக்கு குறைவு வராது. இந்த நாளிலும் இயேசு சுவாமி, 8 வருஷங்கள் நான் தனிமை இல்லை ஆண்டவரே, பிகாஸ் யூ ஆர் வித் மீ. உம்முடைய சமூகம் இனி ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துகிறதையா, நடக்க தெரியாத வேலைகள் வளர்த்தி விழாதபடி எவ்வளவு அருமையாக என்ன காக்குறீங்க. எத்தனை தேவைகள் எல்லாம் நீங்கள் அதிசயமா ஆச்சரியமா எல்லா தேவைகளையும் சந்திச்சு என்னை வெட்கம் அடையாதபடி காக்குறவரே. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் கேட்க போறவர்களுக்கும் இதே சாட்சி வர வேணும். அப்பா, நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யற தேவனா இருக்கிறீர்கள். ஆனால் சிலர் தான் இதை உணர்கிறார்கள், சிலர் இதை டேக் இட் ஃபார் கிராண்டட். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவரே, அவர்கள் கடும் புயல் வந்தாலும் உங்களை எழுப்பும் பொழுது நீங்கள் எழும்பி அமைதி என்று சொல்லுவீங்கள். அதே போல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லையே என்று ஏங்குறவர்களுக்கு உங்களுடைய நாமம் இருக்கிறபடி நான் நன்றியோடுமே சோத்திருக்கிறேன். இந்த சங்கமத்துக்கா சோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுடைய மரணத்தின் பின் 1 வருஷம் கண்ணீரின் பாதையில் என்ன செய்வதென்று இருந்த வேலையில் எவ்வளவு அதிசயமா இந்த ஆகஸ்ட் அவர் மரித்தார். அடுத்த வருஷம் ஆகஸ்ட்லயே நான் இந்த சங்கமத்திலே சேரக்கூடியதா என்ற ஆண்டவர் இவ்வளவு நல்லவர், இல்லாவிட்டா நான் என்ன செய்திருப்பேன். இந்த சங்கமம் இருக்கிறபடினாலே கத்தர் எனக்கு தந்த பாடல்களையும் சாட்சியாக சொல்லவும் எனக்கு அவர் எப்படி என்னோடு பேசுறாரு அதையும் சொல்லத்தக்கதான இந்த தருணம் எனக்கு நீ தந்ததுக்கா சோத்திரம். என்ன கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் கை அமரட்டும் ஆண்டவரே. Fear not, the Lord is with you. ஆம் சுவாமி, எல்லாரோடும் நீங்க கூட இருக்கிறீங்க. என்ன கேட்கிறவர், எனக்கா ஜபிக்கிறவ எல்லாருக்காம் நான் நன்றி செலுத்துறேன். விசேஷமா பிரதர் லெஸ்லி அவருடைய அன்பு மனைவி ரீட்டா, இன்னும் ஆண்டவரே இன்னும் இருக்கிறாரு, நான் பேர் சொல்ல இல்லை, நானும் அவர்களுக்கா ஜபிக்கிறேன், அவர்களும் எனக்கா ஜபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உங்க சோத்திரித்து இந்த நேரத்திலும் எனக்கு ஜெயம் கொடுத்தீர் ஆண்டவரே. தடங்கள் இல்லாமல் இந்த செய்தியை குடுக்க நீர் செய்த தயவுக்கா நான் உண்மை சோத்திரித்து சகல துதிகன மைமையெல்லாம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுத்தேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.

0: ஆமென். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலையங்கம் என் வாழ்க்கை படவில், சாரி, வாழ்க்கை புயலில் கர்த்தரின் வழி நடத்துதல். என் வாழ்க்கையில் வந்த புயலில் கர்த்தருடைய வழி நடத்துதல். கர்த்தருக்கே மகிமை. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். என் வாழ்க்கை புயலில் கர்த்தருடைய வழி நடத்துதல் என்ற தலைப்பின் கீழே இன்றைய நாளிலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்திருக்கிறீர்கள், நினைவு வந்திருக்கிறீர்கள். கணவனாருடைய இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொரு சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்தினார், அதற்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you. Amen.
0: Thank you, brother. Amen.
1: Amen, amen. அருமையார்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரியராஜா அம்மா அவர்கள் இணைந்து பாடல்களோடு துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லா புயல் வேளையிலும் கர்த்தர்

0: சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் முன்னே இருப்பது வேத பாட நிகழ்ச்சி. வேத பாட நிகழ்ச்சியை வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம், ஊழியருக்கு வரவேற்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. பிரைஸ்லோட்டமா, பிரைஸ்லோட்டமா, ஆமீன் ஆமீன். அம்மா உங்களோட மைக் ஆஃப், பேச முடியுமா? ஆமீன். நேற்றைய நாளிலே எங்களுடன் ஊழியர் சுசஸ் ரெட்மின் வானர் அவர்கள் தன்னுடைய வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடினார். அதற்காக ஜெபத்துக்காக அழைப்பு கொண்டு பார்த்தேன். நாங்கள் நேற்றைய நாள் முழுவதும் அவருடைய குடும்பத்துக்காக வெட்டிங் அனிவர்சரிக்காக ஜெபித்தோம். கத்தர் பெரிதான காரியங்களை புதிய வருடத்திலும் வழி நடத்துவார். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ்.
1: ஆமே. நன்றி ஐயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயாமனோம், எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமா இந்த கிழமையினுடைய இரண்டாவது நாளிலும் இந்த இடத்திலே வந்து இணையவும் நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர்தாமே கூட இது நடத்தி அருளும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கும் ஐயா. பொறுப்பேற்று ஹலோ ஐயா.
2: Wait, wait, hold on, wait, wait, let me switch this off.
1: Hello, praise Lord. Amen. Andra, Yesu Christ in Namathile, the Nakale, Valti, Asirvadi, Kirin, Katharuk, Mahime, Unda, Vadaaga, Kathar, Nallavar, Avrudi, Kiruvai, the Nakale, Endum, Ulladai, Indre, Nallum, Vietrin, the Silakari, Engle, the Nakale, Parpom, in the Nallum, Urtukunda, Talapena, Vandal, Ritchipu, Keduana, Veda, Vartigal, and the Talapena, the Nakale, Pesum, Badiaga, the Nakale, Vanjikindi, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர்களின் முதலாவது அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இங்கே வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே அதே வேளையிலே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு இந்த நாட்களில் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் இந்த வேத வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது எப்படியாக இருக்கிறதாம், ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது அங்கே தேவ பலனாய் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அவன் ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு ஆதாரமாய் இருக்குன்னு சொல்லவில்லை, அங்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது ஒரு தேவ பலனாய் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவனை நமக்கு இந்த நாட்களிலே இலவசமாய் அவர் தரும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கிறார். அது மட்டுமல்ல தந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது. ஆனாலும் இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அது நமக்கு இந்த நாட்களே கிடைக்கும்படி அங்கே சரியான முறையை இந்த நாட்களே அறிந்து கொள்வது சில வேளைகளிலே நமக்கு கடினமாக உள்ளது என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப அந்த ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பினுடைய அந்த நித்திய ஜீவனை நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு அது சரியான முறையிலே இந்த நாட்களில் வருகிறதா அல்லது தகாத முறையிலே வருகிறதா என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களில் அறிந்து, ஏனென்றால் அந்த அப்படியாக அறிந்து கொள்ளுகிற காரியம் இந்த நாட்களிலே கடினமாக அந்த நாட்களில் உள்ளது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் இங்கே வேதத்திலே சொல்லியிருக்கிறார், ரட்சிப்பை பற்றி ஒவ்வொன்றும் அங்கே தன் சொந்த தனிப்பட்ட முறையிலேயே இந்த நாட்களிலே வற்புறுத்தும் வகையிலே பலதரப்பட்ட சாட்சிகளை அங்கே சித்தரிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பார்க்கிற வேளையிலேயே பலதரப்பட்ட சாட்சிகளை இந்த நாட்களிலே சித்தரிக்கிறது மட்டுமல்ல, அங்கே இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே அந்த சாட்சிகளின் மூன்றான அந்த ரட்சிப்பு மீட்பு நீதியானது ஆகியவற்றை பற்றி இந்த நாட்களே நாங்கள் ஆராய வேண்டும். அப்ப முதலா பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்கள் எப்படி என்று சொன்னால், முதலாவது பார்க்கிறோம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ரட்சிப்புக்குரிய காரியத்திலே பார்க்கிற வழியிலே மூன்று அம்சங்கள் இந்த நாட்களை அடங்குகிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால், முதலாவது ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்கு வருகிற வழியிலே என்ன வருகிறது, இரண்டாவது மீட்பு, மூன்றாவது நீதி, அதாவது நீதியானதாகுதல் என்று சொல்லி நீதிமானாக இந்த நாட்களை மாறுகிறதை குறித்து நீதி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்ப்போம். இப்ப மூன்று காரியங்கள் இந்த நாட்களை அங்கே வருகிறதை பார்க்கிறோம். இந்த மூன்று காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வழியிலே தான் அந்த ரட்சிப்பு

0: நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே செயல்படுகிறதையும் அங்கே இந்த ரட்சிப்பு இந்த நாட்களிலே நமக்குள்ளே பலப்படுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இன்றைக்கு இந்த நாட்களில் நாங்கள் முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் சல்வேஷன் ரட்சிப்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அந்த ரட்சிப்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சோதனையை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது ரட்சிப்பு என்றால் கிரேக்க மொழியிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது, அதாவது சொட்டேரியா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. சொட்டேரியா என்று சொல்லி சொன்னால் விடுவித்தல், அதாவது செட் ஃப்ரீ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது ஒரு பழக்க வழக்கத்திலிருந்து விடுவிக்கிறது, மரணப்பிடியிலிருந்து விடுவிக்கிறது, அல்ல இந்த நாட்களை பார்க்கல பிசாசினுடைய பிடியிலிருந்து இந்த நாட்களை விடுவிக்கப்படுதல், அல்ல இந்த நாட்களை வேறு ஏதாவது கட்டுக்கள்ல இருந்து இந்த நாட்களை விடுவிக்கப்படுகிறதை குறித்து தான் இந்த நாட்களை அங்கே ரட்சிப்பு சொல்லப்படுகிறது, அதாவது சொட்டேரியான்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே அந்த விடுவித்தல் என்ற தலைப்புக்கு இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால் பத்திரமாக இந்த நாட்களிலே கொண்டு வருதல் என்பதை குறித்து தான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இரண்டாவது பகுதியில், அப்ப இந்த முதலாவது பகுதியில நாங்கள் பார்க்கல இந்த ரட்சிப்பினுடைய அம்சங்கள் எப்படியாக அமைகிறது என்று சொல்லி சொன்னால், அதாவது விடுவிக்கப்படுகிறது, பத்திரமாக கொண்டு வருகிறது, அது மட்டுமல்ல தீமையிலே நின்று இந்த நாக்களிலே பாதுகாக்கிறது என்ற அர்த்தத்தை இந்த நாக்களிலே அங்கே கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னுடைய மக்களுக்கு அங்கே மக்களை ரட்சிக்கிறவருக்கு ஒருவராக இந்த நாக்களை வெளிப்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாக்களை நாங்கள் திருப்பி கொள்வோமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாக்களே இப்படியாக இந்த நாக்களை சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாக்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 27க்குள்ளே இந்த நாக்களை வாங்க. இந்த சங்கீதம் 27ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பிளனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி இந்த நாக்களே சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப இங்கே முதலாவது பார்க்கிற காரியம் என்னவென்றால் கர்த்தர் முதலாவது எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறார். ஹீஸ் அ லைட். வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக அந்த நாட்களை வந்தார் ஜோவானுக்குள்ள சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று லூகா சுசுவ புத்தகத்தில் அந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிறோம். இப்ப பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், முதலாவது இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், முதலாவது தேவன் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். அப்படியானால் அந்த இருளிலே இருக்கிற நம்முடைய இருளான இருதயத்திலே ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த ஒளியை இந்த நாட்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அதாவது நாட்களை பார்க்கிற வழியில் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளிலேயே சூழ்ந்து இந்த நாட்களை பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய இருதயம் இருளிலே சூழ்ந்திருக்குமா இருந்தால், நம்முடைய ஆவி இருளுக்குள்ளே இந்த நாட்களை இருக்குமா இருந்தால் சரீரம் எல்லாம் இந்த நாட்களே இருளுக்குள்ளே இருக்கிறதாக கண்கட்டவரை போல் இந்த நாட்களை இருப்போம். குருடர்களை போல் இந்த நாட்களே எங்கு பார்த்தாலும் தடைக்கு விழுந்து காரியங்களை செய்து கொண்டே இந்த நாட்களை இருப்போம். அருமையான கர்த்தருடைய, ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் முதலாவது கர்த்தர் என் வெளிச்சம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவது அவர் அந்த வெளிச்சத்தின் வெளிச்சம் மட்டுமல்ல, இரண்டாவது அவர் என்ன செய்கிறார், விடுவிக்கிறார் என்று சொல்லி ரட்சிக்கிறவர் ரட்சிப்பு மாணவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்போ. அப்படியானால் இருளிலே இருந்து என்னை விடுவித்து ரட்சிப்புக்குள்ளே வெளிச்சத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வந்த தேவர், அப்படியாக இருக்கிற வேளையிலே நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பிளனானார், யாருக்கு அஞ்சுவன், அவருடைய ஜீவனில என்ன செய்கிறாரா பிளனாரான்னு சொல்லி பார்க்கும். இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை பார்த்த முதலாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய உயிர் ஜீவன் நமக்கு இந்த நாட்களே இலவசமாய் இந்த நாட்களிலே கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே எங்கே சங்கீதக்காரன் 27வது சங்கீதத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்திலே சொல்லப்படுகிறது, என் சத்ருக்கள் என் பகைஞருமாய் இருக்கிற கொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையிலே அவர்களோ என்ன செய்வார்களாம், இடறி விழுவார்களாம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் இந்த நாட்களே பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே இந்த நாட்களே நான் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்பேன் அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாட்களில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவருடைய கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்படியாக இந்த சங்கீதம் 27வது அதிகாரத்திலே இந்த நாட்களிலே சங்கீதக்கார இந்த நாட்களில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் தேவன் நம்மை இந்த நாட்களிலே வெளிச்சமா வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்த நாட்களே என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ரட்சிப்பை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சங்கீதம் 88 அதிகாரத்திலே முதலாவது வசனம் சொல்லுகிறது, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இது ஒரு அடுத்த இரண்டாவது ஜெபம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருகிற வேளையிலே, சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால், மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை, தேவனை நோக்கி இந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணுகிறார், தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக சொன்னால், இரவும் பகலும் இந்த நாட்களில் அவர் என்ன செய்கிறாராம், அங்கே இந்த நாட்களில் தேவனை நோக்கி இந்த நாட்களில் கூப்பிடுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலே கர்த்தாவே என்று சொல்லி இந்த நாட்களை கூப்பிடுகிற வழியிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மகத்துவமான அற்புதத்தை செய்கிறார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இதற்கு முன்பாக அன்பு தாயார் அவர்கள் சாட்சிகளை கூட சொல்லியிருந்தார்கள். அருமையான சாட்சிகள் இந்த நாட்கள் ஆண்டோடைய சமூகத்திலே ஆண்டவரோடு பேசுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஜெபத்தை கேட்டு அவர் இந்த நாட்களை அதற்கு தாமதியாதபடி இந்த நாட்களை உடனே அதற்கு ஒரு பதிலை இந்த நாட்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை பார்க்கிற ஒரு சந்தோஷத்தை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அந்த முடிவு நேரத்திலே ஆண்டவர் தெளிவாக இதுதான் காரியம் இந்த நாட்கள் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே உலர்த்துகிற வேளையிலே அவர்களை சமாதானமாக யோகம் பண்ணி இந்த நாட்களை அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். உபாகமம் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்கள் உபாகமம் புஸ்தகத்திலே 26 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், 8 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன், இங்கே பாருங்கள் சொல்லப்படுகிற காரியம், எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களிலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கேளுங்க, அப்ப தேவன் என்ன செய்கிறார், பலத்த கையினால இந்த நாட்களை நம்மை தாங்குகிறார். அந்த கையின் தன்மை இந்த நாட்களை நாங்கள் தெரியாது நமக்கு, நாம அந்த கையை இந்த நாட்களை காணவில்லை, ஆனால் அனுதினம் அவருடைய பலத்த கரம் நம்மை தாங்குகிறது. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரனாலும் அடையாளங்கள்னாலும் அற்புதங்கள்னாலும் எகிப்திலிருந்து புறப்படும். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடந்து கொண்டிருக்கு ஐயா, தெரியாத விதமாக அற்புதம் சிம்பிளா போய் கொண்டிருக்கு. நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, இந்த நாட்களை தப்பியொட்டி வாரீங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் கத்தருடைய அற்புதம் தான். அருமையான கத்தருடைய பிள்ளைகள், இரண்டா ரெண்டே பாருங்க, வீதியில நடந்து போற சில வேலையே நியூஸ்ல போடுவாங்க. வீதியில நடந்து போன அன்றைக்கெல்லாம் ஒரு தாயும் மகளும் வீதியில நடந்து போய் கொண்டிருந்தாங்க. திடீரென்று பாக்குறவளே ஒரு வாகனம் வந்து அப்படி அடிச்சு ரெண்டு பேரும் வந்த ஆன் த ஸ்பாட். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கிட்டத்தட்ட 7-8 வயசு பிள்ளை, அந்த பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளையும் தாயும் இந்த நாட்களை அந்த இடத்துல ஸ்பொட்டாய் போய்விட்டாங்க. அப்ப பாருங்க என்ன காரணம் இருந்ததுன்னா, பிசாசானவன் இன்றைக்கு அவன் ஜனங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்யறான், பகை தேடி திரிகிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருவானே ஒழிய அவன் மனுஷனுக்கு ஒரு சமாதானத்தையோ விடுதலையோ கொடுக்க மாட்டான். இன்றைய பாருங்க, கள்ள விதமாக இந்த நாட்களை நாங்கள் பணத்தை சம்பாதிக்கிற வழியில், அதாவது அநியாயமான முறையிலே இந்த நாட்களை நாங்கள் பணத்தை சம்பாதிக்கிற வழியிலே ரொம்ப சந்தோஷமாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பணங்கள் எல்லாம் ஒரு சாபமான பணமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஐஸ்வர்யமா இருந்தோம்னு நாங்கள் நினைக்கிறோம், இந்த நாட்களை அது கர்த்தர் தருகிறார் எல்லாம் தருகிறார்ன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம் எப்படியா இருக்குமா, மனுஷனுக்கு அது ஒரு வேதனையை கூட்டாதான், சமாதானமா இருக்குமா. ஆனா இது பாருங்கள், நாங்கள் நெருக்கப்பட்ட இந்த அதாவது களவாய் சம்பாதித்து காரியங்களை செய்கிற வேளையிலே முடிவிலே பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை கொண்டு சொன்னா அவன் சொல்லுவான், ஜவாப்பா நான் தான் உனக்கு தந்தனான் இந்த காசு இந்த நாட்களே, அப்படியானா நீ என்னுடைய பக்கம் தான் நிக்க வேணும், நீ இங்கதான் வர வேணும், உன்னுடைய வாசல் இங்கதான் என்று சொல்லி இந்த நாட்களை நிப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருடைய வாசல் வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழி, அந்த இடுக்கமான வாசல் வழியாக இந்த நாட்களை நாங்கள் போகிறதுண்டா ரொம்ப கஷ்டமான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருங்கித்தான் போக வேணும், தோல்மூட்டெல்லாம் வலிக்கும், அப்படியான நெருக்கத்தின் மத்தியில தான் நெருக்க அதாவது இடுக்கமாக ஒடுங்கின வாசலுக்களால் இந்த நாட்களை நாங்கள் போகிற வேளையிலேயே அங்கால அந்த ஒடுக்கம் தாண்டதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே கர்த்தரை நாங்கள் இந்த நாட்களை தேடிக்கொள்ள வேண்டும், அவருடைய சமூகத்தையே நாடி இந்த நாட்களிலே அவருக்கு பிரியமாக இந்த நாட்களை நடந்து போவோமா இருந்தால் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே நெருக்கங்கள் வருந்தான் துன்பங்கள் வரும். பக்தனாகிய யோவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், எல்லா நெருக்கங்கள் துன்பங்கள் வந்ததுதான், ஆனா கடைசியாக ஆண்டவர் கடைசி அதிகாரத்திலே தேவனை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறதே அது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் முதலாவது நாங்கள் அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை முதல வேதம் சொன்னபடி கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு இன்றைக்கு அநேகர் அந்த நாட்கள் நிற்கிறாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நாங்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டா முடிஞ்சது, ஞானஸ்தானம் எடுத்தால் இந்த நாட்களை முடிஞ்சது என்று எல்லாம் அந்த நாட்களை நினைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகம் போறது முக்கியம் அல்ல, அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போறது முக்கியம் அல்ல. அந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் இன்றைக்கு முக்கியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் அந்த நாட்களை சொல்றாங்க, இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தோன்னு ஐ ஆம் த்ரூ டிக்கெட் பரலோகம் சொல்லி சொல்றாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. எப்படியாக ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார் என்று சொல்லி இன்று வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் இந்த நாட்களை தெரியாது ஐயா. அதெல்லாம் மறைக்கப்பட்ட சத்தியங்கள். அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய மரணத்தை கூட இந்த நாட்களை இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியாத நிலையில இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டாக்டர் சொல்லுவார் இன்றைக்கு இத்தினாந்தி சாவார்ன்னு சொல்லி, ஆனால் அவர் பார்க்கிற வழியிலே அதுக்கு பிறகு பார்த்தா 6 மாசம் உயிரோடு இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வழி அவர் சொல்லுவார் இந்த நாட்களை நீ இன்னும் 6 மாசம் இருப்பான்னு சொன்னால் 3 நாள் ஆள் அங்கே மறிச்சு விடுவார். என்ன காரணம் சொல்லி சொன்னால், தெளிவாக ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களை சொல்ல முடியாது. இன்றைக்கு சில வழியை பாருங்கள், ஒரு தாயார் கற்பம் தெளித்து பிள்ளையை பெறுகிற வழியிலே என்ன சம்பவம் நடக்கிறது. அவர்கள் இந்த கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்றாங்க 10 மாசம் உண்டு, 10 மாசம் அல்ல 9 மாசம் சொல்ப நாட்கள் தான் அந்த கணக்கின்படி பார்க்கிற வழியில். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பார்த்துக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே அந்த இடத்துல அந்த பிள்ளை பிறக்காவிட்டால் உடனே செய்வார்கள், உடனே ஆப்ரேஷன் பண்ணி இந்த நாட்களை அந்த பிள்ளையை இந்த நாட்களை எடுத்து விடுவார்கள். ஏன்னா பிள்ளை வளர்ந்து விடும் என்று சொல்லி அருமையான கத்துட்ட பிள்ளைகள் பாருங்கள், அந்த பிள்ளையினுடைய சில காரியங்களை கூட இன்றைக்கு தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இந்த நாட்களை அந்த விஞ்ஞானம் இந்த நாட்களை வளர்ச்சியில இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துட்ட பிள்ளைகளை, ஒரு குத்து மதிப்பிலே அந்த நாட்களை சில காரியங்களை சொல்லுகிறார்கள். இத்தனாம் தேதி சொல்லுவார்கள், அத்தனாம் தேதி இல்ல அல்ல அந்த நாட்கள் அல்லது ஊசியை போட்டுக்கிட்டு ஏதோ காரியத்தை செய்து இந்த நாட்கள் அந்த புள்ள பறக்கும்படியாக செயல்படுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த நாட்களே தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய திட்டத்தை இந்த நாட்களை அறிந்து கொள்ளவில்லை. இப்ப இங்க இந்த இடத்துல சொல்லப்படுற அந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கிற வழியிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இப்படியாக, அதே வேளையிலே பார்க்கிற வழியிலே உபாகம் புஸ்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம், இந்த நாட்களே எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தின் பயங்கரங்களினாலும் அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலுந்தேன் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே இதோ இப்பொழுது கர்த்தா, இதோ கர்த்தாவே தேவரீர் என கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்து இந்த நாட்களை என்ன செய்கிறேன், இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே பணிந்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் செய்த நன்மைகளுக்காக அந்த முதல் கனியை கொண்டு வர, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே அந்த முதல் கனிகளை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை ஒப்புவிக்க வேண்டும். இந்த இடத்துலதான் இந்த நாட்களை காயினுக்கும் ஆவேலுக்கும் இந்த நாட்களை என்ன வந்தது, பிரச்சனை வந்தது. ஆவேலும் அங்கே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் பலியிட்டார் அருமையான கர்த்தருடைய, ஆவேல் இந்த நாட்களை பலியிட்டார். அதே வழியில காயினும் இந்த நாட்களை என்ன செய்தார், இந்த நாட்களை பலியிட்டார்கள் அருமையான கர்த்தருடைய. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் ஆவேலுடைய பலியை இந்த நாட்களை என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் ஏற்றுக்கொண்டார். காயினுடைய பலியை இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொல்லி சொன்னா அருமையான கர்த்தருடைய, ரெண்டு பேரும் புலியே இல்லை, ஒரே ரூட்டு தான், ஒரே காரியம் தான் செய்யறாங்க. ஆனால் அந்த பலியிடுகிற விதத்துல தான் இந்த நாட்களில் இருக்கிற காரியமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களில் பாதை மாறவில்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் தேவனை ஆராதிக்கிற விதத்துல தான் இருக்கு. எல்லாரும் சேர்ச்சுக்கு போறாங்க, ஆராதிக்கிறாங்க, கை வைத்து நானும் பாட்டு படிக்கிறேன், அவரும் பாட்டு படிக்கிறேன். அருமையான என்ன விதத்திலே, என்ன நோக்கத்திலே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன், என்ன நோக்கத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் பார்க்க வேண்டும். அருமையான கத்திரி என்னை பாருங்க, ஜோம் பண்ண விட்டா ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதி, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, என்னுடைய பிள்ளையுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிமே, இந்த பாட்டனை ஆசீர்வதியும் இந்த பூட்டனை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபம் பண்ணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இதான் ஜெபம், ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியில் முதலாவது யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அங்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். யோவுடைய காரியத்தை குறித்து பாருங்கள், அவர் நண்பனுக்காக ஜெபிக்கிற வேளையிலே யோவுடைய சிறையிருப்பை தேவன் இந்த நாட்களில் திருப்பினார். அதே விதமாக தான் இன்றைக்கு நாங்கள் அங்கே மற்றவர்களுக்காக ஜெபங்களை எடுக்கிற வழியில் மனது உருகி இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அப்படி செய்யுமையா, வலது பக்கத்து ஆசீர்வாத கதவை துறவும், இடது பக்கத்து கதவை துறவும், இப்படியாக சொல்லி இந்த நாட்களை சொல்லி சொல்லி சொல்லியே இந்த நாட்களை காரியம் செல்லும். ஜெபத்துல பாக்குற வழியில் முழுக்க நம்முடைய குடும்பம் தான் அந்த இடத்துல தங்கி இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ரட்சிப்பை குறித்து தேவன் எதற்காக ஒரு மனுஷனை விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார் என்பதும், அங்கே என்று சொல்லி பார்க்கிற வழியிலே நித்திய ஜீவனை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார் என்பது நிமித்தம்தான். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவனுக்கு அந்த ரட்சிப்பை இந்த நாட்களை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதை குறித்தான் இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம், தீமையிலே நின்று நம்மை காக்கும்படியாக நாங்கள் இந்த நாட்களை ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சங்கீத புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 62 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுவோம், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புத்தகம் 62 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 62 அதிகாரத்திலே 1 வசனம் சொல்லுகிறது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என்ன வரும், ரட்சிப்பு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எதுக்கு முதலாவது ரட்சிப்பு தேவை என்று சொல்லி சொன்னால், மாம்சத்துக்கு ரட்சிப்பு தேவை இல்லையா ஐயா, முதலாவது உடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே முழு இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வாலிபன் வந்து இந்த நாட்களில் சொல்லுகிறான் நாட்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன என்ன என்ன என்ன என்னவன் சொல்லுகிறான்னு சொன்னா, தன்னுடைய இருதயத்தை சொல்லுகிறான், ஆத்மாவே நீ நன்றாய் சாப்பிட்டு திருப்தி அடைவரு, களஞ்சியங்களை சேர்த்து வச்சுக்கிற எல்லாவற்றையும் அந்த நாட்களையும் திருப்தியா நீ சாப்பிடு, நீ இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நீ சாப்பிடலாம் அப்படின்னு. இதை கேட்ட இடத்துல அங்கே ஒரு வசனம் ஒன்று வருது, எப்படின்னு சொன்னார், மதிகடனே இன்று உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமா இருந்தா உன்னுடைய முடிவென். இதான் அங்க முக்கியமான காரியம். அருமையான கத்து, அப்ப ஆத்மா எப்பவும் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள இந்த நாட்களில் இருக்கவும், ஆத்மா ரட்சிப்பு வேணும் ஐயா, சரீர ரட்சிப்பு இல்ல, ஆத்மா ரட்சிப்பு வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியான அந்த ஆத்மாவுடைய ரட்சிப்பு வருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால், இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு பரிசுத்தம் ஓட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய அந்த ரட்சிப்பினுடைய ஆவியானவர், ரட்சிப்பினுடைய அபிஷேகம், ரட்சிப்பினுடைய அந்த வரங்கள் இந்த நாட்களிலே நமக்குள்ளே கிரிகை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே, அருமையான அன்பு சோதனை சௌதரியே, நம்முடைய ஆத்மா அந்த நாட்களிலே, நான் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால், புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இந்த நாட்களே இருக்கு, ரினியூவல் பண்ணி கொண்டே இந்த நாட்களே இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியே பாருங்க, ஒரு சோமலா வருத்தக்காரனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுறோம், இந்த டாக்டர் ஆஸ்பத்திரியில் போயிருக்கிற அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வரார், ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வருகிற வழியிலே அவருக்குள்ளுக்குள்ள இருக்கிற ஓகான், இந்த ஓகான் இந்த நாட்களை என்ன செய்து பல டேமேஜா இருக்கிறதோ, இவங்க என்ன செய்வாங்க, அதுக்குரிய டேப்லெட்ஸை கொடுப்பாங்க, கொடுக்குற வழியிலே அது அந்த கண்டினியூவா கொடுத்து கொண்டு வருகிற வழியில அது இந்த ஒரு ரியாக்ஷன் ஒன்று தெரியக்கூடியதா இருக்கு. ரெண்டா அது ஒரு எப்படி நினைச்சா அது அப்படியே ரினியூ பண்ணி கொண்டே இந்த நாட்களே வரும், அந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த பாக்டீரியாவில சாக்காட்டி இந்த நாட்களே ஒரு புதுமையாக புதுமைப்படுத்தி கொண்டு இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் ஒரு பெருநடைகிறதா இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அதே விதமாக தான் இந்த ஆத்மா என்று சொன்னால் கத்தருடைய வார்த்தையினால், த வேர்ட் ஆஃப் கோட். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அப்ப அவர்கள் அந்த வேர்ட் ஆஃப் ஹி ரிசீவ் த வேர்ட் ஆஃப் கோட், கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே ஆத்மா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களே ஒவ்வொரு செக்கரும் இந்த நாட்களே புதுமையடைந்து கொண்டு வருகிறதை அங்கே நாங்கள் உணரக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த ஆத்மா ரட்சிப்பு இந்த நாட்களே வேணும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சங்கீதக்காரனுடைய அங்கே ஜெபத்திலே 62 வசனத்திலே பார்க்கிற வழியிலே, தேவனே தேவனையே நோக்கிய ஆத்துமா என்ன செய்கிறதாம், அமர்ந்திருக்கிறது, அவராலே தான் ரட்சிப்பு பெறும். விடுதலை பெறாதையா, நம்ம பெத்த தாயாலேயும் பெறாது, நம்ம அதாவது நம்முடைய தகப்பனாலேயும் பெறாது, நம்முடைய சகோதரனாலேயும் பெறாது, நம்முடைய சகோதரியாலும் இந்த நாட்களை வராது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், அங்கே அவராலே தான் அந்த ரட்சிப்பு இந்த நாட்களே வரும் என்று சொல்லி இந்த நாட்கள், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமா இந்த நாட்களே எப்படி இருப்பேன், அசைக்கப்படுவேன். We are not shaking. Anything happening. Anything happening for our life, our family or something also. We are not shaking. ஏனென்று சொல்லி சொன்னால், கர்த்தர் இந்த நாட்களே அடைக்கலமா இருக்கிற போலே நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவது. அதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், அந்த நாட்களே கர்த்தர் எனது வலது பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரோடு ரசிக்கப்பட்டு 15 வருஷம் 10 வருஷம் 25 என்ன கேட்டா, பிரதர் ரசிக்கப்பட்டீங்களா, சிஸ்டர் ரசிக்கிறோம், நாங்கள் 15 வருஷம் நாங்கள் 25 வருஷம், ஆனா சின்ன ஒரு பிரச்சனை வருமா இருந்தாலும் சொல்லிச்சுனால் ரட்சிப்பும் போ எல்லாம் போந்த நாங்கள், ஐயோ நான் என்ன செய்யல ஆண்டவரே, என் ஆண்டவரே என் கைவிட்டாரோ, ஆண்டவரை விட்டு போயிட்டாரோ? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்படியான ஒரு சம்பவத்தை அந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னா, அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை கேட்ட பிரகாரம் அந்த நாட்களை நாங்கள் அங்கே கற்றுக்கொள்ளக்கூடியதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக அந்த நாட்களை இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்ன சொல்லி சொன்னால், இந்த ரட்சிப்பை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களே, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்புமானவர், அது மட்டுமல்ல என் உயர்ந்த அடைக்கலமா, நான் அதிகமா இந்த நாட்களே அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே அவர் சொல்லி இந்த நாட்களே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த 62வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறேன், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 25வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 6வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன், சொல்லப்படுவது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார், அது கொழுமையும் பதார்த்தங்களும் அங்கே அதாவது பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தமும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டை, சகல ஜாதிகளின் மேல் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே இந்த நாட்கள் என்ன செய்வாராம், அகற்றி போடுவாராம் கர்த்தர். இந்த மலையை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய பர்வதத்தை குறித்து, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிற மலையை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியாக எலியாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க பாருங்கள், இந்த நாட்கள் யெசபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷிக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறார், பயந்து இந்த நாட்களை ஓடுகிற கொல்ல போறான்னு சொன்னதுக்காண்டி ஓடுகிற, ஆண்டவரே என்னை எடுத்து விடும் என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு ஆண்டவரே என்னை எடுத்துடும், ஆண்டவரே நிக்கலாத ஆண்டவர் என்ன இயலாது தப்பிலாது, ஒரு பயங்கரமான ஆள் எடுத்து. ஆனா அந்த நாட்களை பாருங்கள், போய் சூரிய செடிக்குள்ள படுத்திருக்கிற ஆண்டவர் என்ன செய்யற, அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு வழியில ஆகாரத்தை கொடுக்குற, வேண்டி சாப்பிடுறாரு, மறுபடியும் படுத்திருக்கிற, இப்படியே நடந்து கொண்டிருக்கிற அந்த வழியில தான் அந்த நாட்களே ஆண்டவருடைய சத்தம் வருகிறது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அதுக்கு பிறகு பாருங்க, குகைக்கிழவு ஒழிச்சிருக்கிற அங்க கேட்கிற ஆண்டவர் இந்த நாட்கள் உனக்கு என்ன வேலையப்பா, இங்க இந்த குகைக்கு உனக்கு என்ன வேலை, நான் குகைக்கு என்ன இருக்கும்படியாக நமக்கு அந்த அபிஷேகத்தை தெரியலையே இந்த நாட்கள் என்று சொல்லி இருந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் கொடுத்த பலத்தினாலதான் அவர் எங்க போறேன்னு சொன்னால், கத்தருடைய பர்வதத்துக்கு ஏறுறாங்க, கத்தருடைய பிள்ளைகள். அதான் அந்த பர்வதத்தை குறித்து அந்த ஏசாயா 25வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவருடைய அந்த பர்வதத்தில் இந்த நாட்களை போய் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த அதிகாரத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பின்பாக பாருங்க, அதே எப்படியாக பயந்து போன இந்த தீர்க்கதரிசி வந்து அவளோட எதிர்த்து நிற்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளை, பாகால்கள் உள்ள காரியங்களை பார்க்கிற வழியில பாருங்கள், எல்லாரும் நிக்கிறாங்க, பாகால் எல்லாம் தண்ணி எல்லாம் வச்சு அவங்கள பாகால்களை கூப்பிட்டு இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அவங்க இந்த நாட்களை பழி செலுத்துறாங்க. அங்க பார்த்தா ஒன்றுமே இல்லை, இவர் கேட்கிறார் இந்த நாட்களை, அவர் லீவ்ல போயிருப்பார் இல்லாடி ஏதாவது காரியங்களை செய்திருப்பார். ஆனால் பாருங்கள், இவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் என்ன விட, தீக்க தரிசி மாடுகளை துண்டுண்டாவது வெட்டி இந்த நாட்களை காரியங்களை செய்யுங்கள், வச்சு விட்டு தண்ணியை ஊத்துங்க, வேறு ஒன்னும் பச்சை தண்ணியை மட்டும் ஊத்துங்க. அப்படியே தண்ணிகளை ஊத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அவர் கையை உயர்த்தி ஜோம் பண்ணுற வேளையிலே அங்கே வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த அக்னி என்ன செய்து அந்த பலியை பட்சிக்குதான் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்திலே பயந்து போய் இருந்து கடைசியா தேவன் தன்னுடைய பர்வதத்துக்கு கொண்டு போற இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியா, அப்ப அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியா அந்த பர்வதத்திலே கொண்டு போய் தான் தேவன் இந்த நாட்கள் எவரை அந்த அபிஷேகத்தை அனுப்புறான். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலைகளில் சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்துவார், அது கொழுமையும் பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. பாருங்கள், அந்த இடத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகள் மேல் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றில் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சோதரி, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், தேவன் இப்படியாக அந்த அதாவது ரட்சிப்பின் மூலமாய் செய்வார் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களில் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஏசாயா புத்தகம் 53 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. என்னோடு கூட நாங்கள் திருப்பிக் கொள்ளும் 53 அதிகாரத்திலே அங்கு நான் வாசிக்கின்றேன். 5 வசனம் பாருங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் சுகமானோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். ஏன் அடிக்கப்பட்டார்? எனக்கும் உங்களுக்கும் அந்த ரட்சிப்பை தரும்படியா, எனக்கும் உங்களுக்கும் அந்த அபிஷேகத்தை வரும்படியா, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற நிந்தையை நீக்கும்படியாகத்தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நிந்தையை அந்த நாட்களை சுமந்து கொண்டார், அடிக்கப்பட்டார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களை, அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே அது வழி அல்லது பரலோகத்தில் தேவனோடு இந்த நாட்களிலே நித்திய ஐக்கியத்திலே வழிபடும் வாழ்க்கை என்பதையும் பாதை என்பதையும் அங்கே விவரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த புதிய ஏற்பாட்டில இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியத்தின் அந்த நிழலை பார்க்கிற வேளையிலே இப்படியாக தேவனிடத்தில் இந்த நாட்களை நாங்கள் செயற்படுவோம் என்பதை குறித்து தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 7 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 7 அதிகாரத்திலே 14 வசனத்தை வாசிப்போம். இருந்தாலும் நீ ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வழியும் நெருக்கமா இருக்கிறது, அதை அங்கே கண்டுபிடிக்கிறவர் யாருன்னு சொன்னா சிலர் தானே. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அந்த இடுக்கமான வழியை கண்டுபிடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க கவனிச்சு பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், அது கட்டாயம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டிய எல்லாரும் தான், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு டோக்கன் மாதிரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாருக்கும் இப்ப ஆண்டவர் நினைச்சா டோக்கன் கொடுத்துருக்கிற இதானேப்பா சல்வேஷனுடைய டோக்கன் கொண்டு போ. ஆனால் யூ ஃபைண்ட் யுவர் வே, அதாவது இந்த பாதையை, யூ ஃபைண்ட் மை வே, என்னுடைய பாதையை நீ முதலாவது கண்டுபிடி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அந்த வேதவார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படியாக இருக்குமாம், இடுக்கமான வழியாகவும் நெருக்கமாக இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள். அப்ப இன்றைக்கு இடுக்கமான வழியை இந்த நாட்களை நாங்கள் கண்டுபிடிப்போமா இருந்தால் தான் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களே அங்கே போகலாமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களை நாங்கள் அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை நாங்கள் போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்படுகிறது என்பது தேவனுடைய சித்தம் என்பதை நாங்கள் நான் மறுபடியுமா இந்த நாட்களே நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்கு 12 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, அவர்கள் வந்து, போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதட்சணையம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அல்லது கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார். பாருங்க என்ன காரியத்தை சொல்றாங்க, ஆண்டவர் வந்து நாங்கள் சொல்றாங்க, நீர் முகதட்சணம் இல்லாம காரியம் செய்கிற ஆண்டவர், ஆனால் ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா புரியா ஏன்னு சொன்னா பாருங்க, இந்த சம்பவத்தில் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் சொல்றார் வந்து, ஆண்டவருடைய காரியத்தை பாருங்க, அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நான் பார்க்கும்படி ஒரு பணத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த சிறுவத்தின் மேல் எழுத்து யாருடையது என்று கேட்டார்கள். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார். என்ன காரியம் ஐயா, இதுதான் சொல்றது, தேவையில்லாத வேலை பார்க்கறேன்னு சொல்லி அருமையான கத்துடைய உள்ளது பாருங்க, நீ கட்டாய நீ என்ன செய்யணும், டேக்ஸ் கட்டவன், கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டவன், அதுல களவெடுக்க கூடாது. அதே வேளையில தேவனுக்கு நீ கொடுக்கறத கொடுத்தானா ஆகும். தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல இன்றைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா, அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு அநேக ஆலயங்கள்ல பார்க்கிற வழியிலே பழைய ஏற்பாட்டுக்கு வருவாங்க. மல்கியா 3 வானத்தின் பலவனிகளை திறந்து என்ன திறந்து கொட்டும்படியாக அந்த நாட்களை ஆண்டவரே காரியத்தை செய்யும்னு சொல்லி. அப்ப அதுல வந்து அந்த வசனத்தை வடிவாக வாசிக்கிறேன். சொல்லப்படுகிறது, அதாவது காணிக்கைகளை பண்டசாலை தசமாங்களை கொண்டு வாருங்க, என்னண்டா என்னை சோதிக்கும்படியானது ஆண்டு கேட்கிறேன். நீ என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்க போறியா, கொண்டு வா. இப்ப தோமா இந்த விளையாட்டு நாங்க விளையாடுறோம், தோமா இந்த நாட்களை ஆண்டவர் ஆண்டவர் அவருடைய காயங்களுக்குள்ள கையை போட்டு பார்த்தால் தான் நான் நம்புவேன், மற்றபடி நான் நம்பவே மாட்டேன். அவர் உயிர் தொழுந்து எடுத்திருந்தேன். ஆண்டவர் பூட்டியிருந்த கதவுக்குள்ள வந்தார். இந்த நாட்களை வந்து தோமா அஞ்சு வாப்பா, ஒரு ஒருத்தரையும் கூப்பிடல, பேதுருவையும் கூப்பிடல, ஒருத்தரையும் தோமா அஞ்சு வாப்பா, முதலாவது நீ வந்து கையை போட்டுப்ப, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லிவிட்டு சொல்ற, நீ வந்து முதல் இந்த காயத்துக்குள்ள கையை போட்டுப்பாருதான். தோமா அழுது மனங்க சந்த அழுது. அதே விதமா தான் அண்டே பாருங்க ஐயா, இந்த மல்கியாவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவள் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவர் அந்த வார்த்தையை பார்க்கிறார்கள். என்ன சொல்லி சொன்னால், இந்த காசில் நாங்கள் போட்டு அவரை சோதிச்சு பார்ப்போம், 10 ரூபாயை போட்டு இந்த நாட்களை என்ன செய்வோம், சோதிச்சு பார்ப்போம், 20 ரூபா 6000 ரூபா காரியம் நடக்கிறதாண்ட அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வருங்க, வேதம் சொல்லுறது குழந்தைகள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவனவன் பிசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இது எப்படியாக வசனம் இருக்கிறது, இங்க சொல்லப்படுறது 10 லோனம் கொண்டு வாங்கணும் சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஆனா இங்க சொல்லப்படுறது அப்படி அல்ல, விசனமா கொடுக்க வேண்டாம், நீ அங்க பாச சொல்லிட்டான்னு சொல்லி போட்டு நீ போய் கொண்டே அடைய வச்சு போட்டு தசமாக போட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கட்டாயம் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதுல வார்த்தையிலே தெளிவாக சொல்லப்படும், குழந்தைகள் சொல்லுகிறார் அங்க எப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் மனதில் நியமித்தபடி கொடு, உனக்கு மனதில் நியமி டிசைட் பண்ணு, இந்த நாட்கள் ஒவ்வொரு கிழமையும் போய்க்குல டிசைட் பண்ணு, சேர்ச்சுக்கு போறேன்னா ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை நான் செய்யணும், இந்த கிழமை முழுக்க என்ன காத்திருக்கிறேன், கொடிய நோயிலிருந்து, விபத்துகள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, உபத்திரங்கள்ல இருந்து, கடன் பிரச்சனைகள் இருந்து காத்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஒரு முழு மனதோடு முழு இருதயத்தோடு இந்த நாட்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஒரு தீர்மானத்தை எடு. அருமையான கத்துடைய தீர்மானத்தை எடுத்து வச்சு ஆண்டோட சமத்துல போ. இன்றைக்கு ஞாயிற்றுக்குள்ள வந்தோடதான் சேச்சி போய்க்கதான் பேச திறந்து பார்ப்பேன், பேச திறந்து பார்த்துருந்தாங்களே இன்னும் பேசுக்குள்ள ஒரு காசும் இல்லாமல் கிடக்குதே, என்னென்னு சேச்சி போறது, சரி 10 சத்தை போட்டுப்போம், 50 சத்தை போட்டுப்போம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறேன்னா புதிய ஏற்பாட்டில் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாலும் நோமலாகிய அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அதற்கு முந்தின நாளே நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி தேவனுக்குரியதை நாங்கள் செயல்பட்ட அப்படி வைப்பமாக இருந்தது என்றால் தேவன் அந்த கிழமை பூரா நம்ம பார்க்க போகிற ஒருக்கா நமக்கு வீசுகிற காத்த நைஸாக ஒரு 20 நிமிஷம் பிடிச்சிருந்தான்னு சொன்னால் காலி. கொரோனாவில் நடந்த மாதிரி தான், கொரோனா என்ன நடக்குது, காத்த பிடிச்சிட்டு லேட்டாக மூக்கையும் பிடிச்சிட்டேன், மூக்கை பிடிக்க என்ன நடக்குன்னு சொல்லி அங்கே வெண்டில் ஆட்டோ கொண்டு போட்டாங்களோ அது வெண்டில் ஆட்டோ சரி வருது இல்லை, அது வெக்க காத்து என்ன செய்யறா அகலை கொண்டு போடும் பாருங்களா. அப்போ என்ன காரியம், மூச்சு விட முடியாது, அதனால தான் ஆக்கள் சாகுறாங்க. அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு, சுவாசத்தை தார தேவனுக்கு இந்த நாட்கள் நம்மால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். வருமான கத்துடைய பிள்ளைகள், நான் மட்டும்படி இந்த நாட்களை மட்டுமடி இந்த மல்லிகையா 3:10 வசனத்தை குடிச்சு நான் அதுக்கு கூட நான் இந்த நாட்களை நான் பேசுறது இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் இந்த நாட்கள் ஆண்டவருடைய காரியம் நான் கொடுக்கறது வந்து ஆண்டவரோடு நம்மோடு செய்யற, நாமளும் ஆண்டவரோடு செய்யற உடன்படிக்கா அந்த நாட்கள் இருக்கலையே. மட்டும்படி அவர் ஊழியக்காரன் சொல்றாரு, போதை சொல்றாரு, அவங்க சொல்லுவாங்க சும்மானு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க தங்களை இது கட்டுறதுக்கு அது கட்டுறதுக்கு அந்த பண்டுக்கு இந்த பண்டுக்குன்னு சொல்லி காரியங்களை வாகனம் எல்லாவற்றையும் மீண்டி வச்சுட்டு இந்த காசுல எடுத்து இந்த காசை கட்டணும்னு சொல்லி இந்த நாட்களில் இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். இதுதான் ரொம்ப கவனமாக அந்த நாட்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை நீ செய்கிறதா இருந்தால் சும்மா செய், எந்த இடத்துல போனால் இது காரியம் வரும், வருமானம் வரும் என்ற நோக்கத்தோடு போய் இந்த நாட்கள் ஊழியத்தை செய்யாது, சும்மா போய் இந்த நாட்கள் செய்வார்கள். கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார், திருமண காரியங்களை சந்திப்பார், இந்த நாட்கள் சீதன காரியங்களை சந்திப்பார், எல்லாம் செய்வார். என்னை பாருங்க, ரசிக்கப்பட்டவனே இன்றைக்கு நிக்கிறான் வந்து இவ்வளவு ரசிச்சிருந்தது தான் இன்றைக்கு என்ன என்ற மாப்பிள்ளை தெரியாது, அவர் இன்ஜினியர் படிச்சிருக்கிறார், நாங்கள் ரசிக்கப்பட்டாங்களே, ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க ரசிக்கப்பட்டாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வேதத்துல பாருங்க, ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், அங்கே ஈசாக்கு பொண்ணு அனுப்புகிற வழியில் எலியாசர் போற, எலியாசர் பரிசுத்தாவியான குறித்து சொல்லப்படுறது, பெரிய அவருடைய சாயலாக சொல்லப்படுறது, அங்க போன உடனே பாருங்களேன் அவர் ஜெபம் பண்ணிட்டு போறார், இவ என்னுடைய எஜமான கிடைக்க வேண்டிய பெண்ணுக்கு இப்படியான காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படி என்றா தான் அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி போட்டார். அதே விதமாக அங்க போற வழியே நடக்கு, ஒட்டுவதுக்கு தீனி கொடுக்குறாங்க, அவங்க படுக்கிறதுக்கு கொடுக்குறது, தண்ணி வாக்குறாங்க, காரியங்களை செய்யறாங்க, ஆகாரம் கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு தான் அடுத்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால் அங்க வந்து அங்க என்ன நடக்கணும், அவங்க வந்து கேட்கல இந்த நாட்களை ரெபேக்காவும் அவங்களை வந்து கேட்கல இந்த நாட்களை வந்து இவ்வளவு பவுன் கொண்டது நீங்க கேட்கல, இவர் என்ன செய்யற கடகத்தை எடுத்து போடுறாரு, காப்பை எடுத்து போடுறாரு, இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து தோடுகள் இதுல எல்லாவற்றையும் போடுகிறாரு எனக்கு கத்துட பிள்ளைகள். ஏன்னு சொன்னால் ஒரு சந்தோஷத்துல திருப்தியா இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேற தமிழர்கள் இருக்க தேசங்களே ஒன்றை பார்க்கிற வேளையில இதுதான் முக்கியமான காரியம், இவ்வளவு தந்தால்தான் இன்றைக்கு திருமணம் நடக்கும். அவனோட வாழ்க்கை அந்த பொம்பளை பிள்ளை இந்த வாழ்க்கை அந்த நாட்கள் எப்படி போகுது, ஒன்றுமே இல்லா இல்லமையில போகுது என்று சொன்னா காசு இல்லையா ஐயா, அவங்களுக்கு காசு இல்லை இந்த நாட்களில், காசு இல்லாமல் என்னென்ன அந்த திருமணத்தை அந்த ஒரு பிள்ளையை போய் திருமணம் செய்து கொடுக்குற இந்த நாட்களில் அருமையான கத்துடப்படுகிறது. இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஜனங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த நாட்களை இருக்க வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களை நாங்கள் இந்த பார்க்கிற அந்த காரியத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற அந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கிற வழியிலே அங்கே வேதம் இப்படியாக அந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு சுவிசுவ புத்தகம் பதினாறாவது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களே வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவரை சோதிக்கும்படியாக அந்த நாட்களே அவர்கள் ஆண்டவரிடத்திலே இந்த காரியத்தை கேட்கிறதை பார்க்கிறோம். என்னென்றால், ராயனுக்குரியதை ராயனுக்குழு, ஆண்டவருக்குரிய ஆண்டவர் குழுனு சொல்லி ஆண்டு சொல்லி ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டார் என்பதை. அதனால யாருமே கத்துடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது காரியத்தை செய்யணும்னு சொல்லி சொன்னால் விசனப்படக்கூடாது. அருமையான விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. கட்டாயமா நாங்கள் செய்யணும் இல்லை, ஆண்டவர் கட்டாயமா செய்யும்படி ஆசைக்கிறார். ஆண்டவர் எந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தசமாதத்தை குறிச்சு பேசியிருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டில் தசமாதத்தை குறிச்சு ஆண்டவர் பேசியல அருமை. ஏனென்றால் ஆண்டவருக்கு ஜனங்களுடைய நிலைமை தெரியும். ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவர் அங்கே பேசுறதற்கு முன்பாகவே ஜனங்கள் கொண்டு வந்து எல்லா காரியத்தையும் அங்கே செய்கிறார். இந்த ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்துண்டுகள் கொடுத்த சம்பவத்தை பாருங்க. அந்த வாலிபன் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனிடத்துல ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்துண்டுகளும் தாயார் கட்டி கொடுத்துருக்கிறாங்க. அந்த நாட்களே போய் மீட்டிங்கு போய் பார்த்துட்டு வா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட காரியத்தை எழுதில். அப்ப அவன் நிக்கிற நாள் எத்தனை நாள், அஞ்சு நாளோ பத்து நாளோ அந்த நிக்கிற பிள்ளையில அந்த நாட்களை அவனுக்கு தேவையா இருக்கும் அருமை. அப்ப அதனால பாருங்கள், அவன் அதை தன்னுடைய உணவாக கொண்டு வந்தான். ஆனால் இங்கே இந்த ஜனங்கள் பசியன்னு சொன்ன வேளையிலே அவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அப்படியே முழுக கொடுத்துட்டான் அறிவான கத்துடைய பிள்ளை. அதைத்தான் நாங்க பார்க்கவன், தனக்கண்டு அவன் எடுத்து வைக்க இல்லை, அவன் கொடுத்துட்டான். அது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த வாலிபன் ஒரு வியாதியிலே ஆப்பிட்டு இருந்தான். அந்த நீர்க்கோர்வ வியாதியிலே ஆப்பிட்டது நிமித்தம் ஆண்டவர் அவனை சுகமாயிருக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளை. அதான் அந்த சரித்திரம், அவன் அவர் மேல பற்றி வைச்ச நிமித்தம் தான் அவரை பின்தொடர்ந்து வந்திருந்தான். ஆனா உடனே என்ன செய்தான், கிடந்ததை முழுப்படியே கொடுத்துட்டான். அவன் கேட்கல யாருட்டே, அவன் இதான் உற்சாகமாய் கொடுக்கிறான் அருமையான கத்துடைய, முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அப்படியே அந்த நாட்களை உற்சாகமாய் கொடுத்து விட்டான். அந்த நாட்கள்லே வாலிபன் கொடுத்த வழியிலே, அந்த பையன் கொடுத்த வழியிலே என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னான், அங்கே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்த மட்டுமில்லை, திரும்ப எட்டு கூடையில திரும்ப என்ன செய்றாங்க, திரும்ப கொண்டு போறாங்க பாருங்க. அதுக்கு பின் அவன் கஷ்டப்பட்டவனா அல்ல, அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்தவனா அருமையான கத்துடைய இல்லை அருமையான கத்து. ஏன்னு சொன்னால், தேவன் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து எந்த காரியமும் பேசவில்லை. சீத இடத்துல கேட்டார், ஆகாரத்தை கொடுங்கப்பா, அவங்க சொல்றாங்க காடா இருக்குது, இதுக்குள்ள எங்க போறது, ஜனங்கள் இல்லை. ஆனா மிஞ்சி மிஞ்சி போனா இதுக்குள்ள ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு அங்கனைக்கே பிரட்டி கிட்டே கொடுக்கலாம்னு சொல்லி. ஆனால் இவன் துணிஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறான். கொண்ட இடத்துல பாருங்கள், ஆண்டவர் அதை எடுத்து பிதாவுடைய சமூகத்திலே வச்சு ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கல அருமையான கத்துடைய. அதனாலே நாங்கள் இன்றைக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் நாங்கள் இதே கொடுக்க வேணும், நமக்கு உண்டான எல்லா காரியத்தை கொடுக்க வேணும் இருந்தால், பிதாவுடைய சமூகத்திலே போய் ஆசீர்வதிக்கப்படுமா இருந்தால், நம்முடைய ஜீவன் உள்ள நாங்கள் சாகும் வரைக்கும் ஆசீர்வாதமா இந்த நாட்களை இருப்போம். உலகத்துல பஞ்சம் வரட்டும் ஐயா, பஞ்சம் வந்த அப்புறம் யோசே பெண்ண பஞ்சம் வந்து யோசே பெண்ண சாப்பாடு கொலை இல்லாம செத்ததா இல்ல அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவன் போஷிப்ப. அதனாலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே நீங்கள் இதுதான் காரியம் என்று செய்யக்கூடாது, தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து ஐக்கியப்பட்டு இந்த நாட்களே உங்களால தேவனுக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை நாட்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்ததாக பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், யோவானுக்கள் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பதினான்காம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளரை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப ஆண்டோட பாருங்களேன், என்ன காரணத்துக்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுதுன்னு சொன்னால், எப்படியாக அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வர வேண்டும், எப்படியாக அந்த நாட்களிலே அவனுக்குள்ள இந்த காரியங்கள் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவர் சொல்கிறார், பிதாவை வேண்டிக் கொள்ளுகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை இந்த நாட்களே நமக்கு தருவார் என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அப்போ சில பதினாறாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி சத்தமிட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை தான் இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தையுடைய தலைப்பு. அருமையான அந்த பெண் என்ன செய்கிறான்னு சொன்னால், பவுலை பின்தொடர்ந்து வாரான். ஏனென்று சொன்னால், பவுல் பேசின வார்த்தையிலே அவளுக்குள்ளே ஒரு ஒரு காரியம், ஒரு மாறுதல் வருகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுவிசேஷம் என்று சொல்லி இந்த நாட்களே அநேகர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. ஆனா அது சுவிசேஷம் மாறி அல்ல, என்னத்தையோ பிரசங்கிச்சுட்டு போறாங்க. வேதம் சம்பந்தமான காரியங்களும் வராது, ஆண்டவற்றை பேரே சொல்ல மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் பேரே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது உண்டு என் பிரசங்கம் பண்ணி போட்டு இந்த நாட்களை போயிருவாங்க. அருமையான கத்திரோடு கத்தருனே ஆசீர்வதிப்ப, கத்தருனே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி சொன்ன நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை. கத்தருடைய நோயை குணமாக்க வேண்டும்னு சொல்லி சொன்னால் அதற்குரிய பரிகாரத்தை எல்லாம் முதல் சொல்ல வேண்டும். அருமையான கத்தருடைய பிள்ளைகள், நீ இதை செய்தால்தான் கத்தர் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லுவோம் இல்லை. அந்த நாட்கள் நீ கொண்டு கொடு ஆண்டவர், கொடுத்த உடனே அந்த நாட்களை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா, நோயை குணமாக்குவார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கலாம். அருமையான கத்தருடைய பிள்ளைகள், அப்படி அல்ல. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட அந்த நாட்களில் இந்த உபாகமம் உபாக புத்தகத்தில் இருந்த 24 அதிகாரத்தில் இந்த நாட்கள் சில காரியங்களை எடுத்து வாசித்தேன். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, எப்படியாக அந்த ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் என்பதை குறித்து அந்த வார்த்தையில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. அந்த வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று வாசிப்போம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. உபாகம புத்தகத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே 23 அதிகாரத்திலே 5 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மேலே இந்த நாட்களை அன்பு வைத்த படியினால் இந்த நாட்களே என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கத்தோட பிள்ளைகளை, அன்பு வைத்த படியினால் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே நம்மை நேசிக்கிறார். அன்பு வைத்த நிமித்தம்தான் கத்தர் இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே அற்புதங்களை செய்கிறார் என்பதை தான் இன்றைக்கு அங்கே இந்த இடத்திலே அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தோட பிள்ளைகளை, இப்ப இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது 17 வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறாள், அவள் பவுலே பின்தொடர்ந்து வாராள். ஏனென்றால் அது அவள் எப்படிப்பட்டவள் சொல்லி பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த இடத்து போகிலே குறிசொலுகிற ஏவியாவை கொண்டிருந்த குறிசொலுகிறதுனாலே தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்குற ஒரு பெண் எதிர்பட்டு வந்தாள். அப்ப பாருங்கள் அவள் என்ன சொல்றாள் என்று சொல்லி சொன்னால், இந்த காரியத்தை பார்க்கிற வழியில் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறாள் சொன்னாள். இவளுக்குள்ள இருக்கிறது வேற ஆவி ஐயா, அவளுக்கு என்ன ஆவி, குறிசொலுகிற ஆவி. ஆனா இவள் அதே அவள் சொல்லுகிறாள், இவர்கள் இந்த நாட்கள் என்ன சொல்ற ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார். இதானையா அந்த சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள். ட்ரூத் இஸ் த மேட்டர். அருமையான கத்தோடு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யுமே ஒழிய இந்த நாட்கள்லயே வேற ஒன்று முடியும். அப்போ கத்தருடைய வார்த்தை தான் இந்த நாட்களை நம்ம இந்த நாட்களை சத்தியமான அந்த சத்திய வார்த்தை தான் ஒரு மனுஷனை விடுவிக்குமே ஒழிய வேற எந்த வழியினாலும் ஒரு மனுஷனுக்கு விடுதலை வராது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்தோட பிள்ளை, அருமையான அன்பு பிள்ளைகளை பார்க்க, அப்படியானால் பாருங்கள் இவள் செய்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து இந்த நாட்களே அங்கே அவர்களை குறித்து இந்த நாட்களை அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அவர்களை அங்கே ஜனங்களுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறதையும் அறிமுகப்படுத்துகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கத்தோட பிள்ளைகளை பாருங்கள், 2 பேதுரு 2 2 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். எதை ஆரை குறித்து சொல்லப்படுகிறது, ரொம்ப கவனமாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது கள்ள பாஸ்டர்மார், அருமையான கத்தோட பிள்ளைகள், எப்படி சொன்னால் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டர்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களுக்கு என்ன என்ன செய்கிறார்களாம், கிரயத்தை கொண்டு, அதாவது தங்களை அங்கே கிரயத்தை கொண்டு இந்த நாட்களே என்ன செய்கிறார்களாம், இந்த நாட்களே கொண்ட ஆண்டவரை இந்த நாட்களே மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை இந்த நாட்களே வரிவித்துக் கொள்கிறார் சொல்லி பார்க்கும். யாரு இந்த கள்ளத்தீக்கள், கள்ள போதகர்கள், அருமையான கத்தோட பிள்ளைகள், அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்ய தந்திரமான, அதாவது எப்படின்னா வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள தந்திரமா பேசுறாங்க. கொடுத்தாதான் உங்க ஆசீர்வாதம், இதெல்லாம் தந்திரமான பேச்சு. அருமையான கத்திர உள்ளது என்னையா, கொடுத்தாத்தான் ஆசீர்வாதம் உண்டு, ஏன் அப்படி எப்படியான காரியம். அருமையான கத்திர உள்ளது எங்க போனாலும் அங்க பாருங்க, சில நம்முடைய தேசத்துல போய் பாருங்க, மூளைக்கு மூளை கல்லை வச்சு போட்டு, மூளைக்கு மூளை மரத்தை வச்சு போட்டு இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க, அதை சுத்தி சுத்திக்கும்போது பக்கத்துல 2 பாக்குற இந்தியா தேசத்துல போனீங்கன்னு சொன்னா ஒரு மரத்தை பார்ப்பாங்க, மரத்தை பதிர்வு மரத்துக்கு பக்கத்துல உண்டியில வச்சிருவாங்க. உண்டியில வச்சு அந்த நாட்களை பாக்குற வழியில 2-3 பிறவா காசு வந்து சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆள் சுத்தி காட்டிச்சிருந்தா எல்லாரும் சுத்துவாங்க. என்னத்துக்கு சுத்துறோம்னு சொல்லி தெரியாது, எல்லாரும் சுத்துவாங்க. வந்து அதை சுத்தி போட்டு பக்கத்துல சந்தானத்தையும் குங்குமத்தையும் பூசி போட்டு இந்த நாட்களை என்ன செய்வாங்க, அது கொஞ்ச நாள் அப்புறம் அது ஒரு ஆராதிக்கிற இடமா போயிடும். உண்டியல் நிறை, உண்டியல் நிறைஞ்சோன்னா உண்டியல வச்சவர் என்ன செய்வார், குறிப்பிட்ட காலத்து பிறகு வந்து அதை திறந்தாக்கள் இந்த காசு எடுத்துட்டு போவார். அருமையான கத்தோடு இதான் நடக்கிற காரி பாருங்க. அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ரட்சிப்பு எப்படியாக இருக்கிறது, இந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது என்பதை நாங்கள் குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்தோடு பிள்ளைகள், இப்ப இந்த 2 பேதுரு 2 21 வசனம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன், நீங்க கத்தோட வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டுவிட்டு அங்கே விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானா அவர்களுக்கு நலமாயிருக்கும். அருமையான கத்தோட பிள்ளைகளை அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் அங்கே இந்த நாட்களே அந்த காரியத்தை விட்டு இந்த நாட்களே அறியாமல் இருந்தார்கள் என்றான். ஏன்னு சொல்லி சொன்னால் அறியாமல் இருக்கிறது நிமித்தம்தான் பொய்போதகங்கள் பொய்க்காரியங்களை சொல்லி இந்த நாட்களே ஜனங்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் அவர்களை பின்மாற்றமாய் போக பண்ணுகிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்திர அதைத்தான் இந்த நாட்களே இந்த கடைசி காலத்தில் இந்த நாட்களே ஜாக்கிரதையா இருக்கும்படியாக அந்த நாட்களே வேதம் நமக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அப்போ சிலர் 9 இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, இந்த மார்க்கத்தராகிய புருஷராகிய ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலே இருந்து ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை இந்த நாட்களை கேட்டு வாங்கினான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க, இது அப்போஸ்தலாகிய பவுலோடிகளுடைய காரியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகள் அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கள் 22:4 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் இந்த மார்க்கத்தராகிய புருஷரை மிஸ்ரையும் கட்டி சிறைச்சாலைகளை ஒப்புவித்து மரண பரியந்தம் இந்த நாட்களிலே துன்படுத்தினேன். யாரை என்று சொல்லி சொன்னால் கிறிஸ்தவத்தை அங்கே பிரசங்கித்ததை பவுலடிகள் அந்த நாட்களில் என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவர்களை கொல்லும்படியாக காரியங்களை செய்தார். ஆனா அவருக்குள்ளே அந்த நாட்களில் ஒரு அறியாத தன்மை இருந்த நிமித்தம் தான் அப்படியாக அந்த நாட்கள் இருந்தது. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அங்கே உறுதுணையா இருந்தது மட்டுமல்ல கர்த்தருடைய காரியத்தை இந்த நாட்களை செய்து முடித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை அப்ப இன்றைய நாட்களிலே இந்த நாட்களை பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் எப்படியாக அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகளை நாங்கள் இந்த நாட்களிலே அதாவது பேச வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய எபிரேயரின் புஸ்தகம் 10 20 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இந்த நாட்களே உண்டாயிருக்கிறதுனால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்ப கிறிஸ்துவினுடைய மார்க்கத்தின் வழியாக அவருடைய மார்க்கத்தின் வழியாக நாங்கள் பிரவேசிப்பதற்கு அங்கே அவருடைய இரத்தத்தினாலே தான் நமக்கு இந்த நாட்கள் அந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. அந்த மார்க்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மார்க்கமாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அதனாலே இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை அறிய வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாங்கள் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அவர்கள் இப்படி சொல்லுகிறாள் அப்படி சொல்லுகிறாள் சொல்லி சொல்லுகிற வழியிலே அதை பாருங்க அநேகருடைய பாருங்கள் தந்திரமான காரியங்களை பேசி தங்களுடைய வசமா இழுத்து வச்சுக்கிறாங்க. அநேக ஊழியக்காரர்கள் ஊழியக்காரருக்கு ஜாலரா போடுறது கொஞ்சம் பெருகணும், பாச பாச பாச பாசம் சுத்தி கொண்டு தெரியணும். என்ன காரியம் நடந்தாலும் இந்த நாட்களை சொன்னா கொண்டா கூட விழிப்புணர்ச்சி இல்லாதவர்களா அவர் அப்படி செய்வாரோ இப்படி செய்வாரோ கடைசியா போலீஸ்காரம் வந்து பிடிச்சு கொண்டு போய்க்கலாம் தெரியும் இவர் இப்படி செய்தாரு சொல்லி இவ்வளவு நாளும் தெரியாம போயிட்டதுன்னு சொல்லி நிலைமைக்கு இந்த நாட்களே அப்படி அநேக இடங்களில் நடந்திருக்க அருமையான கத்தோடு பிள்ளைகள் ஊழல்கள் அருமையான கத்தோடு பிள்ளைகள் அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பின் பாதையை இந்த நாட்களே முடிவரியந்தம் நடக்க வேண்டும் என்று இந்த நாட்களே நாம் அந்த ரட்சிப்பினுடைய அந்த 3 நிலைகளையும் இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே அங்கே 2 பக்கம் கொண்ட ஒரே வழியா இந்த நாட்களே விவரிக்க முடியும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்ப இன்றைக்கு பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் 1வது நாட்களை பார்த்தோம், ரட்சிப்பு மீட்பு நீதிமானாக்குற 3 காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே இந்த ரட்சிப்பினுடைய காரியம் என்றால் என்ன என்ற தலைப்பை இந்த நாட்களே இன்றைய நாட்களை பார்த்தோம். இந்த நாட்களே கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதிப்பார். 2வது பகுதி இந்த நாட்களே நாங்கள் நாளைய நாட்களிலே பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமைப்பிதாவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தை என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்க தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்க போகிற முறையிலே கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களே ஆண்டவரே தெளிந்த புத்தியும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களை கொடுக்கும்படியாக கேட்கிறோம். அதே வேளையிலே ஆண்டவரே கத்தாவை இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் நாட்களே நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களிலே பலன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஐயா கத்தாவே. தேவரே இந்த நாளிலே ஆண்டவரே கத்தாவே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கத்தாவே இந்த நாட்களே நீர் அனுப்பி அவர்களை குணமாக்கும்படியா செபிக்கிறேன் ஐயா கத்தாவே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே அநேக வஞ்சிக்கிற போதகங்களுக்குள்ளே ஜனங்கள் அங்கே இழுப்புண்டு போகாதபடி இந்த நாட்களே தங்களுடைய உடைமைகளை இழந்து போகாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். என்ன தலைப்பு சொன்னீங்களா?
0: ரட்சிப்புக்கான வேத வார்த்தைகள்.
1: ரட்சிப்புக்கான
0: வேத வார்த்தைகள் ரோமர் 1:16 அந்த வசனத்தை போட்டுட்டீங்கன்னா சரியா இருக்கும்.
1: 1:16 ஆமே. நன்றி ஐயா, நன்றி. இதுவரை நேரமும் கத்துடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். வேத பாட நேரத்தில் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கணும் சுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் மறுவலப்பில் கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமியங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ்.
0: நன்றி ஐயா, கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நன்றி ஐயா.
1: அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் வேதபாட நிகழ்ச்சியில் தேவ ஊழியர் சுவிசேஷரேட்வின் வானரர்கள் ஜோமன் தேசத்தில் இணைந்து ரட்சிப்பின் தலைப்பை பார்ப்போம். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தருக்கு ஆமேன். ஆமேன். நன்றியும் வாழ்த்துக்களும். திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் உபயோகிக்கிறோம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாக இருக்கிறது. இது சுவிசேஷம். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் ஒரு சில பாடல்களோடு நிகழ்ந்த பொழுது தேவ ஊழியர் ஜெபங்களுக்கு கூட வழி நடத்துவார். ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன். அருமையான பாடல்களை கூட கடந்து சென்றோம். இந்த வேளையில் நாங்கள் ஜபவேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 11ஆம் தேதி, 8ஆம் மாதம், 11ஆம் தேதி, ஆவணி மாதம், 11ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை மதிய வேளையில் இணைந்திருக்கிறோம். மாலை வேளை 1 மணி ஆக இருக்கிறது. டொரண்டோ நேரம் மாலை நேர விடுதலை நுழைச்சி நேரத்தில் இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் மிசஸ் குலைந்தனம் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜபவேளை கூட வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. ப்ரைஸ் லோட்டமா. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வேலை கூட வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களுக்கு போய்கிறோம். God bless you. Amen.
1: God bless you. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah. அன்புங்கிருவியும் இந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தையும் இந்த நாளையும் காண்பிக்கவும் கூட மற்ற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உங்களோட கிருபைதான் எங்களை தாங்குறது, உங்களோட கிருபைதான் எங்களை நடத்துறது, உங்களோட கிருபைதான் ஐயா என்று உள்ளது. உங்களோட கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் மறவேன் என்று வாக்கு தந்ததுவினே. நீங்கள் ஒருவர் தான் எங்களை உங்களோட உங்களை நேசிக்கும் பிள்ளைகள். ஒவ்வொரு ஒருவரையும் மறக்காம உங்களோட திருக்கரத்தினால் தாங்கி வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க நல்லவர் ஐயா, நீங்க வல்லவர், நீங்க போதுமானவர். உங்களோட நித்தியோகம் உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு ஆதாரமா இருக்கிறதுக்காக, எங்களுக்கு விலப்பக்க நிலையாயிருந்து உங்களோட நீதியின் விளக்கிறது எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று பார்க்கு தந்த தேவனே. ஹார் விட்டு விலகினாலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு தந்த தேவனே. உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஆகிய தனிக்கட்டவர்களையும் திக்கட்டவர்களையும் விதவைகளையும் நேசிக்கிற தேவனே, இங்க தான் எங்களுக்கு எல்லாமாயிருந்து போதுமானவராயிருந்து நல்லவராய் வல்லவராயிருந்து எங்களை இன்று வரையும் வழிநடத்தி கொண்டு வர தேவனே, இனிமேலும் உங்களுடைய கிருபையின் சித்தத்தின்படி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்புக்கு பாத்திராக நாங்கள் என்றும் ஜீவிக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை ஆண்டவரே, நாங்கள் ஐக்கியப்படும் பிள்ளைகளோடு அயலார் மத்தியில் சமூகத்தில் சமுதாயத்தில் உங்களுடைய அன்பை நாங்கள் பாராட்டி உங்களுடைய அன்பை எங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கெங்கு இருந்தாலும் ஒவ்வொருவரையும் ஆண்டு விரை வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த உலகம் பொல்லாத உலகம், இச்சை நிறைந்த உலகம், இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் ராஜாவே, உங்களோட ஒளி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுங்கிறது இயேசுவே, உங்களோட ஒளி ஒருதலும் வீசத்தக்கதாக, இந்த மங்காத ஒளி வீசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இடகட்டி வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவள் வண்ணத்தை கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க கொடுத்து ராஜா, இந்த உலக பொருளுக்காக ஆசைப்படாதபடி பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் முதல்வன் கொடுத்து ஆண்டவரும் கூட நாமத்தை தூசிக்காதபடி உங்களோட பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக அப்பா, ஐஸ்வர்ய சம்பந்தரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வாங்க ராஜா, வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் ஒளியலியே நீங்கள் கால தொடங்கி இதுவரை நேரம் தடதாமதம் என்று நடத்தி கொண்டு வந்தது அவனே, முடிவு பரியந்தம் தடகம் இல்லாதபடி வெற்றியோடு நடத்தி முடிக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தொடக்கின ஊழியம் ராஜா, உங்களோட நாமம் அமப்பட வேணும் என்றும் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று தொடக்கின ஊழியத்தை நீங்க நடத்துவீங்க, நடத்த வல்லவர், நடத்தி கொண்டு வாரீங்கள் ஆண்டு. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேணும் என பாரத்தை ஆண்டவரையே கொடுத்து சோர்ந்துக்கு கொடுத்து எப்படி நீங்கள் வார்த்தையை முதல் வாசித்தீங்களோ அதே போல் வாசிக்கத்தக்கதாக 365 நாளும் இந்த வார்த்தையை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக செய்யத்தக்கதாக, நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக, ஒழுங்காக செய்யத்தக்கதாக, ஒழுங்கையும் நீங்கள் ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் விரும்புகிற தேவனே, அதன்படி நீங்கள் நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தை வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. கேட்ட வண்ணம் இருந்து விடாதபடி எழுந்து நடப்போட்டு இந்த வார்த்தைகளுக்கு சாட்சியலாக இருந்து கீழ்படிந்து இருகுலவங்கருக்குள்ள பட்டிய போல் இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருந்து வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக வழிநடத்த போறதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கோம். வார்த்தை இல்லாத ஆண்டவரே, வார்த்தை கையில் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கத்தக்கதாகவும், வார்த்தை வாசிக்க முடியாத குறைவோடு இருப்பவர்களுக்கும், நேரம் இல்லாமல் இருப்போருக்கும் இந்த வார்த்தைகள் இருந்த இடத்தில் இருந்து கேட்கத்தக்கதாக இப்பொழுது வாய்ப்பை நீங்கள் இந்த தேசத்தில் இந்த சங்கம மொழிகளை கூடாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஐயா இந்த சங்கம மொழியரு தடதாமதமின்றி பாடலுக்கூடாக செய்தி கூடாக சாட்சி கூடாக உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நீங்க நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க துறக்கின ஊழியத்தை நீங்க நடத்த முடித்திருக்கிறீர்கள். உங்களோட பிள்ளைகளுக்கு வாஞ்ச கொடுத்தவர்களுக்கு கொடுத்த வரங்கள் கனியலுக்களால் உங்களை இதில் இணைந்திருந்து மகமப்படுத்த கிடைத்தது என்று நன்றி உள்ளவர்களாயிருந்து ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக விரலுக்கும் கொடுக்கிற சந்தர்ப்பத்துக்காக அழைப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட ரட்சிப்பு நிச்சயத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இணைந்த பிள்ளைகள் ஆண்டுகளே உங்களோட ரட்சிப்பை போட்டடித்து விடாதபடி எங்கெங்கு எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த சபையில் அவர்கள் ஐக்கியப்பட்டாலும் உங்களோட பிள்ளைகள் என்று அந்த இயேசுவின் பிள்ளைகள் என்றதை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்கள் ராஜா. ஆண்டவரே இடகட்டி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்தில் இதில் ஐக்கியப்படும் பிள்ளைகள், இதை நடத்தும் பிள்ளைகள், நம்ம ஐக்கியப்பட போற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒன்றையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்க ராஜா. இடகட்டி கொள்ளுங்க உலகம் முழுவதும் ஆண்டவரே. எல்லாரும் எங்களோட பேச்சுக்களையும் எங்களோட நடத்துகளையும் பார்ப்பார்கள், ஆனால் எங்களோட சிந்தனைகள் ஒன்றை பரிசுத்தாவியானவரே நீங்க தான் காண முடியும். இந்த நடத்தும் பிள்ளைகளை, இதில் ஐக்கியப்படும் பிள்ளைகள், உங்களோட அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எங்கெங்கு இந்த பாகத்தில் எங்கு இருந்தாலும் எல்லாருடைய சிந்தனைகளையும் பரிசுத்தாவியானவரே ஆட்கொண்டருங்கோ. இந்த கோணல் மாறுபாடுமான உலகத்தில் வாசம் பண்ற நாங்கள் இந்த சிந்தனைகளை எதுக்கும் ஐயா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதபடி கொடுக்கத்தக்கதாக இந்த சிந்தனைகளை ஆண்டவரே நீங்கள் தான் இடகட்டி வழிநடத்த வேணும் என்று பரிசுத்தாவியானவரே உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, பரிசுத்தாவியானவரே உங்களால் கூடுமன்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஐயா. சோத்திருக்கிறோம். பல பேர் மூச்சு விட்டு வேண்டி கொண்டிருக்கிறீங்க பரிசுத்தாவியானவரே. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காகவும் வருங்கால சந்ததிக்காகவும் அன்பின் தேவனே, இந்த உலகத்தில் இந்த டெக்னாலஜிக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அடிமையாகி போய்விடாதபடி உங்களுக்கு அடிமையாயிருந்து உங்கள் பிரியமுள்ள பள்ளியில் ஆண்டு உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக அவர்களுடைய அவையாத்மா சிந்தனை செய்ய பேச்சு நேரங்களில் எல்லாவற்றையும் நீங்க கொள்ள கொண்டு வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதவனே, வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திருக்கிறோம். இந்த சங்கம மொழியலே இத்தனை வருஷ காலமாக அன்பின்றவனே பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நடத்தி கொண்டு வார ஆண்டு சகோதரனுக்காக மனைவிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழிய பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றி உங்களோட அன்பரு சுத்ததின் நிமித்தம் உங்களுக்கு என்று என்னத்தை செய்ய வேணும் என்று வாஞ்சியம் உண்டு பண்ணி ராஜா ஆண்டு விரை உங்களை அறிய வேணும் என்று இன்ன சின்ன பந்துக்கள் அன்பானவர்கள் அயலார் உயிருள்ள தேவனை அறிய வேண்டும் என்ற வாஞ்சியை நீங்க உண்டு பண்ணி இத்தனை வருஷ காலமாக இதை நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த அழைப்பு கூட தாழ்மையோடும் உண்மையோடும் அவர்கள் அவர்கள் உங்களோட இந்த சங்கம மொழிகளை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே என்ன அவர்களை நீங்க பிலப்படுத்தி தைரியப்படுத்தி நீங்க நடத்தி கொண்டு வாருகிறவைக்காக பரலோக ஞானத்தினால் நடத்தி கொண்டு வாருகிறவைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவருடைய தேவைகளை அவர்கள் நினைக்க முதலே நீங்க சந்தித்து அவர்களை ஆசீர்வாதத்தை இன்னும் இன்னும் உங்களுக்கு இந்த சாட்சியாக வாழத்தக்கதாக அயலார் மத்தியில், அன்பான மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், பேரப்பிள்ளை மத்தியில், இனசன மத்திய சௌரங்கள் மத்தியில், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் இருந்து யாரை இந்த சங்கம மொழிகளை இழைக்கப்படுகிறார்கள் அவர்களிலும் அவர்களும் இவர்களில் உங்களுடைய உண்மையான அன்பையும் தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. என்னும் என்னும் ஆசீர்வதிங்கும் ராஜா, ஆசீர்வதிங்கும் ஆசீர்வாதத்தை இன்னும் சாட்சியாக இருந்து உங்களுக்கென்று பல காரியத்தை செய்யத்தக்கதாக சாட்சியாக செய்யத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி நீங்கள் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவருக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி. உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. அவவும் உங்களுக்கென்று செய்யும் சேவையை நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் என்னும் அவ உங்களுக்குள் கால் ஊன்றி நின்று என்னும் என்னும் உங்களுக்கு என்று பல காரியங்களை செய்யத்தக்க சாட்சியாக நீங்க கொடுத்த ஞானம் அவர்களுக்குள்ளால் அவள் நடத்தி கொண்டு வாருங்க, வழி நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த சந்ததியை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ராஜா. இந்த சந்ததிகளால் நீங்கள் ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நீங்க வழிநடத்தி கொண்டு வாரு. உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக இந்த வாழ்வ பிள்ளைகள் ஆண்டவர் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக காலூன்றி நின்று தள்ளாடாதபடி நீங்கள் அவர்களை காத்து கொண்டு வார கிருபிக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. பலன் கொடுக்கும் திராட்சை செடி போலும், கனி கொடுக்கும் திராட்சை செடி போலும், பலன் கொடுக்கும் ஒலிவ மரக்கன்றுகள் போலும் ஆசீர்வதிக்கிறவரே, ஆசீர்வதிக்க வல்லவரே, ஆசீர்வதித்து கொண்டு வாரவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகன மேல மேலே பொறுப்படுங்க ராஜா. வரப்பிரியாவியர்கள் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து அவர்களை கால் ஊன்றி கேள்வாரியா இயேசுவே, உங்களுடைய கால் ஊன்றி தள்ளாடாவோடு நிற்கத்தக்கதாக இந்த குடும்பத்தை உங்களோட கல்வாரியாக இயேசுவே, உங்களில் கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக காற்றோ புசல் போன்ற அசைக்கப்படாதபடி வேலி அடுத்து நீங்கள் காத்து கொண்டு வர கிருபைக்காக காக்க வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். சந்ததி சந்ததி ஆசீர்வதித்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர்களுக்குள்ளால் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை சிறந்து வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பொல்லாத காலத்தில் வாசம் பண்ணும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க தான் ரத்தத்தினால் மூடி உங்களோட பிள்ளைகளை அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், சௌரன் சௌதரி வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம் இந்த ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கிற சங்கம மொழியிலேயே நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி சங்கார தூதன் அணுகாதபடி காத்து கொண்டு வாரதுவனே என்னும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன வாஞ்சைகளை மனதில் நீங்கள் போடுகிறீங்களோ நீங்கள்தான் அந்த வாஞ்சனைகளை கொடுக்கிற தேவன். அந்த வாஞ்சைகளையும் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி எல்லைகளை பெரிதாக்கி உங்களால் நடத்த முடியும். நடத்தத்தக்க பலன், வல்லமை, ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்து நீங்க நடத்துவீங்க. நீங்க துடைக்கின ஊழியத்தை நீங்க நடத்துவீங்க. செம்மையாக செம்மையாக நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திருக்கிறோம். ஏதோ துளப்பு கொடுத்து காலை தொடங்கி இதுவரை நேரம் முடிவர் எந்த ஒத்துழைப்பு கொடுக்கும் பிள்ளைகள் ஆறாயிருந்தாலும் ஜபத்துக்கூடாகவோ துதிக்கூடாகவோ செய்தி கூடாகவோ பாடல் கூடாகவோ எது கூடாக ஒரு வார்த்தை கூடாகவோ ஆராய்க்கப்பட்டாலும் எந்த ஆத்மா ஐக்கியப்பட்டாலும் எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தாவே ஆண்டவரே அவர்களுக்குள்ளால் இடப்பட்டு நீங்கள் வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களோட செய்தியை கொடுக்கும் தாசனுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களால் வெளிப்படத்தக்கதாக தேசத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் நேரத்துக்கு வந்து அவங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவரே அந்த ஊழியக்காரரையும் உங்களோட ஆயுதங்களாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, சபையை ஆசீர்வதிங்க ஐயா. அப்ப அவர் குடும்பத்தில் சபையில் சமுதாயத்தில் அவருடைய வாழ்க்கையில் ராஜா உங்களை பிரதிபலித்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக இந்த உலகாக பாசம் பொன் வெள்ளிக்கு இருந்த ஐஸ்வர்யத்துக்கு அடிமையாய் போய்விடாதபடி அவர்களை நீங்க தான் ஐயா வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். அப்பா எங்களுக்கு நீங்க சொல்லி தந்தீங்களே இயேசுவே, எங்களோட பொக்கிஷங்கள் எங்கிருக்க பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேணும் என்று சொன்னது போல் நாங்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உணர்த்தி வழிநடத்துங்களா ஐயா. எத்தனையோ பிள்ளைகள் ஒரு நேரம் உணவுக்கு உணவு இல்லாமல், உடுக்க உடுப்பில்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவரே அவர்கள் தங்களுக்கு கிடைப்பதை பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக, பங்கிட்டு கொடுத்து அவர்களை திருவையை சந்தித்து அந்த பசியை போக்குறவர்களாக இருக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கு மேலாக இது கூடாக உங்களோட அன்பையும் அவர்கள் வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட ஊழியக்காரரை நீங்க உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் அந்த அபிஷேகத்தை போட்டு அட்டித்து விடாதபடி உலகம் அவர்களை பார்க்கிறது என்று எண்ணோடு அவர்கள் நடக்கத்தக்கதாக இயேசுவே நீங்கள் எப்படி நடந்து உங்களை அன்பை வெளிப்படுத்தி நீங்கள் ஆண்டவர் என்றதை அவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக தாழ்மையோடு முன்னோடும் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா, உணர்த்தி வழிநடத்துங்க. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா அமெரிக்கா தேசத்துக்காக விசேஷமாக உங்கள் அண்டையில் வருவோம். இந்த தேசத்தை நீங்கள் 180 வருஷமாக அந்த வருஷத்தை என்று இந்த 280வது வருஷத்தை கண்டுடுவோம் என்று சுதந்திரத்தை பெற்று கண்டோம் என்று அதற்காக ஆராதனை செய்து உங்களை துதிக்கும் உங்களோட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த 280 வருஷத்தையும் நீங்கள் சுதந்திரமாக அவர்கள் நடத்தத்தக்கதாக இந்த அமெரிக்க தேசத்தை நீங்கள் ஆசீர்வைத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே 90% உங்களை ஆராதித்த மக்கள் இப்பொழுது இந்த தேசத்தில் 60% தான் உங்களை ஆராதிக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கை இடம் போட்டு பார்த்து பார்க்கிறார்கள் ஐயா. உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை சந்தது செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட திருக்கிறதுனால் அந்த தலைவரையும் பொருட்படுத்து ஆண்டவரையும் கூட ரத்தத்தினால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட வார்த்தையை அவர்கள் பிறட்டாதபடி, உங்களோட வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாக, உங்களோட அடிச்சுவோட பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக இருந்த ஆண்டவரையே மக்கள் விட்டுவிடாதபடி, விட்டு அலைந்து தெரியாதபடி, பின்வாங்கி போகாதபடி காத்துக்கொள்ள நடத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பரிசுத்தாவியானவரை இடகட்டி வழிநடத்துவோம். உலகத்திலேயே பேர் பெற்ற தேசம் ஐயா, எத்தனையோ மிஷனமாக எழுப்பின தேசம், இன்றைக்கு நாங்களே உங்களோட பிள்ளைகளாகி நாங்களே தப்பினே இந்த மிஷனரி மாறக்கூடாகத்தான் படித்து பட்டம் பெறத்தக்கதாக கிருபை செய்யுங்கள். உங்களை ஆராதிக்கத்தக்க வசதி வழிகளை எங்களை தேசத்தில் கொடுத்தீங்கள் ராஜா. ஆங்கிலம் படிக்கத்தக்கதாக வசதிகளை கொடுத்து அவசியம் பண்ணி நீங்கள் எத்தனையோ விதமான ஆசீர்வாதத்தை அந்த மிஷினரை கூடாகத்தான் நாங்கள் எங்கள மூதாய வேறு எல்லோரும் அறியத்தக்கதாக இருந்தது. அதுக்காக நன்றி சொல்லுவோம். எவ்வளோ பேர் நன்மை பெற்றின்றாஜா பின்வாங்கி போனவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களையும் காண்கிறதுவனாய் இருக்கிறீர்கள். அவர்களையும் திரும்பவும் ஆண்டவரே பின்னுக்கு வைத்த கால திரும்ப முன்னுக்கு வைத்து உங்களை நேசித்து உங்களை ஆராய்த்து உங்களை ரட்சிப்பின் திட்டத்தை பெற்று உங்களோட பிள்ளைகளாக ஜீவிக்கத்தக்கதாக உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். இந்த அமெரிக்கா தேசத்தை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ தலைவரை ஆசீர்வதிங்கோ ராஜா, பின்மாறி முன்மாறிய ஊட்டி இந்த தேசத்தை ஆசீர்வதிங்கோ. உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். அயல்நாடாக இந்த கனடா தேசத்துக்காக உங்களை நண்பர்களும் அப்பா இந்த கனடா தேசத்தை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க தகப்பனே. எத்தனை விதமான நன்மைகளை கொடுக்கும் இந்த கனடா தேசம். திரும்பவும் உங்களோட வார்த்தையை ஆண்டவரே உச்சரிக்கிறவர்களாக ஆண்டியவரே பாலமென்றிலும் பாடசாலைகளிலும் உங்களோட பரமண்டல சிவத்தை சொல்லி தொடங்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்தும் ராஜா. அந்த வார்த்தைகளை ஆண்டவரே மறந்து போகாதபடி நடக்கத்தக்கதாக உங்களோட வார்த்தைகள் விடுதலை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும் என்று அவர்களை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த பெரிய சலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். 60 மேல 60 தமிழ் சபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தமிழ் சபைகள் ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஐக்கியத்தை உண்டு பண்ணி நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். எப்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க பிரபஞ்சத்தில் இருந்து தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி கூட ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாயிருந்து கடைசி மட்டும் கூட ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக ஒருவர் ஒருவர் நேசி உன்னை போல் பிறனை நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்படுந்து ஒவ்வொருவரையும் நேசித்து நடக்கிற ஆண்டவரே ஊழியக்காரராக இருக்கத்தக்கதாக விசேஷமாக இந்த தமிழ் தமிழில் நடத்தும் ஊழியக்காரரை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர்றவரே உங்களை துதிக்கும். சந்ததி சந்ததியாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்களோட அபிஷேகத்தினால் அவர்களை நிறைய ஆசீர்வதித்து இந்த அபிஷேகம் ஆரோனி அபிஷேகத்தது போல் இந்த அபிஷேகம் அவர்களை சிறசிலிருந்து ஊற்றப்பட்டு மற்றவர்களையும் அவர்களை சந்ததியும் தொடத்தக்கதாக பெருங்கால சந்ததியை தொடக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை விட்டு உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களை உங்களை விட்டு பின்வாங்கி மறுதளித்து உங்களை ஆராதிக்கும் ஆராதிக்காமல் இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம் ஐயா. உங்களை நேசித்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பின்வாங்கி போயிருக்கும் ஆகத்துமாக்களை நீங்கள் காண்கிறீங்க. தண்டியாதைங்கோ ராஜா, மறக்காதைங்கோ. திரும்பவும் அவர்களை உங்கள் அண்டை இழுத்து கொண்டு வர முடியும். இழுத்து கொண்டு வர வெல்ல வர்றதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆண்டவரே வயசுன்றவர்களுக்கு கொடுக்கும் சலுகை ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். விசேஷமாக வைத்திய வசதிக்காக நன்றி சாப்பனே. ஆண்டவரே பாடசாலையில் ஓரளவு வயப்பு மட்டும் படிக்கத்தக்க வசதியை கொடுக்கறது, இலவசமாக படிக்க கொடுக்குற வசதிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதை அனுபவிக்கும் ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்கள். உங்களை அறியாத மத்தியிலும் சாட்சியால் இருந்து இந்த பிள்ளைகள் தள்ளாடாதபடி ஒவ்வொரு ஆத்மாவும் தள்ளாடாதபடி நடக்கத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்தவனே இந்த நேரத்தில் விசேஷமாக சுவீனமாய் பலவீனமாய் இருக்கும் ஒவ்வொருவருக்காக வருகிறோம். வயது சென்றவர்களுக்காக வருகிறோம் ஐயா. உலகத்திலேயே வயது சென்றவர்களும் விதவைகளும் தான் கூட இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கையில் சொல்லுகிறதை எங்கட கண்களால் முன்னாலேயே கண்ணாலேயே காணத்தக்கதாக எங்களுக்கும் நீங்கள் எங்களையும் விதவைகளாகவும் வயது சென்றவர்களாகவும் தான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் கால் தள்ளாடாதபடி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே இந்த தேசத்தில் வயசென்றவர்களுக்கு கொடுக்கும் சலுகை ஒவ்வொன்றுக்காக, வயது போனவர்களுக்கு கிடைக்கும் சலுகை ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். யான இலவசமான பராமரிப்பை கொடுக்கறதுக்காக நன்றி. வைத்திய வசதியை கொடுக்கறதுக்காக நன்றி, வாழ கொடுக்கிற வசதிகளுக்காக, இருப்பிடங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்தந்த இடங்களில் உங்களோட பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளைகள் இந்தந்த இடங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு இப்படி இடம் கிடைத்தது என்று அவர்கள் நன்றியுள்ளவர்களாக சாட்சியாக இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கோ. அவருடைய புத்தி சித்தம் கலங்காதபடி, புத்தி மங்காதபடி காத்துக் கொள்ளுங்கிறாய். மறதியின் ஆவி அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இருக்கு நாளெல்லாம் நடந்து நடந்து திரிந்து உங்களை துதிக்க தக்கதாக எங்கு ஐக்கியப்பட்டாலும் எந்த இடத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் சாட்சி உள்ளவர்களாயிருந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு விடாதபடி கூட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு இந்த எடுத்து பாவிக்கிற ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் இவர்கள் மத்தியில் சாட்சியாயிருந்து இவர்களுக்கு உற்சாகத்தின் ஆவிய கொடுத்து வைதம் பண்ணி பாடலுக்கூடாக துதிக்கூடாக சங்கீதங்களுக்கூடாக இந்த வயது சென்றவர்களை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்ய முடியும். இந்த கொடுத்தவர்களும் அந்த வயது சென்றவர்களும் இந்த தாலந்துகளை பாவித்து உங்களை மகமப்படுத்தத்தக்க சந்தர்ப்பங்களை நீங்க கொண்டு பண்ணி கொடுக்க உங்களால் முடியும். கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஒத்துரைக்கிறோம். இந்த நாளில் ஆண்டு விரைவு வாழ்வ சந்ததியை கைவிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வருங்கால சந்ததி ஐயா படுத்து பட்டம் பெற்று வேலை கிடைக்கவில்லையே என்று எங்கிக் கொண்டிருக்கும் இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு ஏதோ விதத்தில் அவர்களுக்கு வாழ வழியை நீங்க வகுத்து கொடுக்க உங்களால் முடியும். உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். மனம் சோர்ந்து மனம் மடிவாய் போய் உங்களை விட்டு தூர போகாதபடி, மன குழப்பம் அடையாதபடி இந்த வாலிப சந்ததியை, பெருங்கால சந்ததியை நீங்க ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆபிரகாமின் சந்ததி அல்லவா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அத்தனையும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த சந்ததிக்கு உரியதல்லவா? இந்த வருங்கால சந்ததியை நீங்க பேர் பேராக பொருட்படுத்த வழிநடத்தி அவர்களுக்குள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஊற்றி அவர்களை வாழாக்காமல் தலையாக்கி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா சோத்திரிக்கிறோம். சிருஷ்டிகர்த்தரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்கள சாயலாக நீங்க சிருஷ்டித்த உங்கள பிள்ளைகளும் ஒவ்வொருதரையும் உங்கள பரமகரத்தினால் தாங்கி ராஜா அவர்களை நீங்க வாழாக்காமல் தலையாக்கி எழுத்து எடுந்து உங்களோட சேவைக்கு என்றும் உங்களோட ஊழியம் செய்வதற்கும் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கென்றும் உங்களால் பாவிக்க வேணும் என்று வாஞ்சிக்கிறவர்களை ஆண்டவரே நீங்க தொட்டு தொட்டு தொட்டு குணமாக்கி உங்களால் பாவிக்க முடியும். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே துணைக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அந்த துணைகளையே மாட்டுவே உலக பிரகாரமான செயலுக்கு அடிப்படாதபடி அடிமையாய் போய்விடாதபடி காத்து கொண்டு வர அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை பரலோகத்தில் இருக்கிற நிச்சயத்தை நீங்க வெளிப்படுத்தி ஏற்ற துணைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்களுக்கு கொடுத்த அந்த பொறுமைக்காக நான் சொல்லுவோம். அந்நியன் உங்களில் இணைக்கப்படாதபடி நீங்கள் அவர்களை உள்ள தூரம் காத்து கொண்டு வைராக்கியமாக இருக்கத்தக்கதாக காத்து கொண்டு வர எங்கள் அன்பின் தேவனே அவருடைய வைராக்கியத்துக்கூடாக உங்களோட பிள்ளைகளை நீங்க கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களோட சன்னிதானத்தில் அவர்களை ஒரே மாம்சமாக இணைத்து உங்களோட நாமம் மகிமைப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. புதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளை உங்களோட ரசத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. பெற்றாருக்கும் வேண்டிய ஞானம் மரபு பொறுமையை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ விசேஷமாக உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று ஆண்டவரே ஏதோ விதத்தில் உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க, தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் வசதியை உண்டு பண்ண பிரயாணம் பண்ணும். உங்களோட பிள்ளைகளுக்கும் ஆறாயிருந்தாலும் உங்களோட பிள்ளைகளை அந்த அழைப்புக்கு கூப்பிட்டு அழைப்பை கொடுத்த தேவனே அவர்களை ஆண்டிர போக்கையும் பெறத்தையும் ஆசீர்வாதத்து வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து அவர்களை கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வர, திரும்பவும் குடும்ப மத்தியில் சப மத்தியில் சாதா மத்தியில் கூட்டிக் கொண்டு வந்து உங்களை சாட்சி சொல்லி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்களால் நீங்கள் கிரியை செய்து கிருபை செய்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். பிரயாணம் பண்ண ஒவ்வொருதரையும் புறப்படுங்க. பிரயாண வசதிகளை உண்டு பண்ண தேவனே, எதில் அவர்கள் பிரயாணம் பண்ணாலும் அதெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கத்தக்கதாக விமானமோ ஆண்டு காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ கோச்சோ எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கத்தக்கதாக நீங்கள் குறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் பாதுகாத்து கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த மீதியான சங்கம மொழியிலேயே நீங்க பொறுப்படுத்து உங்களோட பிள்ளைகளுக்கூடாக ஆறார் வந்து ஐக்கியப்பட்டு உங்களை மாமப்படுத்த வேணும் என்று நீங்க அழைப்பை கொடுத்தீங்களோ அவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நேரத்துக்கு வந்து இதை சிறப்பாக செய்து முடிக்கத்தக்கதாக உங்களோட நாமத்தை உயர்த்தி தங்களை தாழ்த்தி உங்களை மகப்படுத்தி செய்யத்தக்கதாக உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழிநடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக வழிநடத்தி கொண்டவரே வழிநடத்த வல்லவரே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்,
0: ஒப்புவிக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணினீர்கள், கார்ல போகுதோ பிளைன்ல போகிறதோ அங்கே பாதுகாப்பென்று. கடந்த வாரத்திலே சகோதரி ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த புக் ரிலீஸுக்காக வந்தவர் உங்களுக்கு தெரியும், நீங்க ஜெபித்தீர்கள். அவர் வந்த பிளைன்லே பொம்மை வைத்து விட்டார்கள். அவர் அங்கு ஒழிக்கிடும் பொழுது அதனாலே 4 மணிக்கு அவர் டிலே ஆகி அவர்கள் அந்த பொம்மை கிளிய பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணும் வரையும் அவர் டிலே ஆகினார்கள். ஆனாலும் அந்த வேளையிலே அவர்கள் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவரை பாதுகாப்பாக இங்கே கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நன்றி செலுத்துவோம். அந்த வகையிலே ஒருவருக்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும். இந்த வெக்கேஷன் காலங்களிலே, ட்ராவல் காலங்களிலே கர்த்தர் தாமே பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும். அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபித்தீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே வழி நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்த ஊழியர் சாமுவேல் அவர்கள் இப்பொழுது பாடல்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே பாடலை அனுப்பி தந்திருக்கிறார். கேட்போமா? ஆமேன். ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்த்துக்கிறோம். இதோ அந்த பாடலுக்காக கலந்து கொள்வோமா? ஆமேன்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத
1: சங்கமம்.
0: ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால், மனிதனை சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில், அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும், அவர்கள் ஊருக்கு வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள், அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைக்கோடியில் ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டியவர்கள்.
1: கனேடிய மண்ணில் இருந்து
0: இந்த இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம். தாங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழி இல்லை. பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால், மக்களின் கோபத்தினால் செத்துவிடுவோம். சீரியருடைய இராணுவத்திடம் சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோடே வைக்க மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய இராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள். செத்தாலும் சாவோம், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை கர்த்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது. விளைவு, சீரியரின் இராணுவத்தினருக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார். இதை கேட்ட இராணுவத்தினர், தமக்கு எதிராய் பெருந்திரளான இராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி, தாம் தப்பி பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை, ஏராளமான கழுதைகள், குதிரைகள், வெள்ளி, பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். குஷ்டரோகிகளோ இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டும் நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தறிகின்றோம். சாவோம் என்றிருந்தவர்களின் மேல் கர்த்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமையினால் சௌரியவான்களானார்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலைகள் நெருக்கி ஏவுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும், தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும், பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், சாபங்கள், சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன், விரக்தியுடன், யார் விடுவிப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை தளரவிடாதீர்கள். உறுதியாயிருங்கள். காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற, வாழ வைக்கிற, வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியங்களானாலும் அவற்றின் தடைகளை விலக்கி ஓடச் செய்து அவற்றின் நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தைகளை விசுவாசியுங்கள், நன்மைகளை கண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: Recording stopped.

0: Amén, amén.
1: Recording in progress.
0: அமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மன்னிக்கவும், பெனியில் திருச்சபை சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் இந்த ஊழியரை வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் வாழ்த்தி கொண்டு அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் சந்தித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருடைய நாளிலும் வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவார். கத்தரை கருத்தில் ஒப்புவிப்போம். ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ். ஆமீன்.
2: ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் இணையச்ச நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து அதை பெற்றுக் கொள்ளும்படியாய், அதை தேவ நோக்கத்துக்காக பயன்படுத்தும்படியாய் எங்களை அழைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராம் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதன் நம்மை பார்த்து கேட்கிறதாகவே நீர் அருள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்தினாம். வார்த்தை ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளுவதாக. நம் அனைவரையும் உம்முடைய வார்த்தையிலே அழுகி பெருக பண்ணுவதாக. ஏனென்றால் உம்முடைய வார்த்தையை எங்களை மீட்பிக்கிறது, தப்புவிக்கிறது, பாதுகாக்கிறது, வழி நடத்துகிறது, ஏந்துகிறது, தாங்குகிறது. ஆகவே உம்முடைய வார்த்தை என்ற நாளிலே ஒவ்வொருவரையும் நம் அனைவரையும் மீட்பிக்கட்டும், எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, வாசிப்போம். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27-28 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார். அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இது மிக மிக முக்கியம். இந்த ஐடென்டிட்டி அல்லது இந்த புரிந்துணர்வு நமக்கு இல்லாதபடியினால்தான் இன்றைக்கு அநேக காரியங்கள், அவவிசுவாசங்கள், தந்திரங்கள் இவைகள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னால், தேவன் எங்களை ஆசீர்வதித்து விட்டார் என்ற அறிவு இன்னும் நமக்கு வரவில்லை. நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே ஆசீர்வதியும், இதை செய்தால் ஆசீர்வதிப்பாரா, அதை செய்தால் ஆசீர்வதிப்பீரா, தசபாம் கொடுத்தால் ஆசீர்வதிப்பீரா, சபைக்கு ஒழுங்காக வந்தால் ஆசீர்வதிப்பீரா, இப்படியாக ஆசீர்வாதத்தை தேடி அலைகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் மாறாக அவரோ எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவருடைய புதிய உடன்படிக்கை என்ன? நம்மை விட்டு அவர் ஒரு பொழுதும் விலகுவதில்லை, கைவிடுகிறதில்லை. ஆமேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், தேற்றரவாளனை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னவர் அப்படியாக தேற்றவாளனை எங்களுக்காக அனுப்பியும் வைத்திருக்கிறார். ஆனால் நாங்களோ அந்த அறிவில்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வந்து, வாருமாண்டவரே, தாருமாண்டவரே, ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்று நாங்கள் பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய உடன்படிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அது நித்திய உடன்படிக்கை. எங்களுடைய கிரிகியை வைத்து அவர் என்ன செய்யவில்லை, உடன்படிக்கை பண்ணவில்லை. அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம், ஆமென், எங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அது ஒரு நாளைக்கு வேலை செய்து இன்னொரு நாளைக்கு வேலை செய்கிற காரியமாய் அல்ல. ஒரு நாளைக்கு அது எங்களை மேற்கொண்டு இன்னொரு நாளைக்கு எங்களை விட்டு விலகி போகிறதாயும் அல்ல. அது என்றென்றைக்கும் எங்களோடு கூட பண்ணப்பட்ட உடன்படிக்கையாயிருக்கிறது. உடன்படிக்கை என்றாலே அதுதான், ரெண்டு விதமான உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை நம்முடைய கிரிகையை வைத்து செயல்படுகிறது. நீ 8 மணி நேரம் வேலை செய்தால் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்பது உலகத்தினால் நமக்கு கொடுக்கப்படுகிற உடன்படிக்கை. எந்த உறவும் அல்லாமல் எந்த உறவின் பிரதிபலினால் வருகிற உடன்படிக்கை அவைகள் அல்ல. அப்பேற்பட்ட உடன்படிக்கை வேலை சம்பந்தமாய் வருகிற உடன்படிக்கை. நீ 8 மணி நேரம் வேலை செய்தால் அதற்கான கூலி உனக்கு கொடுக்கப்படும். ஆனால் உறவு சம்பந்தமாய் வருகிற உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கை அல்ல. பிள்ளைகள் நல்லவர்களோ கெட்டவர்களோ எப்படிப்பட்டவர்களோ, பேரண்ட்ஸுடைய தாய் தகப்பனுடைய சொத்துக்கள் அவர்களுக்கு தமனாக பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அது அவர்களுடைய கிரிகையினால் உண்டானதல்ல. தாய் தகப்பன் தாங்கள் கஷ்டப்பட்டு தாங்கள் அதுக்கு பிரயாசம் பண்ணி தாங்கள் சேர்த்து வைத்த சொத்தை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சொத்து சரிசமனாக எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது அன்பின் நிமித்தம் கொடுக்கப்படுகிற, அன்பின் நிமித்தம் செய்யப்படுகிற உடன்படிக்கை. ஆகவே ஜெயத்து கிறிஸ்து நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அன்பின் நிமித்தம் பண்ணின உடன்படிக்கை. நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான். இது பிள்ளைகளின் பிள்ளை நல்லவர்களா இருந்ததனால் அல்ல, அந்த தகப்பன் நல்லவனா இருந்தபடியினால் அவன் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும். பார்க்காத அந்த பிள்ளைகள், இதுவரைக்கும் அவருடைய கிரிகையை காணாத தகப்பன், தகப்பனுடைய தகப்பன் என்றால் தாத்தா, பேர பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சிந்தித்து இப்பொழுதே அவர்களுக்காக தான் கஷ்டப்பட்டு அவர்கள் மேல் காணாத அந்த பிள்ளைகள் மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தம் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் மேன்மையாக மகிமையாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சொத்து சேர்த்து வைக்கிறார். அப்போ ஒரு சாதாரண மனுஷனே தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து சிந்தித்து அப்படி செயல்பட்டு இருப்பாரானால் நம்முடைய தேவன் அதை பார்க்கிலும் எங்களுடைய சகல ஜெனரேஷன் சந்ததி சந்ததியார் நாங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு சகலத்தையும் நமக்காக செய்து முடித்து அதை இலவசமாய் நமக்கு நம்முடைய சொத்துக்களாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கவனியுங்கள், தேவன் எங்களை உருவாக்கின பொழுது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அவரை போலவே அவருடைய சாயலாகவும் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய வல்லமை மகிமை பொருந்தினவர்களாயும் எங்களை உருவாக்கி இருக்கிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். அப்ப எந்த குறைவும் இல்லாமல் தேவனங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், ஆதாமினால் நாங்கள் என்ன செய்யப்பட்டோம், நாங்கள் அந்த மகிமையை தேவசாலை இழந்து போனோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவைகள் மறுபடியும் நமக்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் மறுபடியும் நம்மை வந்து மேற்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மறுபடியும் புதிய சிருஷ்டியாக அவருடைய வித்தினால் குறைவற்ற நிறைவான பரிசுத்த வித்தாகிய வசனத்தினால் நாங்கள் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டோம். கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் மறுபடியும் புதியவர்களாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் இவைகளை வாசிக்கலாம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பிசாசினால் வந்த சுபாவங்கள் சாபங்கள் எல்லாமே ஒழிந்து போயின. கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுதாமே நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை பூரணமாய் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆமென். அப்ப ஒரு மனுஷனை தேவன் உருவாக்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்யவில்லை, அவனை சபிக்கவோ அல்லது அவனுக்கு தண்டனையோ அல்லது வேதனையோ குறித்து அவர் பேசாமல், அவன் உருவாக்கப்பட்ட உடனே அவன் மேல் அவர் பேசின வார்த்தைகள் ஆசீர்வாதமான. ஏனென்றால் என்னத்தை பேசுகிறோமோ அந்த வார்த்தைகள் தான் அவர்களை மேற்கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நம்மை அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக அவர் உருவாக்கினது மாத்திரமல்ல, நமக்கு தேவையான சகலத்தையும் நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே உருவாக்கி இருக்கு. ஆமென். இது மிகவும் அவசியம். அநேக பிள்ளைகள் எனித்தான் நாங்கள் ஜெபித்து, எனித்தான் நாங்கள் உபவாசித்து, எனித்தான் நாங்கள் அழுது குளறி மண்டாடி, இதற்கு பிறகுதான் தேவன் ஏதாவது செய்வார் என்பதாக அல்ல, அல்லது நான் செய்கிற அளவின்படி தேவன் செய்வார் என்பதாகவும் அல்ல. நான் கிரிய நடப்பித்தால் தேவன் கிரிய நடப்பிப்பார் என்பதாக அல்ல. ஒரு மனுஷனை உருவாக்கும் முன்பதாக, அவன் ஜெபிப்பதற்கு முன்பதாக, அவன் அவரிடத்திலே அழுது குளறி கண்ணீர் வடிப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு தேவையான சகலவற்றையும் அவர் உருவாக்கி விட்ட பின்பே மனிதனை தேவன் உருவாக்கினார். அவனுக்கு தேவையான மாத்திரமில்லை, அவனுடைய சந்ததிக்கு தேவையான சகலத்தை உருவாக்கின பின்னராகவே தேவன் அவனை உருவாக்கினார். அப்ப நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது என்ன, நமக்கு தேவையான சகலதும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு தேவையான சகலதும் இருக்கிறது என்று நான் விசுவாசிப்பதற்கு பதிலாக, தாறுமாண்டவரே வாறுமாண்டவரே என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஏனோ அவர் தடுத்து வைத்திருக்கிறார், ஏனோ அவர் தராமல் இருக்கிறார் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 நாங்கள் இதை வாசிக்கிறோம். அப்ப தேவன் கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் சத்துரு மூலமாய் சத்துருவின் வஞ்சனை மூலமாய் இழந்த யாவற்றையும் அவர் மறுபடியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இழந்தவர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம், தகுதியற்றவர்களாகவே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்பதை அறியாமல் இருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறோம். தேவன் மறுபடியும் நம்மேல் ஆசீர்வாதம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூறினதுதான். ஆதியாகமத்திலே தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உருவாக்கி அதற்கு பிறகு மனுஷனையும் உருவாக்கி ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் கவனியுங்கள், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் எங்கள் மேல் ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. ஆறால் சர்வ வல்லமை உள்ள தேவனால் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை யாராலும் எவராலும் ஈவன் தேவனாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய வார்த்தைகள் மாறுகிறதில்லை. நீங்கள் பலிகி பெருகி, அப்ப ஏற்கனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அழுகுதலையும் பெருகுதலையும் தேவன் கூறிவிட்டார். நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி, அப்ப நிரப்புதல் எங்களுடைய வாழ்க்கையிலே கூறப்பட்டாயிட்டு, பலகி பெருகி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப இந்த ஆசீர்வாதம் பிரியமானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அன்றைய நாளிலே தேவன் பலகி பெருகு என்று சொன்ன அந்த வார்த்தை இன்று வரைக்கும் எல்லாமே பலகி பெருகுகிறது. ஆடு மாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவரவியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், செடி கொடி இவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நீர் வாழும் பிராணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இவைகள் எல்லாமே இன்று வரைக்கும் பலகி பெருகுகின்றன. தேவன் மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னபடியே எல்லாமே பலகி பெருகி கொண்டுதான் இருக்கிறது. இன்று வரைக்கும் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சத்துருவுக்கு கீழ்ப்படிந்த பிறகும் பலகி பெருகுதல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விசுவாசியின் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, அவவிசுவாசியின் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, நல்லவர்கள் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, தீயவர்கள் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அவர்கள் எல்லாரும் பலகி பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையிலே மாற்றம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்னும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை, இன்னும் தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் இன்னும் கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தடுத்து வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை இப்படியாக வனாந்தரத்திலே நடத்துகிறார் என்றெல்லாம் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். இயற்கையை பாருங்கள், உங்களுக்கு முன்னால் இருக்கிற இயற்கையை பாருங்கள். இவைகள் எல்லாம் அன்று தேவன் உருவாக்கினது. வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். இன்று வரைக்கும் நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் வெளிச்சம் இருக்கிறது. மழை நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மேலும் பெய்கிறது. சுவாசம் காற்று நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அது நன்மையாக செயல்படுகிறது. ஆமென். அப்ப தேவ ஆசீர்வாதத்திலே எந்த குறைவும் இல்லை. நம்முடைய விசுவாசத்தில் தான் குறைவு இருக்கிறது. நம்முடைய தவறான எண்ணங்கள் தான் தேவ ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறது. கவனியுங்கள், தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படியும் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். தேவ சாயல் உடையவர்களாய், தேவ அன்பிலே நிறைந்தவர்களா, தேவ அன்பினால் செயல்படுகிறவர்களா, தேவனை போல எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களா நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவன் அதற்காகத்தான் அவரை போலவே நம்மை உருவாக்கினார், அவருடைய அன்பை கொண்டு நம்மை உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப எவ்வளவு பெரிதான அவர் உருவாக்கின சகலவற்றை பார்க்கிலும் நாங்கள் எவ்வளவு பெரிதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். தேவ சாயலாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இடத்திலே நாங்கள் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் அல்லாமல் எல்லாமே நம்மை ஆண்டு கொள்ளும்படி நாம் என்ன செய்திருக்கிறோம், அனுமதித்திருக்கிறோம். நாங்கள் தான் அனுமதித்திருக்கிறோம். நோய்கள் எங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், ஆளுகை செய்வதற்கு பதிலாக மற்றவைகள், தரித்திரம் நம்மை ஆளும்படி, பற்றாக்குறைவுகள் நம்மை ஆளும்படி, வேதனைகள் துன்பங்கள் நம்மை ஆளும்படி நாங்கள் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தேவன் அல்ல. தேவன் இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை. கவனியுங்கள், ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சேச்சிலே 3 சகோதரிமார், இன்னொரு சேச்சிலே அனத 3 சகோதரிமார்களுக்கு பிள்ளைகள் இல்லை. பல வருடங்களாகி திருமணமாகி பல வருடங்களாகியும் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் கவனிங்கள், இந்த வசனத்தை நான் படித்திருக்கிறபடினால், தெரிந்திருக்கிறபடினால், இதை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறபடினால் அவர்களை பார்த்து சொன்னேன், தேவனை கவனியுங்கள், இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியுமே நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதித்தார். பலுகி பெருக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே தெருவிலே இருக்கிறவர்கள், பிள்ளை வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள், தவறான உறவிலே இருக்கிறவர்கள், தேவனை நம்பாதவர்கள், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அந்நிய மதத்தார், இவர்கள் எல்லாரையுமே இந்த ஆசீர்வாதம் மேற்கொண்டு அவர்களை பலுகி பெருக பண்ணுமானால் தேவ பிள்ளையாகிய நீங்கள் நிச்சயமாய் பலுகி பெருகுவீர்கள். இந்த வார்த்தையை தேவன் உங்கள் மேல் கூறிவிட்டார். இதை தடுக்க யாராலும் முடியாது. ஆகவே விசுவாசிங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, நான் ஜெபிக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன், அவர்களுடைய வாய்த்திலே பிள்ளைகள் இருக்கிறதாக என்னுடைய சிந்தையிலே பார்த்து, இதுதான் தியானம், இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் தியானமாயிருந்து, அப்ப இந்த வார்த்தையின்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுடைய வாய்த்திலே தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான பிள்ளை இருக்கிறது என்பதை என்னுடைய சிந்தையிலே நான் தியானித்து இயேசுவின் நாமத்தினால் பலுகி பெருகுவாயால், இதுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளும் தாமதங்களும் நிர்மூலமாகி போகலாம் என்று சொல்லி 2 சேச்சிலையும் இந்த 6 பேருக்காகவும் நான் ஜெபித்து விட்டு யூகே தேசத்துக்கு புறப்பட்டு வந்தேன். அதற்கு அடுத்த வருஷம் மறுபடியும் இதே 2 சேர்ச்சுக்கு நான் விசிட் பண்ணின பொழுது, கவனியுங்கள், 2 சேர்ச்சிலேயுமே நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள், 4 பேருக்கு பிள்ளைகள் ஏற்கனவே கிடைத்து விட்டது, மற்ற 2 பேரும் ஏற்கனவே பிரெக்னண்டாய் இருந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தை மாறுகிறதில்லை. ஒரு பொழுதும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது, மாறாது. ஆகவே அதை நம்பி, அதை தியானித்து நாங்கள் பேசுவோமானால் அங்கே பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஆனால் எங்களுடைய தியானங்கள் தவறாயிருக்கிறபடினா, இல்லை நடக்க இல்லை, கிடைக்க இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, இப்படியாக தவறாக நாங்கள் நினைக்கிறோம். பிராந்தேசத்திலே இன்னொரு சகோதரன், அவர் வந்து பிள்ளைகள் இல்லை, உங்களுக்கு கிடைக்காது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் இதே வார்த்தைகளை அவர்கள் மேல் நான் பேசினேன், தியானித்தேன், ஆகவே உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவ்விசுவாசம்தான் தடைகளை ஏற்படுத்துகிறது. ஒரு தேவ மனுஷனிடத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்துக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அநேக வேளைகளிலே அவர்கள் அப்படித்தான் பேசுகிறார், நீ வந்து எப்படி, நீ வந்து பேரன் உமன் என்று சண்டை பிடிக்கிறார்கள். குடும்பங்களிலே பேசுவது அவ்விசுவாசமாய் இருக்கிறது. ஜபங்களுக்கு தடை ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய அவவிசுவாசம். தேவன் பேசியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கூறியும் நமக்கு வராதபடிக்கு நம்முடைய அவவிசுவாசங்களே தடுத்து நிறுத்துகிறது. தேவன் அல்ல, ஆனால் தேவனை நம்புவோமானால், மார்த்தாளே மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கவனியுங்கள், ஒன்று இல்ல ஒன்று எபிரேயர் 3 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனவர்கள் என்று பார்க்கிறோம். கவனியுங்கள், 18 வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல், கவனியுங்கள், என்னுடைய இளைப்பாறுதல், தேவனுடைய இளைப்பாறுதல், தேவனுடைய ஆசீர்வாதம். பின்னும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலே பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம் என்றால், பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? கீழ்ப்படியாம எங்கே வருகிறது, எப்படி வருகிறது? அவவிசுவாசத்தினால் வருகிறது. ஒருவர் சொன்னதை நாங்கள் கீழ்ப்படியாமல் போவோமானால் நீங்கள் மழை வரப்போகிறது, குடையெடுத்து கொண்டு போங்கள் என்று சொன்னால், ஒருவர் அதற்கு கீழ்ப்படியாமல் போவாரானால் அவர் சொன்ன வார்த்தையை, மழை வருகிறது என்று அவர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை என்று அர்த்தம். அதே போலத்தான் இங்கே என்னத்தை பார்க்கிறோம், அவர்கள் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால், கவனிங்கள், இப்ப சரியான கருத்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஆதலால் விசுவாசத்தினாலே, அவவிசுவாசத்தினாலே, சாரி, அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. தேவன் வாக்கு பண்ணி இருந்தும் அந்த வாக்குக்குள்ளே அல்லது அந்த வாக்கு தத்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அவவிசுவாசம் என்ன செய்து போட்டது? தடுத்து போட்டது. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் அவருடைய சொந்த கிராமத்தை விட்டு அல்லது தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு சென்றார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதற்கு காரணம் அவர்களுடைய அவவிசுவாசம். அப்ப அவவிசுவாசம் தான் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, மேன்மை, அற்புதங்கள், அதிசயங்கள், சுகங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தடுத்து

எல்லாம் பலிசி பெறுங்கள் என்று தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் நோவாவுடைய வாழ்க்கையிலே, மறுபடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, அப்புறமா பார்த்தீர்களானால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே, அதற்கு பார்ப்பீர்களானால் ஜாக்கோபுடைய வாழ்க்கையிலே, இப்படியாக மறுபடியும் தேவன் இதே ஆசீர்வாதத்தை திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆனால் இதை விசுவாசிப்போமானால் இன்றைய நாளிலே

0: பண்ணும். எங்களை உம்மை போலவே உம்முடைய சாயலின் படி உம்முடைய ரூபத்தின் படி எங்களை உருவாக்கி எங்களை ஆசீர்வதித்த உங்களுடைய நல்ல தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் பலிக்கு பருகுவோம் என்பது உம்முடைய சித்தம். நீர் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கூறியிருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் உம்முடைய மகிமையிலே, உம்முடைய சமாதானத்திலே, உம்முடைய சந்தோஷத்திலே, உம்முடைய அறிகிற அறிவிலே, உம்மோடுள்ள உறவிலே இன்னும் அதிகமாய் அழுகி பெருகுவார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள் கர்த்தர்தாமே. அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்திய உங்களையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர்தாமே, எங்களுக்காக பலியாகி அது மட்டுமல்ல, மண்ணான மனிதனை அவர் கைவிடவில்லை. அது மட்டுமல்ல, எங்களோடு அவர் தாமாகவே முன்வந்து உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின் காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர்கள் கர்த்தர் தாமே. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பில் கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தை விதைத்திருக்கிறீர்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்து வரா பாஸ்டர். ஆமேன், ஆமேன்,
0: ஆமென்,
1: ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேலையில் முடிவெற்றி கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளைய நாளிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ். ஆமேன்,
0: ஆமென்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசன் லீப்ரஹாம் அவர்கள் விசுவாச வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி இருக்கிறார், உடன்படிக்கையூடாக வழிநடத்தி இருக்கிறார். பெண்கள் திருத்தி மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்து வழிநடத்தி இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர்தாமே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சபையையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சபை உறுப்பினர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையில் முடிவருவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென், ஆமென்.
2: Recording stopped.
1: அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் செய்திகளோடு இணைந்தோம், ஒரு சில பாடல்களோடு இணைந்து நித்திய வெளிச்சம் பல்சு நிகழ்ச்சியில் இணைவோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடல்கள்

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: அன்றைக்கு எசேக்கியேலை பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளை உயிர் வரச் செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒன்று சாமுவேல் 2:30 நம்மை மாட்சிமைப்படுத்துபவனே நாமும் மாட்சிமைப்படுத்துவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும் போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜெப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் வளர ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மந்தாட்டுகளை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த ஒலி நாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு

வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

ஒலி நாடாவிற்கும் மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் டி கென்னடி பிரேமா, 25x38 ஜோதி ராமலிங்க வீதி, பஜனை கோயில் தெரு, சூளைமேடு, சென்னை 94. செல்போன் 9840131279 மற்றும் 9380982856. பாடல்களை கேட்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேங்க்யூ, தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா, வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா, கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன். நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம் உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அதை குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரில நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது.
ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துலதான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்தில் இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் அ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர்
அவர் அதை சொல்றாரு, உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:1 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களை. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன், நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்தில் கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, ஏன் கமிட்டியில் நிக்கிற, என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை உடைத்துவிடும்,
உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம் செக்ஸ் ஃபீலிங் அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24வது வசனத்தோட வாசிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6வது வசனம் இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுனா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதினேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இத கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதிருப்பேன் 8வது அதிகாரத்துல, நான் ஆவியினால சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்றார். அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம்,
ஒண்ணு, வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும், ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா பைபிள் சொல்லுது தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, நான் இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே.
அது எனக்கு தெரியாதுங்க, ஆனா ரொம்ப நல்லவருங்க. அவரு நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திருமணம் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நாம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமண்ட ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திருமணியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமண்ட ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பைஹார்ட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான், திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்பல காரியங்களை சொல்லித்தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது 2 ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த 2 இடத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம்

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். வார்த்தைகளின் வெளிச்சம் உதயமாகின்றது சங்கம வானொலி நிலையத்திலிருந்து. இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் உலகமெங்கும் பிரகாசிக்க இருளகல தாழ்ந்த குறுக்க தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தாவியானவர் நமக்குள் தம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆகையால் நாம் எண்ணாம் ஆவியில் நிரம்பப்படவும் கர்த்தருடைய கரத்திலுள்ள கத்தரியால் வெட்டப்படவும் நம்மை அர்ப்பணித்தால் போதும், நாம் தொடர்ந்து கர்த்தருக்காக வார்த்தைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கலாம். இந்த சங்கம வானொலியத்திலே ஆமென். இன்று துதி ஆராதனை பாடல் வேதத்தியான பகுதியில் தாழ்ந்த கொடுப்போம். பிரதர் மகேந்திரன், சிஸ்டர் கருணா, சிஸ்டர் கிரேஸ், சிஸ்டர் ரஜன் அலங்காரமணி, சிஸ்டர் டோலி ஆகியோர். செய்தியாளர்கள் பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா, பாஸ்டர் ராஜநாயகம் இந்தியா, ரெவரன் ஸ்டீவன்ஸ் காப்ரவுண்ட் ஆகியோர். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை மாலை இரவு வேளையிலே இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்க தேவனே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதி தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி முதாணி பாய்ந்த கரத்தால் ஆசீர்வதித்து இன்று அந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தருகின்ற சங்கம வானொலியை நிறைவு கூறுகிறோம். லெஸ்லி பிரதர், சிஸ்டர் ரீட்டா, பிள்ளைகள் பெருமக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளை கலந்து கொண்ட பிள்ளைகள், தளர்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுக்கிற தாசர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஒரு ஆவில் அணுகொண்ட நாளாக நீர் மாற்றி அமைக்க வேண்டுமாக செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை நமது பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக, புது பிரசன்னம் ஊற்றப்படுவதாக சுவாமி. இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் உள்ளகம் அங்கும் 97 ரேடியோலே கத்தாவே இந்த நிகழ்ச்சியை போகும் பொழுது அநேகர்கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஒன்றான மேத்தேவன் நீரே என்று கண்டுகொள்ள நீர் இன்றைய நிகழ்ச்சியிலே கிருப செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். தாழ்ந்து துதித்து ஆராதித்து பாடல் பாடி வேதத்தியான பகுதியை நடத்துகிற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தேவனே, இந்த பிள்ளைகள் துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த சத்தம் ஆண்டவர் பரலோகத்தை அசக்கட்டும், இந்த உலகத்தை அசக்கட்டும், 97 வேதிகளை கேட்கிற பிள்ளைகள் அசக்கறி கிருமை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். உமது நாமம் மாயப்பட வேண்டும் ஆண்டவரே, உமது வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, இந்த பரிசுத்தான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்தார். உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத கர்த்தாவே, உமது பிரசன்னத்தால் நிரப்பும், ஒரு வல்லமையால் நிரப்பும், கேட்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கற்ற கொடுத்து இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மன மகிழ்ச்சியினாலாக, வார்த்தையில் வேறொன்றி கண்ணொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றி இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கற்றுக்கொடுக்க வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த கர்ணம் அழைக்க போறோம். அவர் வந்து ஜெபித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார்.
1: நன்றி செலுத்துறோம் தகப்பனே. சதா காலங்களிலும் ராஜ்யத்தை உடையவரே, நீதியின் தகப்பனே, யெகோவாயீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போலோரும் சமாதானத்தின் தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரும் நீர் சுவாமி. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் செய்த தகப்பன் ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாய் நீர் அழைத்த அழைப்பிலே ஒருவரும் உண்மை உள்ளவர்களாயிருந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு அநேக ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒப்புக் கொடுக்கிறோம். யுத்தத்துக்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னபடி நாங்கள் குதிரைகளை பாராதபடி கர்த்தாவே உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பாகும். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம். அதை எங்களை கழுவி சுத்தம் பண்ணி தகப்பனே உமக்கு நேராக பரிசுத்தமாய் நாங்கள் வந்து சேரும்படியாய், கரு திரையற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வந்து சேரும்படியாய், எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் கர்த்தாவே சமுத்திரத்தின் ஆழங்களிலே அறிந்து போடுகிறவராயிருக்கிறீர், மன்னிக்கிறவராயிருக்கிறீர். நீர் மன்னிக்கிற தகப்பன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது போல கர்த்தாவே, நீர் எங்களை கடிந்து கட்டி உம்முடைய வார்த்தையினாலே பேசி எங்களை உருவாக்குகிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே சரண்லஸ்லி பிரதருக்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக உங்களை ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியா கத்தரும் உடைய உதவியும் முத்தாசையும் மனித தவைவுகளையும் உண்டாக்கி கொடுக்கும்படியாக இப்போ கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர் நீர். குடும்ப காரியங்கள் ஒன்றிலும் தேவைகளை சந்திக்கும்படியாக இப்போ கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதுவரை நிற்பதன் நீர் மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா தகப்பனே. அது போல நாயந்திரனங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜபிக்கிறோம். சுகமாரோக்கியம் பலம் கொடுத்து இதுவரை வழி நடத்தினவர் இமானுவேலரின் மேலும் வழிபடுத்தும்படி ஆய்வு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் வரப்போற சௌரியலும் ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்துக்காக அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் உடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கிட்டு மாண்டவரே. அப்பா தேவைகள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கைவிடாத தகப்பன் இதுவரை பேர் பெயராக அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கிறார் ஆண்டவரே. அது போல ஒவ்வொரு ஊழியக்காரர் உடைய வார்த்தைகளை கொடுக்க வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய சமாதானம் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய எல்லா அரவணைப்பும் தேவைகளை சந்திக்க ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவர் நீர். தொடர்ந்து வழி நடத்துங்க. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கத்தாவே 30 60 100 மாய ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம். சபைகளை நிரப்புங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர் கத்தாவே. அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக வாழிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையினாலே அநேகர் கத்தாவே, அப்பா ஊழியங்களை செய்கிற அநேகர் சபைகளுக்கு செல்லுகிறவர்களாய் இந்த நாட்களிலே நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் கத்தாவே, பவுலும் சீலாவும் சிறையிலே உம்மை துதித்த போது அந்த கதவுகள் தானாய் தர உண்டது என்று நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறையிலே கத்தாவே அநேகரை சந்திக்க முடியாது. நீர் அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்துங்க. அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கவலைகள் கண்ணீர்கள் இருந்து விடுதலை ஆக்க முடியாது நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்போ தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை கத்தாவே உம்முடைய தேசம் ஆண்டவரே. அப்பா எருசலேம் உலகத்துக்கு தாயா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்து ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை உம்மண்டை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் இம்மானுவேலர் என்பதை அறியாதபடி, மெசியா என்பதை அறியாதபடி அவர்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து இழுத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க. அதில் உள்ள நாடுகளின் எல்லா தீய செயல்களுக்கும் அந்த ஜனங்களை அப்பா விடுதலையாக்கி காத்துக்கொள்ளும்படி ஆய்வு கொடுக்கிறோம். பாவங்களை மன்னிக்கும்படி ஆய்வு கொடுக்கிறோம். அது போல ஒவ்வொரு தேசத்து ஜனங்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டின் அதிபதிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் உமக்கு எதிராக விரல்களை நீட்டாதபடி அப்பா தேவ பயத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ராஜ்யத்துக்கு அந்த ஜனங்களும் வந்து சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிருஷ்டிகள் யாவும் உம்முடையது என்று வாக்குத்தத்தம் பண்ணினேன், அகப்பண்ணேன். அந்த ஜனங்களையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அன்பின் கரங்களினாலே கர்த்தாவே அவர்களை இழுத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் பொழுது ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் ஏறுகிற நெருப்புகளை அணைக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசம் உம்முடைய தேசம்.

வழிகளில் இட்டு போகாதபடி எல்லாரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் பேசுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆசிர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறவர் என்பதை அவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனாலும் தகப்பனே, தவறிப்பவர் ஒவ்வொருவரையும் மீண்டும் எழும்பி பிரகாசிக்கும்படி ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் பொழுது ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே தகப்பனே, எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களையும் அந்த இடத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அதிபதியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாட்டை ஆளுகிறவர்கள் அப்பா நீதியாய் ஆளும்படியாய் இதயத்திலே பேசுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு சத்தியம் போய் சேரும்படியா கிருபை கொண்டிருங்க. ஒவ்வொரு நாட்டின் அதிபதிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு தங்களை இட்டு கொண்டு போகாதபடி உம்முடைய சத்தியத்துக்கு நேராக அவர்கள் தங்களுடைய மனதை திருப்பும்படியாய் எல்லாரோடும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இந்த போராட்டம் உண்டு கர்த்தாவே. அப்பா, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல கர்த்தாவே. தகப்பனே, இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் எல்லாரும் ஜெயம் கொள்ளும்படியாய் கர்த்தர் எல்லாருக்கும் பலம் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தியம் உலகம் எங்கிலும் பரவட்டும். இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது எல்லாரும் அறியட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க எல்லாவற்றையும். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஏறுவின் சேராவீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுவே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி

ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்று.

0: நன்றி சிஸ்டர் கர்ணா என்று என்னாலே சேராமிகள் சேருபிங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற பாடலை படித்தீர்கள். அது மட்டுமல்ல இஸ்லேம் நாட்டுக்காக ஜபித்தீர்கள், சகல நாடுகளுக்காக ஜபித்தீர்கள், கனடா தேசம் இலங்கை நாட்டுக்காக மனதுருத்தோடு ஜபித்தீர்கள். உங்களுடைய பாட்டிலே ஆழ்மான சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டேன். பூமி அனைத்திலும் உமது மகிமை, ஆலயத்திலும் மகிமை, துதிகண்ட மகிமைக்கு பார்த்தீர்கள். வானம் பூமி மோது சிங்காசனம், பூமி மோத பாதபடி, பரலோகம்மை தவிர வேறு யார் உண்டு. இப்படியான அருமையான தெய்வ வசனங்கள் பொருந்திய ஒரு பாடல், அருமையான பாடலை பாடுவீர்கள். தெய்வம் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென்,
0: ஆமென். இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்து பாடலை பாடுற சிஸ்டர் கர்ணாஸ் காபிரோன் தாரியோ. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போகிறோம். கிரேஸ் வந்து தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவன நாமத்தை மாயப்படுத்தி அதுடன் வேதத்தியான பகுதியை எடுத்திருப்பார். நேற்றைய நாளில் வேதத்தியான பகுதியை இதுவரை எடுத்து மிகவும் நன்றாக இருக்குன்னு சாட்சி சொன்னார்கள். கர்த்தருக்குத்தான் சோஷம். எனவே இன்றனால சிஸ்டர் கிரேஸ் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். இன்றனாலே துதி ஆராதனை பாடல் வேதத்தியான பகுதிகளை உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜீவனும் வசனமும் வார்த்தையும் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்குள்ளாக நீர்வாசமாக இருக்கிறபடினால் ஆண்டவரே அந்த மகிமையின் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. அப்படியாக இந்த தேவாதி தேவனை உயர்த்த பாட எங்கள் கிருபை தந்த தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அண்டு, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அண்டு, பாக்கியவான்கள் அண்டு. எங்களை அழைத்த தேவனை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமா வழி நடத்தணும். எங்கள் பலத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. நன்றி, நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும்

ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே, உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. மோசையோடு இருந்தது போ

நின்றீர் எமக்கு எதிராக, எதிர்த்து நிற்பவன் யார் எமக்கு எதிராக, எதிர்த்து நிற்பவன் யார். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே. இயேசுவே நீர் மேலானவர், மேலானவர், மேலானவர், துதிக்கு பாத்திரர், பாத்திரரே. நான் காண்கின்ற எல்லாமே உமக்கா

ஜாம் பரிசுத்தமானவரே இயேசுவேம் இயேசுவேம் உம்மை போல் யாரும் இல்லை.

0: உம்மை போல் யாரும் இல்லை நன்றி ஆண்டவரே. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்தி துதிக்க ஆண்டவரே வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துறோம் ஆமே. இன்றைய நாளிலும் நாங்கள் எடுத்துக்கொண்ட வசனம் தியானத்துக்காக, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வார்த்தையின்படி மற்றும் தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்து எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடும் பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்ற ஒன்று கொரிந்தியன் படி அந்த சொல்லப்படுகிறது என்னென்றால், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வாக்கு தத்துவத்தின்படி நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கிற நாங்கள் மன சோர்வுக்குள்ளாக போக சில நேரத்தில் உற்சாகம் இழந்து போகிறோம், மன சோர்வுக்குள்ளாக போகிறோம். காரணம், அவர்களுக்கு எந்த இது வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை தேவன் இது சரியில்லை என்று சொல்லி எங்களுக்கு ஊடாக எதை ஆண்டவருக்கு சொல்றாரோ இந்த வார்த்தைக்கு ஊடாக எதென்றாலும் அந்த மனச்சோர்வுக்குள்ளாக உற்சாகம் இழந்து போகிறவர்கள் மனச்சோர்வோடு இருக்கிற காரணம் என்னடா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்றது. வேதம் ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் சொல்ற வார்த்தையை நாங்கள் அப்படியே நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அந்த சமாதானம் மனிதர் கொடுக்கிற சமாதானம் இல்லை, அவர் தேவன் கொடுக்கிற சமாதானம். எப்பொழுதும் சமாதானத்தோடு இருங்கள் சொன்ன தேவன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் நான் அப்படி என்று சொல்கிறேன் ஆண்டவர் என்று, அவருடைய சமாதானம் ஒரு நாளும் குறையாது. அப்ப அது டிவைன், அந்த தெய்வீக சமாதானம். அப்படியான அந்த தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நாங்கள் தெய்வீ அந்த மனுஷர்களுடைய அந்த தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்து எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடு பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்றால், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்க்க தரிசித்து பார்க்கைக்குள்ள வந்து எல்லா விதமான தீய உலகத்துக்குள்ள பொல்லாங்கன் இருக்கிறான் பொல்லாங்கன்ற கிரியைகள் இருக்கிறது. எல்லா விதமான தீமையான எந்த இதையும் நாங்கள் அதை எடுத்து கொள்ளாமல் எங்களுடைய இருதயத்துக்குள்ள அதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கத்தான் செய்யும். அதான் ஒரு ஊழியக்காரன் சொல்றார், மேலாக பறவைகள் பறக்கிறது, மேலாக பறக்கும், எங்களுக்கு மேலாக பறவைகள் பறந்தோன்றிருக்கு, ஆனால் அதை நாங்கள் ஒன்றும் செய்யல. ஆனால் கூடு கட்ட விடக்கூடாது, எங்களோட தலையில வந்து கூடு கட்டுறதுக்கு நாங்கள் எங்களோட தலையில கூடு கட்ட விடக்கூடாதுன்ற ஒரு ஊழியக்கார அந்த செய்தியில நான் ஒரு கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி மேலாக இருக்கிறது, சுற்றாடல்கள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கிறது தான், ஆனால் நாங்கள் என்னத்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள அந்த வேத வசனங்களை எடுத்து நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப அந்த நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கிற சிலர் கூட மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறது எதுவோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். தேவனோடு எங்கள் உறவில் ஒரு உணர்வின் அந்த உணர்வு பூர்வமாக இல்ல, தேவனுடைய அந்த ஆழமான எங்களை இருதயங்களை வந்து அவரோடு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்றாரு. அந்த ஈட்டு ஜீவ ஊற்றென்றால் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமையா எங்களுக்கு அது ஊற்றா பாயிறது. அப்ப நாங்கள் அந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறோம்னு சொன்னால், ஜீவ ஊற்று அவருடைய ஊற்று எங்களுக்குள்ள இருக்கிறபடினால அந்த சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கும்படியாக இந்த வார்த்தை கூட அவர் சொல்றார். இந்த இருதயத்துக்குள்ள கணக்க தேவையற்ற காரியங்களை நாங்கள் இருதயத்துல எடுக்கிறோம், மனதில எடுக்கிறோம், சிந்தனையில எடுக்கிறோம். அப்ப வேண்டத்தகாத காரியங்களை தேவனை இது சரியில்லைன்னு சொல்லிக்குள்ள நாங்கள் அதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் அப்படியே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றத உறவு உணவு இந்த தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் இருதயத்துல எடுத்து அதன்படி நாங்கள் வாழும் போது தேவன் எங்களுக்குள்ளாக நல்ல ஒரு தியானத்துல உறவில இருக்கேக்குள்ள அந்த ஒரு நாங்கள் என்னத்துக்காக இந்த உபவாச கூட்டங்களோ அல்லது என்னென்ன இதுல பைபிள் ஸ்டடியோ அல்லது இன்னும் வெக்கைக்குள்ள ஏன் போயிருக்கிறேன்னா, நாங்கள் கேட்ட வார்த்தைகள் மாதிரித்தான் இருக்கும், ஆனா தேவனுடைய அந்த வார்த்தை ஒருபோதும் குறைவுபடாது. அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கொமா கூடி நாங்கள் அதை தியானிக்க நாங்கள் தரிச்சிருக்கும் போது எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லாம் தெரியும் தானே, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் தானே என்று சில நேரம் தோன்ற பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு நேரமும் அவரோட நாங்கள் தியானமா இருக்கிறோம், ஒவ்வொரு வெளிப்பாடுகளுக்கு கூட அந்த தேற்றுவதை நாங்கள் காண்கிறோம். அப்ப அதுக்காக தேவன் எங்களை பெரிய எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த உணர்வு பூர்வமான நிலையில் இருந்து விசுவாசத்திற்குள் நாங்கள் பெற வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் அந்த தேவனுடைய அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினாலே அறிகிற ஒரு நிலைக்கு நாங்கள் செல்ல வேணும். அந்த அன்பு எப்படி, அவர் ஒருபோதும் மாறாதவர், தேவனங்கள் மீது வைத்த அன்பு மாறாதது. அது மனுஷர் மாறி போகலாம், மனுஷருடைய அன்பு மாறலாம், அது அந்த சூழ்நிலையை பார்த்து அன்பு செலுத்துவார்கள் சிலர், அப்படியாக அன்பு மாறலாம். ஆனா தேவ அன்பு எங்களை அரவணைக்கிற அந்த அன்பு ஒரு நாளும் அது மாறாது. உணர்வு பூர்வமான அன்பு இல்லை, இதயத்தின் ஆழத்திலேருந்து நாங்கள் அவரோடு நாங்கள் ஸ்திரத்தன்மையை, தேவனுடைய ஸ்திரத்தன்மை வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. அந்த வார்த்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க அந்த இருதயத்துல அந்த ஸ்திரத்தன்மையை கொண்டு வருது. அப்ப அவர்களுக்குள்ள நாங்கள் ஸ்திரப்பட்டிருக்கேக்குள்ள அந்த நிலையான அந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். இருதயத்திலிருந்து அந்த விசுவாசம் இருதயத்திலிருந்தான் உண்டாகிறது. நம் உணர்வுகளால் அல்ல, தேவன் மீதுள்ள விசுவாசத்தினால் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உணர்வுகள் நம் கண்களால் பார்க்கக்கூடிய நம் சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிறது உணர்வு. ஆனா விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும். நம் இருதயத்தில் ஒரு விளைபொருளா இருக்கிறது, அது வந்து இருதயத்துக்குள்ள விளைஞ்சு கொண்டே போறது அந்த விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால வரும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதறான். எத்தனையோ விசுவாசத்துலதான் கூட இருக்கிறது. விசுவாசம் இருக்கிறவன் அவர் உண்டென்றும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். அப்ப எத்தனை வார்த்தை விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தை நாங்கள் வார்த்தைகளை என்னத்தை கொண்டு விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவன் தன்னை எங்களை நேசிக்கிறார் என்று நாங்கள் அறிந்த உண்மையின்படி ஒருவர் வாழ்கிறார் என்றால் அந்த அவர் எங்களை நேசிக்கிறார், இருந்த வண்ணமாய அவர் எங்களை நேசிக்கிறார். அப்படியாக இந்த நாட்களை இந்த வசனத்துக்கூடாக தியானித்து நான் இதை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே சோஸ்திரம், நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்களோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தையை இன்னும் ஆண்டவர் இன்னும் வழிபாடுகளை தந்து ஒவ்வொருவருக்குள்ளாக இது அந்த இருதயத்தில் தோன்றக்கூடியதா, இருதயத்தில் பதிக்கக்கூடியதாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளை உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நீர் மேலானவர், மேலானவர், உம்மை போல் யாரும் இல்லை என்ற பாடலை பாடி வேதத்தியான பகுதியிலே தரிசித்து நடவாமல் விசுவாசம் நடத்தல். அதாவது வேதத்தை தியானிக்கிற மாதிரி மிகுந்த சமாதானம் உண்டு. உண்மைதான், தேவன் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. விசுவாசத்தில் நடக்க வேண்டும்னு சொன்னீங்கள். தேவனின் வார்த்தையின் வல்லமையை, வார்த்தையின் வெளிச்சத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு சமாதத்தை தேவன் கொடுப்பார். இருதயம் பொல்லாதது, அன்பை விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். அருமையான தலைப்பிலே அருமையான ஒரு வேகத்தியான பாதை நடத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கத்தர் உங்களை உங்களுடைய எங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்கள். ஆமே, ஆமே,
0: ஆமே, தேங்க்யூ.
1: ஆமே, இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடலை பாடி வேதத்தியான பகுதியிலே தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று அந்த தலையங்கத்திலே வேதத்தியான பகுதியை தொகுத்து அளித்தவர் சிஸ்டர் கிரேஸ் காபர் உண்டார்கள். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் நடக்க போறோம். பிரைஸ்லோ சிஸ்டர் ரஜினி.
2: பிரைஸ்லோ பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. நீங்கள் நித்திய வெளிச்சத்தை
1: சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை வெளிச்சத்திலே சனி ஞாயிறு நடக்கிற உபவாச ஜபத்திலே அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜபியுங்கள். உங்களுடைய வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நீங்கள் கூட வந்து நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் ஆரம்ப ஜபத்தை ஜபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உங்களோட ஆழ்மையான இருதயத்தின் ஆத்மாவுக்குள்ள வாஞ்சியை காட்டினார். அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பொழுதுமே திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை வந்து வாஞ்சியுடன் ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும் என்றதுக்காகவே கத்தர் உங்களுக்கு அந்த விதத்திலேயே பலன்படுத்தி உபயோகிக்கிறதுனால கத்தருக்கே ஸ்தோத்திரம். அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. காட் பிளஸ் யூ பிரதர் மகேந்திரன். அதே போலவே நாங்கள் பிரதர் லெஸ்லியும் சிஸ்டர் ரீட்டாவையும் அந்த இடத்திலே வைத்து நாங்கள் எப்பொழுதும் ஜபிக்கிறோம். வந்து சேர்ற எல்லா ஸ்திரீகளுக்காகவும் ஹேண்ட் மெய்டன்ஸ் ஆஃப் த லார்ட் என்று நான் சொல்றது. அதே போலவும் பாஸ்டர்ஸ் வந்து சேர்றவ எல்லாருக்காகவும் நாங்கள் அந்த பாரத்தோடு தான் நாங்கள் ஜபிக்கிறோம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். அட் திஸ் டைம் ஐ வுட் லைக் டு ஆல்சோ மென்ஷன் ஹவ் தேர் ஹஸ் பீன் அ டிசாஸ்டர் த்ரூ அன் எர்த் குவேக் இன் கொலம்பியா in South America, Colombia, where 700 people have perished. And so we will remember them also in our prayers. And also, whoever that have joined us, please join us together in standing in the gap and praying for those that perish through these environmental disasters. And so, Lord, we come to you, Lord, at this time, Father, especially remembering, Lord, at this moment, Lord, 700 people and their families, because of the way they have, Lord, been, Lord, disastrously, Lord, through this earthquake, Lord, has been, Lord Jesus, affected by the earthquake. The families of these 700 people that have perished, Lord, are finding this loss, Lord. Lord, even the others, Lord, that have been, Lord, affected by it, Lord, in Colombia, we, Lord, pray for them, Lord, that you would come and minister to them. Send forth the church, Lord, and also, Lord, other missionaries and other evangelists that would come. And also, Lord, with a burden, minister to them as we pray and stand in the gap and pray for them, Lord, in the name of Jesus, I pray. Thank you, Lord, for making this an opportunity that they will seek you, find you, and know you as well. Now also, Lord, bring Lord Jesus Nithya Valicham at this time, Lord, for all those have gathered at this time, Father, from many nations, Lord, 200 plus nations that have gathered together in your name, Lord, as Nithya Valicham has been ministering to them, Lord. Father, we thank you, Lord. Thank you for that much of the blessing that is going on upon the believers and upon the ones that are still, Lord Jesus, standing at the wayside and thinking, what is this all about? As they have been also, Lord, shared by friends and shared by others to come and join us and find the Lord of their salvation. And Lord, we thank you, Lord, because many of them, Lord, this is the very purpose behind them, would come into the knowledge of their salvation through the singing, through all that has been going on from the beginning to the end, Lord, from the handmaidens that are sharing with songs and adorations and worship, and also with the devotional, that many testimonies are coming in that they have been blessed by it. We thank you, Lord, for every one of them that are listening and being blessed by it as well. So we thank you, Lord Jesus, and also for the ministers of the gospel that would come and share, Lord. This ministry, Lord, that is going to come forth, Lord, is anointed, that is, Lord, set aside for you, Lord, for the end days of the ministry that is coming up, Lord Jesus. This is, Lord, not of man. This is of the power of the Holy Spirit. This is chosen by you, by your Spirit, O God. Therefore, Lord, we bring forth all honor and glory to you, my Savior, in the name of Jesus. And also 97 stations that have joined together as well, Lord. All of them, Lord, reaping that same blessing, which when they share the very message of your salvation, message of the gospel that goes on, Lord, into the people's lives, there is such a blessing, Lord Jesus, in it, and they are all a part of that, Lord. So we thank you for each and every one of them, Father, in imparting that blessing, in sharing that blessing, Lord. So we thank you for that, Lord. We now thank you, Lord Jesus, for Brother Mahendran, who is hosting this program at this time, Father. May be with him. Thank you, Lord, for the anointing that is upon his own life too, Lord, and the calling that you have given to him, for the very burden that you have placed upon his heart for souls, Lord. We do not carry anything except souls, Lord, when we come to you, when we see you face to face. And that is exactly what he is doing and has been an example to it, Lord. Thank you for that, Lord. And Lord, continue, Lord Jesus, put your arm of love and protection around him, Lord, and keep him, Lord Jesus, and that call and that purpose to fulfill right to the very end, O God. So we thank you, Lord, in Jesus' name. Now also pray, Lord Jesus, for Brother Leslie and Sister Rita, Lord, who tirelessly work from morning till evening, Father. We know, Lord, how much it takes, how much it entails, Lord, but to be involved in such a work, Lord, 24/7, Lord, for that burden, Lord Jesus, is of the Lord, but they will not find it as a burden, Lord, that comes physically, mentally, and emotionally. By your grace and your strength, you will sustain them. And this would be carried by you, Lord, in their hearts and lives through the power of your Holy Spirit and the anointing power of the Holy Spirit. And we thank you for that, Lord. Be with them, lead them, and guide them, especially with Brother Leslie, Lord, morning till evening, doing all the recordings and everything that Lord Jesus entails, Lord Jesus, to be able to produce this, Lord, to go into media networks, Lord, as YouTube and Facebook and all the rest, Lord, however it takes, Lord. So we thank you for that guidance. Thank you for the power of the Holy Spirit and the guidance that it takes, Lord. Only by your guidance, only by your power and your grace, Lord. And also Sister Rita, as she's working, Lord, hand in hand, side by side, Lord, for all that it takes, Lord Jesus, for your guidance upon her life. wife as well, Lord, upon her protection, and also, Lord, all as a, even as a housewife, Lord, many other handmaidens that are coming and in the same place, Lord, how they come and dedicate their time and service despite of their family responsibilities as a wife, as a mother for the children, Lord, and even Lord Jesus to take care of their her family needs and all the rest, Lord, they still do a ministry for the call and the purposes to fulfill in their own lives. So we thank you for each and every one of them, Lord. So also, Lord, the ones that are listening, Father, Lord, they know, Lord, as they hear, as they are fed by your spirit and your power, O God, through the word, Lord, word is the very power and the strength that comes into them, Father, as you are ministering to them, Lord, that they would know, Lord, what it takes, Lord, that they would be also enlightened in their hearts and their lives and the ways in which they want to come in, O God, and know what a God we love and serve, that you become a part of their very life, Lord, because they have that very yearning and the Lord Jesus wanting to come and know more and more of you, Lord, into their hearts and lives as they grow. Even as you said, Lord, draw nigh unto me and I will draw nigh unto you. And that is what you're doing at this time, Lord. Thank you, Jesus. Thank you for touching them. Thank you, for, Lord Jesus, as the word has been prepared to enter into their hearts and lives, bring forth much. The seed has been prepared and the seed has, is going to be sown into their hearts and lives. And we will see the harvest of the souls as the seed being prepared and sowed, Lord. You will bring forth the harvest upon them, Father. You are the harvester. You are the God of the harvester. You are the Lord of the harvester who would bring forth that harvest upon their hearts and lives. And we now thank you, Lord, as you're touching them physically, Lord Jesus, the ones that are in the hospitals, upon their the beds, Lord, that are sick, Lord. We remember at this time, Lord Jesus, Sister Subha's husband too, Lord. Lord, she's a woman of God. She's a servant of the Lord. She serves you, Lord, from the very bottom of her heart, Lord. And she, you love her, Lord, with an everlasting love. You would not fail her. You would not fail her family. Cover her in your precious blood. Put your arm of love and protection around her and her family, especially upon her husband at this time, Lord. Lord, we plead the blood of Jesus Christ upon him. And Lord, let his soul, Lord, be touched, saved, delivered, Lord Jesus, from the onslaught of the enemy in Jesus' name. Lord, I thank you, Lord, for raising him up, Lord, for your honor and for your glory, Lord, that he will stand up and say, yes, he's the living God. He's the one that I love to serve and honor him and make him, Lord, a strong testimony unto yourself, Lord, as he revives and comes back, Lord, in, for your honor and for your glory's sake, Lord, as you touch him and strengthen, quicken and revive and bring him out, Lord Jesus, through your wonderful resurrection power that is penetrating through him at this very moment. Thank you for your healing virtues, Lord Jesus, that is working upon his life, in Jesus' name, to raise him up completely healed and becoming a strong testimony for your honor and for your glory, I pray in Jesus' name. I also thank you, the same spirit that raised Christ Jesus from the dead, the same spirit that are touching everyone that I've been healed right now in your homes, on the sick beds, and in the hospitals. The Lord is touching you. The Lord is raising up. The Lord is delivering you. The Lord is setting you free. Whatever bondage, whatever ailments that may be, God is above all of that. He has already nailed it on the cross upon his body. And he has set that blood. The blood that he shed is for your salvation and for your healing. Receive it right now in Jesus' name. Thank you, thank you, thank you, Jesus, for the ministry of the power of your Holy Spirit that is working upon them. The bloodshed is working upon them. It's the finished work of Calvary, and we thank you for that in Jesus' name. Thank you for meeting the needs of the people, oh God. No matter what their needs are, may it be appointment, may it be need of money, may it be need of anything that they have been asking you, Lord, shedding their tears before you, Lord. You have seen them, you have heard them, you have been touched by their infirmities because you have gone on before us, and you are, Lord, setting them free, Lord, and completing. And you said, Lord, come unto me all that labor and are heavy laden. And also you have said in your word, Lord Jesus, when we come to you, Lord, you are the Lord, our Jireh God, who will supply all our needs according to your riches in glory through Christ Jesus. Therefore, you are supplying those needs as well. Right now, this very moment, I pray in Jesus' name. Amen and amen. Thank you, thank you, thank you, Jesus. Amen. Brother Mahendran.
1: For your prayer. Praise the Lord, Sister Dolly.
3: Praise the Lord, yeah. Praise the Lord.
1: Praise the Lord. Udah kah jauh inggal, alam bertemu le. Hari ini berlalu kelamai. Ia bertemu le kor putih visi asih sehi dorukah pora, alam kah jauh itu kelakal. Okay.
3: Amen. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள் ஆண்டவரே, நீங்கள் வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு உங்களோட வார்த்தையின் வல்லமையை தெரியப்படுத்த போகிற கிருபைகளுக்காக நீ நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, உங்களோட வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு வல்லமையும் கிருபையும் கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே அப்பா. நீங்கள் அபிஷேகம் பண்ணினவர்களே, ரட்சிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவரே, அவர்களை பாதுகாக்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்காக நீ நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களோட கரத்தின் மூலமாக உங்களோட கிருபையை கொடுத்து வழிநடத்தி கொண்டு விட வல்லமைக்கான நன்றி செலுத்துகிறேன். உங்களோட அன்பின் அகலம் நீளம் உயரத்தையும் அறிந்து உணரக்கூடியதாக இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை அனுப்பி ஆண்டவரே, வரப்போற ஊழியக்காரர்கள் உங்களுடைய அன்பில நிலைத்திருந்த ஆண்டவரே, விசுவாசம் நம்பிக்கை அன்பில நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பி, பரிசுத்தமானவரே உங்களால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, இப்பொழுதும் ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறியபடி நான் கேட்பதற்கு அதிகமாக உங்களோட வல்லமையினால நிரப்பி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வழி நடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி இயேசுவே. ஒரு பொல்லாப்பும் அவர்கள் நேரிடாதபடியாக ஆண்டவரே, யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரே, உனக்கு தாபாரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கூறிய வாக்குத்தத்தின்படி ஒரு வாதையும் ஊழியக்காரர்கள் மேல் வராத வண்ணமாக அப்பா உங்களோட இரத்தத்தின் கீழே மறைத்து வைங்க. தேவ பயத்தை குடுங்கப்பா. இந்த கடைசி காலத்துல ஐயா உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி, வார்த்தையில நாங்க பலன் அடைவதற்கு இனி அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படவனும் என்று கூறிய அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: நன்றி சுதோலி. கத்தர் உங்களை மலூரியங்கள் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசிரியப்பார். தொடர்ந்தாக முதலாவது செய்தியை கடந்து செல்ல போறோம். என்று முதலாவது செய்தியை கொடுக்க இருக்க விக்டர் பால் இந்தியா, இதோ அவருடைய செய்தி.
4: அற்புதங்கள் பெருகும், கிருபைகள் பெருகும், ஞானம் பெருகும். நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துவார், கரங்களை கட்டி கர்த்தர். நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, பொறுமை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும், பொறுமை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வேதத்துல சொன்னா மோசை ரொம்ப பொறுமை உள்ளவனா இருந்தான், ஆபிரகாம் ரொம்ப பொறுமை உள்ளவரா இருந்தார், யோபு ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார், அப்போஸ்தலனே பவுல் ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார், இயேசு கிறிஸ்து ரொம்ப பொறுமையோடு கூட பிதாவாகிய தேவன் கொடுத்த வேலையை உண்மையும் உத்தமமா செய்து கொண்டே இருந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை, நெருக்கமான வாழ்க்கை, உபத்திரவமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை தான். ஆனால் அதனோடு கூட வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ள தேவன் இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றார். அப்போ மத்தேயு 28:20 சொல்லுங்க, உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப அவரோடு கூட இருக்கார். உபத்திரவமா இயேசு கூட இருக்கிறார், பிரச்சனையா இயேசு கூட இருக்கிறார், கஷ்டமா இயேசு கூட இருக்கிறார், கண்ணீரா இயேசு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும் போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறதுனால நான் பயப்படவே மாட்டேன். மறுபடியும் இயேசு என் கூடவே இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு என் கூடவே இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு பொறுமை என்பது ரொம்ப அவசியமானது. பாடுகள் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம், பிரச்சனைகள் நிறைந்த உலகத்துலதான் இருக்கும். பொறுமைதான் வெற்றியை உண்டாக்கும். அல்லேலூயா. பொறுமைதான் வெற்றியை உண்டாக்கும். முதலாவது பக்கம் பொறுமை விசுவாசத்தையும் பூரணமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். என்னது பொறுமை? என்ன தந்து கொண்டு வருமா? விசுவாசத்துல பெருக்கத்தை கொடுக்கும், பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். யாக்கோப்பு ஒன்னாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோப்பு ஒன்னாம் அதிகாரம் 2, 3, 4, 5, 4 வசனங்களை வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயிருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யப்படுவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடித்துக் கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, பலவிதமான சோதனையில அகப்படும் போது, பலவிதமான சோதனை வருது, பகைகள் வருது, பிரச்சனை வருது, நல்லா இருக்கிறவங்களே நம்மளை புற சொல்றாங்க, நல்லா இருக்கிறவங்களே நம்மளை புறம்ப தள்ளி விட்டுறாங்க, நமக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க உதவி செய்ய முடியாதுன்றாங்க, நட்டாளத்தில் விட்டுறாங்க. அப்படியாப்பட்ட பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது நம்ம என்ன செய்வோம்? பொறுமையா இருந்தா உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை சொல்றாரு, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா அணுக. நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியம் கிடைக்கலையா வருத்தப்படக்கூடாது. தேவன் என் ஜெபத்தை கேட்கலையோ சந்தோஷப்படணும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியம் கிடைக்கலன்னா தேவன் பதில் செய்யலாம், அது தீமையான வழியில நம்ம போக போறோம், அது தீமையிலிருந்து ஆண்டவர் நம்மள தடுக்கிறான்னு கிடையாது. கரங்களை தட்டி கத்தரை அழகியா சந்தோஷப்படும். ஒரு உயர்ந்த நிலையில சமுதாயத்துல மேன்மையாக உயர்த்துவதற்குத்தான் நம்ம அந்த உபத்திரவங்கள் பாடுகள் பிரச்சனை நடுவரை நம்மளை உருவாக்குற. நாலாவது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியேசியம், பூரணமான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நன்மை குறைபடாது. சங்கீதம் 34:19 சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் எத்தனை நன்மை உண்டாகும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை குறைபடாதான். சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவன், இரண்டாம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. 1000 தலைமுறைகளை மட்டும் கிருபை அளிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க, அவரை துதியுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவரை பாடுங்க. ஒண்ணுமே இல்லையா தோத்திரம் சொல்லுங்க, ஜெபம் கிடைக்கலையா தோத்திரம் சொல்லுங்க, ஒருத்த உதவி செய்யறோம்னு கை விட்டாங்களா தோத்திரம் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நஷ்டமா தோத்திரம் பண்ணுங்க, இழப்புகளா தோத்திரமா, கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கீங்களா நல்லா புலங்கால் பிடிபட்டு கதவை கூட்டிட்டு இயேசுவே நமக்கு தோத்திரம் சொல்லுங்க, அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவே நடந்து கொண்டு அது நீர் ஒன்றாய் மாற்றுவார். கண்ணீரோடு செபிக்கிறவர்கள் கெம்பீரமாய் அறுப்பார்கள், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கத்திரத்துல நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகும்படி தேவன் ஒரு நாளும் வர மாட்டார். நீங்க தோற்று போகும்படி தேவன் ஒரு நாளும் விட மாட்டார். படிப்பு வரலையா தோத்திரம் பண்ணுங்க, ஞாபக சக்தி இல்லையா தோத்திரம் பண்ணுங்க, படிப்புல நல்லா எழுத முடியலையா தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் வரும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், சிறு பிள்ளைகளுக்கு சொல்றேன், எனக்கு ஞாபக சக்தி இல்ல, படிப்பு வர மாட்டேங்குது, எழுத்து நல்லா வர மாட்டேங்குது, பாடுங்க. ஏசப்பா நமக்கு தோத்திரம் சொல்லுங்க. அதுதான் அந்த வசனம், 5வது வசனம், பாடுகள் நடுவில் புரட்சி நடுவில் போராட்டத்தை நடுவில் அங்க எப்படி ஜெபிக்க முடியும்? ஆண்டவரே இந்த போராட்டங்களை மேற்கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுங்க. அழுகக்கூடாது, புலம்பக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரே இந்த பகைகளை மேற்கொண்டு நாங்கள் சமாதானமாய் வாழ எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. உடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஞானத்தை கொடுங்க. பொருளாதாரத்தை சம்பாதிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானத்தை கொடுங்க. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஞானத்தை கொடுங்க. நாங்கள் ஆசீர்வாதமா வாழ்வதற்கு ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. அழுது புலம்பக்கூடாது. அவர் ஞானத்தை தடுங்கிறவர், அவர் ஞானம் இழந்தவர். அஞ்சாவது வசனம் யாக்கோபுக்கு அஞ்சில, உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடித்து உள்ளவருமாய் என் தேவனிடத்தில் கேட்டு கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஏச காலையில இந்த சேர்ந்து ஏசப்பா இந்த நாள் பொழுது எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லிக்கிறோம். இந்த நாள் பொழுது படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லிக்கிறோம். இந்த நாள் பொழுது வேலை செய்வதற்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லுவோம். இந்த நாள் பொழுது எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லுவோம். கிருபையை கொடுங்கன்னு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கணும். பணத்துக்காக சொத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது.
1: ரஜினி ஆஃப் யுவர் மைக் ப்ளீஸ்.
4: ஆரம்பித்து விட்டால் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ ஆரம்பித்து விட்டால் பணத்துக்காக சொத்துக்காக சுகத்துக்காக நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பணத்தை கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, நல்ல வீட்டை கட்டுவாரு, நல்ல வாகனத்தை கொடுப்பாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளையோட திருமணத்தை நடத்துவாரு, நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த சமுதாயத்துல சகல ஜனங்களை பார்க்கணும். நீங்களும் நானும் கீர்த்தி புகழ்ச்சியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர் பேரு இயேசு. பிரச்சனைகளை மேற்கொள்ள ஞானம் கொடுங்க. பிள்ளைகளை வளர்க்க ஞானம் கொடுங்க. சந்தோஷமா வாழ ஞானத்தை கொடுங்க. பணம் சம்பாதிக்க ஞானத்தை கொடுங்க. அல்லது ஞானத்துக்காக ஜெபிக்கும் போது தேவ கிருபையினாலும் அவருடைய ஞானத்தினாலும் தேவன் உங்களை நிரப்புவார். அப்ப பொறுமையானது விசுவாசத்தையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுமா? இரண்டாவது ஒரு காரியம், பொறுமை உபத்திரவங்களை மேற்கொள்ள உதவி செய்யும். பொறுமையானது பொறுமை வரும்போது உபத்திரவங்களை பாடுகளை பிரச்சனைகளை சோதனைகளை வேதனைகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்யறதேதான் பொறுமைதான். ரோமர் நிறுவம் ஐந்தாம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். ரோமர் நிறுவம் 5:3-5 வசனங்கள், 3-4-5 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென் சொல்லுவோம். உபத்திரவத்தை மேன்மை பாராட்டுறாராம் பவுல். உபத்திரம் வரும்போதுதான் தைரியம் வரும், ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும். உபத்திரவங்கள நான் மேன்மை பாராட்டுறேன். உபத்திரவம் வருவது 3வது வசனம். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குமா? பொறுமை பரீட்சையை உண்டாக்குமா? பரீட்சையை நம்பிக்கையை உண்டாக்குமா? அப்ப விசுவாசம் நம்பிக்கை பொறுமை. இந்த பொறுமை நடுவுல உபத்திரவத்தில் நடுவுல இயேசுல வளரணும். பொறுமைய பொறுமை அளந்து நம்ம எதாச்சும் கோபத்துல பேசிடக்கூடாது, சண்டை கொண்டக்கூடாது, பிரிந்துடக்கூடாது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டுப்போவோம், சாட்சி உள்ள வாழ்க்கையை கட்டுப்போவோம். அப்ப ஜெபம் கேட்கப்படாது. அப்ப எதிர்காலம் பாதிக்கப்படும். நமக்கு ஆண்டவர் ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து இயேசு எனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, இயேசு என் பிள்ளைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நான் கலங்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப பொறுமையை பொறுமையில வந்து மேன்மை பாருங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லணும், தோத்திரம் சொல்லணும். தோத்திரத்தினால கிருபை பெறுவோம். அந்த உபத்திரவத்து நடுவில் தோத்திரம் பண்ணணும். கடன் பிரச்சனையா தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை கோடி இருந்தாலும் கடன் அடைக்க கர்த்தர் வழியை உண்டாக்குவார். அவர் வழியை உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குற தேவன், கற்பாறையில நீரூற்றை உண்டாக்குற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டாக்குற தேவன், யோர்தானிலே வழியை உண்டாக்குற தேவன், எரிவா முதலை இடித்து தரைமட்டமாக்கி வழியை உண்டாக்கி சயத்தை கொடுத்த தேவன். ஏழு நாள் தோத்திரம் பண்றாங்க, ஏழு நாள் துதித்தார்கள், ஏழு நாள் அலோலியா சொல்லும்போது எரிய கொட்டை இடித்து தரைமட்டமானது. நீங்கள் ஒரு ஏழு நாள் உபவாசம் போட்டு ஆண்டவர் தோத்திரம் பண்ற கடன்கள் இல்லாமல் போகும், வறுமை இல்லாமல் போகும், சரித்திரம் இல்லாமல் போகும், மலட்டு தன்மைகள் மாறிவிடும். உங்கள் குடும்பத்துல பிள்ளை காட்சிகள் நாள் இருக்கு, ஒரு மூணு நாள் ஏழு நாள் ஏதோ மலையடி வாரத்துலயோ ஏதோ தனியார் ஊருக்குள்ளயோ இல்ல எங்கேயோ போய் ஒரு மூணு நாள் ஏழு நாள் கதவை பூட்டிட்டு மத்திய ஆறு ஆறுல கதவை
5: பாருங்க

அல்லேலூயா. ஒருத்தர் ஒருத்தர் நடுவில் எதுவுமே செய்ய முடியலையா, செவம் பண்ண முடியலையா, பைபிள் பண்ண முடியலையா, பைபிள் படிக்க முடியா, பாடுங்க, இயேசுவை பாடுங்க. பாடும்போது பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான், எதிராளி ஓடி போவான், சத்துரு முறியடிக்கப்படும். அல்லேலூயா. அவரை பாடுங்க, அவரை துதிங்க, அவரை புகழுங்க, அவரை தோத்திரம் பண்ணுங்க. உபத்திரவங்க எல்லாம் விலகி மாறி போகும், கடனே இருக்காது. நான் சொல்ல இப்ப சொல்றேன், நீங்க சாகிறது வரைக்கும் ஒரு பைசா கடன் இருக்காது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும். இயேசுவை உண்மையா தேடணும். முதலாவது தேவடைய ராஜ்யத்தேவடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்ல இல்லையா. 2014 எல்லாம் எங்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் கடை இருந்துச்சு. டாட்டியா சொல்லுமா, சகப்பொதுக்குள்ள சொல்லியிருக்கோமா, 30 லட்சம்ங்க. எங்களுக்கு மாத வருமானம் 4500 ரூபா தான். மாத வருமானமே 4500 ரூபா. காணிக்கையும் கிடையாது, தசமாவும் கிடையாது. 4500 ரூபா வச்சு சாப்பிட முடியுமா, வண்டிக்கு பெட்ரோல் போட முடியுமா, பிள்ளைகளை வளர்க்க முடியுமா, திருமணம் நடக்க வைக்கணும்னா, பேர பிள்ளைகளை பார்க்க முடியுமா? கடன் 30 லட்சம் அல்ல இல்லையா. இன்னைக்கு எங்களுக்கு 30 பைசா கூட கடன் கிடையாது. பரமசக்தி கர்த்தரே பார்த்துக்கலாம். அல்ல இல்லையா. எல்லா வெள்ளியும் அவருடையது, எல்லா பொண்ணும் அவருடையது. அல்லேலூயா. பெண்களை கதவுகளை உடைத்து இரும்ப தாமலை விரித்து ஒளிப்படத்தில் பொக்கிட்டு அந்தகாரத்தில் புதையல்களை எடுத்து தருகிற தேவன், அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. இந்த கடனை எப்படி அடைக்கிறோம், யாரு கொடுத்தாங்களா? ஒரு பய ஒரு பைசா கொடுத்தல. அல்லேலூயா. ஒரு தாமனத்திலே எவன் பாரு, இன்னும் ஒரு டூவீலர் வண்டியை வச்சிருக்கேன், எவன் கொடுக்கறது இல்ல. நானும் இஎம்ஐல கடை வண்டி வாங்குறது இல்லை. இன்னைக்கு கூட 1 ரூபாய் கொடுத்ததும் ஒரு டூவீலர் வண்டி புதுசா எடுத்துட்டு வரலாம். கடை வாங்கக்கூடாது. புது வண்டி வாங்கினா புது வண்டி ரொக்கமா வாங்கணும். அல்ல இல்லையா. 1.5 லட்சம் ரூபாய் எண்ணி கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வரணும். அப்படித்தான் காத்திருக்கோம். விசுவாசத்துல காத்திருக்கமே தவிர எவன்டையுமே எங்களுக்கு வண்டி இல்ல, வண்டிக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்க கடன்ல இருப்போம், கடனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா இயேசுவை நம்ம காலில் போட்டு பிடிக்கிறது சமம். அல்ல இல்லையா. இயேசு என்ன சொல்ற, சாத்தானத்தான் காலில் போட்டு பிடிக்க சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை தலைக்கு மேல உயர்த்துங்க, உங்க கடன் பிரச்சனை இல்லாம போகும், வறுமை இல்லாம போகும், தரித்திரம் இல்லாம போகும், ஏழ்மை இல்லாம போகும். அல்ல இல்லையா. இழந்து போன எல்லாவற்றையும் நாளா தனிய திரும்ப தருவார், அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேல் போட்டுங்க. அல்லேலூயா. எப்படிங்க அந்த கடல் நடக்கும்? கால் கைக்கு நல்ல சுகத்தை கொடுத்தா, ஆரோக்கியத்தை கொடுத்தா, ஜெபம் பண்ணோம், இரவு பகல பிரயாசப்பட்டோம், இரவு பகல வேலை செஞ்சோம், இரவு பகல ஊழியம் செஞ்சோம். அல்லேலூயா. இன்னைக்கு கடன் இல்லாமல் வாழ கர்த்தர் கிருபை எடுக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி சபையை விழித்துக் கொள்ளுங்க, இயேசுவை தேடுங்க. இயேசுவை தேடும் போது ஆண்டவர் எவன் தரமாட்டான், ஒரு பைசா தரமாட்டான், எந்த மந்தம் தரமாட்டான். அக்கால தங்கச்சி ஆண்டின் தம்பியா, உறவு சொந்தமா, எவனும் 10 பைசா தரமாட்டான். கடன் கொடுப்பான், கொடுத்த கடன் திரும்ப கேட்பான் யாரா இருந்தாலும். ஆனா இயேசு கொடுப்பாரு, திரும்ப கேட்கவே மாட்டாரு. இயேசு மனுஷன் கொஞ்சமா கொடுப்பான், மனுஷன் கிள்ளி கொடுப்பான், இயேசு அள்ளி கொடுப்பான், திரும்ப கேட்க மாட்டார். அவர் பேர் இயேசு. கடவுளை கட்டி கத்திரமே பண்ணுங்கயா. மூணாவது ஒரு கருத்து, மூணாவது, பொறுமையாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. பொறுமையாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள். யாக்கோப்பு, அதே யாக்கோப்பு 5வது அதிகாரம், யாக்கோப்பு 5:11. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவனுங்க யோபு உங்களுக்கு தெரியும். அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? யோபு எத்தனை பிள்ளை? 10 பிள்ளைங்க. மனைவி ஆடு மாடுகளை பார்த்தா 5000 ஆடுக, 7000 ஆடுக, 1000 தான்.

இயேசுவே உனக்கு தோன்றும், இயேசுவே உனக்கு தோன்றுறான்றான். மனைவி சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருக்கு, புருஷன் பார்த்து உனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருக்கு, பிள்ளைய வீடு போச்சு, சொத்து சுகம் பூரா போச்சு, ஆடு மாடு பூரா போச்சு, இப்ப உனக்கு உடம்பெல்லாம் நோயா வர இருக்கு, உனக்கு நான் வாழ முடியுது, நீ அந்த தேவனை அந்த காதலாம் ஒரு கடவுள் சொல்லிட்டு தோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டியாப்பா, பேசாம அந்த கடவுள் இல்லை சொல்லி மருந்து செத்து போன்னு சொன்னான். யோகம் என்ன சொல்ற, அடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற. தேவன் எடுத்து எத்தனை ஆசீர்வாதங்களை பட்டுறோம், நல்ல வீடை கட்டணும், நல்ல மனைவி கிடைச்ச உடனே கொடுத்தாரு, நல்ல 10 பிள்ளைகளை கொடுத்தாரு, ஆடு மாடுகளை கொடுத்தாரு, செல்வங்களை கொடுத்தாரு, இத்தனை நன்மை செஞ்ச தேவை கொஞ்சம் அவருக்கா கொஞ்சம் தீமை அனுபவிக்க கூடாதா பைத்தியக்காரின்னு சொன்னார். அவர் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கொடுத்தவர் சொல்லி அவரை விசுவாசிச்சாரு. நண்பர்களும் I didn't.

0: Sería el cama.
1: ¿Me ya? Praise the
0: Me
1: Lord.
0: diría todo otro chol. Ah, chol más.
1: Praise the Lord. Avanga
0: Aló.
1: செய்தி கொண்டு
0: Ah, praise
1: கொடுத்து
0: God,
1: கொண்டிருந்தாங்க
0: Jesus.
1: நின்றுட்டு பிரைஸ் தலார்
0: Ah,
1: மைந்திரன் யார்
0: ஆமா.
1: கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் போடுங்க மைந்திரன் யார் ஆ பிரைஸ் தலார் மைந்திரன் யார்
2: வாழ்க்கைய அது நன்மையா முடிய போடுவார் அல்லையா ஒளிமயமான எதிர்காலம் பணத்தை இழந்திருக்கிறோமா தருவாரு பல விதமான பணத்துக்களை நகைகளை அடகு வச்சு அந்த இது இந்த நேரம் ஏமாத்தோம் ஏமாத்தோம் ஏமாத்துற மனிதரும் இதுல இழந்து அதை பத்தி கவலை இல்ல அதனால காலாத்திரையை திரும்ப தருவேன் நம்மளை ஏமாத்தினவர்கள் நம்மளை வஞ்சித்தவர்கள் நம்மளை ஆசீர்வாதத்தை பறித்தவர்கள் அவர் பசும் புல்லை போல பாடிப்பவர்கள் அவர்களுக்கு அதை நம்ம கண்கள் பார்ப்போம் அன்னைக்கு பார்ப்போம் இவன் தானே நம்மளை ஏமாத்தினவன் இவன் தானே நம்ம நகையெல்லாம் அளவு வச்சு வாங்கினவன் அன்னைக்கு கலர் கலரா வாயில மையிலை பூசிச்சு நம்ம டீசர்டா தெரிஞ்சா இன்னைக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார் நம்மளை இலக்காரம் பண்ணவர்கள் நம்மளை பரியாசம் பண்ணவர்கள் நம்மளை நிந்தித்தவர்கள் நம்ம பணத்தை அநியாயமா குடுகிறவர்கள் வியாதி படுக்கையில கிடக்கும் போது நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருப்பார் அவங்களுக்காக ஜெபம் பண்ண நம்மளை தான் அழைச்சு போவோம் கரங்களை தட்டி கர்த்தரை அல்லேலூயா ஆனால் உங்களுக்கு நினைக்கும்
3: ஆமென் ஆமென் இதுவரை நேரமும் பொறுமை வெற்றியை கொண்டு வரும் என்று தலைப்பிலே செய்து கொடுத்தவர் விக்டர் போல் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராஜா நாயம் அவர்களை அழைக்க போறோம். இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ராஜா நாயகம்.
0: பிரைஸ் காட் ஜீசஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். பிரைஸ் காட் ஜீசஸ்.
3: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு குட் மார்னிங்.
0: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
3: இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுக்க வந்திருப்பீர்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென்.
0: ஆமென். ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். குட் மார்னிங். என் மீட்பரும் உலக இரட்சகரும் நமது மனமாளனும் நியாயாதிபதியும் ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியானவரும் எஜமானரும் நண்பருமான இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான திருப்பெயரால இந்த சங்கமம் நிகழ்ச்சியில வார்த்தையின் வெளிச்சம் இந்த பகுதியில பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் ஆவியாருமா சரீரம் இணைந்து நேசனாக இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால மூன்று யோவான்